0: அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம்.
1: Under this divine benefits, there are three points I would like to highlight. Number one is the initiator of benefits. Who initiates the blessings to us? It is not Sangeethakaran vandu enudi thiramayile ungalukku theriy 40 varudangal David Raja arasanai paniyaachinan enudi thiramai enudi gnanam enudi balathile id achieve pannanu nam sollavile. Ravina cannot say this. She has talents, but it is God who accomplished through Ravina. சேம் வே சங்கீதக்காரங்க என்ன சொல்றாருன்னா, என் நான் அக்காம்ப்ளிஷ் பண்ணேன், நான் பெரிய ராஜாவா இருந்தேன், எனக்கு பெரிய ஞானம் இருந்தது, எனக்கு பெரிய வேலை இருந்துச்சு, பெரிய தைரியம் இருந்தது, பெரிய ஆர்மி இருந்துச்சு, இதை வைத்து நான் இதை அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ல பண்ணான்னு சொல்லாதபடிக்கு அவன் சொல்கிறான், என் கர்த்தரை எல்லாவற்றையும் வாய்க்கு பண்ணினான். 41 முறை 41 times in this particular psalm he makes a reference to God. Tampa, Florida ல நடந்த சம்பவம் ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு ஆள், அவர் பேர் வந்து வேலன் பிங்கர் கேஸ் என்று சொல்லக்கூடிய 37 years old man. திஸ் மேன் வாஸ் இந்த மிடில் ஆஃப் த நைட்டில் வந்து நல்ல ட்ரங்கன் ஸ்டூப்பரில் போய் நல்லா குடிச்சிட்டு, இவருக்கு தெரியாத ஒரு வீட்டுக்குள்ளே ஏறி அந்த அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் வழியாக உள்ளே இறங்கி ஸ்டார்ட் கலெக்டிங் ஆல் த வேல்யூபிள்ஸ், ரூமில் இருக்கிற வேல்யூபிள்ஸை எடுத்து ரொப்பிக்கிட்டு வெளியே வரும்போது அந்த லிவிங் ரூமுக்கு செட் ஃபயர் பண்ணிட்டு பின் டோர் வழியாக பூந்து அடுத்த டோர் தப்பிச்சு போயிட்டார். போயிட்டு ஹி வாஸ் ட்ரங்கன் ஸ்டூப்பரில் ஹி வாஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ஹவுஸ். தெரு ஸ்ட்ரீட்டில் வரும்போதே பார்த்தா இவர் வீட்டு முன்னால் 3 ஃபயர் என்ஜின் நின்றுக்கிட்டு இருக்கான். இவர் பயந்து போய், என்ன நம்ம வீட்டு முன்னால் ஃபயர் என்ஜின் நிற்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் போதெல்லாம் தெரிஞ்ச உடனே கிட்ட போய் என்னன்னு கேட்டால், இப்போ சொன்னால் யாரோ திருடன் உள்ளே பூந்து திருடிட்டான்னாலும் கடைசியில் என்னடா விஷயம்னா, இவர் வீட்டில் இவரே பூந்து திருடிட்டார். பிடிச்சவன போலீஸ் கிட்ட அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, சார் ஆஃபீஸர் ஐ நெவர் நியூ ஐ ஹாவ் சோ மெனி வேல்யூபிள் திங்ஸ் இன் மை ஓன் ஹவுஸ். என் வீட்டில் இவ்வளோ வேல்யூபிள் திங்ஸ்னு எனக்கே தெரியாது, நான் திருடினவன தான் தெரிஞ்சுக்கிறேன்னு நேரம். திஸ் இஸ் அ ப்ராப்ளம் வித் மோஸ்ட் ஆஃப் அஸ். வி டோன்ட் நோ ஹவு மெனி வேல்யூபிள் பெனிஃபிட்ஸ் காட் ஹஸ் பிளெஸ்ட் அஸ் வித். மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஆர் வெரி ஃபர்கெட்ஃபுல். That is why the passage says, do not forget God's benefits. So in the Bhagavad Gita, the initiator of all your benefits is God and God alone. Not your wisdom, not your strength, not your talents. Philip Murphy, or book he has written, Power of Subconscious. What he says is that your subconscious mind is not able to do it. It is a source of all your blessings. He says, if you want money, before you retire to bed, 10 நிமிஷம் பெட்டில் உட்காந்து மணி மணி மணி மணின்னு சொல்லிட்டே படுத்துட்டேன்னா உனக்கு மணி வரும்ன்றார். நீ இதுக்காக உழைக்க கூட வாழன்றார் போல. ஸோ வாட் இஸ் சேஸ் இஸ், வாட் எவர் தேர் இன் த சப்கான்ஷியஸ் மைண்ட் வில் பிகம் அ ரியாலிட்டி இன் யர் லைஃப். ஸோ இஸ் சேஸ், பிளஸ்ஸிங் டசன்ட் ஹேவ் டு கம் ஃப்ரம் காட், இட் இஸ் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட், உனக்குள்ளேயே இருக்குது. அதை டேப் இட் அவுட் அண்ட் யூஸ் இட், தென் யூல் பி ரிச். Same thing he says, health, wealth venama, adhemari, health venama, adhemari. Keep on repeating auto-suggestions. So in the context like this, inge sangeethakaran enna solugirar, sangeetha inda sangeetha ezhudhundhu David ungalukku ellarkum theriyum. Idu ezhudhuracha, he was well sticken with the age. Romba vayasana soonalile dhaan David sangeetha ezhudhirukku mudiyum solraar. Avar enna pandraar, thal vaazhkaiye vandhu oru seerthooki paakkraar. Ippo praise is seidha maari வாழ்க்கையை பின்னும் முன்னாலிருந்து என்ன நடந்துச்சு, எப்படியெல்லாம் கர்த்தரின் வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கிறார் என்று அது பார்த்து கொண்டே வந்துதான், அது முடிவாகத்தான் ஒரு சமயமாக தான் இந்த 103 சங்கீதத்தை எழுதியிருக்க முடியும்னு சொல்கிறார்கள். சரி, நல்லது. ஸோ காட் இஸ் தி இனிஷியேட்டர். லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் க்வெஸ்சன். பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்திற்கும் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பிளஸ்ஸிங் அண்ட் தி நியூ டெஸ்ட்மென்ட் பிளஸ்ஸிங்? Okay, look in the way you're going, you're not going to come up with an answer. Let me tell you the answer. Old Testament la vandu God gave them blessing, right? Kadavul aashirvaadangalai thandaar vaasikkrom. Ubag 28 am adhigaarathile list of blessings given, first 14 verse la kadavul aashirvaadangalai janangalukku koduthaar endru solli vaasikkrom. New Testament la that is not the concept. Concept is the blesser God becomes himself a blessing. Aashirvadikkira kadavule தன்னை ஆசீர்வாதமாக்கி கொண்டாராம். See that wonder. பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அவங்களுக்கு நல்ல நல்ல நிலங்களை கொடுத்தார், நல்ல ஒரு லேண்டை கொடுத்தார், அதை போஷிப்பது வானத்து மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், எல்லாரும் கொடுத்து கொண்டே வந்த ஆண்டவர் என்ன செய்தாராம், புதிய ஏற்பாட்டிலே கொடுத்த ஆண்டவர் the blessed God himself becomes a blessing. என்ற வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, 2 Corinthians 9:15 வாசிங்க, 2 Corinthians 9:15 வாசிங்க. பார்க்காதே சொல்லணும், கிறிஸ்மஸ் வருது இல்லை, என்னது தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு பவுல், ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கல, என்ன பண்ணாரா, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே உங்களுக்காக ஆசீர்வாதமாக தன்னை மாற்றிக்கொண்டாரான்னு சொல்கிறார். God does not start giving you gifts. The giver becomes a gift itself. கொடுக்கிற ஆண்டவரே பழைய ஏற்பாட்டிலே யாரை மாறிவிட்டார், கிஃப்டாக மாறிவிட்டார். The giver becomes a gift. That is the New Testament concept. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து வந்த பிறகு வேறு ஆசீர்வாதங்கள் நமக்கு வெளியே இல்லைங்க. All that God wants to bless us with, it is all entrapped, wrapped up in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும், தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்குள்ளே முழுமையாக்கப்பட்டு அதையே நமக்கு கிஃப்டாய், the giver becomes a gift. That is the New Testament concept of gift. Okay? சரி, இனிஷியேட்டர் gift is God, இனிஷியேட்டர் benefits is God னு நம்ம சொல்றோம், கடவுள் தான். Secondly, it is individual gifts, individual benefits. சங்கீதக்காரர் இந்த பகுதியில் வாசித்தீங்கன்னா 103 9 முறை இஸ் யூசிங் த பர்சனல் ப்ரோனம். அப்படின்னா என்னது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. யாரு, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சக உபாரங்களையும் மறவாதே. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் புராணனை அழிவுக்குள்ளக்கு மீட்டி உன்னை கிருபையினால் டேஷ் டேஷ் டேஷ். என்ன சொல்றாருன்னா, 9 இந்த ஃபர்ஸ்ட் 5 இஸ் யூசிங் த வேர்ட் என்னது, பர்சனல் ப்ரோனவுன்ஸ் இஸ் யூஸ்ட். காட்ஸ் பிளஸிங் இஸ் இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவலி காட் பிளஸஸ். ஒரு ஃபேமிலியில் 5 இருந்தாங்கன்னா 5 இண்டிவிஜுவலாக கடவுள் ஆசீர்வதிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறதுதான் இந்த பகுதியிலே இண்டிவிஜுவல் பிளஸிங். இன்னொரு முக்கியமான அப்சர்வேஷன் என்னன்னா, 103 ஆஃப்டர் ரிப்பீட்டட் வேர்ட் என்ன தெரியுமா, இருக்காது அடிக்கடி ரிப்பீட் பண்ண ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை என்ன தெரியுமா, what is that oft repeated one word in the Psalms 103? Unuthimana sangeetham irukkalla nalla famous ana sangeetham. I was surprised in angle translation yaradhu vasinge 103, all my inmost being. The word all, KOL is call is the Hebrew word, angle translation la vandha all endra word. 8 in this psalm the word all is repeated. தமிழ் என்ன போட்டிருக்குதுன்னா, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்ற வார்த்தை போட்டிருக்கு. ஆல் மட்டும் இட் இஸ் சே ஃபர்ஸ்ட் 3 4 இட் இஸ் யூஸ்ட், ஆல் ஆல் ஆல் ஆல். தென் அகெயின் வெர்ஸ் 6, அகெயின் வெர்ஸ் 19, அகெயின் வெர்ஸ் 21, அகெயின் வெர்ஸ் 22. இன் ஆல் திஸ் வெர்சஸ் ஆல் இஸ் யூஸ்ட் 8 ஓவர், கடவுள் எல்லாவற்றையும் ஆல் ஆல் ஆல். தென் அகெயின் 9 ஓவர் the personal pronoun is used. That means individually God wants to bless every single person. ஒரு குடும்பத்தில் 5 இருந்த 5 தனிப்பட்ட முறையில் அவர் ஆசீர்வதிக்க கடவுள் என்பதை இந்த பகுதியிலே சொல்கிறார். So initiator benefit is God. Secondly, the individual benefit, again it is individually God bless each one of us in a very special way. Thirdly, don't think sermon is getting aha பரவாயில்ல 3rd சீக்கிரம் வந்துட்டா யோசிக்காதீங்க, அங்கே தான் வேலையா இருக்குது. 3rd அதிகாரத்தில் not only we said the initiator is God, number 2 what? Second, individually God is blessing each one. Thirdly and more importantly, it is inclusive benefits. I want to explain to you rather theologically what do I mean by saying inclusive blessing. சங்கீதக்காரன் இங்கே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபத்திரவங்களை அல்ல என்னது உபகாரங்களையும் மறவாதே. உபகாரங்களோட வேர்டுக்கு அவன் யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து பெனிஃபிட்ஸ்ன்னு போட்டது. டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷன் திஸ் திங்ஸ். நவ் வி ஆர் எக்ஸ்பெக்டட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் அ தியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். வி ஆல்வேஸ் திங்க் ஆசீர்வாதங்கள் நன்மைகள்னு உடனே நம்ம வாழ்க்கையில் என்ன யோசிக்கிறோன்னா, நம்ம ஒரு நல்ல வேலை கிடைச்சாரு, ஆண்டவர் ஆசீர்வாதங்கள் கொடுத்தார். இதை தான் நம்ம ஆசீர்வாதங்கள் கேட்டுகளை யோசிக்கிறோம். ஆனால் மூன்று பழைய ஏற்பாட்டு தாசர்களையும் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். அவர்களெல்லாம் வாழ்க்கையில் எப்படி ஆசீர்வாதங்களை பார்த்தாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கனெக்டேஷன், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இட் இஸ் டு பி பிளஸ்ட் பை காட். கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுதுனா என்னன்னே அநேக சமயங்களும் புரிந்து கொள்வது கிடையாது. பெனிஃபிட்ஸ் என்ற வேர்டுக்கு நம்ம கொடுக்கிறவர்களுடைய நம்மளுடைய இமீடியட்டாக நமக்கு என்ன வர என்னன்னா, கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார், நல்ல வேலை கொடுத்துருக்கார், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, அதை தான் ஆசீர்வாதங்கள் யோசிக்கிறோம். But that is as a different wider connotation. That is what I want to share with you, right? Turn with me to book of Genesis. Definitely not to third chapter. 20th chapter of book of Adiyamathile enna vasikkirun sonna 20th adhigathile ungalku ellarku theriyum Korarile Abraham poi ange thangi irukkiran ange than manaviyaga Sarahalai aduthu sendru enna nu solran அபிமலக்கு நினைத்தில் ராஜாவின் இடத்துல தன்னுடைய சகோதரி என்று சொல்லுகிறார். In other words, we find the trickery of Abraham. Abraham is tricking somebody into believing something which is not true. He is saying a lie, in other words. So the trickery of Abraham is recorded in the 20th chapter. 21st chapter, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கு பிறந்த பிறகு யாரை வெளியே அனுப்புகிறான், ஆகாரையும் அவனுடைய குமாரனாகிய இஸ்மவேலையும் வெளியே அனுப்பும்படி சொல்லப்பட வெளியே அனுப்புகிறான். அது அந்த காரியம் ஆபிரகாமுக்கு 11 வசனம், மகனை சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக இருந்ததுன்னு வாசிக்கிறோம். In other words, the trickery or the treachery of Abraham, தொடர்ந்து the tears of Abraham. Abraham has moved to tears. என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகன் என்று ரொம்ப துக்கமாக இருந்தான். ஈப்ரு மொழியிலே மிகவும் துக்கம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, சாபிங் இஸ் ஆட் அவுட், ஐயோ இப்படி மகன் அனுப்பு போறமே அப்படின்ற துக்கத்தில் அழுதான் என்று சொல்லி வாசிக்கிறோம். The tears of Abraham, right? And then again, verse 22nd, என்னது எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி என்னது 22nd? The testing of Abraham. The testing. Abraham was tested to submit his own begotten son Isaac to be sacrificed to God. That is 22nd chapter. 23rd chapter, the tragedy. என்ன ட்ராஜடி? சாராள் 127 வயது உள்ளவாயிருந்தால் இவ்வளவே சாராள் வயது. சாராள் மறித்து போகிறாள். நல்ல கவனிங்க, சாராள் மறித்ததுக்கு காரணம் 22 அதிகாரத்திலே அவன் வந்து தன் மனைவியை கன்சல்ட் பண்ணாதபடி கொண்டு போய் அவன் ஈசாக்கை கொடுத்தது தான் காரணம் என்று சொல்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். ஸோ 20 அதிகாரத்திலே தி ட்ரெச்சரி ஆஃப் ஏப்ரஹாம், 21 அதிகாரத்தில் தி டியர்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம், 21 அதிகாரத்தில் டெஸ்டிங் ஆஃப் ஏப்ரஹாம், 23 அதிகாரத்தில் த ட்ராஜடி ஆஃப் ஏப்ரஹாம். சீரீஸ் ஆஃப் அன்பிளசன்ட் திங்ஸ், சீரீஸ் ஆஃப் ட்ராஜடிஸ் அண்ட் டெவஸ்டேஷன், சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் பெயின்ஸ் அண்ட் நாட் அ வெரி ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி அனுபவிச்சு விட்டு 24:1 ஏதாவது வாசிங்கள். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை என்னது, வாட் அ பாரடாக்ஸ் இஸ் தட். Just imagine, 28th chapter, it is a trickery. He had to lie for survival. உயிர் பொழிக்கிறதுக்கு பொய் சொல்ல வேண்டிய திருப்பத்துக்குள்ளே இது ஆரம்பம் சொல்கிறார். He lied and wanted to survive through lie. So in other words, treachery of Abraham. 21st chapter, his son born through Hagar had to be sent out. That's the way God wanted him to do it. Then again, the tears of Abraham. 21st chapter, the testing of Abraham. 23rd chapter, his beloved wife, 127 years old, Sarah, dies. Tragedy after tragedy after tragedy after tragedy. And then 24th verse, first verse, in a solo, the Anglo translation was saying, Abraham was now old, well advanced in years. The Lord has blessed him in every way. Is it mockery? 4 அதிகாரத்தில் தொடர்ந்து ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி நடந்துகிட்டு வருது. இந்த 24th chapter, the Bible says, he was old, well stricken in age, God blessed Abraham in every way. Now, how do you look at blessing? This is the point. The point is, the whole thing that happened is summed up in that one word, God blessed Abraham in every way. We don't look upon உபகாரங்களை மாத்திரம் நம்ம பார்க்க, உபகாரன்ற வார்த்தையை நம்ம கொடுக்குற டெஃபினேஷன் என்ன, உபகாரங்களாக இருந்தால் நம்முடைய பார்வையில் உபகாரம் இருந்தால் மட்டும்தான் உபகாரங்கள். அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டிலே அருமையான விசுவாசின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாம் வாழ்க்கையிலே ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி நடந்த பிறகு 24:1 சொல்ல, God blessed Abraham in every way. How could that be every way? There are so many tragedies after tragedy happening. How do you look at your life? உங்கள் வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் கேட்டால் என்ன சொல்லுவோம்னா, உடனே நடந்த பாசிட்டிவான காரியங்களை மட்டும் பிளஸ்ஸிங் கேட்டகரியில் போட்டு சொல்லுவோம். தட் இஸ் நாட் த வே த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் லுக்ஸ் அட் பிளஸ்ஸிங்ஸ். உங்கள் வாழ்க்கையில் பிளஸ்ஸிங் மீன் பண்ணுறது எவ்ரி சிங்கிள் திங் தட் காட் அலோஸ் இன் யுவர் லைஃப் இஸ் டு பி சீன் ஃப்ரம் த பிளஸ்ஸிங்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இட் இஸ் கால்ட் பெனிஃபிட்ஸ். வி டோன்ட் கன்சிடர் தட் அஸ் அ பெனிஃபிட் அட் ஆல். பட் ஏப்ரஹாம் ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லப்பட்ட ஏப்ரஹாம் வாழ்க்கையில் எல்லாமே பிளஸ்ஸிங் கேட்டகரியில் வருதுங்க. 24:1 சம்மிங் அப் ஆல் தட் இஸ் பின் ஹேப்பனிங் இன் இஸ் லைஃப், என் வாழ்க்கையில் நடந்த எல்லா ட்ரெச்சரி, டியர்ஸ், டெஸ்டிங், ட்ராஜடி, சாவு, தன் மனைவி மறித்து போகிறாள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, God blessed Abraham in every possible way. That is the way to look at your blessings. Benefits in the word, அதான் அர்த்தங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 103 சங்கீதத்தில் தாவீது எழுதும் போது என்ன வயசுன்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் வெல் ஸ்டிக்கன் இன் ஏஜ், இட் வாஸ் வெரி ஓல்ட் அட் தட் பாயிண்ட், இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 1 foot இன் த கிரேவ்ன்றார். அந்த பாயிண்ட்ல தான் அதை எழுதியிருக்கிறார். அந்த பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, யோசிச்சு பாருங்க, இஸ் லைஃப் வாஸ் நாட் ஆல் பியர் அண்ட் ஸ்கிட்டில்ஸ், இட் வாஸ் நாட் ஆல் பெட் ஆஃப் ரோசஸ். அவன் வாழ்க்கை வந்து பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாதுங்க. சின்ன வயசுல எப்படி தெரிந்து கொண்டார், மாட்டு இடையன், ரைட், சாதாரண மாட்டு இடையன். சாமுவேல் செலக்ட் பண்ண வீட்டுக்கு போறச்ச அவங்க அப்பா ஜெஸ்ஸி வந்து, ஹி வாஸ் நாட் ஈவன் இன் த மூட் ஆஃப் ஷோயிங் டேவிட். அவன் விட்டுருங்க, அவன் மாடு போய்க்கு போயிருக்கான், மற்ற பசங்களை பாருங்கன்னு சொல்லி விட்டார். ஆனாலும் அவனை பார்க்கிறார், செலக்ட் பண்றார், அது வேற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, மாட்டுடையின் மாட்டமல்லாதபடிக்கு சவுலுக்கு பயந்து 21 வருடங்கள் ஹி வாஸ் லிவிங் இன் கேவ்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ் ரன்னிங் ஃபார் ஹிஸ் லைஃப். த வாழ்க்கைக்காக 21 வருடங்கள் ஆபிரகாம் சாமுவேல் வந்து அனாயிண்டிங் பண்ண பிறகும் 21 வருஷங்கள் அவர் அரியணை ஏறவில்லை. அரியணைக்கு இப்படி எங்க இருந்தார்னா, காடுகளிலும் மலைகளிலும் தன் லைஃபுக்கு ஓடிக்கிட்டு இருந்தார் சவுல் கிட்ட இருந்து. அப்படிப்பட்ட ஒரு போலியான ஒரு வேகபாண்ட் லைஃப்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டது தாவீது. அது மாத்திரமல்லாதபடிக்கு உங்களுக்கு விலகல் தெரியும், பச்சேபாலோடு விபச்சாரத்தில் விழுகிறார். The worst tragedy that happened in his life was is adulterous living with Bathsheba. So அந்த பாயிண்ட் அது மட்டும் இல்லாது, தன் அருமையான மகனை சாவ கொடுக்கிறார். His son dies. Just imagine tragedy after tragedy. Then again, his son Absalom went against him. He drove him out of his throne. அந்த மாதிரி ட்ராஜடி எல்லாம் பார்த்த தாவீது 103 சொல்லுகிற, கர்த்தர் எனக்கு செய்த எல்லாம் உபகாரங்கள் என்று சொல்லுகிறார். கடவுளர் வாழ்க்கையில் ஐயோ உள்ள ட்ராஜடி எல்லாம் வரவிட்டாரே, என்னை பாவத்தில் விளைவிச்சிட்டாரே, என் மகனை சாவடிச்சிட்டாரே என்று சொல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் சம பண்ணி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், பெனிஃபிட்ஸ் என்ற வார்த்தை சொல்றார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் ஹவ் யூ லுக் அட் லைஃப் தட் ரியலி மேட்டர்ஸ். உங்கள் வாழ்க்கையில் சில வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப ட்ராஜடிக்கான லைஃப் என்று யோசிக்க, அப்படி வந்து கேட்டகரைஸ் பண்ணி இந்த ஊழியக்காரர்கள்லாம் பெரிய பெரிய தாசர்கள் தன் வாழ்க்கையை காணவில்லை. எல்லாவற்றையும் ஒரே ஒரு டேர்மில் வச்சுட்டாங்க, பெனிஃபிட்ஸ். It comes, everything comes under benefits. யோசேப்பின் வாழ்க்கை எடுத்தீங்கன்னா, ஆதியாகம் 50:20 வாசிங்க. ஆதியாகம் 50:20 அவன் இறுதியாக தன் சகோதரரை பார்த்து சொல்லுகிறதாக அந்த வசனத்தை பார்க்கிறோம். நீங்கள் எனக்கு என்ன தீமை செய்ய பார்த்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காப்புபடிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான். யோசித்து பாருங்க, அவனுக்கு ஏற்பட்ட ட்ராஜடி கொஞ்சம் நஞ்சமல்ல. தன்னுடைய வீட்டிலே அற்புதமாக எண்ணப்பட்டவன், அவன் தேடிக்கொண்டு போகிறான் தன் நண்பர்களுக்கு, தன்னுடைய பிரதர்ஸ்க்கு நன்மை செய்யும்படி போகிறவனை கொண்டு போய் அவனை பிடித்து அவனை குழியிலே இறக்கி அங்கிருந்து விற்கப்பட்டு ஜெயிலில் வீணா, எப்படி பயங்கரமான ட்ராஜடிஸ் ஆஃப்டர் ட்ராஜடிஸ். அவன் கடைசியில் முடியலே ஒரே வார்த்தை சொல்லுகிறான், நன்மையாய் முடிய பண்ணினார். ஸோ உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலே ஹவ் யூ லுக் அட் லைஃப் really matters in life. அருமையான ஒரு saying ஒன்று உண்டு, when God wants to make a mushroom, how long it takes? It takes one night. When God wants to make a mushroom out of you, all he needs is one night. Tomorrow you are there. When God wants to make a giant and a great oak tree, it takes how long? 100 years. When God wants to make a mushroom, all he needs is one night and tomorrow you are there, breaking, opening the earth and coming out. When God wants to make a giant oak tree, it takes 100 years. And he says, the great souls are made through the struggles, through the storms, and through the seasons of suffering. If you say, Lord, do not struggle me, put me through struggles. Do not put me through storms. Do not put through seasons of suffering. God can't make you. Then you become a mushroom. If you want to bloom one day and die, that's what you want, that's okay. God has something else in mind for you. That is, he wants to make you into an oak tree. It takes 100 years. You have to go through the storms. You have to go through the struggles. You have to go through the seasons of suffering. And only then you can grow into a kind of a tree that God wants you to become. That is exactly the point. All these great saints of God, Joseph, and then Abraham, and then David, all these people who became giants of faith because they went through the struggles, they went through the storms, they went through the seasons of suffering in their lives. That's why benefit in the word. Benefit in the word is Hebrew word, interesting on a word. I think I may share that with you. You know what the word benefit from Hebrew actually means? Hebrew word benefit in the word, what is it? Camel, patrikingla? Camel. Camel na theriyada? Theriyuna solunga paakala paravaal. Camel. You say the root word for benefit in Hebrew and the root word for camel are the same. Appadina enna artham? Camel endra word nudiya root word benefit endra word root word ore word. Appadina what does camel do? What is it called? Ship of the desert. வான பாலைவனத்தினுடைய கப்பல்னு அதுக்கு பேர். பாலைவனத்தில் ஜனங்கள் அப்படியே கப்பல் மாதிரி ஏந்தி கொண்டு போய் போற டெஸ்டினேஷன்ல சேர்க்கும். சேம் வே இஸ் சேஸ் வாட் இஸ் தி பெனிஃபிட் டு காட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆர் லைக் கேமல்ஸ். இட் கேரிஸ் யூ த்ரூ த டெசர்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அண்ட் கேரிஸ் டு த ஹோம் ஆஃப் க்ளோரி. கடவுளுக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு இந்த வனாந்திர வாழ்க்கையிலே it is acting like a ship in the desert carrying all of us. அப்படின என்ன அர்த்தம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வாதங்கள் மீன் பண்ணது. Again I'm talking about all kinds of negative and positive things that happen in your life. It doesn't have to be necessarily positive things, positive and negative. That's the way all the saints of God looked at the life. அவங்க எப்படி பார்த்தாங்க? Perfect person என்ன அர்த்தம்னா it has to have a tragedy. It has to have a treachery, it has to have a tears, it has to have a testing. All these are just bundled together under one title called benefits. Benefits in our vaazhkaiyil verum positive ah nadakkiradha benefits category la potraringa. Everything comes under one word called benefits. That is what the way Abraham looked at it, that's the way David looked at it, that's the way Joseph looked at it, that's the way Jesus himself looked at it. Stanley Jones, Baltimore sendavar, இந்திய தேசத்திலே 30 வருடங்களாக மிஷனரி பணியாற்றினவர், காந்திஜிக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் புத்தகத்தை எழுதினார், கிரைஸ்ட் அண்ட் ஹியூமன் சஃபரிங் புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றார்னா, டூ நாட் பேர் ப்ராப்ளம்ஸ் பட் யூஸ் த ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை பேர் பண்ணாதீங்க, என்ன பண்ணுங்க? யூஸ் பண்ணீங்கன்ற. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, டூ நாட் எக்ஸ்பிளைன் ப்ராப்ளம்ஸ், எக்ஸ்ப்ளோயிட் யுவர் ப்ராப்ளம்ஸ். எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, ப்ராப்ளத்தை வந்துச்சுன்னா ஐயோயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு பாருங்க. வாட் த வேர்ல்ட் கேவ் டு ஜீசஸ், ஏசாமிக்கு என்ன அந்த உலகம் கொடுத்துச்சு? ஒரு மரத்தில் சிலுவை கொடுத்தாங்க. வாட் டு ஜீசஸ் டூ? இட் இஸ் நாட் ரெஃப்யூஸ் இட். கம் ஆன், கிறிஸ் தாசனை கொடுக்கீங்க, கொடுங்க. இட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஷேம். ஹி காட் த கிராஸ் ஃபார் த பீப்புள், ஹி டிட் நாட் எக்ஸ்பிளைன் த கிராஸ் டு பீப்புள், ஹி எக்ஸ்ப்ளாய்டட் இட். என்ன பண்ணார் தெரியுமா? அந்த சிலுவை அவமானத்தின் சின்னத்தை வாங்கி ஆசீர்வாதம் சின்னமாக மாற்றி விட்டார். தட் இஸ் வாட் எவ்ரி கிறிஸ்டியன் ஆட் டு பி டூயிங். When the world gives you cross, accept the cross. Is it pain or pleasure? Compliments or criticism? Is justice or injustice the world is giving you? Accept them under. அது அருமையான அனாலஜி அவர் யூஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம ஊரில் தாமரை நீங்கள் செடி மலர் பார்த்துருப்பீங்க, தாமரை மலருடைய ஸ்டெம் எங்கே போகுது? கீழே போய் சேருக்குள்ளே போகணும், சேற்றிலே வளரும் தாமரை நம்ம சொல்லுவோம். அவர் அதே அவர் இந்தியாவில் வளர்ந்ததுனால அதை அழகாக யூஸ் பண்ணுறாரு. ஸோ வென் ஐ வாஸ் ஷேரிங் வித் அன் அமெரிக்கன், யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பிகாஸ் லோட்டஸ் இஸ் நாட் நார்மலி த ஃப்ளவர் த பீப்புள் சீட் ஹியர். So back in India, he grew up in India, he was there for a long time in India. So he used that analogy of a lotus flower. Lotus flower stem vandu, it reaches down into the mud and the mire inside, under the water, and draws veliye vandu or alagana malara kudukum. What it does was, the muddiyum mirum, it takes in the purpose of his life and produces a beautiful flower. Adhe dhaan neengalum naanum pannanuma. Come what may, the world may give you compliments, the world may give you criticism, the world may give you justice, the world may give you injustice, the world may give you pain, the world may give you pressure. Take everything and produce a beautiful flower to the world around you. That is what Jesus did, that is what all the saints of God did for us in the Old Testament. So the beneficent word, that is exactly the point. And then the word blessing. I will bless the Lord. Enna solraru in aathmave kartharai enadhu ஸ்டோத்தரி, அதில் வந்து பிரைஸ்ன்னு சில டிரான்ஸ்லேஷன் போட்டுது. அண்ட் த வேர்ட் பிளஸ், யூனோ வாட் இஸ் த வேர்ட் பிளஸ் மீன் இன் ஈப்ரூ? த பெனிஃபிட் இஸ் வாட்? பெனிஃபிட் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். கேமல், ரைட்? ஒரு கேமல் எப்படி ஒரு மனுஷனை வந்து ஒரு வில்டர்னஸில் அப்படியே சுமந்து கொண்டு போகும், அதே மாதிரிக்கு ஆண்டர் கொடுக்குற இந்த கிருபைகள், இந்த எல்லா பெனிஃபிட்ஸ் மீன் பண்ணுறது உபத்திரங்களும் உபகாரங்களும் சேர்ந்தது. அதை அப்படியே நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுமோ அடுத்த குளோரியில் சேர்க்கிற வரைக்கும் அதை நம்ம அப்படியே இந்த வனாந்திர வாழ்க்கையில் சுமந்து போகும்னு சொன்னோம். பிளஸ்ன்ற வேர்டுக்கு அகேன் ஈப்ரூ வேர்டு, ஈப்ரூ வேர்டு இஸ் பராக்கா. பராக்கா ரோடு யாருக்கும் ஞாபகம் இருக்கா? சென்னையிலிருந்து வரவங்களுக்கு ஐயா, கீழ்பாக், கீழ்பாக்கில் வந்து பராக்கா ரோடில் பெரிய பைபிள் சம் இது இருக்குது, பைபிள் ஸ்டோர் இருக்குது. நம்ம சாம்சன் வீடு பராக்கா ரோட், சாம்சன் மார்டின். ஸோ அந்த பராக்கான்ற வேர்டு வந்து, தட்ஸ் வேர்ட் த பிளஸ்ஸிங் ஆக்சுவலி மீன். பராக்கா அந்த வேர்டோட ஈப்ரூ வேர்டு வந்து தமிழில் வந்து ஸ்தோத்ரின்னு போட்டிருக்காங்க, இங்கிலீஷில் வந்து பிளஸ் த லார்டுன்னு போட்டிருக்கு. யூனோ வாட் இஸ் த வேர்ட் பிளஸ்ஸிங் ஆக்சுவலி மீன்? த பராக்கா வேர்ட் வேர்டுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? கிவிங் எ கிஃப்ட் டு அனதர் மேன் ஆன் எ பெண்டட் நீ. ஆக்சுவலாக பராக்கான்ற வேர்டுக்கு வந்து பெண்டட் நீன்ற அர்த்தம், முழங்கால் போடப்பட்ட முட்டி, அப்படி தானே? சரி, முட்டி முழங்கால் போட்டுருச்சுன்னா அது எது? அதுதான் நீ. பெண்டட் நீக்கு பேர் தாங்க பராக்கான்ற வேர்டு. பராக்கான்ற வேர்டு அர்த்தம் என்னென்னா பெண்டட் நீன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனுக்கு முழங்கால் போட்டு ஒரு கிஃப்டை கொடுக்குறானே, அதுக்கு பேர் தாங்க பிளஸ்ஸிங்ன்ற வேர்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வென் யூ சே காட் இஸ் பிளஸ்ஸிங் மீ, யூனோ வாட் யூ மீன்? காட் ஆன் எ பெண்டட் நீ கிவிங் யூ சம்திங் டு அக்செப்ட். அவ்வளோ தன்னை தாழ்த்தி வாழ்க்கையில் ஒன்று கொடுக்குறாரு, அதுதான் ஆசீர்வாதம். தட் இஸ் வாட் பிளஸ்ஸிங் இஸ் ஆல் அபவுட். வாட் பிளஸ்ஸிங்னா ஏதோ மேலேருந்து ஆண்டவர் போடுறாரு பிடிச்சிக்கோ, அப்படி இல்லை. டோன்ட் இமேஜின் தட் கைண்ட் ஆஃப் காட். வென் காட், வென் யூ சே காட் இஸ் பிளஸ்ஸிங் மீ, இட் ஆக்சுவலி மீன்ஸ் ஆன் அ பெண்டட் நீ காட் கம்ஸ் டு யூ அண்ட் ஆஃபர்ஸ் யூ சம்திங். இந்த மாதிரி எடுத்துக்கப்பா, உனக்கு நான் கொடுக்கேன். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். இங்கே யார் யார் பிளஸ் பண்ணுறதா சொல்கிறாரு? யார் யார் பிளஸ் பண்ணுற மாதிரி? கடவுள் மனுஷனை பிளஸ் பண்ணலாம், அது நார்மல். இங்க யார் யார் பிளஸ் பண்ணல தெரியுமா? தாவீது ஆண்டவரை பிளஸ் பண்றார். How can we do this? We say, why not? David is saying, I can bless God. He is on a bended knee giving me something. I want to give something on a bended knee to him. That is his praise. நம்ம வாசிக்கு praiseன்னு சொல்லுமே, that's what he says here. அதுக்கு ஒரு வார்த்தை தமிழில் ஆங்கில டிரான்ஸ்லேஷன் வாசிங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த என் ஒன்னாம் வசனத்தில் என் முழு

What does he mean by this? It was Saint Augustine who once said, "We very often wanted to go abroad to wonder at the heights of the great mountains." நம்ம பொழிய போய் பெரிய பெரிய மவுண்டனை பார்த்து ஆஹா என்ன அருமையான மவுண்டன், என்ன மாதிரி யூஜாக இருக்குது, என்ன மெஜஸ்டிக்காக இருக்குதுன்னு அட்மையர் பண்ணதுக்கு நம்ம போகிறோம். அண்ட் வி கோ டு லாங் கோர்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் ஒண்டர் அட் தம். பெரிய பெரிய மிசிசிப்பியை போல நீளமான ரிவர்ஸ்க்கு முன்னால் நின்றுக்கிட்டு எவ்வளோ நீளமான ரிவர்னு சொல்லி அட்மையர் பண்ணுறீங்க, அது ஃபைனு. அண்ட் வி கோ டு தி ஹியூஜ் வேவ்ஸ் ஆஃப் த சீஸ் அண்ட் அட்மையர் அட் தம். பெரிய பெரிய வேவ்ஸ் உண்டாவோல பெரிய பெரிய சீமுனா நின்றுட்டு அந்த வேவ்ஸை பார்த்து ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுறோம். வி லுக் அட் த லார்ஜ் கேம்பஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் அண்ட் அட்மையர் அட் தம். யூனிவர்ஸ் வந்து எவ்வளோ பறந்ததுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நம்ம அட்ரஸ் பண்ணுறீங்க. பட் நோபடி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் அட்மையர்ஸ் அட் ஹிம்செல்ஃப். யாருமே நம்ம பார்த்து அட்மையர் பண்ணவே இல்லைன்றார். அப்படின்னா என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக ஆண்டவர் படைச்சிருக்கார் காரியங்களை, எங்கெங்கயோ பார்த்து அட்மையர் பண்ற, எதோ பார்த்து பண்றியே, உன்னை பார்த்து எப்போது அட்மையர் பண்ணிருக்கியான்னு கேட்க, there are so many things inside of you, so can come under the word called benefits. Have you ever admired at them? That is what he is asking. And essentially, and you know that according to recent study, I shared that in the Bible study, they say, according to recent study, every single average person has 500 to 700 abilities and skills within himself. நம்ம எல்லாருக்குள்ளவும் 500 to 700 வகையான skills and abilities உள்ள மறைஞ்சிருக்கோம். You don't even realize it. It's according to scientific study. For instance, சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, your brain இருக்கு பாருங்க, brain நமக்கு எல்லாருக்கும் இருக்குதுன்னு அசியூம் பண்ணுங்க. That brain, they say, it can accommodate, they say it can accommodate how many trillion, you know that? Nearly 120 trillion facts ulla poikuma nam brain kulla potikina 120 trillion facts vandu store pandra alukku the brain kulla capacity irukengra. Your mind, they say, at one second la 10,000 decisions it can take. Avlo strong mind kadal namakkulla koduthirukkarana, right? And then went on to say, your nose can smell 10,000 different odors. Unga mooku vandu avlo strong ana mooka, oru vela jaladosu pudichirundha kuda 10,000 odors smell la vandu unga mooku vandu detect panna mudiyumndra. And then you go on and say that, and then finally touching la vandu solla pona, your touch 1/25,000th of an inch திக்க இருந்தால் போதுமா, உங்கள் யூ டச் பண்ணி அதை ஃபீல் பண்ண முடியுமா உங்களால்? 2 million குவார்ட்டர்ஸ் ஆஃப் வாட்டரில் 1/4 ஆஃப் குயினின் கலந்துட்டிங்கன்னா யுவர் டங்க் அண்ட் டேஸ்ட் அண்ட் சே இதில் அதை கலந்துருக்கு, அந்த திரவையும் கலந்துருக்குன்னு சொல்ல முடியும். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கடவுள் உங்களுக்குள்ளே படைச்சி வச்சிருக்கிறான். தட் இஸ் வாட் இஸ் சேயிங் சங்கீதக்காரப்பா, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தரை நான் மகிமைப்படுத்தும். வெறும் வார்த்தை மட்டும் வாயில் மட்டும் துதிப்பது துதியல்ல, எனக்கு உண்டான ஓல் பீயிங், பிகாஸ் தர் சோ மச் ஆஃப் இன்சைட் ஆஃப் மீ, I should keep praising God for it. So Christavakkal periyamanavule, under divine benefits enna solrana, I said for the initiator of blessing is God. It is individual benefits, and thirdly and finally, what do you say? It is inclusive benefits. It includes good things, also negative things. Palaya erpattu thirukkalam appadi than thangal vaazhkaiyai kandavalle solund pagadhile vaasikkum. So what is very important is how we look at one simple passage. We want to bring it to someone to close. Turn with me to Ennagum. Ennagum 13th adhigaram. Ennagum 13th adhigaram 30th vasanathai vaasinga. 13:30, appozhudhu Caleb Moseyk munbadhai janangalai amarthi, naam udane poi seandhu kolvom, naam adhu elidhaga jeithukollalam endraargal. Apparam 33 la 31st vasanathile avanu kooda pona manidharo, அப்புறம் வாசிங்க 31 வசனத்தில், அங்கே ராட்சத பிறவியான யோனேக்கின் குமாரனாகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போலிருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி சேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி வந்து பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்சேரியை பரம செய்தார்கள். சி, டூ பீப்புள் லுக் அட் த சேம் சிச்சுவேஷன் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இட்ஸ் கால்ட் கிராஸ் ஓப்பர் காம்ப்ளெக்ஸா. கிராஸ் ஓவர் காம்ப்ளெக்ஸ்னா என்ன தெரியுமா? கிராஸ் ஓவருக்கு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன செய்யுமா?

And Norman Vincent Peale was invited to a very big meeting. All the business executives were there, CEOs were there. அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி சஃபர் பண்ணுறவங்க பிஸ்னஸில், அவங்க எல்லாம் ஒரு நிறைய பேர் குறைவுக்கு கூப்பிட்டு பேச வச்சாங்களா. அவர் என்ன பண்ணாரா, பெரிய ஒரு இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டு இந்த ஸ்க்ரீன் நடுவில் ஒரு கருப்பு புள்ளியை குத்திட்டு அவர் சொன்னாரா, இதில் நீ என்ன பார்க்குறீங்கன்னு கேட்டாராம். எல்லாரும் சொன்னாங்களா, உள்ள ஒரு கருப்பு புள்ளி இருக்குது இந்த ஸ்க்ரீனில், அதை தான் எங்களுக்கு பார்க்க முடியுதுன்னாரான். திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம்னாராம். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இவ்வளோ காலியாக வெள்ளை அடங்குது, அது உங்களுக்கு சொல்ல தெரியல, ஒரு கருப்பு புள்ளி மட்டும்தான் உங்க காணல தெரியுது. திஸ் இஸ் அவர் ப்ராப்ளம், திஸ் இஸ் கால்ட் மிஸ்ஸிங் டைல் சின்ரோமா. ஒரு வீட்டில் 10,000 ஓடு இருந்துச்சுன்னா வீட்டு காமிக்கு என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தாங்க இருக்குது, பார்த்து ஓரமாக பார்த்தீங்களா, அந்த 4 ஓடு அங்கே இல்லைங்க. அது கால் மிஸ்ஸிங் டைல் சின்ரோமா. நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் எங்கே இருக்கிறோம், எங்கே கொஞ்சம் குறைவு உண்டோ அந்த குறைவை நோக்கி தான் நம்முடைய கண்கள் செல்லுவோம். அதே தான் ஆதியாகமும் 3 அதிகாரத்தில் நடந்தது, அதே தான் இது இங்கே நடக்கு. 12 பேரை வந்து ஸ்பைங்க் அனுப்புகிறாரு, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கானானுக்கு. 12 பேர் பார்த்தது என்ன சொல்லலாம், ஐயோயோ அவங்க பெரிய ராட்சசங்க இருக்காங்க, நம்ம போக முடியாது, நம்மள சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறச்ச காலை மாத்திரம் சொல்லுகிறார், நம்ம ஈஸியாக அவங்களை மேற்கொள்ள முடியும்னு சொல்லுகிறார். ஒரே ஒரு 2 விதமான மக்கள், ஒரே ஒரு சிச்சுவேஷன். கிறிஸ்துவுக்குள் புரியும், ஹவ் டு யூ லுக் அட் யுவர் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். Same situation can be looked at from 2 different perspectives. One is positive, another is negative, right? And all the saints of God in the Old Testament, they saw everything positively. They saw it as benefits. கர்த்தர் கொடுத்த எல்லா நன்மையும் எதுவுமே எல்லாமே benefits category தான். Nothing is said as different. இது வந்து ரொம்ப மோசமானது அவர் கேட்டகரைஸ் பண்ணலங்க. எல்லாவற்றையும் ஆசீர்வாதம் என்ற கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் வாழ்க்கையில் அப்படி தாங்க பார்க்கணும். We have to look at life from a positive perspective. That's what all the saints of God looked at life in their lives. So the divine benefits, initiator of benefits, individual benefits, inclusive benefits. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டினுடைய நம்முடைய தாசர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அது வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையிலே சுவாமி, ட்ராஜடி ஆஃப்டர் ட்ராஜடி வந்து கொண்டே இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவன் அத்தனை துன்பங்கள் வந்தாலும் 24:1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆம் சுவாமி, ஆசீர்வாதத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை அவர் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அநேக சமயங்களில் எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் என்று சொன்னால் துன்பமே இல்லாதபடிக்கு வெறும் பாசிட்டிவான காரியங்களை மாத்திரமே நாங்கள் ஆசீர்வாதங்கள் என்று அறிக்கிறோம். அதையே எங்கள் நன்மைகள் என்றும் பெனிஃபிட்ஸ் என்றும் சொல்லிக் கொள்ளுகிறோம். அப்படி இராதபடி காண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எதையெல்லாம் அனுபவிக்க வரவிடுகிறாரோ அத்தனையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நன்மைகளாய் காண எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்காத எதையுமே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருக்கிறோம். நீ அனுமதிக்காதபடி எங்கள் வாழ்க்கையிலே டெஸ்டிங் வரவில்லை சாமி, ட்ராஜடி வரவில்லை ஆண்டவரே, ட்ரபிள்ஸ் வரவில்லை சாமி, எல்லாவற்றையும் நீ தருகிற ஒரு நோக்கத்தோடு கூட தருகிறீர் சாமி. ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீ ஒரு ஜெயண்ட் ஓகே போல எங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், வி நீட் த ஸ்ட்ரகிள்ஸ், வி நீட் த ஸ்ட்ரெயின், வி நீட் த ஸ்ட்ரெஸ், வி நீட் த ஸ்ட்ராம்ஸ், வி நீட் த சீசன்ஸ் ஆஃப் சஃபரிங் ஆண்டவரே, அனுப்பும் ஆண்டவரே, அவற்றின் கூட எங்களை உருவாக்கும், எங்களை மஷ்ரூமாக உருவாக்க விரும்பவில்லை சாமி, பெரிய ஓக்ட்ரியாக உருவாக்க விரும்புகிறீர். அப்படிப்பட்ட ஓக்ட்ரியாக உருவாக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். லார்ட் சென்டஸ், லார்ட் வாட் எவர் யூ வாண்ட் டு சென்டஸ் இன் அவர் லைஃப்ஸ். Help us, Lord, to look at the whole life under one title, that is benefits. And the kannottathile paarkalum kiruvai seiya jebikkirom. Thudigana magamaiyavum eduthukollum. Meet Paris Christ naamathil jebikkirom pidave.

கன மகிமைக்கு பார்க்கிறார், ஆராதனை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மேன்மையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா மகிமையை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா கனத்தை பெற்றுக்கொள்ள பார்க்கிறார், எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள நீர் பார்க்கிறார். என் மகிமை உள்ளவர், என் மகத்துவமானவர், என் மாறாதவர், ஒன்றான மெய் தேவன், ஆச்சரியமான தேவன், அதிசயமானவர். ஓ, உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லையே, உம்மை போல வேறொரு இரட்சகர் இல்லையே, உம்மை போல எல்லா ஆராதனையை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் ஒருவரும் இல்லையே, தகுதி உள்ள தெய்வம் ஒன்றும் இல்லையே. ஒருவரே தகுதி உள்ளவர், ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆரம்ப நேரத்தில் கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசன்னம் ஒவ்வொருவரும் மேல, ஒவ்வொருவரும் மேல நிறைவாய் நிறைவாய் நிறை

இப்பொழுது தேவனுடைய மகிமையுள்ள பிரசன்னம் நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக, நிறைவாய் இறங்குவதாக. படைகள் உடைக்கப்படுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் இப்பொழுது இறங்குவதாக. இப்பொழுது சரீரங்களுக்குள்ளாக சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும்.

ஆத்தியே பரிசுத்தர் மகத்துவமுள்ளவர் உம்மை உயர்த்துகிறோம். மேலான நாமமே, உயர்ந்த நாமமே, ஆச்சரியமான நாமமே, அதிசயமான நாமமே, ஓ எங்களை மீட்டுக் கொண்ட பரிசுத்தமுள்ள நாமமே, பரிசுத்தமுள்ள நாமமே. சரீரங்கள் மேல கட்டுடைய மகிமை இறங்கட்டும், விடுதலை சம்பவிக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தேவ பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொருவரையும் சுகமாக்குகிற கிருபைக்காக நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, இப்பொழுது ஆரோக்கியம் உண்டாவதாக, இப்பொழுது நன்மை உண்டாவதாக. எல்லா கொலைகள், எல்லா பொல்லாத கிரிகள் இயேசுவின் நாமத்திலே

0: சத்தமா சொல்லுங்க, பாத்திர
1: பாத்திர.
0: எஸ் ஹல்லேலூயா. யூ அலோன் வர்தி ஆஃப் ஆல். ஏ பரிசுத்தமானவர்
1: இயேசுவே, நீ பாத்திரரே.
0: நல்ல கரங்களை தட்டி அந்த பாத்திரரை, அந்த பரிசுத்தம் உள்ளவரை, அந்த மேன்மை உள்ளவரை, ஆச்சரியமானவரை, நல்ல கரங்களை தட்டி துதிங்க பார்க்கலாம். எஸ் ஜீசஸ், வி தேங்க் யூ லார்ட், வி தேங்க் யூ லார்ட். நீ ஒருவரே பாத்திரர், பாத்திரர், பாத்திரர். மகிமையும் கனமும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர், மேன்மை பெற்றுக்கொள்ள பாத்திரர், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள பாத்திரர்.

There is none like you, Lord. எங்களை நேசிக்க உண்மை போல ஒருத்தர் இல்லப்பா. எங்களை ஆதரிக்க உண்மை போல ஒருவர் இல்ல ஆண்டவரே. எங்களை வழி நடத்த உண்மை போல வேறொருவர் இல்லவே இல்லப்பா. உமக்கு ஈடாக ஒருவரும் இல்லையே. உமக்கு கொப்பானவர் ஒருவரும் இல்லையே. உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையே.

உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறோம். உன் நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. We lift your holy name. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. இது உயர்ந்தவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர் அப்பா. எங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க ஒதுக்கப்பட்டீங்களோ, அங்கதான் தலை உயர்த்துவா, அங்கதான் நீங்க உயர்வீங்க. அல்லேலூயா. தாவீதை குறித்து பார்க்கும்போது, தாவீது தன் சொந்த பட்டணத்தில், பெத்லகேமில், சொந்த தேசத்தில், சொந்த இடத்துல, உறவுகளால, சகோதரர்களால, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன். அவனை யாரும் கண்டுகிறது இல்லை. தாவீதுடைய சரித்திரம், சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய சரித்திரம். அவன் எட்டாவது பிள்ளையா இருந்த போதில் அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. தகப்பனுக்கு அவன் வேண்டாதவன். தாவீது பிறப்பு வந்து ஒரு பெரிய சரித்திரம். தகப்பனால வேண்டாம், இவன் பிள்ளையே இல்லைன்னு ஒதுக்கப்பட்டவன். அதனாலதான் தன் வீட்டுல ஒரு மிகப்பெரிய வீட்டுல தன் மகனை ஒருத்தனை ராஜாவை மாத்த போறாங்க, ஆக்க போறாங்க தெரிஞ்சும் எல்லாரையும் வர வச்சவன் தாவீதை வர வைக்கல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதான் தாவி சொல்ற, என் தகப்பனும் என் தாய்மனை கைவிட்டாலும் கத்தர் சேர்த்துக் கொள்வார். பாதி பேர் முறைக்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்ல போறேன், என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கத்தர் சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தாவி சொல்றான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்றீர். உண்மையில சொல்ல போனா, ஈசாயின் வீட்டுல ஒருத்தன ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாங்கிறதுக்காக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது. சாமுவேல் தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வந்த உடனே ஈசாயின் குமாரில் ஒருவனை ராஜாவா ஏற்படுத்த போறேன்னு சொன்ன உடனே சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டுச்சு. சொந்த வீட்டுல விருந்து ஆன தாவீதுக்கு அழைப்பு இல்ல. சொந்த வீட்டுல விருந்து, சொந்த சகோதரர்ல யாரோ யாருன்னே தெரியாது ராஜாவாக போறது, யாரோ ஒருத்தர் ராஜாவாக போறாங்க, சொந்த சகோதரனுக்கு பெத்த பிள்ளைக்கு அழைப்பு இல்ல. அவன் ஒதுக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான். விருந்துக்கு அவனை யாரும் என்ன செய்யல, அழைக்கல. ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா, சாமுவேல் சொல்றாரு, அந்த தாவீது இங்க வர்ற வரைக்கும் விருந்தே ஆரம்பிக்காது. ஐயோ உங்களுக்கு போறாம். நீங்க ஒண்ணு சாமுவேல் 17 அதிகாரத்தை வாசி பாருங்க. சரித்திரம் ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். அவன் சாமுவேல் சொல்றாரு, எந்த தாவீதை விருந்துக்கு நீ அழைக்கலையோ அந்த தாவீது இல்லாம விருந்தே இல்லை. ஐயோ அவன் சொல்றான், தாவீது இங்க வரம நான் சாப்பிட மாட்டேன். தீர்க்கதரிசியே சாப்பிடலாம், வேற ஒருத்தனும் அங்க சாப்பிட முடியாது, யாரும் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர் கை வச்சா தான் எல்லாரும் கை வைப்பாங்க. எந்த தாவீத விருந்துக்கு அழைக்காம புறக்கணிச்சாங்களோ அந்த தாவீதம் விருந்துக்கே தலைவனா மாறிட்டா. ஐயோ கையை தட்டு, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஊராருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா? ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு, அதை குறிச்சு பெரிய பிரசங்கமே இருக்கு. ஊராரே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதான் சொல்றேன், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி. எல்லாரும் ஈசாயின் பிள்ளைகளும் ஈசாயுமே நினைச்சாங்க, இது வேற யாருக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட என் பிள்ளைகளுக்கான. உண்மையாகவே அந்த பந்தியும் அந்த வரவுமே தாவீதுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலதான் சொல்றேன், எந்த பெத்லகேமில் தாவீது தகப்பன் தான் ஒதுக்கப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் தன் சகோதரனால புறந்தள்ளப்பட்டானோ, கண்டுக்காம விடப்பட்டானோ, எந்த பெத்லகேமில் ஊரார் கண்களுக்கு முன்பாக ஒதுக்கப்பட்டானோ, அந்த ஜனங்கள் கண்கள் காண, அந்த ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக சாமுவேல் தீர்க்கதரிசி தைலக் கொம்பை எடுத்து, இதோ இஸ்ரவேலில் ராஜாவாக ஏற்படுத்த போகிற இரண்டாவது ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணினார்னா, அதே தேவன் எந்த இடத்துல நீங்க தலைப்பிடிவை சந்தித்தீர்களோ அங்கே உங்கள் தலையை உயர்த்த வல்லவர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னா எந்த இடத்துல நீங்க தலை குனிவை சந்திச்சீங்களோ அதே இடத்துல கத்த ஒரு தலை உயர்வை, ஒரு தலை நிமிர்வை உண்டாக்குகிறவர். எந்த சொந்தக்காரன் தூக்கி எரிஞ்சானோ, எந்த உறவுகள் தூக்கி எரிஞ்சாங்களோ, யார் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக பிறந்தெழுந்தாங்களோ, எந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதுக்காக சொந்தமே வேண்டாம்னு சொன்னானோ, அதே கண்கள் காண, அதே கண்களுக்கு முன்பாக தேவன் தலை உயர்த்துகிற நாள் வருகிறது.

0: நீங்க மட்டும்தான் அங்க தலையை உயர்த்துகிறவர், நல்ல கரங்களை தட்டி நீங்க மட்டும்தான் எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை புறக்கணிக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை விட்டு கொடுக்காதவர், நீங்க மட்டும்தான் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீங்க மட்டும்தான் எங்களை உயர்த்துகிறவர்.
1: ஹல்லேலூயா. உங்க சத்தம் கேட்கட்டும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஜெபம், த லார்ட்ஸ் பிரேயர். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 17 அத்தியாயம் 20 வசனம் முதல் 26 வசனம் வரை. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்றைய மனன வசனம் சங்கீதம் 34:3. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். மலைப்பிரசங்கத்தை மண்டாட்டு சொற்பொழிவு அல்லது ஜெபப்பிரசங்கம் என்று அழைத்து கடந்த 4 நாட்களாக அதை தியானித்து வருகிறோம். 5, 6, 7 ஆகிய அத்தியாயங்களிலே மத்தேயுவிலே உள்ள ஜபத்திற்கடுத்த படிப்பினைகளை இந்த பிரசங்கத்திலிருந்து இதுவரை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இன்று தொடர்ந்து அதை நாம் தியானித்து இந்த தியான வரிசையை நாம் முடிப்போம். கூட்டுறவே நாட்டுயர்வு நம் உயர்வு என்பது நாம் அறிந்த உண்மை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது பண்பாடு. நான் என்று கூறும்போது உதடுகள் ஒட்டுவது இல்லை, நாம் என்று உச்சரிக்கும் போதுதான் உதடுகள் ஒட்டுகின்றன என்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். தன்னலம் மறந்து பொதுநலத்தை நோக்க வேண்டும் என்ற கூட்டு சிந்தையை இவர் இயேசுவின் மலை சொற்பொழிவில் இருந்து கற்றிருக்கலாம். இந்த உயர்ந்த சித்தாந்தத்தை ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தில் தெளிவாக உணரலாம். மத்தேயு 6:9-13. எங்கள் விண்ணக தந்தையே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது அரசு வருவதாக, உமது சித்தம் விண்ணிலே செய்யப்படுகிறது போல மண்ணிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும், ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இதிலும் மேலான ஜெபம் உண்டோ? பிதாவின் சித்தத்தை பூரணமாய் அறிந்திருந்த ஜெபவீரன் இயேசுவின் புனித வார்த்தைகள் இவை. சில சபைகளில் இந்த ஜெபத்தை கிளிப்பிள்ளை போல் அர்த்தமற்று சொல்லிவிடுவதால் மற்றவர்கள் இந்த ஜெபத்தை அறவே அகற்றிவிட்டனர். துர்ப்பிரயோகத்திற்கு பரிகாரம் அப்பிரயோகமா? குடும்ப ஜெபங்களில் இந்த ஜெபத்தை சொல்லுவது பேராசீர்வாதம். இந்த ஜெபம் காரியங்களை முக்கியத்துவ ரீதியில் வரிசைப்படுத்துகிறது. இட் செட்ஸ் திங்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. முதலாவது தேவநாமம், இறையரசு, திருச்சித்தம். அடுத்து நமது உடலுக்கடுத்த தேவைகளும் பிறரோடுள்ள உறவும். மூன்றாவது சோதனையை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகமாயிருந்தாலும் உடல் பலவீனமானது. இந்த மன்றாட்டில் வரும் எங்கள், எங்களுக்கு, நாங்கள், எங்களை என்ற பதங்கள் பன்மையையே குறிக்கின்றன. ஆம், கூடி வாழ்வோம், கோடி நன்மை பெறுவோம். கர்த்தரது ஜபத்தில் உள்ள ஏழு விண்ணப்பங்களில் உடலுக்கடுத்தது ஒன்றுதான். அனுதின ஆகாரத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், ஆனால் அதுவே நமக்கு பிரதானமாகிவிடக்கூடாது. நித்திய காரியங்கள் அதைவிட முக்கியமானவை. இந்த ஜபத்தில் உள்ள ஏழு வேண்டல்களையும் ஒவ்வொன்றாய் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள். மங்கும் உங்கள் ஜப வாழ்வு மலரும். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்க உம் திருநாமம், வருக உம் அரசு, பெருக உம் விருப்பம், வாழ்க உம் திருநாமம், ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துன மாண்பும் வாழ்க உம் திருநாமம், இன்று போல் என்றும் இறைவனே உமதே வாழ்க உம் திருநாமம், ஆமேன். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான ஜெபத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படவும், உம்முடைய ராஜ்யம் வரவும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிப்பதோடு எங்களுடைய முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும் அதற்காக நாங்கள் போராடி உழைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, குற்றங்களை, பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை கர்த்தாவே நீர் தீமையின் என்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் உம்முடையதுதானே, வல்லமை உம்முடையதுதானே, மகிமை உம்முடையதுதானே. எல்லாவற்றுக்கும் பாத்திரரான உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். விசுவாசிகளாகிய முத பிள்ளைகளாகிய எல்லாரையும் கூட்டி சேர்த்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம் திருநாமம் வாழ்க, உம் இறையரசு வருக, உமது திருநாமம் எங்கும் பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மலர்ச்சியை, ஒரு பெரிய எழுச்சியை, ஒரு பெரிய புரட்சியை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதம் பணிகிறோம். எங்கள் ஜெபங்களையும் எங்கள் துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சகாயம் பாட்டியம்மாவை பார்க்கச் சென்றான். அவர்கள் வீட்டில் ஒரு பூனையும் ஒரு நாயும் நீண்ட காலமாய் இருந்து வருகிறது. அன்று அந்த இரண்டையும் ஒரே நேரம் அவன் முன் அறையில் பார்த்ததால் பாட்டியம்மாவை பார்த்து, இந்த பூனை அல்லது நாய், இவைகளில் எது உங்களுக்கு அதிக விருப்பம் என்று கேட்டான். இரண்டுமே எனக்கு பிடிக்கும், எதை வைத்துக் கொள்வது எதை விட்டுவிடுவது என்று தீர்மானிப்பதுதான் கடினமாக இருக்கிறது என்று கூறினார்கள். நின்று கொண்டிருந்த அவர்கள் அங்கே படுத்திருந்த பூனையை தூக்கி தன்னுடைய மடியிலே வைத்துக் கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்தார்கள். ஆனால் பூனை அவர்கள் மடியிலிருந்து குதித்து கீழே ஓடிப்போய் மேஜையின் அடியில் படுத்துக் கொண்டது. இந்த பூனை தனியாக இருக்கவும் விரும்புகிறது, ஆனால் டைகர் எப்போதுமே நான் அதை கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அப்படியென்றால் அநேகமாக டைகரைத்தான் நான் என்னோடு வைத்துக் கொள்ளப் போகிறேன் என்று கூறினார்கள். மேலும் பேரனை பார்த்து, இந்த இரண்டு மிருகங்களுமே நமக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை குறித்து நல்ல பாடங்களை கற்றுத்தருகிறது என்று சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய பந்தை எடுத்து அறையின் அடுத்த மூலையில் வீசினார். அமைதியாய் படுத்திருந்த நாய் பாய்ந்து சென்று அந்த பந்தை எடுத்து கொண்டு வந்து பாட்டியம்மா காலடியில் வைத்தது. மீண்டும் அவர்கள் அதை எறிவார்கள் என்றும் தான் எடுத்து வர வேண்டும் என்றும் பாட்டியம்மா முகத்தை ஏறிட்டு பார்த்து கொண்டே இருந்தது. ஆம், நாம் எத்தனை முறை இந்த பந்தை எறிந்தாலும் நாய் எடுத்து கொண்டு வர ஆயத்தமாக காத்திருக்கும். எனக்கு விருப்பமானதை செய்ய அதற்கு மிகுந்த விருப்பம் உண்டு. நாமும் கர்த்தரை பிரியப்படுத்தும் காரியங்களை செய்ய வேண்டுமில்லையா சகாயம் என்று கேட்டார்கள். இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் பூனை அவர்கள் அருகில் வந்து அவர்கள் கால்களில் உரசிக் கொண்டிருந்தது. இந்த பூனையிலிருந்து நீ என்ன கற்றுக்கொள்கிறாய் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் உட்கார்ந்தார்கள். கீழே நின்று கொண்டிருந்த பூனை சோஃபாவில் ஏறி பாட்டியம்மா மடியில் படுத்துக் கொண்டது. இது சற்று வித்தியாசமானது. அது விரும்பும் நேரத்தில் மட்டும் என்னிடத்தில் வரும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நாம் விரும்பும் பொழுதெல்லாம் கடவுளத்தில் போவதை அவரும் ரொம்ப விரும்புகிறார். இரண்டு மிருகங்களையும் ஒவ்வொரு விதமாக தேவன் படைத்திருக்கிறார். எனவே இரண்டும் எனக்கு விருப்பம்தான் என்றார்கள். நம் ஒவ்வொருவரையும் தேவன் ஒவ்வொரு விதமாய் படைத்திருக்கிறார். உங்கள் வீட்டில் இப்படி வளர்ப்பு பிராணிகள் உண்டா? அவைகளை நாம் நேசிக்க வேண்டும், கனிவோடு பராமரிக்க வேண்டும். அவைகள் மூலமாகவும் கடவுள் நமக்கு பாடங்களை கற்றுத்தருவார். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகளையெல்லாம் என்னுடையவைகள் என்று கர்த்தருடைய வசனமும் சொல்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் செயல்படுவோமா?

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் தாங்குவதாக. யோசுவாவின் புஸ்தகம் 14 அதிகாரம் அதனுடைய 13 வசனம். அப்பொழுது யோசுவா எப்புனேனின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கிருபையாய் புறப்பட்டார்கள். அதிலே யோசுவாவும் காலேபும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினவர்களாய் காணப்பட்டார்கள். காலேபுக்கு 40 இருக்கும்போது மோசே மூலமாய் காலேபுக்கான வார்த்தை சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டது. அதை 85 போது காலேப் யோசுவாவின் இடத்திலே சொல்லுகிறார். 9 வசனத்தில், அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். 10 வசனத்திலே சொல்லுகிறார், இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இதோ இன்று நான் 85 என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சொல்லி 45 ஆகிறது, ஆனாலும் வார்த்தை மாறவில்லை. யார் மூலமாய் வார்த்தை சொல்லப்பட்டதோ அந்த நபர் இப்பொழுது இல்லை, மோசே இப்பொழுது உயிரோடு இல்லை, ஆனால் வார்த்தை இன்றும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட நிறைவேறாமல் போவது இல்லை என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார். வருடங்களானாலும் சொன்னபடியே நிறைவேறும், சொன்னபடியே செய்யப்படும். அதனுடைய அடையாளம்தான் காலேப் சொல்லுகிறார், இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். ஏனென்றால் இன்னும் சுதந்திரிக்கவில்லை. சுதந்திரிப்பாய் சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆணையிட்டிருக்கிறார். இதனாலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை இதுதான். உங்களை வாழ வைத்து கொண்டிருப்பது எது தெரியுமா? உங்களுக்கென்று கர்த்தர் தந்த வார்த்தை. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கை தீபம் மங்கினது, ஏன் அணையவில்லை? ஆமே, காலே இங்கே சொன்னாரா எனக்கு பலன் இருந்ததுனால நான் உயிரோடு இருக்கிறேன் என்று? இல்லை, கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார், என்னை சுதந்திரிக்க வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நான் சுதந்திரிக்கும் படிக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் படிக்கு என்னை உயிரோடே காத்தார். அப்பொழுது இருக்கிற பலனை கர்த்தர் இப்பொழுதும் தந்து கர்த்தர் என்னை முன்னோக்கி செல்ல கிருபை செய்து கொண்டிருக்கிறார் என்று காலே சாட்சியாகவும் விசுவாச அறிக்கையாகவும் விண்ணப்பமாகவும் யோசுவாவுக்கு முன்பாக வைத்தபோது யோசுவாவுக்கு எப்படி அது நிராகரிக்க முடியும்? யோசுவா காலேபை மனதார ஆசீர்வதித்து ஆமே எபிரோனை காலேபுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். வார்த்தையை நம்பி ஆமே உங்கள் நம்பிக்கையும் உங்கள் விண்ணப்பத்தை தேவ சமூகத்தில் ஏறிடுங்கள். நிச்சயமா எதை எதை நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆணையிட்டாரோ அதை உங்களை சுதந்திரிக்க வைப்பார். உங்களுக்கு சொன்னபடியே உங்களுக்கு செய்யப்படும். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வார்த்தையில் ஒரு உறுப்பு கூட மாறாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அப்படியே சுதந்திரிக்க செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன் இரக்கமுள்ள பிதா, எங்களுக்கு சொன்ன வார்த்தையை நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு ஆய் செய்கிற உண்மையுள்ள தேவனே, காலேபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே, அவன் காதுகள் கேட்க சொல்லப்பட்ட வார்த்தை அவன் சுதந்திரிக்கும்படியாய் அவன் வாழ்க்கையில நிறைவேற்றின எங்கள் பரலோக தேவன், அப்படியே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொல்லப்பட்டபடியே செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த நம்பிக்கையில் தொடர்ந்து முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக நீ விண்ணப்பம் பண்ணினதுனாலே என்கிற ஆரம்பத்தோடு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிற ஜீவ வார்த்தை பிலிப்பியர் 4:6 உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் உங்கள் கவலைகளை குறித்து என்ன செய்வீர்கள்? அவற்றை உங்களுடைய உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா, அல்லது பரத்துக்கு நேராக திருப்புவீங்களா? சனகரிப் என்னும் கொடிய அசீரியா தேசத்து ராஜா ஜெருசலேம் பட்டணத்தை அழித்து போடும்படி ஆயத்தம் பண்ணுகையில் எசேக்கியா ராஜாவுக்கு செய்தி அனுப்பி பிற தேசங்களை கைப்பற்றினது போலவே ஜூதாவையும் கைப்பற்றுவேன் என்று அறிவித்தான். எசேக்கியா ராஜா அச்செய்தி அடங்கிய ஓலையை எடுத்துக்கொண்டு ஜெருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்து எசாயா 37:14 காணலாம். கர்த்தரை நோக்கி தங்களை ரட்சிக்கும்படிக்கு விண்ணப்பம் பண்ணினான். வெகு சீக்கிரத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை எசேக்கியா ராஜாவுக்கு இவ்வண்ணமாக தெரிவித்தார் என்று கூறினார். அசீரிய ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். எசேக்கியாவின் ஜெபத்திற்கான பதில் அன்று இரவே நிறைவேறினதை வேதத்திலே நாங்கள் காணலாம். தேவன் தாமே தலையிட்டு அற்புத விதமாக எதிரி படைகளை பட்டணத்திற்கு வெளியிலேயே வெளுத்தினார். அசீரியா படை ஒரு அம்பை கூட எய்யாமல் எசாயா 37:33 காணலாம். ஜெருசலேம் பட்டணத்தை விட்டு போய் சனகெரிப் இனி ஒருபோதும் திரும்பி வராதபடிக்கு வெளியேற்றினார். நீ விண்ணப்பம் பண்ணினதினால் என்று தேவன் எசேக்கியாவை குறித்து கூறிய இம்மூன்று வார்த்தைகளில் நின்று நாம் நம்முடைய கவலைகளை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நன்கு விளங்குகிறது. எசேக்கியா தேவனிடம் திரும்பியதால் தேவன் அவனையும் அவன் ஜனத்தையும் விடுவித்தார். நாம் நம்முடைய கவலைகளை ஜெபங்களாக விண்ணப்பங்களாக ஏறெடுக்கும் பொழுது தேவன் நமக்கு எதிர்பாராத விதத்தில் அற்புத வண்ணமாக பதிலளிக்கிறவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டடையலாம். ஜெபமானது இந்த உலகத்தையே அசைக்கும் கரத்தை அசைக்க கூடியது என்று E.M. பவுன்ஸ் கூறுகிறார். ஆம், அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு முள்ளந்தண்டு. ஜெபத்தினால் எங்கள் தேவனிடத்திலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டு மறு உத்தரவு பெற்றுக் கொள்ளத்தக்கவர்களாய் தேவனுடைய சித்தத்தின்படிக்கு அவருடைய விருப்பத்தின்படிக்கு அவருக்கு உகந்த விதத்துல அவர் ஏற்றுக்கொள்ளும் ஜெபமாக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அடுத்த கணமே நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக தேவன் இரக்கமுள்ளவரும் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். ஆனபடியினால் இந்த உலகத்தையும் அசைக்கும் எதையும் எங்களுக்கு எதிராக வருகிற அத்தனையையும் அசைத்து தவிடுபடியாக்கும். ஆனபடியினால் கர்த்தரையே நம்பியிருங்கள். அவருடைய ஜெபத்தோடு அவருடைய பாதத்திலே காத்திருங்கள். ஆமென். இப்படியாக 24 மணி நேரங்களும் தேவ செய்திகளையும் இனிய பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: ஜிஃபேன் எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்க போற செய்தி, நீதிமான் செழிப்பான். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜூப்ளின் ஜோசப்.
1: கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் படுகிற பிரயாசத்தின் பலன் நிச்சயமா பிரமிப்பாதான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் சலிப்பா இருக்க போறதே கிடையாது. ஹல்லேலூயா. பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, ஆனா ஒண்ணுமே என்ன செய்யல, அகப்படவில்லை அப்படின்னு சலிச்சுட்டாரு இல்லையா. கர்த்தர் சொன்னார், உடைய வலைய வலது பக்கம் போடுன்னு சொன்னப்ப திரளான மீன்களை பிடித்த போது வேதம் சொல்லுது, பேதுருவுக்கும் அவனை அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டாயிற்றான். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசங்களின் பலன் நிச்சயமா பிரமிப்பாதான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் சலிப்பா இருக்க போறதே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை தற்காலத்துல அது உங்களுக்கு சலிப்பு போல தெரிஞ்சாலும் நிச்சயமா அது சலிப்புல முடிய போறதில்ல, நிச்சயமா அது பிரமிப்புலதான் முடியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற உங்களை பார்க்கிற யாவருக்கும் பிரமிப்புண்டாகும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 92:12. இந்த வார்த்தை சொல்லுது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளருவான். அல்லேலூயா. தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் இதனுடைய கொஞ்சம் ஆழங்களுக்குள்ள போக விரும்புகிறேன். நீதிமான கர்த்தர் ரெண்டு விருட்சங்களுக்கு ஒப்பிட்டிருக்கிறார் வேதத்துல. கிட்டத்தட்ட 145 தாவரங்கள் இருக்கு, அதுல சங்கீதத்துல மட்டும் 12 தாவரங்கள் இருக்கு. இந்த அதிகாரத்துல மட்டும் 3 தாவரங்களை கர்த்தர் மென்ஷன் பண்ணி இருக்கிறார். நீதிமான ரெண்டு விருட்சங்களோடு கூட ஒப்பிட்டிருக்கிறார். ஒன்னு, நீதிமான் எப்படி செழிப்பானா, பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளருவான். இங்க எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க, ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்ம அத்தனை பேருமே யாருதான், நீதிமான்கள் தான் இல்லையா. ஒரு பாவியான மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் தேவ சந்நிதிக்கு சென்றான். ஒரு பாவியான மனுஷன் எங்க போறான், தேவ சந்நிதிக்கு. இப்போ தேவனுக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. தேவனுக்குள்ள எப்பொழுதுமே அநேக சுவாபங்கள் இருந்தாலும் அவருக்குள்ள பிரதானமாய் ரெண்டு சுவாபங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே அவருக்குள்ள ரெண்டு குணாதிசயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அதே நேரத்துல தேவன் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, ரெண்டு சுவாபங்கள் பிரதானமா எப்பொழுதுமே தேவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒன்னு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதே நேரத்துல தேவன் நீதியுள்ளவராகவும் வேதம் அவரை

பாபம் தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். இப்ப இந்த பாவியான மனுஷன் தேவ சமூகத்துக்கு வந்த உடனே அவருடைய அன்பின் சுவாபம் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. தேவனே, நீர் அன்பாகவே இருக்கிறீர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்த குணம் உள்ளவர், மன்னிக்கிறதிலே தயவு பெறுத்தவர். சோ இந்த பாவியான மனுஷனை மன்னித்து என்ன செய்துவிடும், விட்டுவிடும். முதல்ல அன்பு பேசுது, இந்த பாவியான மனுஷனை நீங்க தண்டிக்க வேண்டாம், தயவு செய்து இவனை என்ன செஞ்சு விட்டுருங்க, மன்னித்து விட்டு விடுங்க. அன்பு பேசுது. அதே நேரத்தில் தேவனுடைய மற்றொரு குணாதிசயம், நீதியின் குணாதிசயம் அவரோடு பேச ஆரம்பிக்குது. அன்றுவரே, நீர் அன்பாகவே இருக்கிறீர், உண்மைதான். அதே நேரத்தில் நீர் நீதியுள்ளவராகவும் இருக்கிறீர். பாவத்தை சகித்து கொள்ள முடியாத, பொறுக்க முடியாத, பாவத்தை பாராதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆகையினாலே இந்த மனுஷனை உம்முடைய நீதியின்படி தண்டித்தே ஆக வேண்டும். பாவம் பண்ண மனுஷனை தண்டிக்காம என்ன செய்ய முடியாது, விடக்கூடாது. கண்டிப்பாய் இந்த மனுஷனை உம்முடைய நீதியின்படி, நீதியின் நிமித்தம் நீர் இவனை என்ன செய்ய வேண்டும், தண்டிக்க வேண்டும். அன்பு சொல்லுது மன்னிக்கணும்னு, நீதி சொல்லுது தண்டிக்கணும்னு. என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம அப்படித்தானே சொல்லுவான், நம்ம தண்டிக்கிறது என்ன செய்ய முடியாது, மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா? அன்பின்படி மன்னித்து விட்டு விட்டால் அவர் நீதி இல்லாதவர்னு ஆகிவிடும். நீதியின்படி தண்டித்தால் அவர் அன்பில்லாதவர்னு ஆயிடும். ஒரு கான்ட்ரோவர்சியல், ஒரு முரண்பாடு. மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் நீதியை செலுத்தல, அவர் தன்னுடைய நீதியில் இருந்து புரண்டு விட்டார் அப்படின்னு சொல்லணும். சரி, நீதியின்படி அப்ப நான் தண்டிக்கிறேன்னு சொன்னா அவருடைய அன்பிற்கு அங்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன செய்யறது? தெய்வம் ஒரு முடிவெடுத்தார். என்னுடைய நீதியின் என்னுடைய சுவாபத்தின்படி, என்னுடைய நீதியின் குணாதிசயத்தின்படி இந்த மனுஷனை மரண ஆக்கினைக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன், தீர்க்கிறேன். இவனுடைய பாவத்தின் நிமித்தம், இவன் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் இந்த மனுஷனை நான் மரண ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்கிறேன், தீர்க்கிறேன். என்னுடைய நீதியின்படி நான் இவனை தண்டிக்கிறேன் முதலாவது. அதே நேரத்தில் நான் இவன் மேல அன்பா இருக்கிறபடினால இவன் அடைய வேண்டிய மரண ஆக்கினையை, இந்த பாவியான மனுஷன் அடைய வேண்டிய மரண ஆக்கினையை இவனுக்கு பதிலாக சிலுவையில நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இப்ப என்ன செஞ்சார், அவரு இறங்கி வந்தார் இல்லையா. இப்ப நீதியின்படி தண்டிச்சாச்சு, அன்பின்படி அவனுடைய தண்டனையை அவர் என்ன செய்து கொண்டார், சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இந்த நீதி இருக்கு பாருங்க, அது சும்மாவே இருக்காது, அது எப்பவுமே தேவனோடு பேசிட்டே இருக்கும். அது எப்படி? அதுக்காக ஒரு பாவியான மனுஷன், பாவியான மனுஷன் அதெல்லாம் பாவம் வேணாலும் செஞ்சுட்டு வருவான், உடனே நீங்க அன்பின்படி நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறீங்களா? அது எப்படி செய்ய முடியும்? அதுக்காக அவன் ஏதாவது கரையும் செலுத்தணும் இல்லையா. அவன் என்ன செஞ்சான், நீங்க மன்னிக்கிற அளவுக்கு அவன் என்ன செஞ்சான், நீதி பேச ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு தான் கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். ரோமர் எழுதின, ரோமருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் 5:1, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:1, விசுவாசத்தினாலே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் ஒட்டுமொத்தமாய் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லல. என் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நான் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறேன். அல்லேலூயா. இப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல. அவர் மேல யாரு விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் அந்த விசுவாசத்தினால என்ன ஆக்கப்படுகிறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறீங்க, ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படியானால் வேதத்தின்படி எழுதப்பட்ட பரலோக அரசியல் சாசனத்தின்படி, சட்டத்தின்படி நீங்க அத்தனை பேருமே நீதிமான்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா நீங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க?

0: இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, சரியா? அதுல உங்களுக்கு டவுட்டே இருக்க கூடாது. நீங்க எப்பவுமே யாருதான் தேவனுடைய பார்வையில நீதிமான்கள். ஹல்லேலூயா. சரி, இப்ப இந்த வசனம் சொல்லுது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. இப்ப நீதிமான் அப்படின்னு யாரையோ குறித்து பேசல, இந்த வசனம் யார குறித்து தான் பேசுது? என்னையும் உங்களை குறித்து தான் பேசுது, இல்லையா? சரி, இப்ப யாராவது ஒருவர் தைரியமா அந்த நீதிமான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசியம் பார்க்கலாம். உதாரணமா நான் சொல்லலாம், சொல்ல முடியும், ஜூப்ளின் நீ பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இந்த வசனம் சொல்லுது, நாம் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள இருக்கிற கேதுருவை போல என்ன செய்வோமா? வளருவோம். சரி, முதலாவது முதல் விருட்சத்தை எடுத்துக்கொள்வோம், நீதிமான் பனையை போல, இல்லையா? சரி, ஆக்சுவலா உண்மையில அந்த இடத்துல இருக்க வேண்டிய வார்த்தை நீதிமான் பனையை போல அல்ல, பேரீச்ச மரத்தை போல அப்படின்னு இருக்கணும். நீங்க சில நல்ல ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீன்னு போட்டிருப்பாங்க, சில நல்ல ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா டேட் பாம் அப்படின்னே போட்டிருப்பாங்க, பேரீச்ச மரம் அப்படின்னு. ஒரிஜினல் எபிரேயத்தில் தாமார் அப்படின்ற வார்த்தை இருக்கும், தாமார் அப்படின்னா பேரீச்ச மரம் அப்படின்னு அர்த்தம். நீதிமான் பனை போல அல்ல, நீதிமான் பேரீச்ச மரத்தை போல செழித்து. அப்ப என்ன பிரதர், தப்பா எதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்களா, மொழிபெயர்த்துட்டாங்களான்னா? தப்பாலாம் மொழிபெயர்க்கல. ஏன் பணம் வரும்னு போட்டாங்கன்னா, பேரீச்ச மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கரங்களை எடுத்துக்க பார்ப்போம். பேரீச்ச மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பேரீச்ச மரம், பழம் இல்ல, மரம். அதனாலதான் பணம் மரம் போட்டாங்க, தெரியுதா? பேரீச்ச மரம் போட்டா என்ன செய்யாது உங்களுக்கு? தமிழ் பேசுகிற ஜனங்களுக்கு, இந்த தமிழ் உலகத்துக்கு பேரீச்ச மரம் பரிச்சயம் இல்லாதபடினால அதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறப்ப பேரீச்ச மரம் மாதிரியே இருக்கிற விருட்சம் எதுன்னு பார்த்தாங்க. நமக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்கிறது எதுதான்? பனை மரம் தான். அதனாலதான் என்னன்னு போட்டாங்க, அது தவறல்ல, கலாச்சார அடிப்படையிலான ஒரு மொழிபெயர்ப்பு. ஒரிஜினல்ல நீதிமான் பேரீச்ச மரத்தை போல செழித்து. எப்படி செழிப்பானா? பேரீச்ச மரம் எங்க வளரும் தெரியுமா? எங்க வளரும்? வெரி குட். எங்க வளரும்? பாலைவனத்துல. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனத்துலதான் இந்த பேரீச்ச மரம் செழிக்கிறது. கடுமையான உஷ்ணம், சாதாரண உஷ்ணம் கிடையாது, வேறு எந்த விருட்சங்களுமே வாழ முடியாத, வேறு எந்த தாவரங்களுமே வாழ முடியாத கிளைமேட்ல தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்குது. கடுமையான உஷ்ணம், அதன் மத்தியில தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்குது. நீங்க பேரீச்ச மரத்தை பாலைவனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதங்கள்ல ஒரு மரத்துல 200 பழம் தான் இருக்கும், 200 ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஏப்ரல் முடிஞ்சு மே ஜூன் அப்படின்னு வெயில் ஏற ஏற ஏற 200 பழங்கிறது 7000 பழங்களாய் மாறிவிடும். உஷ்ணம் கூட கூட இந்த பேரீச்ச மரம் கருகி போறதல்ல, அது செழிக்க ஆரம்பிக்கிறது. உஷ்ணம் கூட கூட இந்த பேரீச்ச மரத்தால, அந்த உஷ்ணத்தால இந்த பேரீச்ச மரத்தை கருக பண்ண முடியல. அந்த உஷ்ணத்தின் மத்தியில இந்த பேரீச்ச மரம் செழிக்கிறது. ஆண்டவர் தான் பிரதர் நம்புறேன். சரி, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன் பிரதர். சரி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், நான் கடந்து போய் கொண்டிருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், அந்த உஷ்ணத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. நான் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், அந்த உஷ்ணம் என்னால பொறுத்து கொள்ள முடியல. ஏன்? நீங்க இப்ப கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த உபத்திரவம் என்கிற உஷ்ணம் உங்களை கருக பண்ணுகிறதற்கு வரல, உங்களை செழிக்க பண்ணுகிறதற்கு வந்திருக்கிறது. நிச்சயமா இந்த உபத்திரவத்தால உங்களை கருக பண்ணவே முடியாது. நிச்சயமா இந்த உபத்திரவத்தின் முடிவுல நீங்க செழிக்கத்தான் போறீங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க தேவனுடைய பார்வையிலே நீதிமான்கள்.
1: அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அநேக நேரங்கள்ல, பிரதர் கர்த்தருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே என்ன செய்யக்கூடாது, அப்படி எல்லாம் இருக்காது. கண்டிப்பாய் உஷ்ணம் உபத்திரவா இருக்கும், சரியா? டிசம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம் எழுதி வச்சுக்கோங்க. பிரச்சனை கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு கர்த்தர் ஒரு விசுவாசியையும் அழைக்கல. அந்த பிரச்சனையின் மத்தியில அதை மேற்கொண்டு செழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அழைச்சிருக்கிறது, உங்களை உருவாக்கி இருக்கிறதே கர்த்தர் அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். உங்களுடைய தன்மையை நீங்க பிரச்சனையின் மத்தியில தான் என்ன செய்ய முடியும், செழிக்கவே முடியும். உஷ்ணம் வந்தா தான் நீங்க செழிக்கவே முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தையில, உலகத்தில் உபத்திரவம் ஆனாலும் நான் உலகத்தை. அவர் ஜெயிச்சது அவருக்காக இல்லை, யாருக்காக? ஆமென். பிரச்சனை இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும், இருக்க இருக்க கூடிட்டே தான் போகும். ஆனா நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையாலும் போராட்டத்தாலும் வியாதியாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கல. அந்த காலை வேளையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க நான் வரல. ஆனா என்னால ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும், நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறத அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். பிரச்சனைகளை நீங்க பார்க்கிற அந்த விதம், உங்களுடைய பார்வை கொஞ்சம் மாறட்டும், உங்க ஆட்டிடியூட் கொஞ்சம் மாறட்டும். எனக்கு பிரச்சனையே இருக்க கூடாது பிரதர், இந்த பிரச்சனையை ஆண்டவரே என்னை விட்டு எடுத்துருங்க, அந்த பிரச்சனையை எடுத்துருங்க, ஒரு நாளும் எடுக்கவே மாட்டார். அந்த பிரச்சனைகளின் மத்தியில, அந்த போராட்டங்களின் மத்தியில எழும்பி சொல்லிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த உஷ்ணத்துல வேற எந்த தாவரமும் என்ன செய்யாது, வளருமா? வேற செடி கொடி ஏதாவது வளருமா? எந்த விருட்சமுமே வளர முடியாத இடத்துலதான் இந்த பேரிச்ச மரம் செழிக்கிறது. அப்படித்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். வேறு யாருமே வாழ முடியாத பிரச்சனைகள், வேறு யாரும் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எதிர்கொண்டு மேற்கொள்ளுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய தன்மையே அப்படித்தான். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் எனக்கு இருக்கிற, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை வேறு யாருக்காவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் பிரதர். நீங்க சொல்றது உண்மை, நீங்க ஒன்றும் பெருமையெல்லாம் சொல்லல, நீங்க சொல்றது நிச்சயமா உண்மை. உங்களுக்கு நீங்க இருக்கிற இப்ப பிரச்சனை வேறு யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனை வேறு யாருக்காவது இருந்தா நிச்சயமா அதுல அவங்க என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு. அந்த பிரச்சனை போராட்டம் எந்த விதத்திலும் உங்க வாழ்க்கையில சேதத்தை ஏற்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறா. ஏன் தெரியுமா, அந்த பிரச்சனையை மேற்கொண்டு செழிக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அது இயற்கையாகவே என்றைக்கு நீங்க இயேசுவின் மேல விசுவாசம் வச்சீங்களோ அந்த நாள்லயே அந்த திறன் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த பிரச்சனையை நீங்க மேற்கொண்டு வளருவீங்க, செழிப்பீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை, ஐயா அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சே, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, அப்படி ஆயிட்டாங்களே, அவங்க கண்டிப்பா அப்படித்தான் ஆவாங்க. ஏன்னா அவர்களுடைய தன்மை அது. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில நிச்சயமா உங்களால செழிக்க முடியும். அல்லேலூயா. அந்த திறனை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்கு என்னன்னா உஷ்ணமே இருக்க கூடாது, உபத்திரமே என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே குழு குழுன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும், அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பா அப்படிலாம் என்ன செய்யாது, இருக்காது. அண்ணன் வேணா உங்களுக்கு கிருபையா ஏசி போட்டு கொடுக்கலாம், ஆண்டவர் அப்படிலாம் போட மாட்டாரு, சரியா? பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்க பார்க்கிற விதம், அந்த ஆட்டிடியூட் மாறட்டும். எப்பவுமே பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டே அதை குறித்து சிந்திச்சுக்கிட்டே அதை கொஞ்சம் மைண்ட்ல இருந்து நினைச்சிங்க. அதாவது எந்த விதத்திலும் இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் சிரிப்பாரு. ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்கு நீங்க தானியாலா இருந்தா கத்தர் உங்களை எங்க வச்சு பாதுகாப்பா தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப சேஃபான இடம் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, அந்த சிங்கக்கோக தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். எதுதான் என்ன பிரதர், என்னை சுற்றிலும் சிங்கமா இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப். தெய்வத்துக்கு தெரியும் உண்மை என்ன தெரியுமா? அரண்மனையில இருந்து கொண்டு தரிவால தூங்க முடியாம இருக்கலாம், ஆனா சிங்கங்களின் மத்தியில தானியலால தூங்க முடியும், தூங்க முடியும். உங்களுக்கு விரோதமா எவ்வளவு வேண்டுமானாலும் சிங்கங்கள் ஆர்ப்பரிக்கலாம், கர்ச்சிக்கலாம், ஆனால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அதன் ஒரு பல் கூட உங்க மேல படுவதில்லை. அல்லேலூயா! ஒரு ஹெவன்லி செக்யூர், பரலோகத்தினுடைய பாதுகாப்பு. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த கார் இருக்கு பாருங்க, அது 800 கோடியாம். எத்தனை கோடி? 800 கோடியாம். அணுகுண்டு போட்டா கூட அது சேதமாகாதாம். அணுகுண்டு போட்டா கூட என்ன செய்யாதான்? சேதமே ஆகாதாம். உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை காட்டிலும் உன்னதமான பாதுகாப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை சேதப்படுத்தவே அல்லேலூயா. உங்களை கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா பார்த்தார்னா உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கிற இடம் எது தெரியுமா சொல்லுங்க? அக்கினி சூளை இல்ல, 7 மடங்கு அக்கினி சூளை. என்ன பிரதர், சுத்திலும் தீயா எரியுது? அப்படித்தான் பிரதர் எரியும். ஏன்னா நீங்க நீதிமான் பிரதர். நீங்க யாரு பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணுகிற அந்த ஆட்டிடியூட் மனப்பான்மை மாறட்டும். எந்த விருட்சமுமே வளராதுங்க. அங்க கர்த்தத்தினுடைய பிள்ளைகளை கம்பேர் பண்ணணும், ஒப்பிட்டு காட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே, ஒரு ஊமையா அவங்களை குறித்து பேசணும்னு சொன்ன உடனே அவருக்கு நினைவில் வர்ற விருட்சத்தை பாருங்க. எந்த விருட்சமுமே தாவரத்துல வளரா வனாந்தரத்துல வளராது. ஆனா அந்த இடத்துலதான் இந்த பேரிச்சு மூலம் வளரல, என்ன செய்தான்? செழிக்கிறது. அப்படித்தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறது. அப்படித்தான் நீங்க எங்க தான், எதன் மத்தியில தான், பிரச்சனைகள் மத்தியில தான் உங்களால என்னவே செய்ய முடியும், செழிக்கவே. அப்புறம் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு எப்படி வராம இருக்கும்? அது வர்றதே எதுக்காகத்தான்? நீங்க வேணா நிச்சயமா பாருங்க, நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை வந்து முடிகிற போது, நீங்க இப்ப நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த போராட்டம், இந்த உபத்திரவம், இந்த உஷ்ணம் முடிகிற போது நீங்க இப்போது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு செழித்திருப்பீங்க. அல்லேலூயா! முதல்ல செழிக்கிறது அப்படின்னு ஒன்ன பேரிச்ச மரத்தோட என்ன செய்தா கம்பேர் பண்ணலாம், சரியா? சரி, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் பேரிச்ச மரத்தை போல் செழித்து. அடுத்த வார்த்தை, லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா? சும்மா கேதுரு அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார், லீபனோனில் உள்ள கேதுரு அப்படிதான் சொல்லியிருக்கார் இல்லையா? சும்மா கேதுரு மரத்தை போல வளருவான் அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல ஒரு பிளேஸ் வேற ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார், லீபனோனில் உள்ள கேதுரு. லீபனோன் அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, வெண் பனிமலை அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வெண் பனிமலை அப்படின்னு அர்த்தம். நீங்க நம்ம தேசத்துல காஷ்மீர் பார்த்திருப்பீங்க இல்லையா? எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து வெள்ளவில்லேன்னு பனியா இருக்கும் பாருங்க. அதே மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கிற இடம் இஸ்ரேலுடைய ஒரு கடையாந்திர எல்லையில் இருக்கு, அதுக்கு லீபனோன் அல்லது லெபனான் அப்படின்னு பேர். எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து சூழ்ந்து காணப்படும். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த தாவரங்கள் 2 இடத்துல வளராது. எத்தனை இடத்துல வளராது? ஒன்னு வனாந்தரத்துல வளராது, ஏன்னா அங்க கடுமையான உஷ்ணம் நினைச்சது இருக்கிறதுனால எந்த விருட்சமும் அங்க வளராது. அதே நேரத்தில் கடுமையான பனி வந்து விழுந்து அழுத்துது பாருங்க. இந்த காஷ்மீர் போல இடங்கள் நீங்க பிக்சர்ஸ்ல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கு பார்த்தாலும் வெள்ளையா பனி தான் இருக்கும், வேற விருட்சங்களை என்ன செய்யாது, அங்க இருக்காது. ஏன்னா இந்த பனி என்ன செஞ்சிடும்னா, அதிகமா பொழிஞ்சிச்சுன்னு சொன்னா தாவரங்கள்லாம் கருகிரும். எந்த தாவரமுமே கடுமையான பனி இருக்கிற இடத்துல வளரவே வளராது, வளரவே முடியாது. அது தரையிலிருந்து முதல்ல எழும்பவே அதனால முடியாது. ஆனா ஒரே ஒரு விதி விளக்கா, இந்த லீபனோன்ல இருக்கிற கேதுரு மரம் இருக்கு பாருங்க, அது முளைக்க ஆரம்பிச்ச நாட்கள் இருந்து எவ்வளவு பனி வந்து அது மேல விழுந்து விழுந்து விழுந்து அழுத்தினாலும் எல்லா பனியையும் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பிக்கும் பாருங்க. அதை வளர்த்து எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 160 அடி உயரம் வரைக்கும் போகும், தரையிலிருந்து 160 ஃபீட் வரைக்கும் போகும்.
0: இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த 160 அடி உயரம் இருக்கிற ஒரு கேதுரு வரத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் அந்த மழையை கொடைஞ்சிக்கிட்டு 180 அடி ஆழம் வரைக்கும் போகும், 180 feet வரைக்கும் போகும். மேல இருக்கிற வளர்த்தியை விட கீழே என்னது ஸ்ட்ராங்கா, கிட்டத்தட்ட 60 அடிக்கு கிளைகளை பரப்பி. அதை பார்க்கறதுக்கே நீங்க பிக்சர்ஸ்ல வேணா ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க, லெபனான்ல இருக்கிற கேது விருட்சங்களை பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா, சில நேரங்களில் பயமா கூட இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த தண்டு மட்டும் கிட்டத்தட்ட 22 அடியில் 10 பேர் சேர்ந்தா தான் அந்த மரத்தை என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். எவ்வளவு பணி வந்து விழுந்தன அழுத்தினாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வளர்கிற எந்த விருட்சமுமே பணியில வளர முடியாது. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்காய் இந்த கேதுரு மரம் மட்டும் அந்த பணியின் மத்தியிலே வளருது. கத்தர் பார்க்கிற போது என் பிள்ளைங்க பேரிச்ச மரத்தை போல செழிப்பாங்க, கிளீபனோனில் இருக்கிற கேதுருவை போல வளருவார்கள். அப்படித்தான் அழைத்திருக்கிறார் பிரதர். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அழுத்தங்கள் என்னால பொறுத்து கொள்ள முடியல, இந்த அழுத்தங்களால என்னுடைய இருதயத்தில் ஏற்படுகிற இந்த அழுத்தங்கள் போராட்டங்கள் மன உளைச்சல் என்னைய ஒண்ணும்லாம ஆக்கிரும் போல இருக்கு பிரதர். இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு அழுத்தம்லாம் வந்தா மனுஷன் என்ன செய்யறது பிரதர், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எவ்வளவு அழுத்தம் வந்து உங்க மேல விழுந்து அழுத்தினாலும் அதை மேற்கொண்டு உங்களால வளர முடியும். அந்த திறனை அந்த தாளந்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். உங்களுடைய நேச்சரை எது தெரியுமா, அந்த பணியை அழுத்தத்தை மேற்கொண்டுதான் என்ன செய்வீங்க, வளருவீங்க. நீங்க லெபனானின் கேதுருவை பார்த்தீங்கன்னா பணி வந்து அது மேல விழுந்து விழுந்து அழுத்துகிறப்ப அப்படி கொஞ்ச நேரம் சாய ஆரம்பிக்கும், லேசா அப்படி காத்து அடிக்கிறப்ப அப்படி அப்படி சிலுப்பிட்டு அப்படி எழும்பி நிப்பிக்கும் பாருங்க, அது வீடியோல பாக்குறதுக்கு நமக்கு பிரம்மாண்டமா இருக்கும். எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் உங்களால மேற்கொள்ள முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். இந்த அழுத்தங்கள் வந்திருக்கிறது உங்களை ஒண்ணுமில்லாம பண்றதுக்கல்ல, ஓங்கி வளர்கிறதற்காக. பிரம்மாண்டமா யாவருடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க விதத்துல பிரம்மாண்டமாய் வளர்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இல்லையா, ஆண்டவர் கம்பேர் பண்ற இந்த ரெண்டு விருட்சத்தையும் பாருங்களேன், எந்த விருட்சமும் வளர செழிக்க முடியாத இடத்துலதான் எது செழிக்குது, பேரிச்ச மரம். எந்த விருட்சமுமே வளர முடியாத இடத்துல வளர்றதுதான் எது, வேறு விருட்சங்கள் எதுவுமே வளர முடியாத வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லாத இடத்துலதான் இந்த ரெண்டு விருட்சமும் என்ன செய்யுது, நல்லா கவனிச்சு பாருங்க. வேறு எந்த தாவரமுமே இந்த ரெண்டு கிளைமேட்லையுமே, எது கடுமையான உஷ்ணம் கடுமையான பனி, இந்த ரெண்டு கிளைமேட்லையுமே வேறு எந்த விருட்சமுமே என்ன செய்யாது, வளராது, வாழ முடியாது, சாத்தியமே இல்லை வாழ்றதுக்கு. வளருகிறதற்கு என்னவே கிடையாது, சாத்தியமான சூழ்நிலைகளே கிடையாது. ஆனா அந்த சாத்தியம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த விருட்சங்கள் வளருது செழிக்குது. சாத்தியமான சூழ்நிலைகள்ல வாழ்கிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கலைங்க, சாத்தியம் இல்லாத சூழ்நிலைகள்ல சரித்திரம் படைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏன் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே நடக்காது போல தெரியுது பிரதர், தட் இஸ் இம்பாசிபிள், எல்லாமே எதிரா இருக்கு பிரதர், சாதகமான சூழ்நிலையே என் வாழ்க்கையில இல்லையா பிரதர். அப்படின்னா சாதகமான சூழ்நிலையில வாழ கர்த்தர் உங்களை அழைக்கல, எந்த பாதகத்திலும் உங்களால வளர முடியும் செழிக்க முடியும். பாதகமான சூழ்நிலையில வாழ்றதுக்கு தான் கர்த்தர் விசுவாசியை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைய தேவையே கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமா இருந்தாலும் சரி, அந்த பாதகத்தை மேற்கொண்டு உங்களால வளர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே அதிகாரத்துல 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 7வது வசனம், துன்மார்க்கர் யாரா, துன்மார்க்கர் யாரா, நீதிமான்களை கர்த்தர் எதோட கம்பேர் பண்ணாரு, பேரிச்ச மரம் கேதுரு மரம்னு சொன்னார் இல்லையா. இப்ப துன்மார்க்கரை யாரோடு கம்பேர் பண்ணி இருக்கிறார்னா, துன்மார்க்கர் யாரா, புல்லு இல்ல, புல்லு. புல்லு எங்க வளரும் தெரியுமா, தண்ணி இருக்கணும், வெரி குட். புல்லு என்னங்க இருக்கு, புல்லு எங்க வளரும், தண்ணி இருக்கணும். ஆனா அதிகமா தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் தெரியுமா, வேர் அழுகிறோம்.
1: புல்லு வளர்றதுக்கு வெயில் இருக்கணும், அதே நேரத்துல அதிகமா வெயில் இருந்துச்சு என்ன ஆகும் தெரியுமா? அப்போ குளிரும் இல்லாத வெயிலும் இல்லாத சாதகமான சூழ்நிலையில தான் துன்மார்க்கரால வாழ முடியும். அதனாலதான் நல்ல நேரம் பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, நல்ல காலம் இருக்குமா, இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, அவங்க தேடுறதெல்லாம் சாதகமான சூழ்நிலை. ஆனா சாதகமான சூழ்நிலையில வாழ கர்த்தர் நீதிமான அழைக்கல. எந்த பாதகமான சூழ்நிலையிலையும் உங்களால வளர முடியும், செழிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். உங்களை நீங்கள் பார்க்கிற விதம் மாறட்டும். நீங்க யார் என்கிற உங்களுடைய பார்வை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அணுகுகிற விதம், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ற அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை மாறட்டும். நிச்சயமா இப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து நான் எழுவி வந்துருவேன். இந்த பிரச்சனையால எந்த விதத்திலும் என்னை சேதப்படுத்தவே, ஹல்லேலூயா, என்னை சேதப்படுத்துகிற அதிகாரம் இந்த பிரச்சனைக்கு கிடையாது. ஹல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு கர்த்தர் ஒரு நாளும் உத்தரவாதம் கொடுக்கலங்க. இனிமே எதிர்பாருங்க, பிரச்சனை என்ன செய்யும், வரும், வரும்ன்றத விட வரணும். பிரச்சனை என்ன செய்யணும், வரணும். ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனையால என்னை சேதப்படுத்த முடியாது, எந்த விதத்துல என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையின் முடிவுல இப்போது இருக்கிறதை பார்க்கல, 1000 மடங்கு செழிக்க போகிறேன். ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய தன்மை. இப்ப தெரியுது அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், விடுங்க பிரதர், எதுனாலும் பாத்துக்குவான். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்டா சொல்லணும், விடுங்க சிஸ்டர், எதுனாலும் சமாளிப்போம். கர்த்தர் உங்களை அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறார், அழைச்சிருக்கிற. இல்ல பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்காம இருக்கும்? பிரச்சனையின் மத்தியில தான் நீங்க செழிக்க முடியும், பிரச்சனையின் மத்தியில தான் நீங்க வளர முடியும்னா இப்ப இருக்கிற பிரச்சனை எதுக்கு தான் வந்திருக்கு? செழிக்கவும் வளரவும் பண்ணுகிறதற்கு. ஹல்லேலூயா. சத்ரு அநேக நேரங்களை நம்மள சும்மா சும்மா அந்த பயமுறுத்திட்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு கடன் வந்துருச்சு, இவ்வளவு இந்த மாதிரி வியாதி இருக்கு, இனிமே என்ன செய்ய முடியாது, மேற்கொண்டு வரவே முடியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா சும்மா பயமுறுத்துறது. இந்த பயப்படுறதை முதல்ல என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். என்னுடைய எனக்கு எப்ரேயும் கற்றுக் கொடுத்த அந்த ரவி அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமுமே அந்த பயத்துக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த பயத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்ல இல்லையா, ஒண்ணுமே இருக்காதுங்க. கன்னத்துல ஒரு சின்ன பரு வரும், கன்னத்துல ஒரு சின்ன, ஆக்சுவலா அது ஹீட்னால வர்றது. ஒரு டம்ள தண்ணி குடிச்சா என்ன செஞ்சு போகும், சரியா போயிடும். கண்ணத்துல ஒரு மாதிரி கட்டி மாதிரி தெரியுது, பெருசாகுமோ, கண்டிப்பா மறுநாள் பெருசாயிரும். டாக்டர்கிட்ட போனா ஆபரேஷன் பண்ணச்சுவாரோ, 15,000 போங்க, உத்தரவாதம் இருக்கு, ஆபரேஷன் பண்ணச்சுவார். ஆக்சுவலா அது என்னதான், பரு. ஒரு டம்ள தண்ணி குடிச்சா என்ன செஞ்சு போகும், கட்டியில கேன்சர் கட்டியில இருந்து கல்லறை பெட்டி வரைக்கும் கண்ணு முன்னாடி தெரியும் அந்த ஒத்த பருவுக்கு. சும்மா கல்லறை பெட்டி தெரியாது, பக்கத்துல வீட்டுக்காரர் நிப்பாரு, சிலுவை கம்பெல்லாம் நிக்கும். சும்மா சும்மா பயப்படுறது என்ன செய்யணும், முதல்ல விடுங்க. நீங்க கடந்து போகிற இந்த எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது எந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல, அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நீதிமானை சேதப்படுத்துகிற அதிகாரம் அதற்கு கிடையாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாதிப்ப சேதத்தை உண்டு பண்ணுகிற அதிகாரம் அதுக்கு கிடையாது. உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நீதிமான அழைத்திருக்கிறார், நீங்க அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, அந்த ஹெவன்லி செக்யூர், தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கு, உங்க தொழிலுக்கு இருக்கு, உங்க ஊழியத்துக்கு இருக்கு, உங்க குடும்பத்துக்கு இருக்கு, தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா. உங்களுடைய மனப்பான்மை மாறிடுச்சுன்னு சொன்னா எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பித்து விடும். இஸ்ரவேல்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அது கதைனாலும் அதில் பொதிந்திருக்கிற அந்த உண்மை, அந்த சத்தியம் ரொம்ப விசேஷமானது. என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலில் மோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருட்சம், ஒரு மலை ஒன்று இருக்கிறது, மோரியா மலைன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஆலயம் அமைந்திருக்கிற மலை அதுதான். அந்த மோரியா மலையில் நிறையா கனிதரும் விருட்சங்கள் இருக்கும், நிறைய விருட்சங்கள் அங்கே அந்த மோரியா மலையை சுற்றிலுமே கனிதரும் விருட்சங்கள் ஏராளமாக இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட ஒரு விருட்சம் இருக்கு, அந்த விருட்சத்துக்கு மர்மரம், MAR, மர் அப்படின்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பார்ப்போம், மீண்டும் ஒரு விசை, தயவுசெய்து எல்லாரும் சத்தமாக மீண்டும் ஒரு விசை. அந்த மரத்துக்கு என்ன பேர், மர்மரம் அப்படின்னு பேர். பார்க்கறதுக்கு
0: உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி சொல்லணும்னு சொன்னா, ஒரு முருங்கை மரத்தை தண்டோட வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு அது உச்சியில கொஞ்சோண்டு கொழுந்துகள் மட்டும் வளர்ந்து நிக்கும்ல, பாக்குறதுக்கு இந்த விருட்சம் அப்படித்தான் இருக்கும். கிள இலையெல்லாம் நிறைய எல்லாம் இருக்காது, தண்டு கொஞ்சம் கட்டையா இருக்கும், அது மேல கொஞ்சோண்டு கொழுந்துகள் போல இலைகள் இருக்கும், பச்சை நிற அந்த இலைகள், திராட்சை பழ வடிவில கனிகள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த விருட்சம். ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் இந்த கூடார பண்டிகையின் போது நற்கனிகளை வைத்து அவங்க கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பது பிரமாணம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த நற்கனிகளை பறிக்கிறதுக்காக இந்த மோரியா மலைக்கு வருகிறது அவர்களுடைய வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லா மரங்கள்லையும் ஏறி கனிகளை பறிப்பாங்க, ஒளிவப்பழம் அத்திப்பழம் எல்லா விருட்சங்கள்லையும் கனிகளை பறிப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட இந்த மர்மரத்துக்கு பக்கத்துல வரமாட்டாங்க, ஒருத்தர் கூட. இந்த மர்மரத்துல ஏராளமான கனிகள் இருக்கிறது, திராட்சை பழம் போல பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு, ஆனா ஒருத்தர் கூட இந்த மரத்துக்கு பக்கத்திலே வரமாட்டாங்க. இந்த மரத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் என்னுடைய கனிகளை மட்டும் யாருமே பறிக்க வரமாட்டாங்க? மனிதர்கள்னு இல்லை, ஒரு பறவை கூட இந்த மரத்துல வந்து உட்காரவோ, அதன் கிளையில அமரவோ, இல்ல அந்த கனிகளை புசிக்கிறதுக்கோ ஒரு பறவை கூட என்ன செய்யாது, வரா. இந்த மரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம், ஏன் என்னுடைய கனிகள் மட்டும் யாருமே பறிக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வருஷம் இஸ்ரவேலர்கள் கூட்டமா வந்தாங்க கூடார பண்டிகைக்காக, எல்லா விருட்சங்களையும் ஏறி கனிகளை பறிச்சாங்க. அதை இந்த மரம் ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மர்மரத்துல பக்கத்துல வந்து ஒரு யூத சிறுவன், ஒரு வாலிபன் வந்து இந்த மர்மரத்துல தாவி ஏறி அதனுடைய கனிகள்ல சிலதை பறிச்சான். இந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கையில முதல் விசையாய் தன்னுடைய கனிகளை ஒரு யூத சிறுவன் என்ன செய்ய போறான், ஒரு இஸ்ரவேலன் சாப்பிட போறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா ஆவலா அதை பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போ அந்த சிறுவனுடைய வாலிபன் வேகமா ஓடி வந்து அந்த வாலிபனுடைய கரத்துல இருந்த கனிகளை எல்லாம் கீழே தட்டி விட்டான். தட்டி விட்டுட்டு அவன் அந்த பையனை பார்த்து சொன்னா, இந்த விருட்சத்தினுடைய, இந்த மர்மரத்தினுடைய கனிகளை நீ என்ன செய்யாத, தொடாத. இந்த மர்மரத்தினுடைய கனிகள் அத்தனையுமே கசப்பானது, அது கடுமையான கசப்பு. சோ இந்த மர்மரத்தினுடைய கனிகளை என்ன செய்யாத, தொடாத அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த மர்மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. உண்மையாகவே இந்த மர்மரத்தினுடைய சகல பாகங்களுமே, மர் அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம், எபிரேயத்தில் மர்னா கசப்புன்னு அர்த்தம். இந்த மர்மரத்தினுடைய சகல பாகமும், அதாவது அதனுடைய இலையிலிருந்து, வேர்லிருந்து, மரப்பட்டையிலிருந்து, காயிலிருந்து, ஈவன் அதனுடைய கனி கூட பழம் கூட கடுமையான கசப்பு. கசப்புனா சாதாரண கசப்பல்ல, வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு சுவை நிறைந்தது இந்த மர்மரத்தினுடைய கனிகள். அப்பதான் அந்த மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. அது அங்கிருந்த மனுஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு புலம்ப ஆரம்பித்தது. ஐயா, உங்களை உண்டாக்கின ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு, உண்டாக்கினார், அவர் தான் இந்த கசப்பை எனக்குள்ள வச்சிட்டார், தயவு செய்து என்னுடைய கனிகள்லையும் சிலதை எடுத்து சொல்லுங்க, என்னையும் பிரயோஜனம் உள்ள மரமா, பிரயோஜனம் உள்ள விருட்சமா மாற்றுங்க, நானும் இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், தயவு செய்து என்னுடைய கனிகள்ல என்ன செய்யுங்க, சிலதை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி அங்கிருந்த மனிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துச்சு. ஒருத்தர் கூட அந்த மரத்தினுடைய சத்தம் என்ன செய்யவே இல்லை, கேட்கல. சரி, மனிதர்கள் தான் செவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பறவைகளையாவது கூப்பிடுவோம்னு சொல்லி பறவைகளை கூப்பிட்டுச்சு. நீங்களாவது என்னுடைய பழங்களை எடுத்துட்டு போங்க. பறவைகள் சொல்லிருச்சான், நாங்கள் எத்தனையோ விருட்சங்களில் போய் அமர்கிறோம், அதன் கனிகளை புசிக்கிறோம், எத்தனையோ சுவை தரும் கனிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஏன் கசப்பான சில கனிகளை கூட நாங்கள் புசிக்கிறோம், ஆனால் உன்னுடையதை போன்ற ஒரு கசப்பை நாங்கள் எங்கேயுமே என்ன செஞ்சது கிடையாது, பார்த்ததே இல்லை, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. ஏன்னா புறக்கணிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்னன்னு என்ன செய்யும் தெரியும் இல்லையா. இந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. தன்னை நோக்கி, தன்னை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட கசப்பான காரியம்,
1: வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த உபத்திரவம், நான் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களின் வழியாக நான் கடந்து செல்ல வேண்டி இருக்க ஏன் ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பை எடுத்துவிடும், தயவு செய்து நான் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பான அனுபவங்களை எடுத்துவிடும் சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சுதான். தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே பதில் கொடுக்கிற கர்த்தர் அந்த மர்மரத்துக்கும் ஒரு பதில் கொடுத்தாராம். பி வைட் அப்படின்னு சொன்னார், காத்திரு அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? காத்திருன்னு சொல்லிட்டார். அந்த மர்மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்த உடனே, வாக்குத்தத்தம் வந்த உடனே, நமக்கு எப்பவுமே தேவன்கிட்ட இருந்து வாக்குத்தத்தம் வருகிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா காத்திருக்கிறதா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல? அந்த மர்மரமும் காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் ஆனது, வருஷங்கள் ஆனது, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. இந்த மர்மரம் தன்னுடைய கசப்பு இப்ப மாறிடும் அப்ப மாறிடும் காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா எதுவுமே நடக்கல. இருக்க இருக்க அதனுடைய அந்த கசப்பு, அந்த அந்த சாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, தாவர உயிர் சாறு, அந்த கசப்பான திரவம் இருக்க இருக்க அதுக்குள்ள கூடிக்கிட்டு தான் போச்சே ஒளிய குறைஞ்ச பாடே இல்ல. அந்த மர்மரம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து கூட ஆரம்பிச்சது. ஆண்டவரே, எனக்கு நீங்க வாக்கு தத்தம் கொடுத்தீங்களே, வார்த்தை கொடுத்தீங்களே, காத்திருன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்னுடைய கசப்பை தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து விடும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து கூட ஆரம்பிச்சது. சில நேரங்களில் பரலோகத்திலிருந்து பதில் வரும், பல நேரங்களில் பரலோகம் அமைதியாக இருக்கும். அந்த மர்மரம் எத்தனை நாள் தான் காத்திருக்கும் இல்லையா? ஒரு நாள் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது, புலம்ப ஆரம்பிச்சது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கிற இந்த கசப்பினுடைய தாற்பரியம் என்ன? என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதித்திருக்கிற இந்த கசப்பினுடைய தாற்பரியம் என்ன ஆண்டவரே? நான் கடந்து போகிற இந்த போராட்டத்தினுடைய, நான் கடந்து போகிற இந்த உபத்திரவத்தினுடைய தாற்பரியம் என்ன? தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கசப்பை எடுத்துருங்க ஆண்டவரே. என்னையும் பிரயோஜனம் உள்ளவனா மாற்றுங்க, பிரயோஜனம் உள்ள விருட்சமா மாற்றுங்க, மரமா மாற்றுங்க, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது, தேவனை நோக்கி பார்த்து கதற ஆரம்பிச்சது. அந்த மரத்தினுடைய வேதனையை அதனால தாங்கிக் கொள்ள முடியல, அதனுடைய இருதயத்தில் இருந்த அழுத்தங்கள் அதனால பொறுத்து கொள்ள முடியல. அந்த மர்மரம் இருதயத்தை உடைத்து ஊற்றி தேவ சமூகத்தில் அழ ஆரம்பிச்சது, தேவனை நோக்கி பெருமூச்சு விட ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய அழுத்தத்தை, வேதனையை அதனால தாங்கிக் கொள்ள முடியல. சகல பாகங்களும் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிச்சது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருந்து தயவு செய்து இந்த கசப்பை எடுத்துருங்க, இந்த போராட்டத்தை எடுத்துருங்க. இந்த போராட்டம் மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, வேறு எதையாவது கூட என்னால சகிக்க முடியும், நானா கடந்து போகிற இந்த பிரச்சனையை என்னால சகிக்க முடியல ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து இதை எடுத்துருங்கன்னு சொல்லி அதனுடைய சகல பாகங்களும் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய பெருமூச்சு பரலோகத்தை எட்ட ஆரம்பிச்சது. அந்த மர்மரம் தேவனை நோக்கி கதற ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய சகல பாகங்களும் அந்த மர்மரத்துக்குள்ள இருந்த வேதனையை அடக்கிக் கொள்ள மாட்டாம அந்த மர்மரத்தினுடைய அந்த பட்டைகள் எல்லாம் உரிய ஆரம்பிச்சது. அதனுடைய தண்டுகள்ல வெடிப்புகள், அதனுடைய கிளைகள்ல, கிளை மூட்டுகள்ல விரிசல்கள் விழ ஆரம்பிச்சது. அந்த மர்மரம் லிட்டரலாவே தேவ சமூகத்துல இருதயத்தை உடைத்து ஊற்றி அழ ஆரம்பித்தது. அந்த மர்மரத்தினுடைய அந்த கசப்பான திரவம் எல்லாம் கண்ணீராக, அந்த வெடிப்புகள் வழியாக வெளிப்பட ஆரம்பித்தது. நிஜமாவே அந்த மர்மரம் கண்ணீர் விட்டது. அது கண்ணீர் விட்ட சில நிமிஷங்கள் தான், திடீரென்று சொல்லி அந்த பகுதி முழுவதும் ஒரு ஹெவன்லி ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பரலோகத்தினுடைய வாசனை, ஒரு நற்கந்த வாசனை பரவ ஆரம்பித்தது. காற்றடித்த திசையெல்லாம் அந்த வாசனை பரவ ஆரம்பித்தது. அதை நுகர்ந்து பார்த்த மனுஷர்கள் எல்லாரும் அங்கும் இங்கு ஓட ஆரம்பித்தாங்க. இந்த வாசனை எங்கிருந்து வருது? இதுக்கு முன்னாடி நம்ம நுகர்ந்ததே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு வாசனையை மனிதர்கள் இதுக்கு முன்னாடி நுகர்ந்து பார்த்ததே இல்லையே, இந்த வாசனை எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லி அங்கும் இங்கு ஓட ஆரம்பிச்சாங்க. காற்றடித்த திசையெல்லாம் ஓடுனாங்க. இறுதியில அந்த மர்மரத்திலிருந்து தான் இந்த வாசனை வருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வேகமாய் அந்த மர்மரத்துக்கிட்ட ஓடுனாங்க. அந்த மர்மரத்தை சுற்றிலும் பிசினாக வடிந்து நின்ற அந்த மர்மரத்தினுடைய கண்ணீரை எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மர்மரத்தினுடைய சுற்றிலும், தண்டை சுற்றிலும், அந்த மர்மரத்தை சுற்றிலும் அந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் துளி துளியாய் வடிந்து கிடந்தது. அதை எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மர்மரத்தின் கண்ணீருக்காக தங்களுக்குள்ளே அடித்து கொண்டார்கள். அந்த மர்மரத்துக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், என்னுடைய கசப்பான கண்ணீருக்கா, இத்தனை நாட்கள் என்னை புறக்கணித்த இந்த மனிதர்கள் என்னுடைய கசப்பான கண்ணீருக்காகவா தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்ளுகிறார்கள்? ஆம், அந்த மறுமரத்தினுடைய கசப்பான கண்ணீருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தான் வெள்ளை போளம். என்ன பெயரு வச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க இல்லையா, பொன், தூபவர்க்கம், அப்புறம் என்ன கொடுத்தாங்க, அந்த வெள்ளை போளம் இந்த மறுமரத்தினுடைய கண்ணீர் தான். 1 கிராம் வெள்ளை போளம், 1 கிராம் 8000 ரூபாய், தங்கத்தை விட காஸ்ட்லி. தங்கத்தை விட இந்த மர்மரம் அனுபவித்தது போல ஒரு கசப்பு, ஒரு போராட்டம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு மிஞ்சின, மற்ற மனிதர்களுக்குள்ளே வராத ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவனுடைய பார்வையிலே தங்கத்தை விட காஸ்ட்லிங்க. நீங்க தேவனுடைய பார்வையிலே தங்கத்தை விட காஸ்ட்லி. உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு நிச்சயமாய் ஒரு நாள் மதுரமாக மாற்றப்படும். யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ, அவாய்ட் பண்றாங்களோ, எந்த கசப்பு உங்க வாழ்க்கையை கண்ணீராய் மாற்றுச்சோ, அதே கசப்பை கர்த்த நிச்சயமாய் மதுரமாக மாற்றி காட்டுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கசப்பு மதுரமாக மாற்றப்படும். நீங்க கேட்கலாம், பிரதர் ஏன் கசப்பு மதுரமா மாறும்? அது சரி, ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில இந்த கசப்பு, நான் இப்ப கடந்து போகிற இந்த அனுபவம் எதற்காக, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கசப்பு? யாத்ராகம புஸ்தகம் 15:23, கொஞ்சம் சீக்கிரமா, யாத்ராகம புஸ்தகம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்த போது, மாராவின் தண்ணீர் எப்படி இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க பாப்போம், வேண்டூர் தேச சத்தமா சொல்லுங்க பாப்போம், கசப்பாய் இருந்தது இல்லையா? மர், மர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னேன், கசப்பு இல்லையா? மர் அப்படின்னா ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேரு மர், ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? அதே மர்மரம் தோப்பு மாதிரி நிறைய மர்மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு புளூரல்ல மாரா. மர் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம், மாராங்கிறது புளூரல் ஃபார்ம், பன்மை. இந்த மர்மரம் நிறைய விருட்சங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் எந்த இடம்? இந்த மாரா. அதனாலதான் அதனுடைய தண்ணீர் எல்லாமே எப்படிதான் இருக்கு, கசப்பா இருந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? சரி வாசிங்க தொடர்ந்து. கூடாது இருந்தது, பெயரிடப்பட்டது, கசப்பு என்று பெயரிடப்பட்டது. அங்க என்ன மரங்கள் நிறைய இருக்கு சொல்லுங்க, மர்மரம். இப்ப கர்த்தர் அந்த மர்மரத்தை காட்டி என்ன சொன்னாரு? அதை காட்டதான் செஞ்சாரு, அந்த மர்மரத்தை காட்டதான் செஞ்சாரு. அதை வெட்டி அவன் தண்ணீர்ல போட்ட உடனே, நல்ல கவனிங்க, அங்க என்ன மரம் இருக்கு, மர்மரம். அந்த கசப்பான மரத்தை வெட்டி இந்த கசப்பான தண்ணீர்ல போட்டா அந்த கசப்பு இந்த கசப்பை மதுரமாய் மாற்றி விட்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற சில கசப்பான அனுபவங்கள் மூலமா லட்சங்களின் வாழ்க்கையை மதுரமா மாற்ற முடியும்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. நீங்க ஏன் சில கசப்பான அனுபவங்கள் வழியா கடந்து போறீங்கன்னா, இந்த கசப்பு தான் அநேகருடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்ற போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் சில கசப்பான அனுபவங்கள் வழியா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடந்து போக வேண்டியிருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற பாதை எப்படிப்பட்ட கசப்பா இருந்தாலும் சரி, அதன் முடிவு நிச்சயம் மதுரமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா.

ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் இந்த காலவெளியிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை என்கிற பாடலை என்னோடு சேர்ந்து

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு பழைய பாடல் பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்கிற அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர்.

ஹாலலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே என்ற அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.

ஹல்லேலூயா. நம்மெல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் தேவனை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவரை துதிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. எங்கள் ஆராதனை மத்தியிலும் மகிமையை நீர் விளங்க பண்ணுகிற தேவன் அல்லவா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஒருமித்து அவரை நோக்கி கூப்பிடும்.

ஆசீர்வாதங்கள். நீங்கள் எங்கள் மேல ஊற்றுகிற தேவ வல்லமை அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பொய்யட்டுமே. நீங்களும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால்

கடந்து போன உடனே பல வருஷங்களாக இருந்த வியாதிகள் சுகமானது அல்லவா? ஒரு மனதோடு நீங்கள் ஆராதித்து பாருங்கள். மனிதனால் செய்ய முடியாததை இயேசு உங்களுக்காக செய்வார். ஆமே, எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும் இந்த நாளில் உங்கள் மேலே

இருக்கிறவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவர் வார்த்தையில் மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அவர்

உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஒளிகிருதயத்தோட தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். நீங்கள் நன்றி செலுத்துறத கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். வார்த்தைகளை உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருப்போம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சிக்கனம்னா என்ன? கடன் வாங்காம வாங்கும் வருமானத்துக்குள்ள தேவையுள்ள பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோட வாழ்றதுதான் சிக்கனம். ஆனா இன்னைக்கு பல பேரு இது புரியாம சிக்கனம் அப்படிங்கிற பெயர்ல பேரம் பேசி விவசாயிகளையும் சிறு வியாபாரிகளையும் நோகடிக்கிறாங்க. 70 ரூபாய்க்கு பார்க்க வேண்டிய திரைப்படத்தை 200 ரூபாய் கொடுத்து ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது வராத சிக்கனம், 40 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய உணவை 300 ரூபாய் கொடுத்து ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது வராத சிக்கனம், 300 ரூபாய் பெருமானமுள்ள சட்டைய 3000 கொடுத்து பிரபல துணிக்கடையில வாங்கும்போது வராத சிக்கனம், 10 ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள காஃபிய 200 ரூபாய் கொடுத்து நவநாகரீக காஃபி ஷாப்ஸ்ல கொடுக்கும்போது வராத சிக்கனம், பக்கத்து தெருவுல பூ விற்கும் பாட்டியிடமும் வீட்டுக்கே வந்து காய் விற்கும் தாத்தாவிடமும் 10 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது வருது, 2 ரூபாய் குறைச்சி 8 ரூபாய் கொடுக்கிறோம். கேட்டா சிக்கனமா? கார்பரேட் நிறுவனத்திடம் பேச முடியாத சிக்கனத்தை எளிய விவசாயிகள் சிறு வியாபாரிகள் கிட்ட பேசி சிக்கனம் செஞ்சிட்டோம்னு பெருமை வேற பட்டுக்கிறோம். இந்த ஆணவம் பிடிச்ச சிக்கனத்துக்கு பின்னால ஒரு சோகமும் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? லாபத்துக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த உணவு தொழில செலவு அதிகரிச்சதால இந்த தொழில் எதுக்குன்னு இன்றைய இளம் தலைமுறையினர் யோசிக்கிறதுனால பல இடங்கள்ல கடைசி தலைமுறையே விவசாயம் செஞ்சுகிட்டு இருக்குது. காலநிலை மாற்றத்தால திடீர் திடீரென கொட்டும் மழை, வறட்சி, கடும் வெயில், இப்படிப்பட்ட நெருக்கடிகள்னால வேளாண்மையோட சேர்ந்து உழவர்களும் சிக்கல்ல இருக்காங்க. இது போதாதுன்னு விவசாயிகள் கிட்ட நாம பேரம் பேசும் சிக்கனமும் ஒரு சிக்கல் தான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா சிறு விவசாயிகள் கிட்ட இருக்கும் வேளாண்மை மெல்ல மெல்ல கார்பரேட் கைகளுக்கு போகும், உணவு விலை விண்ணை முட்டும். அப்போ சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட நாம பேசின பேரமும் சிக்கனமும் நினைவுக்கு வரும். காலம் கெடுறதுக்கு முன்னால நமக்கு குறைஞ்ச விலையில உணவை உற்பத்தி செய்யும் உழவர்களை மதிப்போம், பேரம் பேசாம அவங்க கொடுக்கும் பொருட்களை வாங்குவோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

எஸ்தர் முதலாம் அதிகாரம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களை சம்பவித்ததாவது. ராஜாவாகிய ஆகாஸ்வேரு சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 3 வருஷத்திலே தன்னுடைய பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுகளும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரமனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரமனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்திலுள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிர்களால் வெள்ளையும் பச்சையும் இளநீளமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தள வரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி சரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல்தரமான திராட்சரசம் ராஜ ஸ்திதிக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. அவர் அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரமனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. ராஜஸ்திரியாக வஸ்தியும் ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் அரமனையிலே ஸ்திரிகளுக்கு ஒரு விருந்து செய்தார். 7 நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகீரிடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டுமென்று ராஜாவாகிய ஆகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெஹிமான், பிஸ்தா, அஸ்போனா, பிஹ்தா, அபஹ்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வரி கொண்டான். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களை உட்காரியவருமான ஹர்சேனா, சேதார், அத்மாதா, தர்ஷிஸ், மேசேர்ஸ், மர்ஷனா, மெகுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுகளும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவதே தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய ஆகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெதுமுகான் ராஜாவுக்கு பிரபுகளுக்கு முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய ஆகாஸ்வேரினுடைய சகல நாடுகளிலுள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தாள். ராஜாவாகிய ஆகாஸ்வேரே ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டேன் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுகளின் ஸ்திரிகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுகளுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவைய ஆகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரிக்கு

அவனுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரமாக இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாசையிலே பிரசித்த பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சத்தில் அந்தந்த ஜாதிகள் பேசுகிற பாசையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: சகோதரர் ரமேஷ் பாபு அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ் பாபு. என்னுடைய தகப்பன் பேர் வந்து கருணாகரன். என்னுடைய தாயார் கிருஷ்ணவேணி. என்னுடைய தம்பி பேர் கணேஷ். என்னுடைய தங்க பேர் ஈஸ்வரி. என் பேர் ரமேஷ் பாபுன்னு உங்களோட கூட இப்போ இந்த நேரத்தில் நான் பேசினேன். நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் இருந்து என்னுடைய தகப்பனார் வந்து அரசு பணியில் உதவி வேளாண்மை அலுவலராக பணி செய்தார். ஒரு சில காரியத்தின் மித்தமாக அரசு பணியிலே டிரான்ஸ்ஃபரில் என்னுடைய தகப்பனை எங்கே கொண்டு போனாங்கன்னா ராமநாதபுரம் பகுதிக்கு கொண்டு போனாங்க. ராமநாதபுரம் பகுதிக்கு என்னுடைய தகப்பனார் போகும்போது அரசு பணியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய தகப்பனாருடைய இருதயம் எப்படின்னா எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய இருதயம் தான். ஆனால் ஒரு சில காரியத்தின் மித்தமாக ஒரு சில பழக்க வழக்கத்தின் மித்தமாக என்னுடைய தகப்பனார் என்ன பண்ணார்னா குடி போதைக்கு அடிமை ஆயிட்டார். இந்த குடி போதை தீமையை கொண்டு வருகிற ஒரு ஆவி. இந்த ஆவிக்கு அவர் அடிமை ஆனதுனால அவருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா தீமையை நோக்கி அந்த குடி போதையை ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்டாரு ருசி பார்த்து கொண்டு அந்த தீமையான காரியங்களுக்கு அவர் என்ன செஞ்சாரு அடிமையாகி கொண்டே இருந்தார். ஒரு சில காரியத்தின் மித்தமாக என்னுடைய தகப்பனாருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்ய முடியல. நான் பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தங்க 8th, என்னுடைய தம்பி 10th, நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக ராமநாதபுரம் பகுதியில் ஒரு இடத்துல வேலை பணி செய்துக்கிட்டு நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய தம்பியும் ஒரு பணி செய்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தோம். என்னுடைய இருதயமெல்லாம் என்னுடைய தகப்பனார் உண்மையாக உத்தமமாக வேலை பார்க்கணும்னு சொல்லி எண்ணந்தான். அதனால் என்னுடைய தகப்பனாருக்கு உண்மை உத்தமமாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த குடி போதையின் ஆவி இருக்க விடலை. சில காரியத்தின் மித்தமாக அவர் என்ன செய்கிறாரு பழக்க வழக்கத்தின் மித்தமாக ஒவ்வொரு நாளும் குடி போதைக்கு அடிமையாகி குடித்து விட்டு வீட்டில் வந்து அந்த காரியங்களிலே குடித்து விட்டு தேவையான காரியங்கள் வீட்டுக்கு என்னென்ன நன்மை செய்யணுமோ அந்த நன்மையான காரியங்களை செய்யவே மாட்டார். என்னதோ குடிச்சிட்டு இன்னைக்கு வந்தமா படுத்தமா தூங்கினோமா எப்படி இருந்தோமா அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டே இருப்பார். அப்படி இருக்கிற வேலையில் என்னுடைய தாயார் என்ன பண்ணுவாங்க இவருடைய வாழ்க்கை இப்படித்தானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்கலங்கி இருதயத்தில் சோர்ந்து இருந்திருக்க வேலையில் எனக்கும் நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு நாளில் படித்து பிளஸ் டூ படிச்சுட்டு நான் எப்படியாவது பாஸ் பண்ணி நல்லா பணி செய்து பிறருக்கு பிரயோஜனமாக வாழணும்னு சொல்லி இருதயத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற வேலையில் என்னால் அது இருக்க முடியல. காரணம் என்னென்னா என்னுடைய தகப்பனாருடைய காரியம் என்னிடத்தில் இருக்கிற அவருடைய காரியம் என்னிடத்தில் என்ன செய்ய முடியல என்னிடத்தில் இருக்கிற அந்த தீமையான அந்த மன்னிக்க முடியாத ஆவி என்ன செய்யுது என்னுடைய தகப்பனாரை மன்னிக்க விடலை. என்னுடைய தம்பி கஷ்டப்பட்டு உழைக்கிறான். என்னுடைய தங்க வீட்டில் வேலைக்கு போயிட்டு சாரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களும் உழைப்பாங்க. நான் என்னுடைய தாயாரும் உழைப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு பிறரோடு சேர்ந்து அந்த காசை பணத்தை என்ன செய்வார் அப்போ ஒன்றுமில்லாமல் போய்கிடுவார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு நிம்மதியே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவு தூங்கும்போது தூங்குறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்காமையே ஒவ்வொரு நாளும் விலகினப்பட்டு சில காரியங்களிலே அவரோடு பேச்சில் வார்த்தையில் என்ன ஆயிரும்னா ஒரு சில காரியங்களே மனசோர்வு எங்களுக்கு வந்துவிடும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய தகப்பனார் வேலையின் மித்தமாக வேலை பார்த்து கொண்டே இருந்தார். வேலையை பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் என்னால் அதை என்ன செய்ய முடியல அவரை மன்னிக்க முடியாத இருதயம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நான் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கிறேன். அந்த மன்னிக்காத தீமையான அந்த ஆவி எனக்குள்ளே இருந்ததுனால அவரை மன்னிக்கவே முடியல. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் எப்படியாவது நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் பிளஸ் டூ பன்னிரெண்டாவது வகுப்பை முடிச்சுட்டு நான் எப்படியாவது ஒரு பணி ஏதாவது ஒரு பணிக்கு போய் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் என்னுடைய தகப்பனார் எனக்கு எந்த காரியங்களும் ஒத்துழைக்க வரலை. இப்படி இருக்கிற சூழ்நிலை 2000 நாங்கள் என்ன பண்ணினோம் ராமநாதபுரம் பகுதியில் திருப்புலானியிலிருந்து குடும்பத்தை என்னுடைய தகப்பனாரை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளையும் அவர் செய்கிற காரியங்கள் என் இருதயத்தில் சோர்வை கொண்டு வந்து என்னுடைய தாயையும் என்னுடைய தங்கையும் என்னுடைய தம்பியையும் கூட்டிக்கிட்டு நான் எங்கே வந்தேன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்தேன். எப்படியாவது நம்ம வாழணும் படிக்கலைனாலும் பரவாயில்ல உழைத்தாவது வாழ வேண்டும் என்று வந்தேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே காரியங்களில் அப்படியே இன்னும்
2: ஒரு இடத்துல ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தாருன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா 500 ரூபான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கடனாக மாற்றிடுவாங்க. ஒரு இடத்துல 500 ரூபா வாங்கியிருந்தாருன்னா 5000 ரூபா 10000 ரூபான்னு சொல்லி அவரை என்ன செய்கிறாரு, குட்டி பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவரை என்ன செய்கிறாங்க, தீய பழக்கத்திற்கு, வேறு எந்த பழக்கமும் இல்லை, அந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக்கி வெறும் வயிற்றில் குடிக்க வைத்து அவரை எப்படியாவது தன்னுடைய பக்கம் இழுக்கணும்னு சொல்லி அவரை சார்ந்திருக்கிற அலுவலர்கள் அவரை என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்தினாங்க. இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிக்ட் ஆகிட்டே இருந்தார். எங்களால் முடியலன்னு சொல்லி மதுரை பக்கத்துக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய தகப்பனார் வழியில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்காக மதுரை பகுதிக்கு நான் என்ன செஞ்சேன், என்னுடைய தாயாரையும் என்னுடைய தம்பி தங்கையும் கூட்டிட்டு மதுரை பகுதிக்கு வந்தோம். மதுரை பகுதிக்கு வந்தால் என்கிட்ட கையில் 5 பைசா இல்லை, எப்படியாவது பிழைக்கணுமேனு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னமாவது பண்ணணுமேனு பார்க்கும் பொழுது, +2 தேர்வு எழுதி நான் இருக்கிற வேலையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமேனு சொல்லிட்டு நான் எங்கே போனேன் தெரியுமா, அருமையான பிரியமானவர்களே, நான் எங்கே போனேன் தெரியுமா, ஒரு சாதாரண மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கு நான் போய் எப்படியாவது அன்றைய தினத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை வைத்து என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய தங்கைக்கும் அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு நான் எங்கே போகிறேன், மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன், காய்கறி மார்க்கெட்டில் உழைக்கணும்னு சொல்லி. அந்த காய்கறி மார்க்கெட்டில் உழைச்சா உழைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு அதை கூட்டி பெருக்கி அங்கே இருக்கிற காய்கறியை எடுத்து வைத்து விற்று விட்டு அவர்களுக்கு ஓனருக்கு உதவி செய்து வேலை பார்த்து விட்டு ஒரு நாளைக்கு 10, 50, 100 இப்படி இருக்கிற வேலையில் பார்த்து விட்டு எப்படியாவது ஒரு 50 ரூபா கிடைத்தா போதும்னு சொல்லி அந்த 50 ரூபாயை வாங்கிக்கிட்டு இருக்கிற காய்கறி எடுத்துக்கிட்டு என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய தங்கைக்கும் தேவைகளை பூர்த்தி பண்ணணுமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் அங்கே ஏங்கி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனாரை என்னால் இருதயத்தில் மன்னிக்கவே முடியல. என்ன காரியம், எங்களை ஒரு நாள் கூட அவரை திருப்தியாக நடத்தின சரித்திரமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கிறார், கடன் பாரங்களை வைத்து விட்டு எங்களுடைய காரியங்களிலே அவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காரியத்தையும் எங்கள் தகப்பனார் செய்ய மாட்டார், திருப்தியாக மாட்டார். இதனால தேவைகளுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், நான் உழைக்க என்னுடைய தம்பி உழைக்க என்னுடைய தங்க +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கே நம்ம எப்படியாவது வேலை பார்க்கணுமேன்னு சொல்லி மதுரை மாவட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு உழைத்து மூட தூக்கி எப்படியாவது உழைத்து 4 பேருக்கு நல்ல விஷயங்களில் உருப்பட்டு பிறருக்கு பிரயோஜனமாக வாழணும்னு சொல்லி மதுரை மாவட்டத்திற்கு நான் வந்தேன். இந்த மதுரை மாவட்டத்தில் என்னுடைய தாயாரோடு சேர்ந்து நான் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் அங்கு குடி போதையின் ஆவி அவர்களுக்கு என்ன செஞ்சு பெருகி கொண்டே போனது, விலகினப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற லெவலுக்குலாம் போயிட்டார். கடைசியில் அவர் எப்படியாவது திருந்தி என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் வழியாக நான் வரணுமேன்னு சொல்லி மதுரைக்கு வந்தார். ஆனால் என் இருதை ஏற்றுக்கல, எப்படியாவது அவரை நான் ஏற்றுக்காமல் இருந்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணா, என்னுடைய தாயாரும் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கையாருடைய வேண்டுதல் நிமித்தமாக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடன் ஒன்றும் இல்லாத விஷயத்த பல ரூபத்தில் கடனை கொண்டு வந்து அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு என் தகப்பனார் வந்து ரொம்ப பாரப்பட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய தாயும் நானும் நின்று அந்த அரசு பணியிலே அவர் வேலை பார்த்த அலுவலகத்திலே அலுவலர்களோடு போராடி அவர்கள் இருக்கிற சார்ந்திருக்கிற காரியங்களிலே போராடி அவர்களுக்கு அந்த கடனை மீட்டு கொடுத்து அவரை திருப்தியாக்கி அவரை ஒரு நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும் என்று மதுரை மாவட்டத்திலே அவரை கொண்டு வந்து என்னுடைய தகப்பன என்னுடைய தாய் வழியிலே நான் வைத்திருந்தோம். வைத்திருக்கும் போது இங்கே இருக்கும்போது 2000 to 2002 அந்த 2002 ஒரு வருட காலங்களாக 1.5 வருட காலங்களாக கடன் பாரமே இல்லாமல் தண்ணி அடிக்காமல் பர்ஃபெக்டாக கரெக்டாக எங்களுக்கு பிடித்து கரெக்டாக வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்திருக்கிற வேலையிலே அவர் தண்ணி அடிக்காமல் இருந்ததுனால அவருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் வெறும் வயிற்றில் அவர் குடிக்காமல் இருந்ததுனால வெறும் வயிற்றில் தண்ணியை அந்த ஆல்கஹாலை குடிச்சிட்டு அந்த குடி போதையை குடிச்சு வெறும் போதையில் அந்த போதையிலே இருந்து உடம்பை கெடுத்து அந்த உடம்பை வந்து ஒரு சரியான பாதையில் வைக்காமல் உடம்பை கெடுத்துட்டார். அதனால் முடிவில் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, 6/8/2002 அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்களேன், என்னுடைய நுரையீரல் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் என்னுடைய தாயாரும் நானும் என்னுடைய தம்பியும் போராடி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகிறோம். கூட்டிட்டு போனா அங்கு நடந்த சம்பவம் என்னவென்றால், ஆஸ்பத்திரியில கொண்டு போய் என்னுடைய தகப்பனாரை சேர்க்கும் பொழுது என் இருதயம் எப்படி இருந்ததுன்னா, இப்பயாவது மனம் திரும்பி ஒரு என்னுடைய தகப்பனார் வந்துட்டாரே ஒரு நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி என் இருதயத்துல இருந்தா கூட அவரை என்ன பண்ண முடியல, மன்னிக்காத காரியங்கள் இருந்தது. ஏன்னா என்னைய சரியா வளர்க்கல, ஒரு சாதாரண காரியம் என்னை சரியா வளர்க்கல, என்னுடைய தம்பிய சரியா வளர்க்கல, என்னுடைய தங்கைய ஒரு சரியான பாதையில படிப்பு தேவையான காரியங்களை அவர் கொடுக்கல. இப்படி இருக்கிற வேலையில எந்த ஒரு மனுஷன் ஏதாவது ஏற்றுக்க முடியுமா, பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தகப்பனார மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து மீண்டும் போராடி பார்க்கும்போது அவர் அந்த இடத்திலே 6/8/2002 தன்னுடைய இருதயம் பெரிய பலகீனமாகி தன்னுடைய நுரையீரல் பலகீனமாகி அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு, மரித்து போய்விட்டார், மரித்து போய்விட்டார். அந்த இடத்துல கூட நான் என்ன செய்யல, இருதயத்தோடு நான் என்ன செய்யல, என் இருதயம் கலங்கல. ஏன்னா அவர் செய்த காரியம் என் கண் முன்னாக நிறுந்தது. என் கண்கள் கலங்கல, என்னுடைய காதுகள் கலங்கல, என்னுடைய எண்ணங்கள் கலங்கல. அவரை நோக்கி இருதயம் இருந்தது, ஆனா என்னுடைய தகப்பனார் மரித்துட்டாருன்னு சொல்லி உள்ள இருதயம் துடிக்குது, கண்கள்ல இருந்து தண்ணீர் வரல. நான் கண்கள்ல இருந்து தண்ணீர் வராம என்னுடைய காரியங்களில நான் அப்படியே அடைத்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்காத ஆவி இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த ஹாஸ்பிட்டலில் என்னுடைய தகப்பனாரை சேர்த்து நாங்கள் பரிதபித்து கொண்டிருக்கிற வேலையில் என்னுடைய தகப்பனார் உயிர் மரித்தது. அந்த மரித்த உயிரை நாங்கள் பார்க்கும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற அந்த மன்னிக்காத ஆவி என்னுடைய தகப்பனாரை மன்னிக்க முடியல. ஏன்னா எனக்கு சரியான பாதையில் நடத்தலை, எனக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணலை, என்னை நல்ல ஒரு படிப்பை கொடுக்கல, என்னுடைய தம்பிக்கு படிப்பை கொடுக்கல, என்னுடைய தங்கைக்கு படிப்பை கொடுக்கல, வீட்டின் தேவைகளை சந்திக்கலை, கடன் பாரத்தோடு வைத்து விட்டு கடன் பாரங்கள் போயிடுச்சு, எழுதி நாங்கள் அடைச்சிட்டோம். இருந்தால் கூட எங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்காம விட்டதுனால என்னுடைய இருதய பாரமெல்லாம் மன்னிக்காம காரியங்கள் இருந்தது என்னுடைய காரியங்களில். அப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தாய் மட்டும் சரி விட்டுரு, இவ முடிந்தது முடிந்ததான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணிட்டு ஒரு நல்லவனாக வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களிலே என்னுடைய தகப்பனாரை பார்த்த நான் பிறகு 2003 எனக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று 2002 2003 வரைக்கும் என்னுடைய தாயார் என்ன பண்றாங்க, பெண் பார்க்க என்னை கூட்டிட்டு போனாங்க எனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி. ஆனா நான் போற இடங்கள்லாம் எனக்கு இப்படித்தான் இருக்கணும், எனக்கு அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி உலக வாழ்க்கையில எனக்கு இப்படித்தான் வாழணும், இந்த ஸ்டைலிஸ்டா இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு ஒவ்வொரு பெண்களை வந்து நேருக்கு நேரா உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு நான் பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணா நான் என்ன செஞ்சேன், தள்ள ஆரம்பிச்சேன். இது எப்படி இருந்ததுன்னா ஆரம்பத்துல எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு சில காரியங்களில கொஞ்சம் கொஞ்சம் பாவம் இருந்தது, அந்த பாவம் பெருத்து கொண்டே வந்தது. பெண்களை ஒவ்வொரு பெண்களையும் நான் என்ன செஞ்சேன், தள்ள ஆரம்பிச்சேன். இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தாயார் என்ன பண்றாங்க, எப்படியாவது இவனுக்கு ஒரு திருமணம் முடித்து விட வேண்டும் என்று ஒழுங்கா வேலைக்கு கரெக்டா நான் என்ன பண்றேன், மார்க்கெட்ல காய்கறி வியாபாரத்தை கரெக்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னால என்னுடைய தகப்பனார் மரித்து போன பிறகு என்னால வேலை பணி செய்ய முடியல. பிரியமானவர்களே, என்னால வேலை செய்யவே முடியல. காரணம் என்னன்னா நான் சேர்ந்திருந்த நண்பர்களுடைய சகவாசம், எங்க அப்பாவுக்கு இருந்த அதே காரியம் எனக்கும் வந்துச்சு. காரணம் என்னன்னா என்னுடைய நண்பர்களுடைய வழி என்னை என்ன பண்ணது, வேலைக்கு பணிக்கு செல்ல விடாம ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவோம், சினிமா தியேட்டர்ல படம் அதிகமா பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் படம் பார்க்க, இந்த படம் எப்படி இருக்கும், ஒன்னும் சாதாரண ஒரு படமா இருக்கும், இன்றைக்குதான் வந்திருக்கும், அந்த படத்தை அன்றைக்கு பார்க்கறது மாத்திரம் இல்ல, திருப்பி திருப்பி பார்ப்பேன். மதுரையில் இருக்கிற எல்லா தியேட்டரையும் நான் என்ன பண்ணேன், திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்க்காம நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டுக்கு போவது இருந்ததே இல்லை. என்னுடைய தகப்பனார் மரித்ததுக்கு பிறகு இப்படி இருக்கிற சூழ்நிலை என்னுடைய தாயார் என்னை என்ன பண்ணாங்க, எவ்வளவு நேசித்த என்னுடைய தாயார் என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன என் மயம் இவ்வளவு தூரம் கரெக்டா இருந்தவன் ஏன் இப்படி இருக்கிறான், வேற காரியங்கள்ல விபச்சாரமோ வேசித்தனமோ எதுவும் இல்ல, அடிதடி சண்டை. எப்படி சண்டை போடுவாங்க அதை நம்ம பார்க்கணும், அந்த காரியங்களை அந்த சண்டை எப்படி, அப்படி அந்த சண்டையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற அந்த தீமையான அந்த மூர்க்கத்தின் ஆவி எனக்குள்ள என்ன செஞ்சிச்சு, ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துச்சு. அந்த மன்னிக்காத ஆவி இருந்தது போல இந்த மூர்க்கத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துச்சு அந்த தீமையான காரியங்கள். இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தங்கைக்கு ஒரு அண்ணனா இருக்க முடியல, என்னுடைய தம்பிக்கு ஒரு அண்ணனாக இருக்க முடியல, ஒரு தாய்க்கு நல்ல மகனாக இருக்க முடியல. ஏன் உருப்படாம இப்படி திரியறியே, ஒரு காலத்துல நல்லா தானே இருந்த, ஏன் உருப்படாம இப்படி இருக்கிறியேன்னு சொல்லி என்னுடைய தாயார் ஒவ்வொரு நாளும் என்னை கேட்காத நாட்கள் இல்ல. காரணம் என்னன்னா இன்னைக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சாலும் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாரிச்சாலும் என்ன செய்வேன், தியேட்டர்ல கொடுத்துட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னா அவங்களுக்கு செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சும்மா வருவேன். இப்படி இருந்தா எந்த தாய்க்கு பொறுமையா இருப்பாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அருமையான பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கிற வேலையில நான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன், வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஊரெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, கரெக்ட் டயத்துக்கு தூங்குறது இல்லை, கரெக்ட் டயத்துக்கு பணிக்கு போகிறது இல்லை. இங்கிட்டு பார்த்தா கிரிக்கெட் விளையாடவும், கிரிக்கெட் விளையாண்ட விளையாண்டது ஒரு விளையாட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த விளையாட்டை அளவுக்கு அதிகமாக நேசித்து அந்த விளையாட்டை இன்னைக்கு எப்படியாவது நல்லா விளையாடணும், இப்போ வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கிற காரியம் என்ன என்ன செஞ்சிச்சு, திசை திருப்பி கொண்டே இருந்தது. என்ன எண்ணம்னா, எனக்குள்ள இருக்கிற அந்த தீமை, அந்த அசுத்தாவி என்ன செய்யுதுன்னா, என்னை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிதான். ஒரு நல்லவனா இருந்த என்ன கெட்டவனான பாதையில என்னை கொண்டு போகுது. எப்படியாவது திருமணம் முடிக்கணும்னு சொல்லி என்னுடைய தாயார் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நானும் பரிதபித்து கொண்டே இருந்தாங்க. இப்படி எனக்கு போராடி போராடி எனக்கு பெண் பார்க்க ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போனா எல்லா பெண்களையும் தட்டி விட்டு இப்படியே என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நிம்மதி முதல்ல இருந்ததை காட்டணும், என்னுடைய தகப்பனார் வாழ்க்கையில இருந்ததை காட்டணும். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அவருக்கு அதிகமான பாவம் செஞ்சு செய்து அவருடைய காரியங்களில் இருந்த நான் அப்படியே எனக்கு என்ன பண்ணிருச்சு, சாபமாய் மாறிவிட்டது. பிரியமானவர்களே, சாபமாய் மாறிவிட்டது. இந்த சாபம் என்னை என்ன செய்ய இருக்க, இழுக்க விடல. வீட்டுல என்னை நிம்மதியா இருக்க விடல. எந்த விஷயத்திலையும் உடனே ஒரு சின்ன விஷயம் சொன்னா உடனே என்ன செஞ்சிடும், கோபம் வந்துடும். இந்த கோபம் ஒரு சாதாரண காரியம் நீங்க நினைக்கலாம். ஒரு கொலை செய்யறவனை, ஒரு கொள்ளை அடிக்கிறவனை கூட என்ன செய்யலாம், அடுத்த நிமிஷம் மன்னிச்சலாம். ஏன்னா அடுத்த நிமிஷம் மாறிடுவான். ஆனா அந்த கோபமும் மன்னிக்காதாவி, இந்த மூர்க்கத்தினாவி, இந்த மாதிரி காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா முடிவு பரியந்தான் அவன் என்ன செய்ய முடியாது, உருப்படவே முடியாது. அப்படி இருக்கிற வேலையில எனக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா, என்னுடைய தாயாரு, உருப்படாத ரமேஷ். நீ உருப்படவே மாட்டடா, நீ உருப்படாத ரமேஷ்ரான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன என்ன செய்வாங்க, அந்த பேர்லயே சொல்லி அழைப்பாங்க. நீ உருப்படவே மாட்டிக்கிறிய, நீ ஒருங்கா தானே இருந்த, உன்னுடைய அப்பா இருக்கும் போல கரெக்டா தானே வாழ்ந்த, ஏன் இப்படி இருக்கிற, எனக்கு பிரயோஜனமா இல்லையே, நீ எப்படி வாழ போற அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில நான் என்ன பண்றேன், இப்படியே போயிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவிய நான் அறியறதுக்கு முன்பாக போகும் பொழுது என்னுடைய தாயார் என்ன பண்றாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நான்குநேரி பகுதியில எப்படியாவது உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பித்தமாக கொண்டே அங்க பொண்ணை பாக்குறாங்க. என்னை அழைக்கிறாங்க, இந்த பெண் பார்க்க என்ன என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா என்னுடைய மனைவி, அந்த மனைவியை பார்க்கும் பொழுது என்னால என்ன செய்ய முடியல, அவங்களை ஏத்துக்கிறவே முடியல. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அவங்களை ஏற்றுக்கவே முடியல. நான் அந்த முடிவுல இருக்கிறேன். அப்ப என்னுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த இடத்த விட்டு ஊரை விட்டு போனா என்னுடைய பாடி தான் வெளியில வரும். எப்படியாவது இந்த மகளை நீ எப்படியாவது இந்த பெண்ணை நீ முடிச்சுதான்டா ஆகணும்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறான். இப்படி இருக்கிற வேலையில நான் என்ன பண்றேன், அந்த ஊரை விட்டு வெளியில வரும்பொழுது என்னுடைய தாயாருடைய பேச்சு என்னுடைய காரியங்களிலே நிறுத்தினது. சரி, எப்படியாவது முடிப்போம், சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது நடந்து முடிஞ்ச ஒரு மாத காலங்கள் கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணி திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கோயில்ல கல்யாணம் முடிக்கிறதுக்காக வைக்கிறாங்க. இந்த கோயில்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு மாத காலங்களாக என்னுடைய மனைவியை நான் என்ன செய்யல, நேசிக்கவே இல்லை. திருப்பி திருப்பி நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன காரியத்துக்கு போறேன், என்ன சூழ்நிலைக்கு வர்றேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நான் எந்த காரியத்துக்கு போயிட்டே இருக்கிறேன், என்னுடைய காரியங்களுக்கு போயிட்டே இருக்கிறேன். எந்த காரியங்களுக்கு போறேன்னு எனக்கே தெரியாம என்னுடைய காரியங்கள் போயிட்டு இருக்கு. சினிமால ஒரு காரியம் போயிட்டு இருக்கு, கிரிக்கெட்ல ஒரு காரியம் போயிட்டு இருக்கு, நண்பருடைய பழக்க வழக்கங்களுடைய காரியம் எனக்கு போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கிற வேலையில இது வந்து குடும்பத்துல ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ சமாதானமோ இல்லை எனக்கு. என்னுடைய தாயார், எப்படியாவது உன்னுடைய மனைவிட்ட, உனக்கு கொடுக்க போற மனைவிட்ட நீ பேசலானாலும் பேசல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கரெக்டா என்னுடைய மனைவி பேச விருப்பம் இல்லாத சூழ்நிலையில என்னுடைய மனைவி அந்த இடத்திலே அந்த திருமண நாள் என்று என்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது எனக்கு இருதயத்திலே கொஞ்சம் நேசிப்பு தன்மை வந்தது, அன்பின் தன்மை வந்தது. அந்த அன்பின் தன்மைய, அந்த நன்மையான காரியம் என்னுடைய காரியங்களில என்னுடைய மனைவியை திருப்பி பார்க்க இருதயம் மாறினது. மாறின உடனே திருமணம் நடந்தது. நடந்து விட்டு திருமணத்தை முடித்து விட்டு மதுரை பகுதிக்கு வரும் பொழுது என்னுடைய மனைவிக்கு ஒரு அண்ணன், அவருடைய தாய் தகப்பன் எல்லாம் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற நான்குநேரி ஊரில் இருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து நாங்க கிளம்பி இந்த பகுதியில நாங்க வரோம். வரும்பொழுது என் வீட்டுக்கு வந்தா என்னுடைய மனைவியுடைய காரியங்களிலே நான் ஒருமுகப்படுத்தி இல்லாதபடி, அவங்க மேல அன்பு இல்லாதபடி நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது என் தாயார், நீ எப்படியாவது சில காரிய நிமித்தமாக நீ இனிமையாவது ஒழுங்கா வேலைக்கு போவ, இனி உருப்படாம இருந்த நீ இனிமையாவது உருப்படுவ, இனியாவது நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி என்னுடைய பக்கம் என்னை திருமணம் பண்ணி அந்த இடத்துல ஒரு வீட்டுல அவங்க இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்தோம். இருக்கிற வேலையில நான் அதற்கு பிறகுட்டு முதல்ல இருந்தது காட்டிலையும் ஒரு படங்க என்ன செய்யறேன், மேல போறேன். என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, அன்பு செலுத்தி போராடுறாங்க. நீ வேலைக்கு போங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி போறான்னா கூட என் இருதயத்துல வேலைக்கு போறதில்ல. எந்த ஒரு காரியத்திலேயே அனுமதியே, எந்த ஒரு காரியத்தை நன்மையான காரியங்களிலே நான் பெற்று விடாதபடி அப்படியே தீமையான அந்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்து நான் ஓடிக்கொண்டே இருந்தேன், உலக வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருந்தேன். இப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கிற வேலையில என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் அப்படியே என்னை என்ன செய்யறாங்க, அன்பு செலுத்தி கொண்டு வருகிற வேலையிலே ஒரு வருடம் முடிந்தது. ஒரு வருடம் முடியும் பொழுது என்னுடைய மகன் தினகரன் பாலா, அந்த மகனை அந்த இடத்துல ஒரு சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் பகுதியில் நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம், மாசமாக இருக்கிற அவங்கள கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். சேர்த்தா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? சேர்த்த உடனேயே என்னுடைய மனைவி என்ன பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, உங்கள் மகன் வந்து வயிற்றில் குடல் சுற்றி இருக்கு, மகன் வந்து பிறக்க மாட்டான், பிறந்தாலும் இறக்குற சூழ்நிலை உங்கள் மகனுக்கு வரும், இல்லைன்னா தாய்க்கு இறப்பு வரும், ரெண்டு பேருக்கும் ஒரு இதை பிரச்சனை வரும், அதனால நீங்கள் யார் வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் இருதயத்தில் கண்ணீரே வரல, என்னடாது இந்த மாதிரி சூழ்நிலை வருது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு என் மனைவி மேலே அன்பு பெருக ஆரம்பித்தது. என் மனைவி மேல அன்பு பெருக ஆரம்பிச்சது. அந்த அன்பு என்ன செய்தது, என்ன பண்றது, நான் எத்தனையோ காரியங்களிலே ஓடினேன். ஒரு காலத்துல எத்தனையோ காரியங்களிலே இது தெய்வம் அது தெய்வம், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்து விடாதா, அதுல இருந்து ஒரு விடுதலை வந்து விடாதான்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில அந்த இடத்துல நான் யாரையாவது எனக்கு ஒரு தெய்வமா பார்க்கணுமே, ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருந்தா என்னுடைய மனைவிய என்னுடைய பிள்ளையும் ஒரே முகமா ஒரே காரியங்களிலே கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட எந்த தெய்வம் எனக்கு வரும்னு சொல்லி ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிற வேலையில அந்த இடத்துல அந்த சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ணீரோடு அப்ப சிந்தின கண்ணீர் முதல் கண்ணீர் அந்த இடத்துலதான் எனக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிச்சு. எங்கனை யார பார்ப்போமேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல போட்டோ மூலியமா இயேசு கிறிஸ்துவை நான் முதல் முதலாக அறிந்தேன். இயேசு கிறிஸ்துவை முதல் முதலாக அறிந்தேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நான் அந்த இடத்துல அறிந்தேன். என்னுடைய கண்ணீர் அந்த இடத்துல தான், என்னுடைய தகப்பனுக்கு சிந்தாத கண்ணீர், என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு சிந்தாத கண்ணீர், என்னுடைய தாயை அடித்து இந்த இடத்துல தோடு விழுந்தது அப்ப கூட சிந்தாத கண்ணீர், எந்த காரியத்திலும் சிந்தாத கண்ணீர், நான் வேலை பார்த்த இடங்களிலே யாருக்காகவும் நான் தலை வணங்காத காரியங்களில் இருக்காத கண்ணீர் அந்த இடத்துல, என்னுடைய காரியங்களுடைய மனைவியுடைய அன்பிற்காக யாரு எனக்கு அன்பு செலுத்துவான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய போட்டாவை அந்த இடத்துல பார்த்து முழங்கால் படியிட ஆரம்பிச்சேன். முழங்கால் படியிட ஆரம்பிச்சேன். அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு கண்ணீரை விட்டேன். அப்பா இயேசுவே, நீங்க மெய்யான தெய்வம்னா என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் நீ என்ன செய்ய காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இயேசு கிறிஸ்துவே, நீங்க காப்பாத்தி உண்மையான தெய்வம்னா காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் முழங்கால நிக்கிறேன். என்னுடைய தாயாரும் என்னுடைய அத்தையும் அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்னென்னமோ பண்றாங்க, அவங்களால முடியலன்ட்டாங்க, முடியலன்னு சொல்லி கன்ஃபார்ம்டு வெளியில வரும்போது கூட ஆபரேஷன் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜ்ல கூட அவங்களால முடியலன்ட்டாங்க. முடிவில் அந்த இடத்துல நான் முழங்கால் படியிடாத என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சாரு, முழங்கால் படியிட வைத்தாரு. பிரியமானவர்களே, முழங்கால் படியிட வைத்தாரு. அந்த முழங்கால் அந்த இடத்துல எனக்கு முதல் முதலாக என் மனைவின் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வைத்தது, கண்ணீரை விட வைத்தது. அந்த இடத்துல கண்ணீரை விட்டு இல்லாத எவ்வளவு எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் இருதயத்திலிருந்து வருகிற அந்த கண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, அளவுக்கு அதிகமா கண்ணீரை தேவன் கொடுத்தார். ஏன்னா என்னுடைய மனைவி உயிரோடு வரணும், என்னுடைய பிள்ளை உயிரோடு வரணும்னு சொல்லி கண்ணீர் விட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடும் பொழுது அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் சரீரபூர்வமாக பலகீனத்திலிருந்து புது பலனை கொடுத்து மீட்டு கொடுத்தார். அருமையான பிரியமானவர்களே, மீட்டு கொடுத்தார். அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. நான் எத்தனையோ ஏரியாவில் எத்தனையோ காரியங்களில் சென்றிருந்த எனக்கு அங்கே ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஒரு மெய்யான தெய்வம் என்று நான் அந்த இடத்துல பற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு முடிஞ்ச பொருட்டு என்னுடைய மகன் வெளியில் வந்த பொருட்டு அப்படியே இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிட்டேன், மறந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் போயிட்டேன். பழையபடி என்னுடைய மனைவியை வெளியில் கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பழையபடி எல்லா சூழ்நிலையிலும் உலக வாழ்க்கையில் போகிறேன். என்னுடைய தாயின் வாழ்க்கை, என்னுடைய அத்தையின் வாழ்க்கை, சொந்த பந்தங்கள் இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ அவருக்கு நன்றியோ ஒரு சில காரியங்களை செலுத்தாமல் அவரை பற்றி அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் போயிட்டேன். அவர் தான் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனையும் மீட்டு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு காரியத்தில் கூட இல்லாமல் அப்படியே அந்த நன்றியை மறந்துட்டு அப்படியே போயிட்டேன். இப்படி இருக்கிற வேலையில் அடுத்த ஒரு வருட காலங்களிலே ரெண்டாவது மகனை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து என்னை தொட்டுட்டாரு, ரெண்டாவது மகனை கொடுக்கிறாரு. அவன் பேரு, ஒரு காலத்துல அவனுக்கு என்ன பேர், பிறந்த பொருட்டு அது வரைக்கும் உலக வாழ்க்கையில இருந்த நான் அந்த நடிகருடைய பேரை என் பையனுக்கு வைத்திருந்தேன். பிறந்த என் மகனை இருதயத்து கூட ரெண்டு பிள்ளைகள் ஆயிருச்சு. எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி இருக்கும்னா, ஒரு நாள் கூட சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு தேவையான காரியங்களை செய்தும்படியாக நான் இல்லை, எந்த ஒரு காரியத்திலையும் இல்லை. எப்படியாவது உலக வாழ்க்கையில இருக்கணும், என்னுடைய மனைவிக்கு தேவையான காரியங்களை திருப்திப்படுத்த முடியல, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிபடுத்த முடியல, இப்படி இருந்த என்னைய இன்னும் உருப்படாத ரமேஷாவே வாழ்ந்திருந்தேன். உலகத்திற்கு நான் உருப்படாத ரமேஷ், உருப்படாத காரியங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு யார் அன்பு எனக்கு வேணும்? என்னுடைய தாயாருடைய அன்பு என்னை என்ன பண்ணல, நீடிக்கல. என்னுடைய தாயார் அன்பு என்ன சொல்லுது, நீ உருப்படாம தாண்டா போயிடுவ வாழ்க்கை ஃபுல்லா அப்படின்னு என் தாயார் பேசுறாங்க, என் சொந்தக்காரங்க பேசுறாங்க, திரும்புற இடம் வர்ற இடம் போற இடம் எல்லாம் என்னை என்ன செய்யறாங்க, தள்ளுறாங்க. இப்படி இருக்கிற வேலையில ரெண்டு மகனை கொண்டு நான் வைத்திருந்து ரெண்டு மகனுடைய தேவைகளை சந்திக்காம நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி எது? படத்துல ஒரு நிம்மதியா, நண்பர்கள் மூலியமா ஒரு நிம்மதியா, இல்ல கிரிக்கெட்ல ஒரு நிம்மதியா? எதுலாவது ஒரு நிம்மதி நம்மளுக்கு வந்துருமே, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருமே, இதுதான் வாழ்க்கை. இதுல தான் நான் வாழ்ந்து என்னுடைய காரியங்களில் நான் மறித்து போய் விடுவேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்படி இருக்கிற வேலையில இன்னும் நான் என்ன செய்யறேன், திருப்பி திருப்பி என்னுடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில அப்படி என்னுடைய மனைவி, எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி கோமதி, இவங்களுக்கு மூத்த மகன் தினகரன் பாலா, ரெண்டாவது பிள்ளை அஜித், இப்படி இருக்கிற வேலையில நாங்கள் மூன்று பேரும் என்னுடைய காரியங்களை பார்த்து விட்டு இவங்க மூன்று பேர் என்ன பண்றாங்கன்னா, சிறு பிள்ளைகள் கூட தெரியுது என்னுடைய மனைவி சோர்ந்து போய் என்ன பண்ணலாம், நம்ம வேலைக்கு போய் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அவங்க காரியங்களிலே என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு வேலையை பணியை பார்க்கணும்னு சொல்லி நடந்து வர்றாங்க. இப்படி இருக்கிற வேலையில நடந்து வந்து கொண்டிருக்கிற வேலையில அந்த ஐயர் பங்களா பகுதியில ஒரு அருமையான ஒரு டெய்லர் ஷாப், அந்த டெய்லர் ஷாப்ல ஒரு அருமையான ஒரு சகோதரர் பேர் ஜார்ஜ் முல்லர், அங்கு யார் இருக்கிறா, ஒரு அவருடைய மனைவி, இன்னொரு காரியங்கள அவருடைய பிள்ளை, மூன்று பேர் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் என்னுடைய மனைவி கேட்குறாங்க, என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு சரிவர போல வீட்டுடைய தேவையில் சந்திக்கப்படலை, ரேசன் அரிசி சோறு தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம், எங்களால் வாழ முடியல, என்னுடைய அத்தை எங்களை விட்டு அவங்க சொந்த பந்தங்களில் போயிட்டாங்க, எங்களால் இருக்க முடியலன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலை கொடுங்களேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு டெய்லர் தெரியுமா, டெய்லர் ஷாப் தப்பிங்களா, டெய்லரிங்கு நீங்கள் தைங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. டெய்லர் அவங்க என்ன செய்கிறாங்க, தைக்க ஆரம்பிக்கிறாங்க. தைக்க ஆரம்பிக்கும் போது டெய்லர் ஷிப் தச்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை டெய்லி கொடுக்குற அந்த வருமானத்தை வைத்து தேவைகள் சந்திக்கப்பட வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பையனுக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் தேவைகள் கொடுக்கும்போது, நான் வீட்டில் இருக்கிறதே இல்லையே, என்னுடைய காரியங்கள் அந்த தீமையான அந்த அசுத்தாவி என்ன செய்யலை, இருக்க விடலை. நான் எங்கேயோ போகிறேன், என்னையோ பண்ணுறேன், நைட்டு வர்றதுக்கு வருவேன், வராமல் இருப்பேன், இப்படியே போயிட்டுருக்கேன் என் நிலைமை. இப்படி இருந்தால் ஒரு மனைவிக்கு என்ன இருதயம் இருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு சரியான காரியங்களிலே திருப்திப்படுத்த என்னால் முடியல. என்னுடைய மனைவி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அந்த இடத்துல அருமையான அந்த ஜார்ஜ் முல்லர், அந்த அருமையான அவருடைய மனைவி அவங்கள்ட்ட வந்து கண்ணீரோடு விட்டாங்க, நீங்கள் வந்து எப்படியாவது நான் வந்து எனக்கு என்னுடைய கணவருக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, ஒரு நிம்மதி கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, என்னுடைய கணவர் மனம் திரும்புவாரா, என்னுடைய கணவர் உருப்படாத காரியத்தில் உருப்படுவாரான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது, கட்டாயம் உங்கள் கணவர் மனம் திரும்புவார், உங்கள் கட்டாயம் உங்கள் கணவர் வந்து நிம்மதியை பெற்றுக்கொள்வார். இது யார் கொடுப்பானா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு சின்ன வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, தேவனோடு நீங்கள் பேசுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இவங்க போகிறாங்க எந்த இடத்துல நிம்மதி இருக்குன்னு சொல்லி, இங்கேருந்து ஐயர் பங்களாலேருந்து கரெக்டாக திருப்பால பகுதிக்கு இவங்க நடந்தே போய் ரெண்டு பிள்ளைகளோட ஒவ்வொரு நாளும் ரெண்டு பிள்ளைகளோட ஒவ்வொரு வாரமும் போகிறது. முதல் வாரம் போயிருக்கிறாங்க எனக்கு தெரியல, ரெண்டாவது வாரம் போறாங்க, போயிட்டு அங்கே முடிச்சுட்டு திருப்பி வரும்போது எனக்கு அப்போதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் மனைவி சர்ச்சுக்கு ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண போயிட்டு வராங்கன்னு சொல்லவும், எனக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி ஏன் ஜெபம் பண்ண போகணும், வீட்டில் சமைக்கலை, வீட்டுடைய தேவைகளை செய்யலை, ஜெப கூட்டத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியை வீட்டில் என்ன செஞ்சேன், அந்த நாளே போயிட்டு வந்த அந்த நாளே நான் என்ன செஞ்சேன், என் மனைவியை என்னுடைய கைகளின் வழியாக அடித்தேன். நீ ஏன் போகிற, வீட்டுடைய தேவையில்லாம் விட்டுட்டு நீ போகலாமா முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அடித்த இச்சையின் வார்த்தைகளை பேசி என்னுடைய மனைவியை அடித்தேன். அதை கூட அவங்க என்ன செய்யலை, இருதயத்தில் அந்த காரியங்களை எடுத்துக்கிறாம திருப்பி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அடுத்த வாரம் என்னுடைய மகன் என்னுடைய கணவர் திருந்தணும், என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில மனம் திரும்பத்தை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் வீட்டில் வரணும், இதற்கு யார் கொடுப்பா, அது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்ன பண்றாங்க, அடுத்த வாரம் சபைக்கு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் போறாங்க, இப்படி இருக்கிற வேலையில நான் படம் உலகத்தில் இருக்கிற சினிமா மற்ற காரியங்களில் இருந்து நான் வீட்டுக்கு வர்றேன், இதை கேள்விப்பட்ட உடனே இவங்க எங்க இருக்காங்க, எங்க இருக்கு அந்த ஜப கூட்டம், அதை எங்க நடத்துறாங்கன்னு சொல்லி திருப்பால பகுதியில் நடத்துறாங்களா, என்ன செய்யறேன் பார்ப்போம், காசு கொடுத்துருக்காங்களா, அவங்க காசு கொடுக்குறாங்களா, எது பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறேன். வண்டி எடுத்துட்டு போய் நிப்பாட்டிட்டு அந்த போதகர் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜபித்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியும் ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய மனைவியும் அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஆரம்ப ஆராதனையிலிருந்து முடிவு ஆராதனை வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இதை பார்த்து உள்ள போன உடனே போதகர் என்னை கவனிக்காம முழங்கால் படிட்டு அவர் ஜபித்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய மனைவி ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய மனைவி முழங்கால் படிட்டு ஜபிக்கிற என்னுடைய மனைவிய போன உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா பிரியமானவர்களே? முதலாவது பின்னாடி ஒரே எத்து, இன்று ஒரே எத்து என்னுடைய பின்னாடி அந்த முதுகுல ஒரே எத்து, ஒரே ரெண்டு பல்லாங்கு கீழே விழுந்துட்டாங்க. என்ன பண்ற? நிச்சயமான வார்த்தையில நீ என்ன செய்யற? வீட்டுக்கு தேவையானதை சந்திக்காம நீ வந்து என்னுடைய காரியங்களில் நீ திருப்திப்படுத்தாம உனக்கு வந்து ஜபம் தேவையா அப்படின்னு ஒரே எத்து. அந்த காவி அந்த தீமையும் அந்த காரியங்களை கொண்டு வருகிற அந்த அசுத்தாவி என்ன செஞ்சிச்சு? என்னுடைய மனைவியுடைய சரீரத்தை பாதிக்கும்படியாக நடந்தது. என்னுடைய மனைவி அப்படியே விழுந்து கண்ணீரோட விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் தேவன்கிட்ட போராடுறாங்க. இதை பார்த்த அந்த போதகர் எந்திரித்து வைந்து கண்ணீரோட என்ன பிரதர் என்னன்னு வர்றாரு. ஏ போயா, ஏ போயா மோல, நீ யாரியா மோல, காசு கொடுத்தியா எங்களுக்கு? ஏசு கிறிஸ்து காசு கொடுக்குறாரா உனக்கு? எங்களுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறீங்களா நீ எங்களை? இப்படி கேட்டேன், இப்படி கேட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி கேட்க வச்சுச்சு. என்னுடைய மனைவி கண்ணீரோட, போதகர் கண்ணீரோட, அவருடைய மனைவி கண்ணீரோட நின்று கொண்டிருக்கிற வேலையிலே நான் அப்ப பார்த்தேன், என்னடா அது, ஏன் அப்படி நடக்கணும்? வீட்டுடைய காரியங்களை விட்டுவிட்டு பிள்ளைகளை கவனிக்காம என்னடா ஜபம்? அப்படி எனக்குள்ள இருக்கிற காவியும் அந்த அசுத்த ஆவி விடல, நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். என் மனைவி அங்கிருந்து என் ரெண்டு பிள்ளைகளை தூக்கிட்டு நடந்தே எங்கிருந்து வர்றாங்க, திருப்பால பகுதியிலிருந்து ஐயர் பங்களா கண்ணநந்தன் வரைக்கும் நடந்தே என் பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றாங்க. ரெண்டு பிள்ளைகளுக்கு செருப்பு இல்லை, காலையிலிருந்து சாப்பிடலை, மதியம் சாப்பிடலை. நான் திருப்பி வந்து வீட்டில் படுத்துட்டேன். வீட்டில் வந்து என்னைய இருக்கிற ஆவி என்னை விடலை, வந்து என்னைய எனக்கு சமாதானப்படுத்துறதுக்கு போராடுறாங்க, சமாதானப்படுத்துறதுக்கு போராடுறாங்க. பிரியமானவர்களே போராடுறாங்க. நான் போராட எனக்கு அந்த ஆவி விடலை. இனிமே நான் போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு சும்மா அந்த காரியங்களில் சொல்லிது விட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவைகளை பார்க்கிறாங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே நின்று போயிட்டு வர்ற ஊர் சுற்றிட்டு உலக வாழ்க்கையில் இருந்துட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அதே மாதிரி அதே திருச்சபை அதே ஜெபக்கூட்டத்தில் அதே காரியங்களில் என்னுடைய மனைவி அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு தேவனிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதே காரியங்களில் நான் வந்து வீட்டில் பார்க்குற நான் எப்படியாவது இன்றைக்கு நம்ம இவளை என்ன மாதிரி ஒரு பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற ஆதி விடலை, எப்படியாவது நரகத்துக்கு நம்ம கொண்டு போகணும், இவங்களை கொண்டு போகணுமேனு சொல்லி இழுக்கிறான். அப்படியே நான் வந்து அதே திருச்சபையில் அடிக்கணும்னு உள்ள நுழையும் போது இங்கே என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவங்களே? அந்த இடத்துல என்னுடைய அந்த போதகர் அந்த இடத்துல என்ன செய்தார்னா, பிறருக்காக ஜெபித்து கொண்டிருந்தார், எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த பிரதர அந்த சகோதரனை நீங்க ரட்சியும், அந்த சகோதரனை ரட்சியும், ரமேஷ் என்ற சகோதரனை நீங்க ரட்சியும், ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரமேஷ் என்ற சகோதரனை நீங்க ரட்சியுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கப்பா, அவரை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய பிள்ளைகளை அவருடைய மனைவி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தாருங்க. பிரியமானவர்களே, அப்பதான் என்கிட்ட இருக்கிற காரியம் பேசிச்சு. நான் என்னுடைய தாய் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, என்னுடைய தம்பி ஓடி போயிட்டான், என் சொந்த பந்தம் என்னை விட்டு ஓடி போயிருச்சு, எனக்கு பழகின நண்பர்கள் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, என்னை பழகின நண்பர்கள் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, இருக்கிற எல்லாருமே என்னை விட்டு ஓடி போன வேலையில இவர் யாரியா, இவர் யாரியா எனக்காக பிரேயர் பண்றதுக்கு, இவர் யாரியா இயேசு கிறிஸ்துவை எனக்காக பரிந்து பேச, இவர் யாரியா, இவர் இன்னைக்கு அண்ணனா, சொந்தமா, பந்தமா, கூட இருக்கிறவனா, இல்ல என்னோட பழகின நண்பனா, யாருமே இல்லையே, இவர் யாரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எனக்கு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா, இப்படிப்பட்ட ஒரு சகோதரனுடைய இருதயத்தை கர்த்தர் வச்சாரு, எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு அந்த நாள்ல இப்பொழுது நம்மளுக்காக பிதாவானவர்கிட்ட கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது போல எனக்காக பரிந்து பேசுகிற அந்த இருதயத்தை அந்த இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல முழங்கால் படியில வைத்தார் கர்த்தர். நீ முழங்கால் படியிடுமானே, உன்னை நான் தொடுறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நடத்துவேன், உனக்கு நிம்மதியை கொடுப்பேன், உனக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்காத அவை, உனக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவியுடைய கிரியைகளை நான் எடுத்து போடுவேன் சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் என் மனைவி மூலியமா இருதயத்தை திறக்க வச்சாரு. அந்த இடத்துல மன திருப்தியா திறந்து பாவரிக்க பண்ணி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ என்னை தாழ்த்த ஆரம்பிச்சேன். ஒரு காலத்துல என்னை தொட்டாரு, போட்ட வழியில தொட்ட அவரு, அடுத்த நிமிஷம் வார்த்தையின் வழியாக என்னை அழைத்தார். அருமையானவர்களே, வார்த்தையின் வழியாக என்னை அழைத்தார். அந்த வார்த்தை என்னை கூப்பிட்டுச்சு, அந்த வார்த்தை என்னை கூப்பிட்டுச்சு, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை என்னை அழைத்தது. அருமையானவர்களே, அழைத்தது. அந்த வார்த்தை என்னை பேசுச்சு. அந்த வார்த்தையாக கர்த்தர் அந்த இடத்துல என்னோடு கூட பேசினார். அந்த பேச்சு என்னை நிறுத்தினது. இனிமே நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், உலக வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன், எனக்கு நீரே தஞ்சம், நீரே கடவுள் என்று நான் அந்த இடத்துல அறிஞ்சேன். அறிஞ்சு என் மனைவி மூலியமா என்னை அறிய

கேட்கும்போது அவங்கள கோபத்தில் ரெண்டு கையிலையும் காலையும் அடித்து, இன்றைக்கும் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா பிரியமானவர்களே, அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ரவுண்டே இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு நான் அடித்து ஒரு கதவே என்ன செஞ்சுருக்கு, உடஞ்சிருக்கு. அந்த இதை இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், சாட்சியாக வைத்திருக்கிறேன். என் மனைவியை அடித்த நாட்கள் அதிகம். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை, அவங்க உழைக்கலையா சம்பாதிக்கலையா உருப்படலையான்னு என்னுடைய தாயார் கேட்டதை அவங்க கேட்கும்போது என்னால் தாங்க முடியல. காரணம், நான் உருப்படாமல் இருக்கிறதுனால எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி என் மனைவி என்ன செய்து ஒவ்வொரு நாளும் அடித்தது, அடித்து அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட. அந்த இப்போவும் நான் உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன், வந்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஐயர்பங்களா பகுதியில் இருக்கிற டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் சொல்லுவார், உங்கள் கணவரை பேசாமல் நீங்கள் கேஸை கொடுத்து உள்ளே தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட என் மனைவி எடுத்துக்கலை. ஏன்னா என் மனைவியுடைய இருதயம் எப்படியாவது என்னுடைய கணவர் எப்படி இருக்கணும், ரட்சிக்கப்படணும், எப்படியாவது என் கணவர் மனம் திரும்பணும், எப்படியாவது என் கணவரினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் என் கணவர் கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு தேவனோடு போராடினாங்க. தேவனோடு இரவு பகல் முழங்கால்ல கண்ணீரோடு தேவனோடு போராடும்போது அந்த காரியங்களிலே தேவன் என்ன செய்தார் கேட்டார். அருமையானவர்களே, தேவன் கேட்டார். என்னுடைய மனைவி அந்த நாளிலே அன்னாருடைய கூக்குரலை கேட்ட தேவன், ஆகாருடைய கூக்குரலை கேட்ட தேவன், அன்னாருடைய கண்ணீரை கேட்ட தேவன் இவங்களுடைய கண்ணீரை கேட்டிருக்கிறார். கேட்டு எனக்காக காத்திருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படியாவது இந்த மகனை நான் மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். ரெண்டு பிள்ளைகளோட நாங்கள் வந்து திருச்சபைக்கு போய் நான் அப்போ மனம் திரும்பி சில காரியங்களை வரும்போது எனக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நான் மாத்திரம் கர்த்தரை ருசிக்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, இவர் எனக்கு அரசு பணி தருவாரா கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நான் உருப்படாமல் தருறேன்ல, என்ன உருப்படாம, ஒரு சாதாரண காய்கறி வியாபாரம், இது சித்தால் வேலை, இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டேன். பார்க்காத வேலை இல்லை. மூட தூக்குனதுலேருந்து காய்கறி வியாபாரம், ஆட்டை ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ ஓட்டுறதுக்கு முன்பாக நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாரா? அப்படி கேட்கும் பொழுது என்னுடைய அங்கே இருக்கிற அந்த போதகர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அரசு பணியை கொடுப்பாரு, விட்ட வேலையை உங்களுடைய அப்பா வேலையை உங்களுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி காத்திருந்தார். இப்படி இரவு பகல் நாங்கள் தேவனோடு உறவாட ஆரம்பித்தோம். தேவன் எங்களோடு உறவாட ஆரம்பித்தார். அவருடைய அன்பு அப்படியே எங்கள் மேலே இருந்து கொண்டே வந்தது, எங்களை நடத்த ஆரம்பித்தது. குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்குள்ளே என்னுடைய சிறு மகனுடைய காரியம் எங்களுக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்னுடைய சிறு மகனுடைய காரியம், அவன் பேர் அஜித்துன்னு பேர் வச்சுருந்தேன். அந்த இடத்துல கர்த்தருக்கு உகந்த மாதிரி இருந்ததுனால அவனுக்கு ஜேவிட்டுன்னு சொல்லி ஆண்டவர் பேரை மாற்ற வச்சார். ஜேவிட்டுன்னு வைக்கும்போது ஒரு மணி நேரத்தில் 25 பெர்க்மான்ஸ் பாட்டை பாடுவான். ஒரு மணி நேரம், அவனுக்கு வயது 5.5 வயது. அப்பொழுது 5.5 வயது இருக்கும் பொழுது இவனுடைய வயது, தினகரன் பாலாவுடைய வயது 7 வயது. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் போகும்போது ஜெப ஆவி அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வந்தது. அவனை கர்த்தர் மேன்மையாக நடத்தி கொண்டு வருகிற வேலையிலே, நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நானும் அந்த 2-3 மாதங்களிலே வருகிற வேலையிலே என்னுடைய மகனுக்கு என்னுடைய அருமையான கர்த்தர் எனக்கு கொடுத்த 2வது தாஸ் மகனை அஜித்துன்ற பேரை டேவிட்னு மாத்தின கிருபை பாராட்டினாரு. அவனு என்னை நடத்த ஆரம்பித்தான். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஆட்டை ஓட்ட ஆரம்பித்தேன். ஆட்டை ஓட்டுறதுல நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து, ஆட்டோடைய பணி நிமித்தமாக நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்து கிருப பாராட்டினார் ஆண்டவர். இப்படி இருக்கிற வேலையில் என்னுடைய மகனுக்கு நான் வீட்டுக்கு சோர்ந்து போக வரும்பொழுது எந்த பிள்ளை சோத்திர பலி புக்கு எடுத்து கொடுக்கும், நீங்கள் ஜோமனுங்கப்பா அப்படின்னு சொல்லும். இந்த பிள்ளை எனக்காக கிறிஸ்துவோட பரிந்து பேசி ஜெபித்து, அப்பா சோத்திர பலி எடுத்து நீங்கள் படிங்க, நிறைய பேரை ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மரித்தாரே, இந்த அன்பை பிறருக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி என்னுடைய மகன் சொல்லும்போது, என்னுடைய மகன் வழியாக நாங்கள் நடந்தோம். அந்த 2-3 மாதங்களாக அதிகபட்சம் நம்ம ஒரு 4 மாதங்கள் ரட்சிக்கப்பட்ட வேலையிலே ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாள் எங்களுக்கு மறக்க முடியாத அந்த ஒரு நாள் வந்தது. என்னுடைய இருதயத்தில் என்ன ஓடிக்கொண்டிருந்ததுன்னா, கர்த்தர் எனக்காக மரித்தாரா, எனக்காக உயிர்த்தெழுந்தாரா, இவர் அப்படிப்பட்ட தேவனா? நான் பார்க்காத தேவன் அல்ல, நான் பார்க்காத தெய்வம் அல்ல, எல்லா தெய்வமும் எனக்கு நல்லது பண்ணுது, இவர் மாத்திரம் ஏன் எனக்காக மரிக்கணும், இவர் மாத்திரம் எனக்காக எப்படி உயிர்த்தெழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள கேள்வி இருந்து

கொண்டே வந்தது. இப்படி இருக்கிற வேளையில என்னுடைய மகன் திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, மூல காய்ச்சல பாதிக்கப்பட்டான். திடீர்னு காய்ச்சல் வந்து நாங்க என்ன பண்ணோம், என்னுடைய மகன், அருமையான மகன் டேவிட்ட, நாங்க ரெண்டு பேரும், என்னுடைய மனைவி என் பையன், தூக்கிக்கிட்டு நாங்க எங்க போறோம்னா, அந்த ஐயர் பங்களால இருக்கிற பகுதிக்கு கொண்டு போனா. காலையில இருந்து இரவு வர போராடுறாங்க. ஏன்னா அவனுக்கு வாந்தியும் அவனுக்கு ஒரு நிலையில இல்லாம கை கால் துடித்து கொண்டிருக்கிற துடித்து கொண்டே இருந்தது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்க உடனே நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன். என்னுடைய மனைவியும் என்னுடைய மனைவியுடைய இருதயம் எல்லாம் கர்த்தர் வந்து கர்த்தருக்காக என்னுடைய கணவரை நான் மீட்டு கொடுத்தனே, ஏன் இந்த காரியம் நடந்தது, என்னுடைய இந்த காரியம் ஏன் நடந்ததுன்னு சொல்லி என்னுடைய மனைவியுடைய இருதயம் அப்படியே பலகீனப்பட்டு கொண்டே இருந்தது. நான் உடனே அந்த இடத்துல அங்க இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல போராடணும். போராடும் பொழுது என்னுடைய மகன் அந்த இருக்கிறவங்க சொன்னாங்க, உங்க மகனை காப்பாத்தணும்னா இவ்வளவு ரூபா வேணும்னு சொன்னா, என்கிட்ட ஒரு பைசா இல்ல, எங்க அம்மா பக்கத்துல இல்ல, சொந்த பந்தம் இல்ல, யாருமே இல்ல, என்ன பண்ண. எனக்கு வந்த ஒரு 3 மாத காலங்களுக்குள்ளே கர்த்தரை அறிந்த 3 மாத காலங்களுக்குள்ளே, அந்த 3 மாத காலங்களுக்குள்ளே நான் எதுவுமே இல்லை, நான் எந்த ஒரு காரியங்களும் இல்லாத வேலையில ஒரு குறிப்பிட்ட 1 ரூபாயை கொடுங்க, அப்பதான் உங்க மகனை நாங்க காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. எங்களால முடியல. சரி, நீங்க உங்களால காப்பாற்ற முடியலையா, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா இல்லாமல் அந்த இடத்துல இருக்க போற வேலையில என்னுடைய போதகர் அங்கல்ல வெளியூர்ல வெளி இடத்துல இருந்தாங்க. என்னுடைய மனைவியுடைய தோடை அந்த இடத்துல நாங்கள் கழட்டி கொடுத்துட்டு என்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கேயாவது என் பிள்ளைய காப்பாற்றணுமேனு சொல்லி டூவீலரில் அப்படியே தூக்கிட்டு பெரியாஸ்பத்திரிக்கு போகிறோம். இப்படி போற வேலையில எனக்குள்ள இருக்கிற பாவ சாபத்துடைய காரியங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட வேலையிலே எனக்குள்ள இருக்கிற காவி கர்த்தரை அதிகமா நான் என்ன செய்யல, முழுமையான காரியங்களிலே நம்பிக்கையற்று. எப்படின்னா, இவர் எனக்காக மரித்தாரா, எனக்காக உயிரோடு எழுந்தாரான்ற கேள்வி எனக்குள்ள இருக்கிற வேலையிலே பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு போனா, பெரியாஸ்பத்திரியில உள்ள கொண்டு போய் என் பிள்ளைய டேவிட்ட சேர்க்கும் பொழுது, சேர்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, தீவிரவாத சிகிச்சையில சேர்க்கும் பொழுது 5.5 வயதுல அவ்வளவு அருமையாக அவ்வளவு பலத்தோடு இருந்த என்னுடைய பிள்ளை, கத்தர் கொடுத்த அந்த பிள்ளை அங்கு சேர்க்கப்படும் பொழுது யாருமே வரல. சொந்த பந்தம்லாம் 2 நாள் கழித்து வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நடந்த சம்பவம் என்னுடைய காரியம். அங்க போய் சேர்க்கும் போது கண்கள் இருளடையுது, கால்கள் அப்படியே நடக்க முடியாத சூழ்நிலை, கால்கள் நடக்க முடியாத சூழ்நிலை. என் பிள்ளை அப்படியே துடிக்குது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை துடிக்குது. அப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்க, என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி அழைக்கும் போது அந்த இடத்துல எனக்கு என்ன பேசினார் தெரியுமா, தேவன், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே அங்காளாய்ப்பாக தவித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை என் கண்ணு முன்னாடி நிறுத்தினாரு. என் இருதயம் பலகீனப்பட்டது. நான் செய்த தவறை உணர்ந்தேன். என்னுடைய பிள்ளையை எப்படியாவது ஒவ்வொரு பகுதியாக சரீரத்தில இழப்பு வந்து கொண்டே இருந்தது. என்னுடைய பிள்ளை மறிக்கிற சூழ்நிலைக்கு போகிக் கொண்டிருக்கிற வேலையிலே போராடுறேன் கெஞ்சுறேன். இனி என்கிட்ட என்னப்பா இருக்கு, நான் எப்படி வாழ போறேன், என்னுடைய பிள்ளை இல்லாம நான் எப்படி, நீர் எனக்கு கொடுத்த அந்த பிள்ளை இல்லாம அந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன், எப்படி இருக்க போறேன், எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற அந்த காரியம், எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் அதிகப்படியாக தேவன் இடத்துல போராடுறேன். என் பிள்ளை எப்படியாவது மீட்டு கொடுங்கப்பா, எப்படியாவது மீட்டு கொடுங்கப்பான்னு சொல்லி போராடுறேன். என் பிள்ளையுடைய காரியம் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு கொண்டு இறுதியிலே நம்பிக்கையை கொண்டு வரும்படியாக அந்த காரியம் நடந்து கொண்டே இருந்தது. அவன் மறிக்கிற சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறான். என்னுடைய மனைவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோட்ல அடிச்சு கீழே விழுகிறாங்க. நீ வேணா, ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்திருக்கிற அந்த பழைய ஆவியா அவங்களுக்குள்ள புகுந்துருச்சு, அந்த அசுத்தாவி. நீ நான் தேவனன், நீ தேவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, ஏன்னா என் தேவன் பிள்ளைய காப்பாத்தலையே, என் பிள்ளைகிட்ட என் தேவன்கிட்ட என் கணவனை மீட்டு கொடுத்தாரு, ஆனா என் பிள்ளைய தேவன் மீட்டு கொடுக்கலன்னு சொல்லி என்னுடைய மனைவி தத்தளிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. அந்த தேவர் சில பகுதியில அந்த இடத்துல கண்ணீரோட நின்று அடிச்சு உருள்றாங்க.
எப்படி இருக்கும் பிரியமானவர்களே, இந்த இடத்துல எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல நாங்க பட்ட கஷ்டம், பட்ட பாடு, பட்ட நிந்த அந்த இடத்துல எங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வந்தது. ஏன்னா என்னுடைய பிள்ளைய யார் கொடுப்பா இந்த உலகத்துல? அப்படியே மரித்த இயேசு, உயிர்த்த இயேசு எங்க கண்களால அந்த இடத்துல நான் பார்க்க முடிந்தது. மரித்து போன இயேசுவையும் உயிர்த்த இயேசுவையும் என் பிள்ளை வழியாக கர்த்தர் காமித்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதய பாரம் எல்லாம் என்னுடைய காரியங்களிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருந்தது. இனி நான் முழுமையாக உம்மை நம்புறேன்ப்பா, உம்மை விசுவாசிக்கிறேன்ப்பான்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கிற வேலையில என்னுடைய பிள்ளை மரித்து போற சூழ்நிலையில, என்னுடைய மனைவி அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேலையில, என்னுடைய பிள்ளையுடைய உயிர் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நிலையாக போய் கொண்டிருக்கிற வேலையிலே, அந்த இடத்திலே, அந்த இடத்திலே என்னுடைய மனைவியுடைய காரியம், அந்த இடத்திலே மனைவியுடைய காரியம் பிறருக்கு, அந்த இடத்துல பிறருக்கு பிரயோஜனமாக இருந்த என்னுடைய மனைவியுடைய இருதயம் அப்படியே மாறினது. மாறும்போது அந்த இடத்துல என் மனைவியை தூக்குற ஒரு ஆள் கூட இல்ல, ரோட்ல யாருமே வந்து அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீ வேணா, உன் பிள்ளை வேணா, யாரு வேணா, எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம்னு சொல்லி அவங்களும் மரிக்க போறாங்க. பிரியமானவர்களே, ரெண்டு இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துல நாங்க மரிக்க போனோம், இதே போல இந்த இடத்துல நாங்க மரிக்க இருதயம் போச்சு. அந்த இடத்துல நாங்களும் சேர்ந்து மரிச்சிருவோம், வாழவே கூடாதுன்னு சொல்லி இருதயம் போச்சு. இனிமே நான் வாழவே கூடாது, நான் மரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருதயம் போகுது. ஏன்னா என் பிள்ளைய கொடுத்து என் பிள்ளைய இப்படி இவ்வளவு தூரம் காரியம்ச்சு, இந்த பிள்ளைக்கு பலகீனம் வந்து இப்படி நடந்துருச்சு, இந்த மூளைக்காய்ச்சல்ல என் பிள்ளை இப்படி பாடா துடிக்கிறானே, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிற வேலையிலே கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், உடனே பேசினார். மத்தேயு 19:29 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, என் நாமத்தின் மித்தம் வீட்டையாவது பிள்ளையாவது தாயாவது தகப்பனையாவது சகோதர சகோதரிய விட்டவன் எவனோ அவனை நூறாத்தனை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வேன். முந்தினோர் அனைவரும் பிந்தினோரா இருப்பாங்க, பிந்தினோர் அனைவரும் முந்தினோரா இருப்பாங்கன்னு சொல்லி என்னோட பேசினாரு. நான் உன்னை முந்தினோரா காட்டுவேன், இந்த உலகத்துல நான் உன்னை நேசிக்கிறேன். நானா உன் பிள்ளைய எடுக்கல, நீ உன் பிள்ளைய என்கிட்ட நீ கொடுக்கிற மகனே, நீ என்கிட்ட நான் உடனே என் தா என்னுடைய மனைவி நானும் கொடுக்குறோம். என் பிள்ளைய நீ கொடுத்தா கரெக்டா கொடுங்க விசுவாசத்தோடு, இல்லைன்னா எடுத்துருங்க. என் பிள்ளைய நாங்க அறகுறையா பார்க்க விரும்பல, அறகுறையா பார்க்க விரும்பல. என் பிள்ளைய கண்கள் தெளிவாக, மோசேக்கு 120 வயசுல இருந்த அதே கண்கள் தெளிவாக இருந்தது. சரீரத்தில கால்களும் எவ்வளவு துள்ளி குதிச்சு உலகத்தை சாதிச்ச பிள்ளை போய் இல்லையே, இப்படி போயிட்டு இருக்கே சரீர எங்களுக்கு வேணாம். இப்படிப்பட்ட ஒரு சரீரை நாங்க பார்க்க விரும்பல, உண்மை போல பார்க்கிறோம். எப்படி உண்மை சிலுவையிலே ஆணி அடித்து தலை பகுது கால ரெண்டு பகுதியில ஆணி அடித்து கால் பகுதியில அடித்த அதே காரியம் என் கண்ணு என்னுடைய மனைவி ஒரு நிலையில் இல்ல, ஆனா கர்த்தர் பேசினார். கண்ணீரோடு விதைக்கிறியா? கண்ணீரோடு நீ விதைக்கிறியா? கண்ணீரோடு நீ விதைக்கிறியா? நீ கம்பீரத்தோடு அறுக்கப்படுவ. உலகத்துல நீ எந்த இடத்துல கண்ணீரோடு நீ விதைக்கிறிய, இந்த உலகத்துல உன் பிள்ளைய நீ விதைச்சிருக்கியா? நீ கம்பீரத்தோட அறுப்பன்னு சொல்லி என் இடத்துல வாக்கு பண்ணாரு. பிரியமானவர்களே, வாக்கு பண்ணினாரு, நீ கண்ணீரோடு உன் பிள்ளை எனக்கு கொடுத்திருக்கிறியா, கம்பீரத்தோடு நீ அறுக்கப்படுவன்னு சொல்லி அந்த நாள்ல வாக்கு பண்ணின அதே கர்த்தர் என்னைய ஒவ்வொரு நிலையிலும் என்னுடைய மனைவியுடைய இருதயத்தை மாத்தி, என்னுடைய பிள்ளை மரிப்புக்கு பொருட்டு நாங்க இருதயத்துல சோர்ந்து போன நாட்கள் தான் அந்த ஒரு 10 நாள். அடுத்த 2 நாட்களிலே என்னை தேவன் ஆலயத்துக்கு அழைத்து சென்றார். ஆலயத்துல ஆராதிச்சோம், தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரே நாள் வெள்ளிக்கிழமை நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வச்சார். என்னுடைய மனைவி நான் என் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து சொந்த பந்தங்களுடைய எதிர்ப்பு அதிகம். நீ இயேசுவை தேடினதுனால தாண்டா உன் பிள்ளை பாதிச்சுச்சின்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் எங்களோடு பேசினார், சொன்ன வார்த்தையின்படி அந்த இடத்துல என்னை ஆட்ட ஓட்டின என்ன, விசுவாசியா இருந்த என்ன, 80 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தின கிருப பாராட்டினாரு. ஓயாத உழைப்பு, உழைக்காத காரியத்துல இருந்த என்ன, உருப்படாத இருந்த ரமேஷா இருந்த என்ன, நீ மூப்பரா மாத்தினாரு. அதே சபையில மூப்பரா இருந்த எங்களை
அப்படியே என்ன செஞ்சாரு, விசுவாசியா இருந்த என்ன, மூப்பரா இருந்த என்ன, எங்களை போதகரா தனியா பிரிச்சு ஒரு ஊழியத்தை கையில கொடுத்தாரு. நிம்மதியே நூறு ஆறுதல் ஊழியம், நிம்மதி இல்லாத ஜனங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்படியாக என் பிள்ளைய ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தனோ, கண்ணீரோடு விதைச்ச எண்ணெய கிம்பீரத்தோடு அறுக்கும்படியாக நிம்மதி இல்லாத எண்ணெய் எப்படி நிம்மதியை கொடுத்து அழைத்து என்னை இந்த உலகத்துல மண்ணான எண்ணெய் என்னை இந்த உலகத்துல கொடுத்து சேற்றிலிருந்த எண்ணெய் தூக்கி இந்த உலகத்துல நடத்தின தேவன், எப்படி பரிசுத்தப்படுத்தினது போல பிறரை நீ பரிசுத்தப்படுத்தணும். சாட்சியாக நீ இரு, உன்னுடைய மக இருக்கணும், உன்னுடைய மனைவி இருக்கணும், உன்னுடைய பிள்ளை இருக்கணும் சொல்லி எங்களை ஆசீர்வதித்தாரு. ஆசீர்வதித்து போற இடமெல்லாம் சாட்சி சொல்லும்படியாக கிருபை பாராட்டினாரு. பாடல்லாம் என்னன்னு தெரியாது, என்னனு தெரியாது, மியூசிக்கை கொடுத்து நிம்மதிய நூறு ஆறுதல் பாடல்கள் கொடுத்து பிறருக்கு பிரயோஜனமாக நிம்மதியே உன் விலை என்ன, உன் விலை என்னன்னு சொல்லி ஒரு பாடலை கொடுத்து பிறருக்கு வெற்றி சிறக்க பண்ணாரு. இப்படி மண்ணான இருந்த எங்களை ஒரு ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்கி நிம்மதிய நூறு ஆறுதல் ஊழியத்தை கொடுத்து பிறருக்கு பிரயோஜனப்படுத்தி இருக்கிறாரு. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அந்த அன்பு, பிறரை நேசித்த அன்பு, எங்களை நேசித்த அன்பு இந்த நாளிலே உங்களை நேசித்து கொண்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை நீங்க என்ன செய்ய, ருசிங்க. கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்க. அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு வார்த்தை சொல்லுது. நீங்க இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்களா, என்னென்ன போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, என்னென்ன பலகீனத்தோடு இருக்கிறீங்களா, நிம்மதி இல்லாம வாழ்றீங்களா, நிம்மதியை உங்களுக்கு இயேசு கொடுப்பாரு. நிம்மதி எனக்கு கொடுத்த அதே நிம்மதி உங்களுக்கு கொடுப்பாரு. என்னை கண்ணீரோடு அழைத்த தேவன் இந்த இடத்துல கம்பீரத்தோடு அறுக்க பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக பேச வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதே போல உங்களையும் நடத்துவாரு, உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஒரே கேள்வி கேட்ட கேள்வி, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாரான்னு கேட்டேன். அன்றைக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுத்தாரு. அந்த அரசு பணியை நான் இன்றும் செய்தேன். ஆனா அந்த அரசு பணியை காட்டிலும் என்னுடைய ஊழிய பணி மேன்மையானதுன்னு சொல்லி ஊழிய பணிக்கு என்னை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவோ காரியங்கள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, அந்த எதிர்ப்புகளை தடைகளை உடைத்து இதோ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அந்த உண்மையுள்ள அந்த விசுவாசத்தின் தேவன், எப்படி நம்மளுக்காக, நான் உனக்காக ரத்த சிந்தி உன்னை மீட்டனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அவருக்காக என்னமாவது செய்யணும் சொல்லி ஊழியத்தின் பாதையில என்னையும் என் மனைவியும் என்னுடைய பிள்ளையும் ஊழியத்தின் எல்லை பெரிதாக்கி பிறருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை கொடுத்து பிறருக்காக எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்றைக்கு அழியுது. காதல் தோல்வியில, கடன் பிரச்சனையில, போராட்டங்களில், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிற மக்களை மீட்கும்படியாக என்னையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிரு, உப்பாயிருன்னு சொல்லி எங்களை நடத்தியிருக்கிறார் தேவன். எப்படிப்பட்ட தேவன், அந்த தேவனை நீங்களும் ருசிங்க. அந்த தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை விசுவாசிங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரே, உங்களுக்காக மரித்திருக்கிறாரே, உங்களுக்காக உயிர்த்திருக்கிறாரே, உங்களுக்காக மீண்டு வரப்போகிறாரே. இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் பிரியமானவர்களே, நீங்க ஒன்னும் கலங்க வேணாம். என்னென்ன துக்கத்தோடு, என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன போராட்டத்தோடு, என்னென்ன பிரச்சனையோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்வை எல்லாம், உங்களுடைய ஏக்கம் எல்லாம், உங்களுடைய பாரம் எல்லாம் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்க வைங்க. வைங்க பிரியமானவர்களே, வைங்க. நீங்க வைக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை பலப்படுத்துவாரு, உங்களுக்காக அவர் நிற்பாரு, யுத்தம் செய்வார். இந்த உலகத்துல நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு நான் மரிச்சிருவேன், நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க வாழலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை வாழ பண்ணுவாரு, உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாரு, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு. பிரியமானவர்களே, என்னை ஆசீர்வதிச்சு என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவன் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவாரு. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். யாத்திராகமம் 2:9. மிகவும் பிரபலமான குடும்பங்களில் தாயும் தகப்பனும் தங்கள் வேலைகளை பொறுப்புள்ளவர்களாய் செய்து பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் தங்கள் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தாததால் பிள்ளைகளின் வாழ்க்கை மிகவும் மோசமாக மாறிவிட்டதற்கான சரித்திர சான்றுகள் உலகம் முழுவதிலும் ஏராளமாக காணப்படுகின்றன. அமெரிக்க சரித்திரத்தில் பெரும் புகழ் ஈட்டியவர் 2வது ஜனாதிபதியாயிருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவர். அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் நெறி தவறிய வாழ்வை வாழ்ந்தனர். அவருடைய மூத்த மகள் அபிகாயில் ஊதாரியான ஒரு மனுஷனை மணந்தார். அவர் மரித்தபோது தன் குழந்தைகளை தன் பெற்றோரின் பராமரிப்பில் தான் விட்டு சென்றார். ஜான் ஆடம்ஸின் மகன் சார்ல்ஸ் குடும்ப சொத்துக்களை வீணாக செலவழித்தார். மது போதைக்கு அடிமையாகி சீக்கிரத்திலே மரித்தும் போனார். சார்ல்ஸ் விதவையான தன்னுடைய மனைவியையும் தன் பெற்றோர் பொறுப்பில் தான் விட்டு சென்றார். ஜான் ஆடம்ஸின் மகன் தாமஸ் பாயில்ஸ்டனும் மதுபானத்திற்கு அடிமையாகி தான் இறந்தபோது தன் பிள்ளைகளையும் தன் பெற்றோர் வசம் விட்டு சென்றார். அந்த குடும்பத்தில் ஜான் குயின்சி மட்டும் வெற்றிகரமான மகனாக வளர்ந்து அமெரிக்காவின் 6வது ஜனாதிபதியாக வந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய சந்தோஷமற்ற மனைவியுடன் சிரமத்துடன் தான் வாழ்க்கை கடத்தினார். ஜான் குயின்சியின் பிள்ளைகளிலும் சிலர் மதுபானத்துக்கு அடிமைகளாகி இருந்தனர். அவருடைய குடும்பத்தில் தற்கொலை சம்பவங்கள் நடந்தது உண்டு. பிள்ளைகள் படித்த கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவங்களும் உண்டு. ஆனால் ஜான் குயின்சியின் இளைய மகன் சார்ல்ஸ் பிரான்சிஸ் மட்டும் அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை முறியடித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் தன் தாத்தாவாகிய ஜான் ஆடம்ஸின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிடுவதில் நேரம் செலவு செய்தார். ஆனால் அவர் அந்த வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி முடித்தபோது, என் குடும்பத்தின் கதை நினைவில் நிறுத்துவதற்கு ஒரு சந்தோஷமான கதை அல்ல. உலகமே கொண்டாடத்தக்க வெற்றி என் குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மனக்குமுறல்கள் இருந்ததுண்டு. அதிக புத்திசாலித்தனமும் பெருத்த அவமானமும் நிறைந்த குடும்பமாக என் குடும்பம் காணப்பட்டது என்று அவர் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பேரும் புகழும் பெற்றிருந்தாலும் நம் குடும்பத்திற்கென சமுதாயத்திலே நல்ல மதிப்பு இருந்தாலும் நம் பிள்ளைகள் அந்த பாரம்பரியத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா மீறுகிறார்களா என்பதை மிகுந்த அக்கறையோடு பெற்றோர் கவனிக்க வேண்டும். தேவ ஒத்தாசையுடனும் ஜெபத்துடனும் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய நாமத்திற்கும் குடும்பத்திற்கும் நற்கீர்த்தி உண்டாக்குவார்கள். சாமுவேல் இஸ்ரவேலிலே தேவனுடைய தீர்க்கதரிசியாக அறியப்பட்டவர். அவர் குழந்தையாய் இருந்தபோதே தேவன் அவரோடு பேசி இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் ஏலியின் பிள்ளைகளை குறித்தும் தன் உள்ளத்தில் இருந்ததையெல்லாம் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக அவர் வாழ்ந்தார். அவரை ஒருவர் கூட நீர் பரிதானம் வாங்கினீர் என்றோ, எங்கள் நிலங்களையும் கழுதைகளையும் எடுத்து கொண்டீர் என்றோ குற்றம் சாட்ட முடியாத அப்பழுக்கற்ற தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்தார். ஆனாலும் அவருடைய குமாரர் தங்கள் தகப்பனுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினாலும் நம் வேலைகளில் அதிக ஜாக்கிரதையாய் இருந்தாலும் நம் பிள்ளைகளை கவனியாமல் போனால் தேவநாமம் தூஷிக்கப்படும். இவை அனைத்தும் நம்மை எச்சரிப்பதற்காகவே தேவன் நமக்கு முன்னே திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறார். எனவே தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களை தேவ ஒத்தாசையோடு நல்வழியில் நடத்த வேண்டும். அவர்களை தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டும். அப்பொழுது அவர்களில் ஒருவர் கூட கெட்டு போக மாட்டார்கள். தேவன் தாமே நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வளர்க்க நமக்கு உதவி செய்வாராக.

0: அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்ற தலைப்பில் ஊழியர் சந்திரலைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது நாம் கேட்போம். பாகம் இரண்டு.
1: கிருபை நேர்ந்த நல்லாண்டவரே, ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி சொல்கிறோம். நாங்கள் 103 சங்கீதத்தில் வாசிக்கிறோமாக, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாங்கள் எங்கள் ஜபங்களிலும் எங்கள் ஆராதனையிலும் அடிக்கடி நாங்கள் சொல்லுகிறது உண்டு சாமி. ஆனால் அநேக சமயங்களிலே நாங்கள் எத்தனையோ உபகாரங்கள் பார்த்திலே நாங்கள் பெற்று வருகிறோம். எங்கள் அன்றாட வாழ்க்கையிலே, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே, திருச்சபையின் வாழ்க்கையிலே, எங்களுடைய ஒர்க் லைஃப்ல இவ்வளோ சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வருகிறோம் சாமி. பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி சொல்லும் பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து உடைய அர்த்தம் விஷ்டியுள்ள முடிவேயத்தை நான் சிந்திக்கிறதான வேளையில ஆவியானவர் தாமே எங்களை ஆட்கொள்ள வார்த்தையின் மூலமா எங்களோடு தொடர்ந்து நீர் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 103 சங்கீதத்தை இரண்டாவது பகுதியாக இந்த வேளையிலே சந்திக்க இருக்கிறோம். ஏற்கனவே முதல் பகுதியை நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த பகுதியிலே சொன்னோடமாக சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு போட்டிருக்கு. நீங்க எல்லாம் மறந்து போயிருப்பீங்கன்னு தெரியும் ஃபர்ஸ்ட் பகுதியை. சில இரண்டாவது பகுதியை நான் இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். வெர்சஸ் 3, 4 and 5 we're going to take for today's meditation. 3, 4, 5 வசனங்களை நாம் தியானமா வைத்து இவளை சிந்திக்க இருக்கிறோம். First, the dangers of benefits. Secondly, the descriptions of the benefits. கர்த்தர் நமக்கு செய்கிற உபகாரத்திலே there is a danger. The danger தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிய நான் விரும்புகிறேன். அனிமல்ஸ்ல எது ரொம்ப ஞாபக சக்தி அதிகமான அனிமல் என்னது? The always say, there is a saying, as எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும், எலிஃபென்டைன் மெமரின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப எலிஃபென்டைன் மெமரின்னா எலிஃபென்ட போல இவர் நல்ல மெமரி வச்சுக்கிட்டு இருக்காரு சொல்லுவாங்க. They say scientists, among the animals, elephants have a very strong and lasting memory. For example, Tanzania என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில தரங்கிரி என்று சொல்லக்கூடிய நேஷனல் பார்க்ல, it's a big national park, huge acres of land, அதுல வந்து நடந்த சம்பவத்தை one of the scientists points it out to prove a point that animals, particularly elephants, they have a very strong memory. 1958 to 1961 there was a big drought, பெரிய வறட்சி, தண்ணி இல்லாத வறட்சி அந்த தரங்கிரின்னு சொல்லக்கூடிய அந்த அனிமல் பார்க்ல நடந்தபொழுது ஏராளமான அனிமல்ஸ் டைட். அதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு குரூப் ஆஃப் எலிஃபன்ட்ஸ் தே வாண்டட் டு ஸ்டே பேக், அந்த பார்க் உள்ளே இருக்க வேண்டும் என்று சொல்லி நின்று விட்டதாம். வெளியே போக முடியவில்லை, போக விருப்பம் இல்லை. அதனால் தட்ஸ் மோஸ்ட்லி யங்கர் எலிஃபன்ட்ஸ். ஒன் குரூப் வாண்டட் டு மூவ் அவுட் பிகாஸ் தே வர் லெட் பை சம் சீனியர், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் மாதிரி கொஞ்சம் வயதான எலிஃபன்ட்ஸ், பிகாஸ் they have such a memory. இது பல வருடங்களுக்கு முன்புதாய் நடந்த ஒரு வறட்சியின் பொழுது, they know where this water holes were, எங்கெல்லாம் தண்ணி கிடைக்கிற ஹோல்ஸ் இருக்குமோ, அது அவ்வளோ அழகா மெமரி இருந்தபடினாலே, this senior elephants took one group of elephants outside this Tarangiri park. Statistics say, according to the scientist, இந்த உள்ள குரூப் நின்ன குரூப் வந்து there were no நல்ல கொஞ்சம் வயது முதிர்ந்த எலிஃபன்ட்ஸ், எங்கெல்லாம் பழைய காலத்தில் நடந்த அந்த ட்ரவுட் சமயத்தில் எங்கெல்லாம் வாட்டர் வால்ஸ் இருக்குன்னு ஞாபகம் இல்லாத அனிமல்ஸ் இல்லாதபடினால, தே லாஸ்ட் 40% ஆஃப் த காஃப்ஸ். அந்த யானை குட்டி யானைகளிலே 40 விழுக்கால் குட்டி

survive in the forest like this, where any time can happen, anything can happen. திடீர்னு பூமி வறட்சியா போகலாம். அந்த சமயத்துல எலிஃபென்ட்ஸ்க்கு மெமரி இல்லாத பட்சத்தில், ஏன்னா எலிஃபென்ட்ஸ் ட்ரிங்க் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், தே நீட் எ பிக் வாட்டர் ஹோல். ஸோ இந்த அனிமல்ஸுக்கு சேவிங் பர்பஸ் கிரேஸ் என்னன்னா தேர் மெமரி என்று சொல்கிறார்கள். ஸோ கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, த டேஞ்சர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இஸ் திஸ். எப்பொழுதுமே ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது, பெனிஃபிட்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் வென் தே மல்டிப்ளை இன் அவர் லைஃப்ஸ், தேர் இஸ் அ டேஞ்சர். என்ன டேஞ்சர்னா, கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்கிறார். Forgetfulness is a danger when the blessings and the benefits begin to multiply in our lives. நம்ம வாழ்க்கையில எப்பொழுது பிளஸ்ஸிங்ஸும் பெனிஃபிட்ஸும் அதிகமாக அதிகமாக, ஒரே ஒரு பெரிய டேஞ்சர்னா, we tend to forget God. That is the danger. That is what David is talking here. So that is the danger. So I want to elaborate on this. உலக பிரசித்தி பெற்ற ஜூயிஷ் ரபாய் இஸ் எஷல் ஜாஷுவா ஹேப்ரஹாம். He says, the all that the Bible expects from man can be comprised in only one word. மனுஷங்கிட்டிருந்து கடவுள் எதிர்பார்க்கிற எல்லா எதிர்பார்ப்பையும் ஒரே ஒரு வார்த்தையிலே அடக்கலாமா? என்ன வார்த்தை தெரியுமா? இஸ் இட் ரிமெம்பரன்ஸ். பைபிள்ல வந்து ஆஃப் ரிபீட்டட் ஐடியா என்னன்னா, ஃப்ரம் த புக் ஆஃப் ஜெனசிஸ் டு த புக் ஆஃப் ரெவலேஷன், திஸ் இஸ் ரிமெம்பரன்ஸ். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ தட் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட். ஐயா சொன்ன மாதிரி, கர்த்தர் எத்தனை உபகாரங்களை அனுதினமும் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். ஸோ த ரியல் மெம்பர், இன் ஆர்டர் டு ரிமெம்பர் சம்திங், இட் ஷுட் பி ரேப்ட் அப் இன் அ பர்சன் சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே அதை ரேப் அப் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஈஸி டு ரிமெம்பர் அ பர்சன். ஸோ யாராவது கொலோசியர், யாராவது வசனவாசிக்கு ஆள் இருக்கீங்களா? 2:9, கொலோசியர் 2:9 வசனத்தை யாராவது தயவுசெய்து வாசிக்க முடியுமா? யாராவது கொலோசியர் 2:9 நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். ஏனென்றால் தேவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. தட் மீன்ஸ் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் த டெய்டி ஆர் லிவிங் இன் அ bodily form nu potru. In Christ, all the blessings and all the benefits of God is all wrapped up in Jesus. Paul enna solraru, deva tattvathin pariboornam ellam, the fullness endra vaarthai anga payanpaduthukkar greek mozhile. That means kathar ungalku veithirukkira sagala aashirvaadangalaiyum kathar eppadi vechirukkara, oru manushinukulla kondu vandu vechirukkar, yaarana Jesus Christ. All the benefits and all the blessings God has got for you in store is all wrapped up in a person called Jesus Christ. So in the yesuvai neengal nyabagapaduthikondale neengal kattarul koduthe ella nanmaigalai nyabagapaduthuvadharku equal. That is what Paul is writing in Colossians. Ippa neenga 1 Corinthians 11:24-25 vaasthina ungalku ellarku theriyum raabojana pandhi endru போதகர் சொல்கிற வசனங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கி நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரமா இருக்குது. அப்புறம் அது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்திலே, போஜனம் பண்பவர் பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திர புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இது பானம் படுபடி என்னை நினைவு கூறும் இதை செய்யுங்கள். அப்பமும் ரசத்தையும் ஆண்டவர் எடுத்து சொன்னது என்ன? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். That means every time you come to the Lord's table, every time to worship God on Sundays, what we do is we remember God, all the great things God has done to us in our lives. இந்த வாரம் முழுதுமாய் கர்த்தர்களுக்கு செய்த எத்தனையோ நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவதுதான் ஆராதனை, வேற ஒண்ணுமே இல்லை. Worship is nothing but you come here to God's house, recollect all that God has done to you up to this point, and say, Lord, thank you for what you have done to me personal life. குடும்ப வாழ்க்கையில, திருச்சபையின் வாழ்க்கையில் நீ செய்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுகிறதாங்க வர்ஷிப் சர்வீஸ். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட். சோ ஆல் தி பெனிஃபிட்ஸ், ஆல் தி பிளெஸிங்ஸ் காட் ஹஸ் காட் ஃபார் அஸ் இன் ஸ்டோர், இட்ஸ் ஆல் ராப்ட் அப் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை எவ்வளவுக்குள்ள ஞாபகப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நாம் நன்றி உள்ள பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ முடியும். தட் இஸ் வாட் இஸ் சேயிங். சோ தி டேஞ்சர்

ask you a question. New Testament la adhigamai quote seyapatta palaya paattinudaiya puthagam idu. What is one book of the Old Testament that is often repeated in the New Testament, quoted in the New Testament by Jesus and other disciples, even Paul? Which book you think must have been quoted more often? Psalms? Interestingly, it is not Psalms, it is Deuteronomy. Book of, you know why that particular book is quoted 80 times? 80 murai ubhagam mathrame pudhiya erpaatle quote seyapattirukkirathu. Adhigamai quote seyapadapatta palaya erpaattin puthagam sonna it's Deuteronomy. You know why? You must know why. If you turn to Deuteronomy with me, they say that in ubhagam 8th adhigaratha vaasitha pagadi ubhagam 8th adhigaratha vaasina uncle vaasthanga அந்த பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் மேற்கோளாய் காட்ட விரும்புகிறேன். 8th அதிகாரத்திலே 11 வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் தேவனாக கர்த்தரை மறவாதபடிக்கும். 11-16 வசனத்திலே பிதாக்கள் அறியாத மன்னாவினால் அநாந்திரத்திலே உன்னை போஷித்தருமா இருக்கிற உன் தேவனாக கர்த்தரை நீ மறவாமலும். 19 வசனம் உன் தேவனாக கர்த்தரை நீ மறந்து வேறே தேவனை பின்பற்றி. 3 முறை மறவாதே மறவாதே மறவாதே என்ற வார்த்தை இந்த பகுதியிலே சொல்லுகிற மோசஸ். 18 வசனத்தில் உன் தேவனாக கர்த்தரை நினைப்பாயாக. ரிமெம்பர். சோ 3 டைம்ஸ் டூ நாட் ஃபர்கெட், 1 டைம் இஸ் இட் ரிமெம்பர் காட். சோ எசென்ஷியலி தே ஆர் அபௌட் டு என்டர் இன்டு கேனன். அவர்கள் ப்ராமிஸ் செய்யப்பட்ட கேனனுக்குள்ளாக ஜனங்கள் உள்ளே காலெடுத்து வைக்க இருக்கிறார்கள். காட் குட் ஹவ் டோல்ட் தெம் சோ மெனி அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சோ மெனி அதர் திங்ஸ். பட் வாட் ஒன் திங் தட் காட் வாண்டட் டு லே எம்ஃபசிஸ் ஆன் வாஸ் டூ நாட் ஃபர்கெட், Do not forget me. தயவு செய்து அங்க போய் நல்லா வாழுங்க, பரிசுத்தமா வாழுங்கள், ஒருத்தர் ஒருத்தர் நேசியுங்கள், அதெல்லாம் சொல்லாதபடிக்கு ரத்தன சுருக்குமார் சொன்னது என்ன? Do not forget me. Everything, this is the basis. வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு முன்னணி என்னன்னா, Remember God all your life, everything will fall into its place. உன் வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், திருச்சபையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும், ரிமெம்பர் காட், கீப் ரிமெம்பரிங் காட், டூ நாட் ஃபர்கெட் ஹிம். தட்ஸ் தி பெஸ்ட் வே டு கோ ஃபார்வர்ட் இன் யுவர் லைஃப். தட் இஸ் வாட் ஈவன் தட்ஸ் தி ரீசன் 80 டைம்ஸ் ஓவர் டியூட்ரானமி இஸ் கோட்டட் இன் தி நியூ டெஸ்டமென்ட். நோ அதர் புக் இஸ் கோட்டட் தட் மெனி டைம்ஸ். இந்த நம்ம ஏன் மறந்து போறோம் ஒரு காரியத்தை தெரியுமா உங்களுக்கு? வை வி ஃபர்கெட் அண்ட் வென் வி ஃபர்கெட். That was a beautiful book by Elizabeth Loftus. She is a memory expert. She is a great scholar, memory expert. She wrote a book. People forget for 4 reasons. You know what is the first reason? She calls it retrieval failure. Retrieval failure na anartha na, when you fail to rehearse something, the choir, they are doing rehearsal, right? Rehearsal na anartha. They keep singing, practicing it more and more and more. That is called rehearsal, right? So when she says, Elizabeth Loftus, she is a memory expert. She says, when we fail to rehearse something, retrieve something to your memory on and on, we tend to forget it. எவ்வளவுக்குள்ளாக ஒரு காரியத்தை அடிக்கடி நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள தவறி போகிறோமோ, அப்பொழுது அந்த காரியம் நினைவிட்டு அகன்று போகிறது. That means, keep on recollecting what Christ has done to your life. So we keep on rehearsing it in your life, keep on retrieving it in your life, and then that memory will not be lost. That is what the worldly people are, secular people are saying, secular scientists are saying. This is exactly the reason. Armiyana, Joshua, Eshel Sona Mari, the whole Bible message can be comprised in one word, remembrance. ஆண்டு பல இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு வர நோக்கம் என்னன்னா, திஸ் இஸ் த பேசிஸ் அப்பான் விச் யுவர் என்டையர் கிறிஸ்டியன் லைஃப் கேன் பி பில்ட். இஃப் யூ ஃபர்கெட் காட், எவ்ரி திங் வில் ஃபால் இன்டு டிஸ்அரே. ரஷ்யாவில் தெரியும், பல ரெவல்யூஷன்ஸ் ஹேப்பன்ட், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டைட், 15 மில்லியன் பீப்புள், லெனின் அலோன் கில்ட். ரஷ்ய நாட்டின் அதிபராக லெனின் தன்னுடைய ரெவல்யூஷனோட பேர்ல கொலை செய்த காரணத்தை சோட்ஸ்நோசன் சொல்லக்கூடிய பெரிய தேவனுடைய தாசன்
தன் ஆய்வு கட்டளை சொல்றார், ஏன் இப்படி எல்லாம் சுய ஜனங்களையே இந்த பெரிய இந்த பதவி இருந்தவங்க எல்லாம் கொலை செய்தாங்கன்றதுக்கு அவர் சொன்ன ஒரே காரணம், ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், பிகாஸ் தே ஹவ் ஃபர்காட்டன் காட். ஏன் இந்த அட்ராசிட்டிஸ் நடக்குது உலகத்துல, ஏன் இப்படி ஜனங்களை ஜனங்க கொலை செய்கிறார்கள், ஏன் சரியா ட்ரீட் பண்ண மாட்டாங்கன்றதுக்கு அவர் சொன்ன சோல்சனாசின் இயேசுவை ஆண்டவராக, இயேசுவை சிறைச்சாலையிலே சைபீரியாவின் சிறைச்சாலை இருக்கும்பொழுது ப்ராடிகல்சன் ஸ்டோரியின் மூலமாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட பெரிய தாசன், பெரிய புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய நாட்டையே தன் நாட்டில் ஏற்பட்ட அவலமான அந்த நிகழ்ச்சிகளை, இந்த ரெவல்யூஷன் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து ஒரே சென்டென்ஸ் ஆன்சர், வை சோ மெனி பிளட் ஷெட் ஹேப்பன் இன் மை கண்ட்ரி ரஷ்யா. அவர் சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ் ஆன்சர் என்ன, பிகாஸ் பீப்புள் ஹவ் ஃபர்காட்டன் காட், கடவுளை மறந்து விட்டார்கள். ஆகையினால் தான் இத்தனை கேவலமான நிகழ்ச்சிகள் எங்களுடைய நாட்டில் நடச்சுன்னு சொல்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when you forget God, your life will be a disaster. Your family will be a disaster. ஐயா சொன்ன மாதிரி, your church will be a disaster. The whole society will be a disaster. Very simple theology. This is exactly why பங்கிதக்காரன் சொல்ற வார்த்தை ரொம்ப சும்மா சும்மா சொல்லலைங்க. மறவாதன்றது என்ன, மறக்காதது மறக்கிறது பெரிய பாவமா அப்படின்னு யோசிக்கலாம். நோ, the Bible says remember, remember, remember. நான் ஏற்கனவே சொன்னேன், 148 முறை, 148 times God keeps telling his people, remember, remember, not for nothing. There are so many things God could have said repeatedly. 148 times, why should God keep telling his own people, remember me, remember me, remember me? Is it for nothing? It has a deep significance. உலகத்தில் சொல்ற அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க நாட்டுக்கு கொடுத்த பெரிய செய்திகளை சொல்றது என்னன்னா, we have forgotten God. God has blessed you so many ways. அமெரிக்க நாட்டை கடவுள் பல விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். We have got all the unbroken success என்று சொல்றார். தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றி, ஆசீர்வாதத்தின் மேலே ஆசீர்வாதமாக கொடுத்து கொண்டார். But we have forgotten God என்ற வார்த்தையில முடிக்கிறார். நம்ம என்ன பண்ண தெரியுமா, ஆசீர்வாதங்கள் வர வர கடவுளை நாம் மறந்து விட்டோம் என்று ஆப்ரஹாம் லிங்கன் செட். இந்த 44 பிரசிடென்ட்ல உங்களுக்கு தெரியுமா தெரியல, சமீபத்தில் which is the greatest president in all on the opt out of these 44 presidents, everybody elected Abraham Lincoln still. Such a great, yeah, why is a great president? Because he saw what is going wrong in America. He said, so many blessings, so many benefits God is heaping upon us. The result is, we are forgetting God. That's the basic, secular people are saying it. The Bible says the same thing over and over again. Remember, do not forget it, right? The word Zakar in Hebrew, which means remember. In the word again, it is not simply retention of information. Remember na, supposing, எத்தனையோ காரியத்தை நம்ம ரிமெம்பர் பண்றோம் ரைட். யாரோ 1930 என்ன நடந்துச்சு இதெல்லாம் நம்ம ரிமெம்பர் பண்றோம். அது வந்து ரீடென்ஷன் ஆஃப் நாலேஜ் மட்டும் இல்லைங்க. பைபிள்ல வந்து ரிமெம்பர் என்ற வேர்டு வந்து இட் ஹாஸ் அ கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட், டர்ன் வித் மீ டு ஜெனசிஸ் சாப்டர் 8 வெர்ஸ் 1. ஆதியாகம 8 அதிகாரத்தில் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க என்ன போட்டிருக்கு, தேவன் நோவாவையும் அவனோடு பிழையில் இருக்கிற சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் என்ன சொன்னாரு, நினைத்தருளினான்னு போட்டிருக்கு. காட் ரிமெம்பர்ட் நோவா. இட்ஸ் அகெயின் வீல் கம் பேக் டு தட். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து காட் 19 அதிகாரத்தில் 29 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியாகும் 19:29 தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்படிக்கு தேவன் ஆபிரகாமை நினைத்தார் என்று வாசிக்கிறோம். லோத்து கொடியிருக்கும் பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்து அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பும்படிக்கு அனுப்பிவிட்டார் என்று வாசிக்கிறோம். 30 அதிகாரத்தில் 22 வசனத்தை வாசித்தீங்கன்னா, ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். சி அங்கெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா, நோவாவை கர்த்தர் நினைத்தருளினார், அடுத்தது வந்து ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தருளினார், ராகேலை ரேச்சலை கர்த்தர் நினைத்தருளினார். இது எல்லாம் வாசித்தீங்கன்னா நோவாய் நினைத்தருளினார் என்று சொல்லிவிட்டு அடுத்த பகுதி சொல்லுகிறது, சகல நாட்டினர்களையும் நினைத்தருளினார், தேவன் பூமியின் மேலே காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது என்று வாசிக்கும். எவ்ரி டைம் காட் said, I remember something, that immediately follows an action. It is not simple retention of knowledge that is being spoken of here. Whenever the Bible uses the word God remembers something, he means an action immediately. And God remembered Noah, you see immediately
He made all this water to come to a standstill and He opened the door of the ark to set the people free. There is deliverance. And again, வாசிக்கிட்டே 19 வாசிக்கிறோம். ஆபிரகாமின் நினைவு கூறினார், விளைவு என்ன? தப்பிக்கும்படியாக, லோத்தை தப்பிக்கும்படியாக கட்ட கிருபை செய்கிறார். God's action again. You see, Rachel was barren. அவளுக்கு வந்து குழந்தை இல்லாத மலடியா இருந்தால் வாசிக்கிறோம். When God remembered Rachel, she began to conceive. Remembrance in the Old Testament, particularly the Zakar is a Hebrew word, which means God remembers followed by an action. அதே மாதிரி எப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் கடவுள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறாரு, வேலை கொடுத்திருக்கிறாரு, நல்ல மனைவி கொடுத்திருக்காரு. ரிமெம்பரன்ஸ் வந்து நாட் சிம்பிளி ரீடென்ஷன் ஆஃப் யுவர் நாலேஜ், யூ ஹேவ் டு டூ சம்திங் அபவுட் திஸ் அப்படின்னா ஆக்ஷன்ல நம்முடைய நன்றி அவருக்கு காட்ட வேண்டும். இட் இஸ் நாட் இன் வேர்ட்ஸ், நாட் இன் ஜஸ்ட் ரீடென்ஷன் ஆஃப் நாலேஜ். எனக்கு தெரியும் கர்த்தர் செய்தார் அப்படி இல்லை. அப்படி செய்த கர்த்தருக்கு நீ என்ன ஆக்ஷன்ல காட்டுவேன், யூ ஹேவ் டு லீவ் அவுட் தட் That great gratitude. அவர் கொடுத்த பெரிய ஆசீர்வாதங்களை உன் வாழ்க்கையில செயல் மூட்டமாக நன்றியை நீ காட்டணும். உன் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து ஜனங்க இவங்க உண்மையில நன்றியை வந்து வார்த்தையில இல்ல வாழ்க்கையில காட்டுறாங்கன்னு சொல்லணும். Your life should prove that you are a grateful person, not your words alone. It is very easy to sing songs from here and also even preach a sermon on Thanksgiving unless and until you show it in a real life that you are a grateful person. God will not accept that as a gratitude at all. This is the point. So I said the danger. This is the danger of blessing is whenever blessings, benefits come in multitude, be careful. That's the time you tend to forget God. So the danger. And finally, the description. Why is he saying I must be thankful to God? எதற்காக நாம் அவருக்கு benefits நடிச்சிரோனா, உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினாராம். Often it's very often taken. I want to point out three descriptions. He's saying three descriptive memory the benefits. மூன்று benefits. ஒன்னு வந்து first benefit of sanctification. Second verse வந்து நாலாம் வசனத்தில் பிராணனை அழிவுக்கு மீட்டி, the benefit of salvation. மூன்றாவது நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். Angular translation is satisfaction. So the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. The moonru benefits are kattar ellarku kudukkaraanga. Interestingly, he talks first about the benefit of sanctification. Un akrabangal paadi manichan potturuka enna manichan potturuka ellavathai manikkira. Whatever sin that you committed, this reason Davide enna solraaru, பச்சைபாலோடு பாவம் செய்த பிறகு எழுதப்பட்ட சங்கீதம் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால பெரிய ஆசீர்வாதத்திலேயே தாவீதினுடைய பார்வையிலே the greatest blessing God can ever shower upon anybody in this world is not material blessings, not educational blessings, degrees இல்ல, status இல்ல, மனம் பணம் இல்ல, உன்னுடைய தகுதி இல்ல. The greatest blessing God has ever showered upon his people is the blessing of forgiveness of sins. பாவ மன்னிப்பு தாங்க கர்த்தர் மனுஷன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள். சாது சுந்தர் சிங், சாரி பக்சிங், பக்சிங் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாட்டில் பெரிய திருச்சபையை ஸ்தாபித்தவர், சீக்கிய குடும்பத்தை சேர்ந்த ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டவர். அவரிடத்துல ஒரு சமயம் ஜார்ஜ் பீட்டர் என்று சொல்லக்கூடிய மிஷினரி ஒரு இன்டர்வியூ பண்ணார். என்ன பண்ணார்னா, நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக போயிட்டு சீக்கிய மதத்தில் பிறந்து போய் இயேசு பற்றி தைரியமாக பேசுறீங்க, எது பேசினா ஜனங்க இந்து மக்கள் ரொம்ப ஆர்வமோடு கேட்குறாங்க, அவருடைய ஏசாமியினுடைய அன்பை பற்றியா, ஏசாமியினுடைய கோபம் ராத் ஆஃப் காடை பற்றியா, ஏசாமியினுடைய எட்டர்னல் லைஃப் நித்திய ஜீவனை பற்றியா, இல்லை ஏசாமியினுடைய குரூசிஃபிக்ஷனை பற்றி, எது பேசினா இந்து மக்கள் இந்தியாவில் இருக்கிறவர்கள் அதிகமாக சிரத்தையோடு ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் பக்சிங் சொன்னாராம், லவ் ஆஃப் கிரைஸ்ட், த ராத் ஆஃப் கிரைஸ்ட், the eternal life the Christ offers, the crucifixion of Christ, idukella avlo periy audience kediyadu, ana oru kaariyatha naan sonnana mattum ellarum avala kekkranga indusla enna edhu ketara, forgiveness of sins, un paavangale manikka yesu avale mudiyum sonna they want to hear it because there is no forgiveness of sins in Hinduism. Indu makkal madhila vaalkaiyile avangal puranangalile or paavathai mannikkiradhukku or deivam vandarnu sollapadavillai. Idu kristu mathukke uri or periya seidhi.
ஆகையினால இந்த செய்தியை நான் எங்க சொன்னாலும் தேர் ஆர் டெஃபினெட்லி ஆடியன்ஸ் கம்மிங். சொல்லுங்க சொல்லுங்க, என் பாவங்களுக்கு என் கர்மம் போறதுக்கு வழி உண்டா அப்படின்னு அவளோடு கேட்கிறார்கள் என்று சொல்லி அவர் சொன்னாராம். கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, திஸ் இஸ் த பாயிண்ட். சங்கீதக்கள் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கர்த்தர் எல்லா உபகாரங்கள் சொல்றான், அந்த உபகாரங்களை பட்டியலிட்டு சொல்லுகிறான். இரண்டாம் வசனத்திலே God of all the God's benefits, என்ன பெனிஃபிட்ஸ்? முதலாவது பெனிஃபிட் என்னன்னா, the greatest benefit என்னன்னா, the benefit of sanctification. என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ற வேர்டுங்க, முக்கியமான வேர்டுங்க, all my sins. See, sin as a size. Whatever be the size of sin you have, is willing to forgive it. Size of sin நான் மீன் பண்ணதுன்னா, அது சின்ன பாவமா இருந்தா சரி, கேட்டகரி போட்டு பெரிய பாவமானு யோசிக்கிறீங்களே. சின்ன பாவம்னு மீன் பண்றது சம்டைம்ஸ் பி சே லைஸ், ஒயிட் லைஸ் சொல்றோம். அது பெரிய பாவமா இருந்தா ஒருவேளை பயங்கரமான பாவங்கள் கேட்டகரியில வருகிற பாவங்கள் உங்களுக்கு தெரியும். சின்ன பாவமா இருந்தாலும் சரி, பெரிய பாவமா இருந்தா, எல்லா பாவங்களையும் கர்த்தர் என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தார் என்று சொல்லுகிறார். சில சமயத்துல வி திங்க் வாட் யூ திங்க் இஸ் அ ஸ்மால் சின் சம்டைம்ஸ் பி வெரி டிசாஸ்டர்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நிகழ்ச்சிகள், ஸ்பேஸ் என்னது கொலம்பியா, ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா டிசாஸ்டர் ஆச்சு உங்களுக்கு தெரியும். $209 million தி ஸ்பெண்ட் ஜஸ்ட் மேக் ஒன் ஸ்பேஸ் ஷட்டில் செய்யறதுக்கு $209 million ஆகும். $209 million செலவு பண்ணி கட்டப்பட்ட அந்த ஸ்பேஸ் ஷிப் டிசாஸ்டர் உண்டாக்குனது இந்த சாதாரண ஒரு டைல்ஸ், 25 cents டைல்ஸ் தான், சின்ன ஓடு. அது வந்து மேல தெர்மல் டைல்ஸ் பேர் அது. அந்த தெர்மல் டைல்ஸ் ஏன் வச்சாங்கன்னா, திருப்பி ரீஎன்ட்ரி பண்ணும் போது எர்த்துக்குள்ள அந்த ஹீட் வந்து உள்ள அஃபெக்ட் ஆவா இருக்கிறதுக்கு இந்த டைல்ஸ் மேல ப்ரொடெக்டிவ் போட்டிருந்தாங்க. அது டேக் ஆஃப் லிப்ட் ஆஃப் பண்றச்ச டேபிரி, சாதாரண சின்ன சின்ன தூசிகள் அது மேல பட்டு அந்த டைல்ஸ் டேமேஜ் ஆக்கிடுச்சான். நல்லா கவனிங்க, இந்த டைல்ஸ் டேமேஜ் ஆகுறது சாதாரண டேபிரி. அவ்வளோ $209 million செலவு பண்ணப்பட்ட டைல்ஸ், சாதாரண டெய்பிரி அந்த டைல்ஸ் பிரேக் ஆச்சு. அதனால என்ன ஆச்சு, போய் திரும்பி வரும்போது இந்த டேமேஜ் டைல்ஸ் குட் நாட் கண்டெயின் ஹீட், சோ தி ஹோல் திங் வெண்ட் இன் டிசாஸ்டர். அஸ் யூ ஆல் நோ திஸ், சோ வாட் தே ஆர் சேயிங் இஸ், $209 million செய்யப்பட்ட அந்த ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் டிசாஸ்டருக்குள்ள கொண்டானது சிம்பிள் 25 cents டைல்ஸ். சின்ன பாவம் ஒரு பெரிய டிசாஸ்டர் உருவாக்கிட்டு, ஒரு சின்ன மிஸ்டேக் கேன் பிரிங் டவுன் தி என்டையர் ஸ்பேஸ் ஷட்டில் டு நதிங். நாட் ஓன்லி தட், தேர் ஆர் பீப்பிள் இன்சைட், தே வர் ஆல் வெண்ட் அப் இன் ஸ்மோக். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஸ்மால் சின் கேன் டிஸ்ட்ராய் an entire person, entire personality. A small sin can destroy an entire church. A small sin can destroy an entire family. A small sin, right? Titanic, 1912. More than 1,500 people died. They find the watery grave. அது அவர் செய்யறதுக்கு 7.5 மில்லியன் ஆச்சு அந்த பாயிண்ட்ல. இப்போ வேணா 400 மில்லியன் ஆகும்ன்றாங்க அந்த மாதிரி ஸ்பேஸ் கட்டுறது. அதனால் அது உரு அது பல தேரிகள் வந்தாவிட்டாலும், இப்போ லேட்டஸ்ட் தேரி என்னன்னா, அவ்வளோ பெரிய ஷிப் $7.5 million இந்த காலத்தில் சொல்லப்படால் $400 million கட்டப்பட முடியாத ஒரு ஷிப்பு உருவாக்குறதுக்கு கீழே டிசாஸ்டர் ஆனது காரணம் வந்து இந்த ரிவிட்ஸ். ரிவிட்ஸ்னா ரெண்டு மெட்டல் ஷீட்டை ஒன்னா வச்சு ஒரு ரிவிட் சின்ன பின்னு மாதிரி, இந்த மாதிரி ரிவிட் பின்ஸ் வந்து 3 million பின்ஸ் அந்த ஷிப்ல இருந்துச்சான். சரி, அந்த பின்ஸ் வந்து சரியில்லையா, ஆகையினாலதான் அந்த டிசாஸ்டர் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இவ்வளவு பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல செலவு பண்ணப்பட்ட அருமையான ஒரு அருமையான மேட் இன் வாயர் செய்யப்பட்ட அந்த ஷிப், இட் பிராட் டவுன் டு நத்திங் பிகாஸ் சால்ஸ் இந்த பின்ஸ் தே கால் இட் and the rivets were not strong enough. So what I'm trying to say is, even a small sin can bring down anybody. David fell into sin. He was such a mighty king, kirudiyathu ketrun peyar pettavan, avana bring down pannadhu ore oru paavanga, he was back totally disastrous like became. So what I'm trying to say is, ella paavangal meedum small sins to big sins, size of the sin doesn't matter to God. You might say, oh Lord, this is a big sin. Will you forgive this? God is saying, oh yes. எல்லா பாவங்களையும் நான் மன்னிக்கும். யோவானுக்கு எழுதும்போது 1 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம், நம் பாவங்களை மன்னிட்டால் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு என்று வாசிக்கிறோம். எல்லா பாவங்களும் அகெயின் மீன்ஸ்
all kinds of, whatever be the size of sin that you have, that small or a big one, God is good enough, is gracious enough, is forgiving enough to forgive all kinds of sins in your life. That is exactly the point. The size, not only the size, the scope. Scope only, எப்ப வந்து பாவம் செய்றீங்க நீங்களா? நம்மளா சாரி. நம்மளா எப்ப வந்து பாவம் செய்றீங்க சொல்லுங்க. ஸ்கூல்ல போறதுல let me quote a lady from Andhra Pradesh. She is Vasudevi Reddy. Dr. Vasudevi Reddy. She is in Portsmouth University, பெரிய psychologist. அவங்க வந்து ஒரு அருமையான ஆய்வு போட்டு போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்காங்கன்னா, children, you say, we say children life from what age? Children life from what age? What age children's life? According to scientists, 4 years la da mind, the brain develop aama eppadi life pandra alavukku poi solra alavukku mind brain develop aadhu 4 years la nu sollirundanga. This lady disproved it. Avanga enna sonnanga na 50 children eduthu avanga parents vechi, she conducted a big study and survey. You know what is her finding? Not 4 years you have to wait for a child to say a lie. Even at the 6 months liye poi solla aarambikkuma kodu. When he reaches 2 years range varumbodhu, she becomes an expert or becomes an expert in lying. Kozhandha 2 vayasu varumbodhu, expert in lying. So it's not my quotation, you can Google it and find out. But she says, the Bible says beautifully, Vedam, Adiyagum, 8th adhigaratil, 21st vasanam vasithina, 8th 21st, Sugandha vasane kathal pugundar, ini naan manushanum vathu bhoomiyum savipadalli, manushanum irudhiyathil nanaivugal, avan siru vayadhu thodangi pollathathaa irukkal. Man's thoughts were evil from his childhood. Avan kozhandhilirundhe manushanudaiya irudhiyathil pollathathaa irukkal aandavar solraar. So what I am trying to say is, Christopher Perryman, the size and the scope doesn't really matter to God. Ella paavangaliyum naam arikittal katha nichayamai manippadharku dayai peruthirukkar endru indha pagudhiyile namakku solugirar. So this is exactly rendavathu adha pagudhi vaasiyum noigale ellam gunamaaki. Very often it is taken as physical sickness. It is not true at all. Ena adha pagudhi thodandhu vaasthina 12th வாசிக்கிறோம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விளைக்கிறார். From the east and west, அவ்வளவு தூரமாய் கர்த்தர் பாவம் அப்படின்னா, context is about sin totally. He's not talking about physical health at all. So அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய்கள் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை நீ போனீங்கன்னா 1st அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு அருமையான காரியத்தை இங்க சொல்லுகிறார். 4th வசனம், ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜாதியும் பொல்லாதவர்களும் சந்ததியும் கேடு உண்டாக்குற புத்திரமா இருக்கிறார்கள், கத்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்த கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள், நீங்கள் அடிக்கப்பட வேண்டும் அதிகமாய் விலகு போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியுமா இருக்கிறது. There is no soundness from top to bottom. ஏசாம் என்ன ஆண்டவர் என்ன சொல்ல ஏசே என்ன சொல்றாரு, உங்கள் தலையிலிருந்து வால் வரைக்கும் உங்களுக்கு சுகமே இல்ல. சுகம் என்ன சொல்றன்னா ஹீலிங் இல்ல, வியாதி மீன் பண்றது பாவம் இருக்குன்னு சொல்ற. சோ பாவத்திற்கு இன்னொரு வேர்ட் இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட்ல டிசீஸ் இஸ் யூஸ்ட். சோ ஆண்டவர் என்ன சொல்ற, வியாதிகள் எல்லாம் குணமாக்கினா மீ அகைன் தி சின் ஹி சேஸ், உன்னுடைய பாவங்கள் வியாதியை போல உன் சரீரத்தை பற்றி கொண்டு இருக்கிறது, உன் வாழ்க்கையை பற்றி கொண்டு இருக்கிறது. அந்த வியாதி எப்படி உன்னை வந்து பலவீனாய் ஆக்குகிறதோ அந்த மாதிரி பாவம் உள்ளே காணப்படும் என்று சொன்னால், you will become weaker and weaker in your life, in your spiritual life, you will be weaker and weaker from top to the bottom. You will not, there is no soundness at all in your life. So sin is such a deadly factor, you got to get rid of it. That is exactly what he is saying at this point. So கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so what he is saying here is, first the sanctification, அதாவது the gift of sanctification, ஆண்டவருடைய கொடுக்கிறதான பாவ மன்னிப்பை முதலாவது நாம் ஆண்டவரிடத்தில் பெற்று நிச்சயம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தட் இஸ் வாட் இஸ் சேயிங் ஹியர். செகண்ட்லி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சு விட்டுகிறார். ஃபர்ஸ்ட் ஐ செட் தி பெனிஃபிட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன், செகண்ட்லி தி பெனிஃபிட் ஆஃப் சால்வேஷன், ரிடீம்ட் யூ ஃப்ரம் தி பிட்டின் போட்டுருது. பள்ளத்துக்குள்ள விழுந்த உடனே தூக்குனா நாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலாவது பாவம் செய்கிறவன் பள்ளத்துக்குள்ளே விழுகிறான். பள்ளம் என்னது? மரணம். Pit stands for the death.
பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோம். So whoever sins will go into the pit, will die spiritual death. Chicago le nadatha sambhavam, the Chicago newspaper le there was a beautiful article about this man. His name is Willie Stokes. Willie Stokes was a gambler, young man, a gambler. He was murdered, kolai seyapadugiran. So his wish was, avanudaiya aasai enna na, na setta piragu he wanted a auto shop mariye catalog கார் செவில் எடுத்து அவனுடைய கார் எடுத்து அதை அப்படியே அழகாக எப்படி ஜோடிக்கணும்னு அவன் சொன்னபடியே ஜோடிச்சாங்க. எப்படி ஜோடிச்சாங்கன்னா அதே மாதிரி கேரளா கார், பெரிய கார் மாதிரி செய்து அந்த அவனுடைய சவப்பெட்டியை அப்படி பண்ணி அதை வந்து ரொம்ப அழகாக பின்னால் டெயில் லைட்ஸ், ஹெட் லைட்ஸ் எல்லாம் ஆன்லேயே இருக்கணும்னு சொன்னோன்னா அது மாதிரி ஆன்ல வச்சுட்டாங்க. சில்வர் ஸ்போக்கில் வந்து வீல்ஸ் ஃபுல்லாக சில்வர் ஸ்போக் வீல்ஸ் வேணும்னு சொன்னோன்னா அதே மாதிரி நாலு வீலை வந்து சில்வர் ஸ்போக்லேயே வீல் எல்லாம் செய்தாங்களாம். ரொம்ப அழகாக கிளிட்டரிங் எல்லாம் பண்ணி இவனை வந்து அழகாக மெழுகு பொம்மை மாதிரியே அவனை அலங்கரிச்சு இ மேட் இம் சிட் அட் த வீல் அஸ் இட் இஸ் ஹோல்டிங் த ஸ்டேரிங் மாதிரி. கையில் வந்து பிட்வீன் திஸ் தம் அண்ட் த ஃபோர் ஃபிங்கர் தி ஸ்டஃப்ட் இன் $500 பில்ஸ் கையில் பண்ணி இவனை கொண்டு போய் பெரியல் பண்ணான். அவனுடைய விஷ் என்னன்னா, சாரி, ஈ ஆல்சோ ஓவர் ஹாட் பிங்க் சூட் அட் இஸ் ஃபேவரட் கலர் சூட் ஹாட் பிங்க் சூட் அண்ட் ஈ வாஸ் பரீட். The idea is, he was buried with two deaths in him. அவனுக்கு ரெண்டு மரணத்தோடு மறிக்கப்பட, ஒன்று ஆவிக்குரிய மரணம், ஆண்டவராக தேவனை விருப்பம் இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து ஒரு வாழ்க்கை, ரெண்டாவது சரீரத்தில் மரணம். He was going into the pit. He thought, with all the external paraphernalia, with all the blessings of the heaven, he can go to some other glorious place. He can't go there at all. சங்கீதக்காரங்க என்ன சொல்றாங்க, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்வது அவர் ஒருவர் தான். பிட்டுக்குள்ள போனவனே வெளியே கொண்டு வர முடியாதுங்க. உன்னுடைய பணமோ, உன்னுடைய $500 பில்ஸோ, இல்ல ஒரு பிங்க் சூட்டோ, இல்ல அழுமையான கேட்டலாக் கார்ல ஒன்று அந்த இருக்கிற காஸ்கெட்டோ, இட் வில் நாட் பிரிங் யூ பேக் அவுட் ஆஃப் திஸ் பிட். ஒன்ஸ் யூ கோ இன் டு த பிட், ஒன்லி காட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் அலோன் கேன் பிரிங் யூ அவுட் ஆஃப் த பிட். தட் இஸ் த செகண்ட் பெனிஃபிட் காட் கிவ்ஸ் ஆல் ஆஃப் அஸ். ஃபர்ஸ்ட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் Sanctification, the benefit of salvation. கர்த்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் மீட்டு எடுக்கிறார். உங்களை பள்ளத்தாக்கிலே அந்த குழியினுள்ளே, சாவின் குழியுள்ளே விழுந்த நம்மை பாவத்தை நிமித்தமாக ஆண்டவர் அப்படியே நம்மை தூக்கி மேலே எடுக்கிறார். Not the worldly blessings, உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய string of degrees, status, பணம், all these will not bring you out of the grave. Only Jesus who died on the cross, who rose again from the grave, alone can bring us out of the grave. That is the second benefit. So benefit of sanctification, benefit of salvation. Finally, we also see here the benefit of satisfaction. நன்மையினால் உன்னை திருப்தியாக்குகிறான் சொன்னார். ஐயா சாட்சி சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் வந்து ஃபேமிலியாக இருக்கிற போது ஒரு ஃபுல்னஸ் இல்லை, திருப்தி இல்லாத வாழ்ந்துகிட்டு இருந்தோம். See, how many Christians today live a life without satisfaction? You got all the comforts of life. நல்லா படிச்சிருப்பீங்க, நல்ல எஜுகேஷன், நல்ல எல்லாமே இருக்கு. பட் டீப் டவுன் இன் யுவர் ஹார்ட் தேர் இஸ் நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். செயின்ட் அகஸ்டின் விபச்சாரக்காரராய் ஜஸ்ட் சேஞ்ச் தி ஷர்ட்ஸ். அவர் வந்து ஷர்ட் எப்படி மாத்துவாரோ அந்த மாதிரி பெண்களை மாத்தினாராம். அவ்வளவு மோசமான அடல்ட்ரி இருந்த செயின்ட் அகஸ்டின், தாய்க்கு விரோதமாய் காரியங்களை செய்தவர், தாயை மதிக்காத ஒரு ஆள். இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்த செயின்ட் அகஸ்டினை கர்த்தர் தொடுகிறார். தொட்ட பிறகு அவர் எந்த வார்த்தையின் மூலமாய் தொட்டார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியல, ரோமாபுரிக்கு எழுத நிருபம் 13 அதிகாரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் செயின்ட் அகஸ்டின் தொடப்பட்டார். 13 அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். 13 அதிகாரத்திலே 13-14 வசனம், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதம் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்களை போல சீராய் நடக்கடவும், துர்ச்சிகளுக்கிடமாக உடலை பேணாதிருந்து கர்த்தராக இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். தீஸ் டூ வெர்சஸ், இந்த ரெண்டு வார்த்தையின் மூலமாக செயின்ட் அகஸ்டின் என்டையர் லைஃப் சேஞ்ச். இன்னைக்கு செயின்ட் பாலுக்கு அப்புறமா கிறிஸ்தவத்தில் பெரிய மறுமலர்ச்சி உண்டாக்கினவர் செயின்ட் அகஸ்டின். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா அவருடைய கன்ஃபெஷன்ஸ் பாவாரிக்க மாத்திரம் இட் ரம்ஸ் இன் டு வால்யூம்ஸ். ஒரு ஒரு வால்யூம் தடி இந்த மாதிரி 25-30 வால்யூம் கிட்டே எழுதியிருக்கிறார். கன்ஃபஷன்
பாவம் அறிக்கையே அவள் எழுதி அவ்வளோ பாவங்களை செய்திருக்கிறார். ஸோ என்ன சொல்ல வந்தேன்னு சொன்ன கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, திருப்தி அவர் என்ன சொல்றாருன்னா, லார்ட் யூ கிரியேட்டட் அஸ் ஃபார் யுவர் செல்ஃப், மை ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அன்டில் இட் ஃபைன்ஸ் இஸ் ரெஸ்ட் இன் தி. பியூட்டிஃபுல். ஆண்டவரே, என்னை நீ உமக்காய் படைச்சிரு, என் இருதயம் உண்மை அறிந்து கொள்ளாத வகையிலே இந்த இருதயத்துக்குள்ள திருப்தி வர முடியாது, சமாதானம் வர முடியாதுன்னு சொல்லுங்க. Unless it knows you, my heart knows you, it can't find its rest. இதுக்கு வந்து ரெஸ்ட் வராது. இந்த உலகத்தினுடைய சக்திகள் எல்லாம், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சேர்ந்தாலும் இந்த இருதயத்துக்கு ஆறுதல் தர முடியாது, திருப்தி தர முடியாது. சாமி, நீ மட்டும்தான் தர முடியும் என்பதுதான் அவருடைய கோர் பிலீஃப் ஆஃப்டர் கன்வர்ஷன். ஒன்லி காட் இன் கிரைஸ்ட் அலோன் கேன் கிவ் யூ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ அண்ட் ஐ லாங் ஃபார் இன் திஸ் வேர்ல்ட். நத்திங் எல்ஸ். Not your education, not your status, not the kind of life that you live in this world can give you satisfaction. Only Jesus Christ alone can give you the satisfaction. அதான் பகுதியில் சொல்றாரு, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லுகிறார். The benefit of satisfaction is utmost importance. Derrick Rose, NBA volleyball player, தெரியும். NBA-ல is a big man, Chicago Bulls ஆடுறாரு. Millions and millions of dollars he earns just for signing. அப்படிப்பட்ட இப்போ அவர் பத்தி பெரிய நியூஸ் வந்துச்சு, என்ன பார்த்தீங்க தெரியல. டெரிக் ரோஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, ட்ரம்ப் டவர்னு ஒன்று சிகாகோல பெரிய டவர், 92 ஸ்டோரி, 92 அடுக்குள்ள பெரிய மாடிகள். இப்பாட்ட காண்டோ 84th floor, விலை வளர்த்துறமா ரொம்ப கம்மி தான், $2.8 million. மூணு பெட்ரூம் தாங்க, மூணு பெட்ரூமுக்கு $3.8 billion கொடுத்து வாங்கியிருக்கிறாரு டெரிக் ரோஸ். ஏண்டானா, இட்ஸ் எ கிரேட் பிளெஸிங். கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே, டு யூ திங்க் பை லிவிங் இன் எ $2.8 million காண்டோ இன் தி 84th floor, இஸ்ர வாட் தி எக்ஸாக்ட் கொட்டேஷன் இஸ், டு லிவ் அப் இஸ் எ பிளெஸிங். எஸ், டு லிவ் அப் நாட் இன் 84th floor, டு லிவ் அப் வித் கிரைஸ்ட் இஸ் எ கிரேட்டர் பிளெஸிங். ஹி டசன்ட் ரியலைஸ் தட் தி ஆர்டிகல் சேஸ் லிவிங் அப் இஸ் எ பிளெஸிங். ஓ எஸ், living up what in 84th floor that's not a blessing at all, as you all know it, right? Christuvukal living up with Christ is ultimate blessing. That should be the real satisfaction for all of us, right? Adhe dhaan inge alaga solla nanmeyinal un vai Blaise Pascal endru sollakoodiya French artist and philosopher, great theologian, he always said, Lord, nammude sandoshangal ellam only a pale understanding of the happiness previously we had. Adam and Eve were in the sandoshathile or pale resemblance ah ipo nam pandra sandosham nu solradha theriyuma ungalku solittu kadaisiya solraru, we are all in infinite abyss. Abyss na theriyilla pallam, infinite na paaka mudiyadhalu deep or periya vacuum or pallathaakku namukku ella irudhiyathukulla irukka. Only Jesus Christ can satisfy it. In the world, all irudhi, there is a big vacuum in all of our hearts. Who can satisfy it? Only Jesus Christ can satisfy. Blaise Pascal says, உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு, சமீபத்திலே United Nation has released என்னது happiness report, per world happiness report போட்டிருக்காங்க, அறிக்கை இருக்காங்க. 156 கண்ட்ரி எடுத்து உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான நாடு எதுன்னு போட்டிருக்காங்க, 2010 to 2012 வரைக்கும். Do you think they can guess at it? Endha naadu ulagathile romba sandoshamana naadu theriyuma? There are 7 criteria vechi select pannirukanga. 156 country la indha aayvu seidhu United Nations has released it. You think just can you guess at it which will be the romba happiest nation on the face of the earth? Avanga ella kaiyila vechirukkaranga illa smartphone la paathu varu. They say it's Denmark. All the Nordic, Denmark, Switzerland, Sweden, these are the countries. Denmark is said to be the happiest country in the world. America, you know what rank it is? 17th rank. Said to be the happiest country is not the wealthiest country. We always associate happiness or satisfaction with money factor. They say it is not true at all. America is 17th in the happiness list. 17th அடுத்து தான் அமெரிக்கா நாட்டுக்கு. Said to be the wealthiest nation in the world. But it's not the happiest nation. But I tell you, avanga list irukkatum bible list prakaram yaar sandoshamana therama 32nd sangeetham. Let me finish it with this.
32 சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றப்பா சந்தோஷமானமா ஒரு இது இந்த யாரு லிஸ்ட் பாருங்க, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் யாரு, அவன் யாரு, பாக்கியவான். பாக்கியவான் என்ன தெரியுமா ஹீப்ரூ வார்த்தை அர்த்தம், ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஹாப்பினஸ் இன் தி வேர்ட், ஹாப்பினஸ் இன் தி வேர்ட் இட் இஸ் இன் தி ப்ளூரல், சந்தோஷங்கள் அப்படிதான் ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் ஷுட் பி சந்தோஷங்கள். சந்தோஷங்கள் யாருக்கு உண்டா, யாருடைய பாவங்களை கர்த்தர் மூடுகிறாரோ, யாருடைய அக்கிரபத்தை கர்த்தர் நினையாது இருக்கிறாரோ அவன் தான் இந்த உலகத்திலேயே சந்தோஷமானவன் அர்த்தம். உன் பணம் அல்ல, உன் பதவி அல்ல, பட்டங்கள் அல்ல. If you have the forgiveness of sin, assurance that Jesus has forgiven all my sins, you are the happiest person on the face of the earth. Leave alone the United Nations report. And the pathile edu eppadi paavathai aandavar thallittaan potrukku merkukkum kizhakkukkum merkukkum kizhakkukkum evvalavu dooramo avvalavu dooramai yen merkukkum kizhakkukkum yen vadakkukkum naarthukkum solla mudiyada. Why should God say south and north? Why it says east and west? God could have simply said south and north and sollame, you know, there is a south pole, there is a north pole. Is there a east pole and west pole? No. What does it mean? Now south and north meet pannalama. If you go to the south, at some point it stops. If you go to the north, at some point it stops. But if you go east and west, it never stops. You can never meet. அப்படினா என்ன சொல்ற, கடவுள் எப்படி தான் உன் பாவத்தை மன்னிச்சிருக்காரா, எப்படி சவுத்த ஈஸ்ட் மீட் பண்ண முடியாதோ அந்த மாதிரிக்கு உன் பாவங்களை ஒரிச்சு மன்னிச்சிட்டாருன்னா இட் நெவர் அகேன் யூ மீட் தி சின்ஸ். வாட் அ வண்டர்ஃபுல் காட் வி ஹேவ், வாட் அன் எக்ஸலன்ட் ஃபர்கிவ்னஸ் இஸ் திஸ். ஹவ் எவர் சீன் ஃபர்கிவ்னஸ் தட் பெர்ஸ்பெக்டிவ்? யூ மனுஷன் கூட நம்மளை மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனா மன்னிக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனா மறக்க மாட்டாங்க, ரைட்? ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு கிடையாது, ஆய் போன தடவை தான் உன்னை மன்னிச்சிட்டேன், இந்த தடவை உன்னை ஜாக்கிரதை பிச்சு போடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தே ஆர் நாட் டு ஃபர்கிவன் யூ. ஏசியா 38 அதிகாரத்தின் 17 வசனத்திலே பாவங்களை முதுகுக்கு பின்னால போட்டுருவான்ற ஆண்டவர், நீ பாவங்களை அறிக்கையிட்டா அவள் பாவங்களை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறேன்னு சொல்ல, முதுகுக்கு பின்னால் அப்படின்னா பார்க்க கூட மாட்டாங்கிறார். ஏசியா 43 அதிகாரத்தின் 25 வசனத்திலும் எபிரேயர் 10 அதிகாரத்தின் 17 வசனத்திலும் பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். இஃப் யூ கன்ஃபஸ் யுவர் சின்ஸ் டு காட், யூ வாண்ட் ஈவன் திங்க் தட் யூ சின், டோட்டலி யூ வில் ஃபர்கெட் இட். That is what he says. And then if you go Mika'vin puthagam 7 adhigaram 19 vasanam vasthina, un paavangalai samuthrathin aalathile kondu poi potruvaru appadina en artham, mele potta alaigal kondu vandu karaiyil uttruvante samuthrathin aalathile potruvaru, appadi un paavangalai ellam mannikka daya perithirukkar miyan aandavare na vithirukkom. Sadidan merkukku kilakkum evlo thurum avlo thuruma enoda paavangalai velukkar appadina en arthana, east and west will never meet at all, but west and the south and the north can meet. அப்படி சொல்லல, மீட் பண்ணாத அளவுக்கு நான் பாவங்களை எல்லாம் தூரமாய் போட்டுருவேன். இன்னொரு அருமையான அண்டர்ஸ்டாண்டிங் அது உண்டு. ஈஸ்ட் நடக்கிறது என்ன, வெஸ்ட் நடக்கிறது என்ன? இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, யாருன்னா செத்துட்டாங்கன்னா அவங்களை என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா, இ மூவ் டு த வெஸ்ட் என்பாங்க. அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியல, இட்ஸ் ஃபேமஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இ மூவ் டு த வெஸ்ட் என்பாங்க. அப்படின்னா மூவ் டு த வெஸ்ட் தான் வெஸ்ட் பக்கம் போனார், செத்து போயிட்டாருன்றதுக்கு. ஏன்னா வாட் ஹேப்பன்ஸ், சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் and sets in the west. So sun setting is in the west. That's why death is compared to the west. Moving to the west, if you die, you will move to the west. So what do I say? One author, one commentator, what do I say? How the east represents life, west represents death. How the maranamo saavu ondrodu meet panna mudiyadu apdiyaga kartharun paavangalai meet pannada maariki with different nature maathi pottaaru. மீட் பண்ணவே முடியாது. எப்படி சாவும் மரணம் ஒன்றா இருக்க முடியாது? அப்படியாய் உன் பாவங்கள் ஒன்று விட்டு தூரமாய் உயிருக்கு எப்படி மரணம் விளக்கப்பட்டதோ, எப்படி மரணத்தை விட்டு உயிர் விளக்கப்படுகிறோ, அப்படியாய் பாவத்தை முழுமையாய் விளக்கிற ஒரு அருமையான கடவுள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஃபர்கிவ்னஸ் God is willing to give you if you just ask for it. That's it. So the மூணு பெனிஃபிட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் மூணு சொன்னேன், the benefit of sanctification, the benefit of salvation, the benefit of satisfaction. The மூன்று ஆசீர்வாதங்களை மகுடம் என்ன, blessing of forgiveness. கர்த்தருடைய பாவ மன்னிப்பை கர்த்தருக்காக இலவசமாய் அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த பிளஸ்ஸிங். When you have a benefit of sanctification, you have benefit of salvation. When a benefit of salvation, you have benefit of satisfaction. கர்த்தர் தமது வசனங்களை நமக்காக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக ஜெபிக்கிறோம்.
ஆம் சுவாமி, இந்த உலகத்திலே நீ கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு சுவாமி. இந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர், மக்கள் நன்றி இயேசப்பா. தொடர்ந்து ஆண்டவர் அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சில வேளையில் தடுமாறும் பொழுது எங்களுக்கு ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்க போதுமாறாக்கப்படினால் ஸ்தோத்திரம். அந்த நம்பிக்கையை தொடர்ந்து எங்களுக்கு நீ தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: ஹல்லேலூயா.
1: அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை நடத்தி செல்லுவார். ஒருபோதும் அவருடைய ஜனத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்பினவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை தேடுகிறவர்களை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். இவ்வளவு நாளும் நம்மளை அற்புதமாக கர்த்தர் வழி நடத்தி இருக்கிறாரே, அந்த தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்தலாமா? அவருடைய மகிமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா, ஆமென்.

இல்லை, என் தலையை உயர்த்துவா. நான் குனிந்து நடப்பதில்லை. ஒருபோது ஆண்டவருடைய பிள்ளைகளை குனிந்து நடக்க கர்த்தர் விடவே மாட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி பாடப் போகிறோம். என் தலை உயர்த்தப்படும், நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா.

அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகள் என் வாழ்வில் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை காக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. என்னை காக்கிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. நான் நம்பி இருக்கிற தெய்வம் என் கூடவே இருக்கிறார், என் கூடவே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் அப்படித்தான் நம்மளை நடத்தி இருக்கிறார். சத்துருக்களின் சூழ்ச்சிகள் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி வந்த போதெல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால் நம்மை மூடினார். அவருடைய கரத்திற்குள் நம்மை மறைத்து வைத்தார். அவருடைய சிறகில் நிழலிலே நம்மளை மறைத்து வைத்தார். அவருடைய கூடார மறைவுக்குள்ளே நம்மளை மறைத்து வைத்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கிற ஆராதனை அவருக்கு பிரியமான, அவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அவர் அங்கீகரிக்கிற ஆராதனையா இருக்கணும். வீணாய் எனக்கு ஆராதனை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆராதனை வீணா போய்விடக்கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நேரங்கள் எல்லாமே ஒரு மகிமையான நேரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு மகிமையான நேரம். பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை சமர்ப்பித்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி நாம் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவாராம்.

நாம் செலுத்திருக்க துதி கானம் மகிமை எல்லாம் அது ஆண்டவருக்கே உரியதாய் இருப்பதாக, அது கர்த்தருக்கே உரியதாய் மாறுவதாக. நீ செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து நினைத்து நினைத்து எங்கள் ஆண்டவருக்கு துதி பதிகளை நாங்கள் செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் உள்ளத்தில் இருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிற ஆண்டவரே, செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூறுகிற ஆண்டவரே, ஹாலலூயா. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சிக்கனம்னா என்ன? கடன் வாங்காம வாங்கும் வருமானத்துக்குள்ள தேவையுள்ள பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோட வாழ்றதுதான் சிக்கனம். ஆனா இன்னைக்கு பல பேரு இது புரியாம சிக்கனம் அப்படிங்கிற பெயர்ல பேரம் பேசி விவசாயிகளையும் சிறு வியாபாரிகளையும் நோகடிக்கிறாங்க. 70 ரூபாய்க்கு பார்க்க வேண்டிய திரைப்படத்தை 200 ரூபாய் கொடுத்து ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது வராத சிக்கனம், 40 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய உணவை 300 ரூபாய் கொடுத்து ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது வராத சிக்கனம், 300 ரூபாய் பெருமானமுள்ள சட்டைய 3000 கொடுத்து பிரபல துணிக்கடையில வாங்கும்போது வராத சிக்கனம், 10 ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள காஃபிய 200 ரூபாய் கொடுத்து நவநாகரீக காஃபி ஷாப்ஸ்ல கொடுக்கும்போது வராத சிக்கனம், பக்கத்து தெருவுல பூ விற்கும் பாட்டியிடமும் வீட்டுக்கே வந்து காய் விற்கும் தாத்தாவிடமும் 10 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது வருது, 2 ரூபாய் குறைச்சி 8 ரூபாய் கொடுக்கிறோம். கேட்டா சிக்கனமா? கார்பரேட் நிறுவனத்திடம் பேச முடியாத சிக்கனத்தை எளிய விவசாயிகள் சிறு வியாபாரிகள் கிட்ட பேசி சிக்கனம் செஞ்சிட்டோம்னு பெருமை வேற பட்டுக்கிறோம். இந்த ஆணவம் பிடிச்ச சிக்கனத்துக்கு பின்னால ஒரு சோகமும் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? லாபத்துக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த உணவு தொழில செலவு அதிகரிச்சதால இந்த தொழில் எதுக்குன்னு இன்றைய இளம் தலைமுறையினர் யோசிக்கிறதுனால பல இடங்கள்ல கடைசி தலைமுறையே விவசாயம் செஞ்சுகிட்டு இருக்குது. காலநிலை மாற்றத்தால திடீர் திடீரென கொட்டும் மழை, வறட்சி, கடும் வெயில், இப்படிப்பட்ட நெருக்கடிகள்னால வேளாண்மையோட சேர்ந்து உழவர்களும் சிக்கல்ல இருக்காங்க. இது போதாதுன்னு விவசாயிகள் கிட்ட நாம பேரம் பேசும் சிக்கனமும் ஒரு சிக்கல் தான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா சிறு விவசாயிகள் கிட்ட இருக்கும் வேளாண்மை மெல்ல மெல்ல

வெளிப்படுத்தல் 17 அதிகாரம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களினால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரி ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரதாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரி பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். நீ மிருகத்து மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பச்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதுக்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதுக்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜரியம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஜெபம், The Lord's Prayer. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 17 அத்தியாயம் 20 வசனம் முதல் 26 வசனம் வரை. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்றைய மனன வசனம் சங்கீதம் 34:3. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். மலைப்பிரசங்கத்தை மண்டாட்டு சொற்பொழிவு அல்லது ஜெபப்பிரசங்கம் என்று அழைத்து கடந்த 4 நாட்களாக அதை தியானித்து வருகிறோம். 5, 6, 7 ஆகிய அத்தியாயங்களிலே மத்தேயுவிலே உள்ள ஜபத்திற்கடுத்த படிப்பினைகளை இந்த பிரசங்கத்திலிருந்து இதுவரை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இன்று தொடர்ந்து அதை நாம் தியானித்து இந்த தியான வரிசையை நாம் முடிப்போம். கூட்டுறவே நாட்டுயர்வு, நம் உயர்வு என்பது நாம் அறிந்த உண்மை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது பண்பாடு. நான் என்று கூறும்போது உதடுகள் ஒட்டுவது இல்லை, நாம் என்று உச்சரிக்கும் போதுதான் உதடுகள் ஒட்டுகின்றன என்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். தன்னலம் மறந்து பொதுநலத்தை நோக்க வேண்டும் என்ற கூட்டு சிந்தையை இவர் இயேசுவின் மலை சொற்பொழிவில் இருந்து கற்றிருக்கலாம். இந்த உயர்ந்த சித்தாந்தத்தை ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தில் தெளிவாக உணரலாம். மத்தேயு 6:9-13. எங்கள் விண்ணக தந்தையே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது அரசு வருவதாக, உமது சித்தம் விண்ணிலே செய்யப்படுகிறது போல மண்ணிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும், ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இதிலும் மேலான ஜெபம் உண்டோ? பிதாவின் சித்தத்தை பூரணமாய் அறிந்திருந்த ஜெபவீரன் இயேசுவின் புனித வார்த்தைகள் இவை. சில சபைகளில் இந்த ஜெபத்தை கிளிப்பிள்ளை போல் அர்த்தமற்று சொல்லிவிடுவதால் மற்றவர்கள் இந்த ஜெபத்தை அறவே அகற்றிவிட்டனர். துர்ப்பிரயோகத்திற்கு பரிகாரம் அப்பிரயோகமா? குடும்ப ஜெபங்களில் இந்த ஜெபத்தை சொல்லுவது பேராசீர்வாதம். இந்த ஜெபம் காரியங்களை முக்கியத்துவ ரீதியில் வரிசைப்படுத்துகிறது. இட் செட்ஸ் திங்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. முதலாவது தேவநாமம், இறையரசு, திருச்சித்தம். அடுத்து நமது உடலுக்கடுத்த தேவைகளும் பிறரோடுள்ள உறவும். மூன்றாவது சோதனையை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகமாயிருந்தாலும் உடல் பலவீனமானது. இந்த மன்றாட்டில் வரும் எங்கள், எங்களுக்கு, நாங்கள், எங்களை என்ற பதங்கள் பன்மையையே குறிக்கின்றன. ஆம், கூடி வாழ்வோம், கோடி நன்மை பெறுவோம். கர்த்தரது ஜபத்தில் உள்ள ஏழு விண்ணப்பங்களில் உடலுக்கடுத்தது ஒன்றுதான். அனுதின ஆகாரத்திற்காய் ஜெபிக்க வேண்டும், ஆனால் அதுவே நமக்கு பிரதானமாகிவிடக்கூடாது. நித்திய காரியங்கள் அதைவிட முக்கியமானவை. இந்த ஜபத்தில் உள்ள ஏழு வேண்டல்களையும் ஒவ்வொன்றாய் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள். மங்கும் உங்கள் ஜப வாழ்வு மலரும். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்க உம் திருநாமம், வருக உம் அரசு, பெருக உம் விருப்பம், வாழ்க உம் திருநாமம், ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துன மாண்பும், வாழ்க உம் திருநாமம், இன்று போல் என்றும் இறைவனே உமதே, வாழ்க உம் திருநாமம், ஆமேன். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான ஜெபத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படவும், உம்முடைய ராஜ்யம் வரவும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிப்பதோடு எங்களுடைய முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும் அதற்காக நாங்கள் போராடி உழைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, குற்றங்களை, பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை கர்த்தாவே நீர் தீமையின் என்று ரட்சித்து கொள்ளும். ராஜ்யம் உம்முடையதுதானே, வல்லமை உம்முடையதுதானே, மகிமை உம்முடையதுதானே. எல்லாவற்றுக்கும் பாத்திரரான உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். விசுவாசிகளாகிய முத பிள்ளைகளாகிய எல்லாரையும் கூட்டி சேர்த்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம் திருநாமம் வாழ்க, உம் இறையரசு வருக, உமது திருநாமம் எங்கும் பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மலர்ச்சியை, ஒரு பெரிய எழுச்சியை, ஒரு பெரிய புரட்சியை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதம் பணிகிறோம். எங்கள் ஜெபங்களையும் எங்கள் துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

கண்களை உண்மையில் நாங்கள் பதிய வைக்கிறோம். வேற எங்கே செல்லுவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டப்பா, உம்மிடத்தில் உண்டு. We place our eyes on you. We place our eyes on you. கர்த்தர் மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறது மாத்திரம் இல்ல, கர்த்தர் மேல் என் கண்களை வைக்கிறேன். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கிறதுன்னு சொல்றது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்களை, நம்மால் தாங்க முடியாத காரியங்களை ஆண்டர் மேல வைக்கிறது ஒரு பக்கம். கண்களை வைப்பது என்று சொல்றது என்னால முடிஞ்ச காரியங்கள் கூட என்னுடைய பலத்தினால் நான் செய்ய முடியும், ஆனாலும் நான் என் கண்களை உண்மையில் நான் வைக்கிறேன். ஆண்டவரே, Lord, I put my eyes on you, not on men, not on people, not on my abilities, but I put my eyes on you. உம்மேல் நான் என் கண்களை வைக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தை பூமி உண்டாக்கி கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். சந்தோஷமாய் பாடுவோம்.

0: worship you, Father.
1: கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை எப்போ அப்படின்னு சொன்னால், எல்லா வழிகளும் அடைப்பட்டும் பொழுது வேறு எந்த பக்கமும் பார்ப்பதற்கோ நமக்கு ஒத்தாசை வருவதற்கோ எந்த ஒரு சூழ்நிலை இல்லாத நேரத்தில் நம்ம செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம் கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிறோம். அப்பா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உலக மனிதனுக்கு நான்கு திசைகள் இருக்கு, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த நான்கு திசைகளும் அடைப்பட்டு விட்டால் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வழி உலக மனிதனுக்கு ஒரு பாட்டில் பாய்சன் இல்லை ஒரு மொளை தூக்கு கயிறு, இதுதான் அவனுக்கு தெரியும். வேற வழி தெரியாது. நாலு வழி அடைப்பட்டால் உலக மனிதனுக்கு வேற வழியே கிடையாது. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுக்கு நான்கு திசைகள் அடைப்பட்டாலும் மேலே ஒரு திசை எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. தேவன் அதை ஒருபோதும் அடைப்பதே இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் போகிற சூழ்நிலையில் எல்லா திசைகளும் அடைப்படலாம், ஆல் ஃபோர் டிரெக்ஷன்ஸ். But there is a way up above that God never shuts. அதை ஒரு போதும் அவர் அடைப்பதில்லை. வானத்தின் பலகணிகள் எப்பொழுதும் உங்களுக்கு திறந்திருக்கிறது. If only you can lift your eyes. நிறைய வாட்டி சுற்றி பார்த்தாச்சு, எல்லா வழிகளையும் பார்த்தாச்சு, நம்முடைய கண்களுக்கு தெரிகிற பல காரியங்களை நாம் பார்த்துட்டோம், எல்லா பக்கம் சுற்றி பார்க்குறோம். But I want to encourage you to try lifting your eyes up to the heavens. வானத்திற்கு நேராய், அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராய் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க. தேவன் ஒருபோதும் தன்னுடைய முகத்தை, அவரை ஏறிட்டு பார்க்கிறவர்களுக்கு அவர் தன்னுடைய முகத்தை மறைப்பதே கிடையாது. He never hides his face from people who lift their eyes. Looking is different, but lifting your eyes is different. பார்ப்பது வேற, ஏறெடுத்து பார்ப்பது வேற. இன்னைக்கு ஆண்டவர் ஏறெடுத்து பார்க்க போறோம். Let's look. Lift up our eyes to the heavens. That's where my help comes from. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணி அக்கி நீ ஏழு மடங்கானாலும் என் கண்களை நான் ஏறெடுப்பேன். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை.

கண்களை நான் ஏறெடுக்கிறேன், கண்களை நான் ஏறெடுக்கிறேன். One direction is still open. When you thought everything was over, one direction. எல்லா வழியும் அடைப்படும் பொழுது ஒரு வழி திறந்திருக்கிறது. கால் ஆண்டவர் சொல்றார், there is still a way open. And you are thinking it's either north, south, east, west, but God says it's not, it's neither of those. It's one direction that is upwards. That we least forget. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி மறந்து போகிற ஒரு திசை இன்றைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். எல்லா திசையும் பார்த்துட்டீங்க. Look up, lift your eyes. கண்களை ஏறெடுத்து பாருங்க, அந்த திசை திறந்திருக்கிறது. கண்களை ஏறெடுத்து அந்த வரியில இந்த பல்லவியில பாக்குறோம், கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன். நம்ம கரங்களை உயர்த்துகிறதுல ஒரு வல்லமை இருக்கு. நீங்க அதை பிலீவ் பண்ண, பிகாஸ் இட் இஸ் பிப்ளிக்கல். வேதத்தில் நம்ம நிறைய பேரை வாசினோம், கரங்களை உயர்த்தினார்கள், கண்களை ஏறெடுத்தாங்க, கரங்களை உயர்த்தினார். நான் சொல்ற கரங்களை உயர்த்தும் பொழுது நம்ம கரங்களை பிடித்து நம்மை கண்மலையின் மேல் நம்மை நிறுத்த வல்லமை உள்ள தேவன். Let this worship be a prophetical worship for somebody in this place. இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவன் பேசுகிறார், just lift your eyes and lift your hands. God's going to do something great in your life. வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், என் கரங்களை.

கஷ்டப்பட்டு போனதே இல்லை. Take this as a promise from God. You will never be ashamed. தேவன் நம்மை ஒரு போதும் சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலை குனிய விடவே மாட்டார். என் தலையை உயர்த்துகிறவர் அவர். He's a lifter of my head. என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிற ஆண்டவரே, என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன். நிறைய வாட்டி நம்ம பார்க்கிறோம், ஆனா ஏறிட்டு பார்க்கிறோமா? You know, this lifting up of our eyes is at moments of desperation. It's moments of intense need. என் வாழ்க்கையில் இந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கிறது சொல்றது, ஆண்டவரே, ஏன்னோ சாதாரணமாக பார்க்கறதுக்கும் ஏறெடுத்து பார்க்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்ம அநேக காரியங்களை வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கறது வேற, ஆனால் ஏறிட்டு பார்க்கறது வேற. நம்ம நிறைய வாட்டி பார்த்தா, இப்போ நான் ஒருவேளை நான் வெளியில யாரோ ஒருத்தருக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இஃப் வெயிட்டிங் ஃபார் சம் ஒன், யாரோ ஒருத்தங்க என்ன பார்க்க வராங்க, நான் இந்த வெளியில போய் நிறைய வாட்டி நம்ம ரோடை பார்ப்போம்ல, ஆனால் சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ நான் வென் இட்ஸ் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், யாரோ வராங்க, யாரோ வீட்டுக்கு வராங்கன்னா நான் நிறைய வாட்டி சில வாட்டில் எட்டு ஏறிட்டு பார்ப்பேன். ஒரு ஸ்டேஷனில் வந்து நம்ம நிற்போம், நிறைய வாட்டி பார்ப்போம், ஆனால் சில வாட்டி ஏறிட்டு பார்ப்போம். எப்போ ட்ரெயின் வருதா அப்படின்றது கொஞ்சம் ஏறிட்டு பார்ப்போம். டைம்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன், டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், ஏறிட்டு பார்க்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் அதை. ஆபிரகாம் ஆண்டவர் அவரை பலி செலுத்தும்படியாய் அவரை கூட்டிட்டு போறாரு. ஐ மீன், யூ நோ, காட் ஆஸ்க்ஸ் ஹிம் டு கோ டு தட் மவுண்டன். அநேக காரியங்களை ஆபிரகாம் பார்க்கறாரு. ஈசா கூட கண்களை எல்லாம் அநேக காரியங்களை பார்த்தான். ஈசாக்கு எதை பார்த்தான் அப்படின்னு சொன்னா, அப்பா விறகு இருக்கு, அவன் கண்களால பார்த்தான், நெருப்பு இருக்கு, பலி எங்க, ஏன்னா அவன் கண்களால பார்க்கக்கூடிய சில காரியங்களை அவனுக்கு தெரிஞ்சது. ஆனா அவன் கேட்ட கேள்வி பாருங்க, பலி எங்க அப்படின்னு கேட்டான் பாருங்களேன், அது எப்ப கிடைச்சது தெரியுமா? வேதம் சொல்லுது 22:13 ஆதியாகமத்தில், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும். நல்லா கவனிங்க, பார்க்கும்போது என்ன தெரிஞ்சதுன்னா, விறகு கிடச்சி, விறகு தெரிஞ்சுது, நெருப்பு தெரிஞ்சுது. ஆனால் ஒருத்தர் ஏறெடுத்து பார்த்தான் பாருங்களேன், அப்போ தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலி கிடைச்சிது. த திங்ஸ் தட் ஹீ டிட் நாட் சீ தஸ் ஃபா, ஈசாக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு காரியம் எப்போ கிடைச்சதுன்னா, வென் தே லிஃப்டட் அப் தேர் ஐஸ். எனக்கு சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை யூ ஹவ் சீன் சோ மெனி திங்ஸ் இன் யுவர் லைஃப், வாழ்க்கை நிறைய காரியங்கள் கண்களால் பார்த்துட்டீங்க, இது இருக்கு இது இருக்கு, பட் தேர் இஸ் சம்திங் தட் இஸ் மிஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். இது இது மட்டும் இல்லையே, இந்த காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டு சொல்றப்போ அது பார்த்தா தெரியாது, நீ ஏறெடுத்து பார்த்தா தெரியும். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யூ ஹவ் கம் டு எ பாயிண்ட் வேர் யூ ஆர் லுக்கிங் லுக்கிங் லுக்கிங் அண்ட் யூ ஆர் நாட் ஃபைண்டிங் திங்ஸ், இந்த காரியம் கண்ணுக்கு தெரியல, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் எவ்வளவோ, பட் காட் சேஸ், வை டோன்ட் யூ லிஃப்ட் யுவர் ஐஸ், கண்களை ஏறெடுத்து பார்ப்பா. I don't know how much to explain this. இதனா எப்படி எனக்கு விளக்குறதுன்னு தெரியல, but I know the Holy Spirit will give us that thing. It is not just looking, வெறும் பார்க்கிறது இல்லை, there is something more than that. ஆண்டவரே, நான் இன்னைக்கு வெறும் பார்க்கறவனா இல்லை, நான் ஏறெடுத்து பார்க்கறேன். ஆண்டவரே, எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு வேற பாதை தெரியல, கண்களை மாத்திரம் ஏறெடுத்து பாருங்க.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். யாத்திராகமம் 2:9. மிகவும் பிரபலமான குடும்பங்களில் தாயும் தகப்பனும் தங்கள் வேலைகளை பொறுப்புள்ளவர்களாய் செய்து பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் தங்கள் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தாததால் பிள்ளைகளின் வாழ்க்கை மிகவும் மோசமாக மாறிவிட்டதற்கான சரித்திர சான்றுகள் உலகம் முழுவதிலும் ஏராளமாக காணப்படுகின்றன. அமெரிக்க சரித்திரத்தில் பெரும் புகழ் ஈட்டியவர் 2வது ஜனாதிபதியாயிருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவர். அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் நெறி தவறிய வாழ்வை வாழ்ந்தனர். அவருடைய மூத்த மகள் அபிகாயில் ஊதாரியான ஒரு மனுஷனை மணந்தார். அவர் மரித்தபோது தன் குழந்தைகளை தன் பெற்றோரின் பராமரிப்பில் தான் விட்டு சென்றார். ஜான் ஆடம்ஸின் மகன் சார்ல்ஸ் குடும்ப சொத்துக்களை வீணாக செலவழித்தார். மது போதைக்கு அடிமையாகி சீக்கிரத்திலே மரித்தும் போனார். சார்ல்ஸ் விதவையான தன்னுடைய மனைவியையும் தன் பெற்றோர் பொறுப்பில் தான் விட்டு சென்றார். ஜான் ஆடம்ஸின் மகன் தாமஸ் பாயில்ஸ்டனும் மதுபானத்திற்கு அடிமையாகி தான் இறந்தபோது தன் பிள்ளைகளையும் தன் பெற்றோர் வசம் விட்டு சென்றார். அந்த குடும்பத்தில் ஜான் குயின்சி மட்டும் வெற்றிகரமான மகனாக வளர்ந்து அமெரிக்காவின் 6வது ஜனாதிபதியாக வந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய சந்தோஷமற்ற மனைவியுடன் சிரமத்துடன் தான் வாழ்க்கை கடத்தினார். ஜான் குயின்சியின் பிள்ளைகளிலும் சிலர் மதுபானத்துக்கு அடிமைகளாகி இருந்தனர். அவருடைய குடும்பத்தில் தற்கொலை சம்பவங்கள் நடந்தது உண்டு. பிள்ளைகள் படித்த கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவங்களும் உண்டு. ஆனால் ஜான் குயின்சியின் இளைய மகன் சார்ல்ஸ் பிரான்சிஸ் மட்டும் அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை முறியடித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் தன் தாத்தாவாகிய ஜான் ஆடம்ஸின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிடுவதில் நேரம் செலவு செய்தார். ஆனால் அவர் அந்த வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி முடித்தபோது, என் குடும்பத்தின் கதை நினைவில் நிறுத்துவதற்கு ஒரு சந்தோஷமான கதை அல்ல. உலகமே கொண்டாடத்தக்க வெற்றி என் குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மனக்குமுறல்கள் இருந்ததுண்டு. அதிக புத்திசாலித்தனமும் பெருத்த அவமானமும் நிறைந்த குடும்பமாக என் குடும்பம் காணப்பட்டது என்று அவர் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பேரும் புகழும் பெற்றிருந்தாலும் நம் குடும்பத்திற்கென சமுதாயத்திலே நல்ல மதிப்பு இருந்தாலும் நம் பிள்ளைகள் அந்த பாரம்பரியத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா மீறுகிறார்களா என்பதை மிகுந்த அக்கறையோடு பெற்றோர் கவனிக்க வேண்டும். தேவ ஒத்தாசையுடனும் ஜெபத்துடனும் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய நாமத்திற்கும் குடும்பத்திற்கும் நற்கீர்த்தி உண்டாக்குவார்கள். சாமுவேல் இஸ்ரவேலிலே தேவனுடைய தீர்க்கதரிசியாக அறியப்பட்டவர். அவர் குழந்தையாய் இருந்தபோதே தேவன் அவரோடு பேசி இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் ஏலியின் பிள்ளைகளை குறித்தும் தன் உள்ளத்தில் இருந்ததையெல்லாம் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக அவர் வாழ்ந்தார். அவரை ஒருவர் கூட நீர் பரிதானம் வாங்கினீர் என்றோ, எங்கள் நிலங்களையும் கழுதைகளையும் எடுத்து கொண்டீர் என்றோ குற்றம் சாட்ட முடியாத அப்பழுக்கற்ற தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்தார். ஆனாலும் அவருடைய குமாரர் தங்கள் தகப்பனுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினாலும் நம் வேலைகளில் அதிக ஜாக்கிரதையாய் இருந்தாலும் நம் பிள்ளைகளை கவனியாமல் போனால் தேவநாமம் தூஷிக்கப்படும். இவை அனைத்தும் நம்மை எச்சரிப்பதற்காகவே தேவன் நமக்கு முன்னே திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறார். எனவே தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களை தேவ ஒத்தாசையோடு நல்வழியில் நடத்த வேண்டும். அவர்களை தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டும். அப்பொழுது அவர்களில் ஒருவர் கூட கெட்டு போக மாட்டார்கள். தேவன் தாமே நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வளர்க்க நமக்கு உதவி செய்வாராக.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் சங்கீதம் 119 சங்கீதத்திலே 25 வசனத்தை நாம் தியானித்து அதை நாம் ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்போமாக. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அதனால இன்றைக்கி நாம் ஜபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்படியெல்லாம் வேதத்தில் உள்ளவர்கள் வேதத்தின்படியாக ஜபித்தார்கள் என்ற காரியங்களை இன்றைக்கு நம்முடைய நாம் உயிர்ப்பிக்கப்பட ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர இருக்கிறார். உயிர்ப்பிக்கப்பட ஜெபிக்கணும். இங்கே பக்தனாகிய தாவீது அவன் உயிர்ப்பிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறார். என்னது எப்படி உயிர்ப்பிக்கப்படணுமா, உமது வசனத்தின்படி உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். அப்படின்னா அவர் செத்து போய் கிடக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உயிர்ப்பியும் அப்படின்னாக்கா எனக்கு ஜீவனை கொடும் அப்படின்ற அர்த்தம். உயிர் அப்போ ஜீவன் இல்லாமல் இருக்கிறார், இருக்கிறார் இல்லை, அதாவது ஆவிக்குரிய காரியத்தை குறித்து தான் இங்கே நாம் அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு ஜீவன் இருக்குது, அவர் உயிர் இருக்குது, அவர் உயிரோடு தான் நடமாடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ஆவியில் செத்த நிலைமையில் இருக்கிறதுனால அந்த நிலைமை மாறி என்னுடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டிடத்தில் அவர் மன்றாடுகிறதை பார்க்கிறோம், ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நாமும் நம்முடைய ஆவியில் நாம் அணுதினமும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாம். அணுதினமும் அன்பாவில்லே, அப்போ நம்ம ஜெபதம் ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய ஆவியில் நான் செத்த நிலைமையில் இருக்கிறேன், அப்போ என்னுடைய ஆவி செத்த நிலைமையிலிருந்து அணுதினமும் என்ன செய்யப்படுமா, உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அன்பாவில்லே, நம்முடைய ஆவி செத்து போல, நம்முடைய ஆவியை சாகடிச்சிட்டு மேற்படியானுடைய ஆவி பிசாசுடைய ஆவி நம்முடைய ஆவியில் கலந்து கிரியை செய்வதனால நம்முடைய ஆவி செத்து போச்சு. உன் மனசாட்சி செத்து போச்சாடா அப்படின்னு கேட்குறாங்கள, மனசு செத்து போச்சா அப்படின்றாங்கள. என்ன சாவறதுக்கு காரணம்னா அந்த கடின இருதயத்தை பிசாசாவை நமக்குள்ளார கொண்டு வந்து நம்முடைய ரியலாக இருக்கிற அந்த ஆவியை அந்த மனசாட்சி என்ன செய்கிறான், சாகடிச்சிட்றான். அதனால்தான் இன்றைக்கி அநேக காரியத்தில் நம்ம முரட்டாட்டம் பண்ணுறது, கோபப்படுறது, எரிச்சல் படுறது, இதெல்லாம் வந்து அடிக்கடி செகண்டுக்கு செகண்டு நடக்குது. இன்றைக்கி பாருங்கள், அந்த ஆவி, அந்த அப்படிப்பட்டதான ஆவிகள் நம்மை என்ன செய்து சாகடிக்கும்போது, நம்முடைய ஆவியை, நமக்கு சொந்தமாக ஒரு ஆவி இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆவி, அதை சாகடித்துட்டு அது என்ன செய்யுது, மேலோங்கி நம்மளை டம்மி பீஸ் ஆக்கிட்டு அது என்ன செய்யுது, அது நம்மளை ஆளுமை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அது பெற்றிருக்கு. அதனால்தான் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே என்னுடைய உம்முடைய வசனத்தின்படி என் ஆவியை உயிர்ப்பியும் என்று. அந்த இடத்துல சஸ்பென்ஸாக சொல்கிறார், என்னை உயிர்ப்பியும் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்க வேண்டும் தேவன். அதுதான் அங்கே மறைந்து கிடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கணும். இதை நான் கொஞ்சம் இன்றைக்கி தியானிக்கும் பொழுது தாவீது வந்து 5 காரியத்துக்காக என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறதை பார்க்குறேன். அது 5 நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இங்கே 119:25 பார்த்தீங்கன்னா வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியன்றார். அதே 119:37 பார்த்தீங்கன்னா உமது வழிகளின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்றார். அதே 119:40 பார்த்தீங்கன்னா உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும்ன்றார். அடுத்தது கொஞ்சம் 119:88 பார்த்தீங்கன்னா கிருபையின்படி நீ உயிர்ப்பியும்ன்றார். அடுத்தது கொஞ்சம் அப்படி தள்ளி பார்த்தீங்கன்னா 119:156 என்ன சொல்கிறாருன்னா நியாயங்களின்படி உயிர்ப்பியும். அப்போ இந்த 5 முறைகளின்படி என்னை உயிர்ப்பியும்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் நான் ஆழமாக சிந்தித்தேன். அன்பாலே இன்றைக்கி வசனத்தின்படி உயிர்ப்பியும், அடுத்தது உமது வழியின்படி உயிர்ப்பியும், உமது நீதியின்படி உயிர்ப்பியும், உம்முடைய கிருபையின்படி உயிர்ப்பியும், நியாயங்களின்படி உயிர்ப்பியும்னு சொல்லி தாவீது ஜெபித்தார்னா அதில் ஒரு காரியம் இருக்குது, நோக்கம் இருக்கும். இதை கொஞ்சம் தனித்தனியாக நம்ம அலசி ஆராய்ந்தோம் என்றால்
2: அநேக சத்தியங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆண்டவர் இன்னைக்கு ஆவியானவர் உள்ளத்தில் எனக்கு ஏவுதலை கொடுத்தார். அன்பவர்களே, இன்றைக்கு நாம் இந்த முதல் காரியமாக வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு தாவீது ஜெபித்ததை நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து நாளைக்கு 5 நாளாக அப்படியே நம்ம தொடர்ந்து வழிகளின்படி உயிர்ப்பிக்கிறது, நீதியின்படி உயிர்ப்பிக்கிறது, கிருபையின்படி உயிர்ப்பிக்கிறது, நியாயங்களின்படி உயிர்ப்பிக்கிறத கொடுத்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜெபத்தை நம்ம பார்ப்போம். தாவீதினுடைய ஜெபம், உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், இது ஏன் அவர் ஜெபிக்கிறாரு? இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அன்பவனில் இன்றைக்கி நம்ம நவீன காலத்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னாக்க தாவீதே நிறைய சொல்கிறார், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு என்னவாக இருக்குது, தீபமாக இருக்கிறது, உங்களுடைய வசனத்தை என் இதயத்தில் வைத்து வைத்து என் பாவம் செய்யாதிருக்க. அப்போ வசனத்துக்கு அவர் என்ன செய்கிறாரு, முக்கியத்துவம் கொடுக்குறார். இன்றைக்கி நாம் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? இன்றைக்கி உண்மையிலே சொல்லுங்கள் பாருங்கள், இன்றைக்கி அந்த உயிர்ப்பிக்கிற தன்மை வசனத்துக்கு உண்டு, நல்லா புரிஞ்சுங்க. இன்றைக்கி நான் கிறிஸ்தவன் ஆயிட்டு 2 வருஷம் ஆவிக்குரிய ரீதியில் செத்து போன நிலைமையில் தான் நான் இருந்தேன் 2.5 வருஷம். அதனால தான் எனக்கு எந்த பிரச்சனையும் தீரலை, என்னுடைய அப்ளிகேஷன்லாம் பெண்டிங்கில் இருக்குது. நான் கடன் பிரச்சனைகளை வந்து ஆண்டுட்டு அப்ளிகேஷன் போடுறேன், எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குது, வாடகை கொடுக்க முடியல, வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியல, கடைக்கு வாடகை கொடுக்க முடியல, இப்படி பல பிரச்சனைகளில் நான் மாட்டிகிட்ருக்கிற ஆண்டவரே என்ன ஜெபிக்கிறேன்னு வந்து, ஆனால் அந்த ஜெபத்திலுக்கு பதில் வரவே இல்லை ஆண்டவரிடத்துலேருந்து. அப்போ நான் 2.5 வருஷமாக நான் ஆவியில் செத்து போன நிலைமையில் இருக்கிறேன்றது எனக்கே தெரியாமல் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக திருச்சபை மக்கள், விசுவாச மக்கள் இன்றைக்கி அப்படியாக தான் இன்றைக்கி நாம் இந்த வேத வசனத்தை கையில் வைத்து கொண்டு இந்த வசனத்தின்படி உயிர்ப்பிக்கப்படாததுனால நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கிறோம், ஆவிக்குரிய ரீதியில் செத்து போன நிலைமையில், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாத நிலைமையில், சுதந்திரிக்க முடியாத நிலைமையில் நம்ம கவலைப்பட்டு கொண்டு சோர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாவில்லே, அப்போ தான் நான் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அப்போ தான் ஆண்டவர் அழகாக சொல்லித்தராரு, நீ வந்து வசனத்தினால் என்னோடு பேசினார். அப்போ வசனத்தை நான் வாசிக்க ஆரம்பித்து, கருத்தாய் வாசிக்க ஆரம்பித்து, அந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஆண்டவரிடத்தில் நிறுத்தி நிதானித்து அவர்கிட்ட கேள்விகளை கேட்கும்போது அந்த வசனத்தின்படி என் ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்ப்பித்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி நிறைய ஃபார்முலாவை எனக்கு வசனத்தில், வசனத்தின்படி மத்திய 5, 6, 7 கொடுத்துருக்கிறாருன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வசனத்தை தான் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ஆவியில் உயிர்ப்பிக்கும்படியாக, செத்து போன நிலைமையிலேருந்து நான் உயிரடையும்படியாக அந்த வசனம் என்னை உயிர்ப்ப செய்தது. மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ஒரு வசனத்துக்கு நான் என்ன செஞ்சேன், என்னை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி சொல்லி அந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை உணர்ந்தவனாய், அதன்படி செய்கிறவனாய் என்னை மாற்றினேன். அதுதாங்க, அதுதான் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியம். இன்றைக்கி நான் அவனு சொல்கிறார், மத்தேயு 11:28 உங்களுக்கு தெரியும், இளைப்பாறுதலை தருவேன்னு எல்லோரும் மனப்பாடமாக சொல்லுவாங்க. ஆனால் 29 எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் தெரியாது. அந்த 29 தான் அது விடையே, கீவேடே. இளைப்பாறுதல் கிடைக்கணும்னா 29 நீ செய்யணுன்றார். அப்போ 29 என்ன சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் உகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இழைப்பார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லிச்சுன்றதை அர்த்தமே தெரியாமல் கிறிஸ்தவர்களாயும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாரத்தை நாமே சுமந்து சுமந்து. அன்பவன்லே, முதலாவது என்பதுக்கு அர்த்தம் தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவதுன்னா ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன், அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இங்கிலீஷில் சொல்கிறடா மடையா அப்படின்னார். முதலாவதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அப்புறம் தான் எனக்கு தெரியல ஆண்டவரே நீனே சொல்லி கொடுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு அவர் சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்னா முதல் பட்சமாக, இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை முதல் பட்சமாக தேடுவாயானால், தேவனுடைய நீதியை முதல் பட்சமாக நீ தேடுவாயானால், உனக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும்னு சொல்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்படாததுனால இன்னைக்கு சபைகள் அப்படின்னு சொன்னாலே சபையில் இருக்கிற விசுவாசிகள் செத்த நிலைமையில் இருக்கிறார்கள். எத்தனை வாட்டி சொன்னாலும் சொரணையும் சூடுமே இல்லாத இருக்கிறாங்க, செத்து போன நிலைமை. அதுதான் ஆவி, ஸ்பிரிட் செத்து போச்சு. இதை செஞ்சால் உனக்கு ஆசீர்வாதம்னு சொல்லி கொடுக்குறார் ஆண்டவர், அதை செய்ய மறுக்குது உன் ஆவி. அப்போ உன் ஆவி எந்த நிலைமையில் இருக்குது? செத்து போன நிலைமையில இருக்கு. ஏன்? பிசாசின் ஆவி உனக்குள்ள கிரியை செய்து இந்த வசனத்தின்படி உன்னை உயிர்ப்பிக்க முடியாதபடிக்கு அவன் என்ன செய்யறான், கட்டி வைத்திருக்கிறான். நண்பாவே, இன்னைக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே ஒரு வசனத்துக்கு ஒழுங்கா கீழ்ப்படுகிற மாதிரி என்ன உயிர்ப்பியும்னு சொல்லி கேளுங்க. எது உங்களுக்கு ஆண்டவர் எந்த ரேமாவை அனுப்புறாரோ, உன் பிரச்சனைக்கு ஒரு ரேமாவை அனுப்புவார் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட உபவாசம் இருந்து ஆண்டவரே என் பிரச்சனைக்கு உங்களுடைய வாக்கு தத்தத்தை கொடுங்கன்னு கேளு. இங்கே தாவீது சொல்கிறாரு, இங்கே கற்றுக்குங்க. இன்னைக்கு 39 பார்த்தீங்கன்னா, இது சாரி இன்னைக்கு பாருங்க 50 பாருங்க, அதே 119 50 என்ன சொல்றது பாருங்க. உம்முடைய வாக்கு, அதுவே என் சிறுமை எனக்கு ஆறுதல், அதெல்லாம் விட்டுடுங்க. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. என்ன சொல்றாரு? உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அப்ப அவர் உயிர் அடைஞ்சாரா இல்லையா? எப்படி அடைஞ்சாரு? ஆண்டவர்கிட்ட ஒரு வசனத்தை வாக்கு தத்தமாக பெற்றார். அதுதான் ரேமான்னு சொல்றது. இன்னைக்கு கத்துக்குங்க கிறிஸ்தவர்களே. இன்னைக்கு நாம ஒரு பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுதுட்டு இருக்காம புலம்பிட்டு இருக்காம அந்த பிரச்சனைக்கு உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஒரு வாக்கு தத்தம் கேளுங்க. ஆண்டவர் ஒரு ரேமாவை கொடுங்க. இந்த பிரச்சனை இது எந்த உனக்கு எந்த பிரச்சனை உன்னை அழுத்தி உன்னை வீணாக்கிட்டு இருக்குதோ அந்த பிரச்சனையை. எல்லாருக்கும் சோ மணி பிரச்சனை இருக்கும், கடன் பிரச்சனையோ வியாதி பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ சம்திங். அந்த பிரச்சனைக்காக நீ ஜோம் பண்ணி ஒரு வாக்கு தத்தத்தை வாங்க. அந்த வாக்கு தத்தத்தை வாங்கின பிறகு அந்த வாக்கு தத்தத்தை வச்சு தான் நீ ஜெபிக்கணும் போஞ்சி. அப்புறம் பிரச்சனையை சொல்லி சொல்லி அழக்கூடாது, பிரச்சனையை சொல்லி சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது, நினைவு கூறக்கூடாது. இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்ய போறீங்க, நிவர்த்தி செய்ய போறீங்க. இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிரச்சனையை தூள் கிளப்பி போறீங்க. ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்க போறீங்க, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிப்பாரு. அதுதான் உயிர்ப்பித்தது. அந்த வாக்கு தத்தம், அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். நான் இப்படி தான் செஞ்சேன், அந்த வசனத்தை பிடித்து கொண்டதுனால தான் நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், நான் ஜெயித்து காட்டினேன். அன்பாவில் இன்னைக்கு உண்மையிலே கடன் பிரச்சனைலேருந்து எனக்கு விடுதலை தந்தார் ஆண்டவர்னாக்கா அதுக்கு என்ன காரணம்னா அந்த ஒரு ஃபார்முலாவை, இன்னும் நிறைய ஃபார்முலா சொல்லி கொடுத்தார். அந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பிக்கும்படியாக என்னை ஒப்பு கொடுத்தேன். இந்த முதலாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முதல் பட்சமாக முதல் நேரத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோமா? உட்காந்து 7 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தால் என்னதான் நடக்குங்க? இன்னைக்கு அதிகாலையில் தேடுறோம் நம்ம. இன்னைக்கு ஏன் இன்னமும் நமக்கு விடுதலை கிடையாதுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்ம கவனிக்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? ராஜ்யத்தையும் தேடு, நீதியையும் தேடு. அதே போல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்துல கற்றுக்கொள். அடுத்தது என்ன சொல்றாரு? என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்றார். இன்னைக்கு சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொண்ட எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பிரச்சனை தீரல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பாரத்தை அவங்களே சுமக்கிறாங்க. அவங்க பாரத்தை இறக்கி ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு அவருடைய ஆத்ம பாரத்தை தான் மேலே சுமந்து கொண்டு அவங்க ஊழியத்தை செஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும். அதனால இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை டபுள் ட்ராக் வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன், இரண்டு தண்டவாளத்திலே பயணிக்கிற ஒரு வாழ்க்கையை போல. அப்போ ஒரு தண்டவாளத்தில் பயணித்தா போய் ஊர் போய் சேர முடியாது, ட்ரெயினை எங்கேயாவது தடம் புரண்டு உட்காந்து கிடக்கிற மாதிரி நாமளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடம் புரண்டு கிடப்போம். அப்போ நாம் ரெண்டு தண்டவாளத்தில் போகணுன்னுக்குள்ளார் அதுதான் சொல்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தான் வாக்கியதான்னார். அப்போ இதெல்லாம் இந்த வசனத்தை நான் பிடிச்சேன். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அப்புறம் மனுஷனையும் மற்ற அரசியல்வாதிகளையும் நம்பிட்டு ஓடுறது கிடையாது. ஆண்டவரையே தன் நம்பிக்கையாகி கொண்டு இருக்கணும். அவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு அவரையே நம்பி உக்காந்துட்டு உனக்கு அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும். அதுதான் நம்ம செய்ய மாட்டோம், அதுதான் செய்ய விட மாட்டேன் பிசாஸ். அப்போ இந்த வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட அவன் விடாமல் மேற்படியான் என்ன செய்கிறான், அவனுடைய ஆவியை நமக்குள்ளார கொண்டு வந்து நம்மளை சோர்வடைய செய்கிறான். நண்பாங்களே, இன்னைக்கு நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். உன் ஆவியில் கொஞ்சம் அலர்ட் ஆகணும், ஆவியில் நம்ம அலர்ட் ஆகணும். ஆவியில் நாம் உயிர்ப்பிக்கப்படணும்னா வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்படணும் நம்ம கேட்கணும். அன்பாவில்ல, அதை நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டுனா அந்த வசனத்தின்படி நம்ம உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு வெற்றி தாங்க, விடுதலை தாங்க. இன்னைக்கு தாவீது அப்படி தான் வெற்றியை பார்த்தார். அதனால தான் அவர் சொல்கிறார், உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ரெண்டு இடத்துல உயிர்ப்பித்ததுன்றார். அடுத்தது 93 பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தர். எதை? கட்டளைகளால். ஆண்டுடைய கட்டளைகளால் உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். இன்னைக்கு எப்படியாக பவுல், நான் நிர்பந்தமான மனுஷன், நான் யார் என்னை இந்த பாவ மரணத்திலிருந்து என்னை மீட்பெடுப்பார்னு சொல்லி 7வது அதிகாரத்தில் ரோமரில் புலம்புறாரு. 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்னுடைய ஆவிக்குரிய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிட்டேன்னார். அதில் அழகாக சொல்கிறார், விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன காரணம்? இயேசு கிறிஸ்துவினாலே பெற்ற வசனங்கள், இயேசு கிறிஸ்துவினாலே பெற்ற ஆவியின் பிரமாணங்கள் அவர் என்ன செஞ்சு தான், இதை பாரு அழகாக சொல்கிறார், ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே என்றார். அப்போ இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கலை, இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களை அவர் பிடித்து கொண்டதுனால அவர் விடுதலை ஆக்கப்பட்டார். இன்றைக்கி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க அன்பாவிலே. இந்த வசனத்தினுடைய ஆழமான காரியத்தை நாம் அறிந்து கொண்டோம்னா அந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும். ஆமேன். இன்றைக்கி நாம் ஒப்பு கொடுப்போமா, ஆண்டுட்டு ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த வசனம் எல்லாம் கையில் கொடுத்துட்டாச்சு. இன்றைக்கி இதில் லட்சக்கணக்கான வசனங்கள் வேதத்தில் இருக்குது. உனக்குன்னு ஒரு வசனத்தை எழுது, ஆண்டவர்கிட்ட கேளு. அந்த வசனத்தின்படி நம்ம உயிர்ப்பிக்கப்பட ஜெபி, அந்த உயிர்ப்பிக்கப்படப்பட இன்றைக்கி அந்த வசனத்தின்படி நாம் உயிர்ப்பிக்கப்பட இன்றைக்கி நம்ம பிரச்சனைகள் தீரணும். ஒப்பு கொடுப்போம்மா, ஜெபிப்போம்மா. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே. ஆண்டவரே, தாவீது எப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. ஆண்டவரே அதே போல் நானும் நாங்களும் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் உயிர் அடைவோம், அப்பொழுது நாங்கள் வெற்றி அடைவோம் ஆண்டவரே, அப்பொழுது விடுதலை அடைவோம் ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆண்டவரே. அந்த வசனம் ஆண்டவரே, எவ்வளோ நாம் வசனத்தை நாங்கள் கேட்டோம், வசனத்தை படித்தோம், அலட்சிய பாராட்டுகிறோம் ஆண்டவரே. அந்த அலட்சியத்தின் ஆவி எங்களுக்குள்ளேருந்து எடுத்து போட்டு, நிர்விசாரத்தின் ஆவி எடுத்து போட்டு, உம்முடைய நிலவரமான ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றி, அந்த வசனத்தின்படி என்னை எங்களை உயிர்ப்பி அப்படியே செய்ய போகிறீங்க.

ஒரு காதல் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சாமுவேலோடு பேசுகிறார், நான் ஈசாயின் குமாரர்கள் ஒருவனை எனக்கென்று தெரிந்தெடுத்தேன், நீ பெத்லகேமுக்கு போ என்று சொல்லி கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார். சாமுவேல் தைலத்தை ஒரு கொம்பில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போகிறான். எப்பொழுது மூப்பர்கள் எல்லாரும் ஓடி வருகிறார்கள், சமாதானம்தானா என்று கேட்கிறார்கள். சமாதானம்தான் என்று சொல்லி விருந்துக்கு ஈசாயின் பிள்ளைகளை எல்லாம் அழைக்கிறான். தாவீது இல்லை, தாவீது வரவில்லை, தாவீதின் தகப்பனோ சகோதரர்களோ தாவீது ஒருவன் உண்டென்று சாமுவேலுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை. சாமுவேல் இடத்துல ரிக்வெஸ்ட் பண்ணவும் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு வீட்டில் இன்னொரு பையன் இருக்கிறான், நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடும். எதுவுமே கேட்கவில்லை, எதுவுமே செய்யவில்லை. தாவீது இல்லை என்ற கவலை யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு தாவீது சிறுமைப்படுத்தப்பட்டவனாயிருந்தான். தாவீதின் சங்கீதங்களிலே அதை வெளிப்படுத்தியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். 27வது சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என்று. 69வது சங்கீதத்திலே சகோதரர்களை குறித்து இப்படி சொல்லுகிறார், என் சகோதரருக்கு நான் அந்நியனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேட்டு மனுஷனுமாக இருந்தேன், யாரோ மாதிரி இருக்கிறேன். என் சகோதரர்களுக்கு, என் தாயின் பிள்ளைகள், என் உடன் பிறந்த சகோதரர்கள் என்னை அந்நியனாய் வேட்டு மனுஷனாகவே பார்க்கிறாங்க, தங்களுடைய தம்பியாகவே பார்க்கவில்லை. இப்படி சிறுமைப்படுத்தப்பட்டவன் தான் இந்த தாவீது. ஆனால் மனுஷன் பார்க்கிறபடி பாராத ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். அதுதான் 139ல் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, என் வலி என்னவென்று உங்களுக்கு தான் தெரியும் அப்பா, என் உட்காருதலையும் அறிந்திருக்கிறீர், என் எழுந்திருத்தலையும். காட்டில் அதிக நாட்கள் செலவிட்டவன் தாவீது. வீட்டில் இருந்தா அப்பா என்று கூப்பிட்டு பழகியிருப்பான் தன் தகப்பனை. காட்டில் சத்தமிட்டு அப்பான்னு கூப்பிட்டாலும் ஈசாய்க்கு கேட்காது. அதனால தாவீது பரலோக தேவனை அப்பா என்று அழைத்து பழகினான். 89வது சங்கீதத்திலே ஆண்டவரே அதை சொல்லுகிறார், அவன் என்னை நோக்கி என் பிதா என்று சொல்லுவான் என்று. இந்த தாவீதை தேவன் தமக்கு என்று தெரிந்தெடுத்தார். இப்பொழுது தாவீது வரவழைக்கப்படுகிறான். தாவீது இந்த பந்தி நடக்கிற இடத்துல வரும்போது கர்த்தர் சாமுவேலோடு சொல்லுகிறார், நீ எழும்பு என்று. யார் யார் அற்பமாக எண்ணினார்களோ, யார் யார் தாவீதை ஒதுக்கி வைத்தார்களோ, அத்தனை பேர் கண்களுக்கு முன்பதாக இப்பொழுது அவ்வளோ பெரிய தேவ மனிதன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி சாமுவேல் தாவீதுக்கு முன்பதாக எழுந்து நிற்கிறான். சாமுவேல் எழுந்து நிற்கும்போது மற்றவர்களால் உட்கார்ந்திருக்க முடியுமா? இல்லை, அந்த பட்டணத்து மூப்பர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இனி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஈசாயும் எழுந்து நின்று தான் ஆக வேண்டும், சகோதரர்களும் எழுந்து நின்று தான் ஆக வேண்டும். எல்லாரும் இப்பொழுது எழுந்து நிற்கிறாங்க. அத்தனை பேர் கண்காண அற்பமா எண்ணப்பட்டவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க என்பதை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை மறவாதிருங்கள். உங்களை தேவன் தெரிந்தெடுத்தது உண்டானால் ஒரு நாள் உண்டு, அத்தனை கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்தி தம்முடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்துவார். நிச்சயமாய் கர்த்தர் இதை செய்வார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் கட்டளையிடுவேன் என்று. கர்த்தர் அப்படியே ஒவ்வொருவருக்கும் செய்து உங்களை சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, மனுஷன் பார்க்கிறபடி எங்களை பாராதவரே, மனுஷன் எண்ணுகிறபடி எங்களை எண்ணாதவரே, நீர் எங்களை தெரிந்தெடுத்த உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எப்படி தாவீதை
ஆண்டவரே, அவனை சிறுமைப்படுத்தினவர்கள் கண்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தினீரோ, அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். வல்லமையுள்ள கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வின் தலைப்பாக நீ விண்ணப்பம் பண்ணினதுனாலே என்கிற ஆரம்பத்தோடு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்கிற ஜீவ வார்த்தை பிலிப்பியர் 4:6 உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் உங்கள் கவலைகளை குறித்து என்ன செய்வீர்கள்? அவற்றை உங்களுடைய உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொள்ளுவீர்களா, அல்லது பரத்துக்கு நேராக திருப்புவீங்களா? சனகரிப் என்னும் கொடிய அசீரியா தேசத்து ராஜா எருசலேம் பட்டணத்தை அழித்து போடும்படி ஆயத்தம் பண்ணுகையில் எசேக்கியா ராஜாவுக்கு செய்தி அனுப்பி பிற தேசங்களை கைப்பற்றினது போலவே ஜூதாவையும் கைப்பற்றுவேன் என்று அறிவித்தான். எசேக்கியா ராஜா அச்செய்தி அடங்கிய ஓலையை எடுத்துக்கொண்டு ஜெருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக அதை விரித்து எசாயா 37:14 காணலாம். கர்த்தரை நோக்கி தங்களை ரட்சிக்கும்படிக்கு விண்ணப்பம் பண்ணினார். வெகு சீக்கிரத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை எசேக்கியா ராஜாவுக்கு இவ்வண்ணமாக தெரிவித்தார் என்று கூறினார். அசீரிய ராஜாவாகிய சனகெரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறார். எசேக்கியாவின் ஜெபத்திற்கான பதில் அன்று இரவே நிறைவேறினதை வேதத்திலே நாங்கள் காணலாம். தேவன் தாமே தலையிட்டு அற்புத விதமாக எதிரி படைகளை பட்டணத்திற்கு வெளியிலேயே வீழ்த்தினார். அசீரியா படை ஒரு அம்பை கூட எய்யாமல் எசாயா 37:33 காணலாம். ஜெருசலேம் பட்டணத்தை விட்டு போய் சனகெரிப் இனி ஒருபோதும் திரும்பி வராதபடிக்கு வெளியேற்றினார். நீ விண்ணப்பம் பண்ணினதினால் என்று தேவன் எசேக்கியாவை குறித்து கூறிய இம்மூன்று வார்த்தைகளில் நின்று நாம் நம்முடைய கவலைகளை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நன்கு விளங்குகிறது. எசேக்கியா தேவனிடம் திரும்பியதால் தேவன் அவனையும் அவன் ஜனத்தையும் விடுவித்தார். நாம் நம்முடைய கவலைகளை ஜெபங்களாக விண்ணப்பங்களாக ஏறெடுக்கும் பொழுது தேவன் நமக்கு எதிர்பாராத விதத்தில் அற்புத வண்ணமாக பதிலளிக்கிறவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டடையலாம். ஜெபமானது இந்த உலகத்தையே அசைக்கும் கரத்தை அசைக்க கூடியது என்று E.M. பவுன்ஸ் கூறுகிறார். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு முள்ளந்தண்டு. ஜெபத்தினால் எங்கள் தேவனிடத்திலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டு மறு உத்தரவு பெற்றுக் கொள்ளத்தக்கவர்களாய் தேவனுடைய சித்தத்தின்படிக்கு அவருடைய விருப்பத்தின்படிக்கு அவருக்கு உகந்த விதத்துல அவர் ஏற்றுக்கொள்ளும் ஜெபமாக நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது அடுத்த கணமே நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக தேவன் இரக்கம் உள்ளவரும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆனபடியினால் இந்த உலகத்தையும் அசைக்கும் எதையும் எங்களுக்கு எதிராக வருகிற அத்தனையையும் அசைத்து தவிடுபடியாக்கும். ஆனபடியினால் கர்த்தரையே நம்பியிருங்கள். அவருடன் ஜெபத்தோடு அவருடைய பாதத்திலே காத்திருங்கள். ஆமென். இப்படியாக 24 மணி நேரங்களும் தேவ செய்திகளையும் இனிய பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

சமீபத்தில் நான் வாசித்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏராளமான விளை நிலங்கள் இருந்தன, வேலைக்காரர்களும் இருந்தனர். தன்னுடைய நிலத்தில் விளைந்த முதல் பலனை இறைவனுக்கு படைப்பது அந்த செல்வந்தனுடைய வழக்கமாக இருந்தது. வேதம் சொல்வது போல, முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் என்பதின்படி தவறாமல் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்தார். தன்னுடைய நிலத்தில் விளைந்த முதல் வாழைக்குலை ஒன்றை அந்த வேலைக்காரனிடம் கொடுத்து அதை ஆலயத்தில் படைக்கும்படி சொன்னார். உடனே அவன் வாழைக்குலையை எடுத்துக்கொண்டு இறைவனின் ஆலயத்தில் படைக்கச் சென்றான். அந்த நேரம் அந்த வேலைக்காரனுக்கு பசி உண்டாகியது. இறைவனுக்கு படைக்க தான் கொண்டு செல்லும் அந்த வாழைக்குலையில் இரண்டு பழங்களை பித்து சாப்பிட்டான். ஆனாலும் பசி அடங்கவில்லை. மீண்டும் இரண்டு பழங்களை சாப்பிட்டு விட்டு மீதியை இறைவனுக்கு படைத்து விட்டான். அன்று இரவு அந்த செல்வந்தர் கனவில் இறைவன் வந்தார். மகனே, நான் இன்று உன் தோட்டத்தில் விளைந்த நான்கு வாழைப்பழங்களை சாப்பிட்டேன், மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லிவிட்டு மறைந்தார். காலை எழுந்தவுடன் அந்த செல்வந்தர், நான் ஒரு வாழைக்குலை கொடுத்தனுப்பினேன், ஆனால் இறைவன் நான்கு பழங்களை சாப்பிட்டதாக சொன்னாரே, மீதி பழங்களை வேலைக்காரன் என்ன செய்திருப்பான் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த வேலைக்காரனை அழைத்தார். உடனே அங்கு வந்த வேலைக்காரன் பயந்து கொண்டே நடுக்கத்துடன் நான்கு பழங்களை சாப்பிட்டதையும் தயவு செய்து மன்னிக்குமாறும் கேட்டுக்கொண்டார். நடந்த விஷயங்களை உடனே நிதானித்து தெரிந்து கொண்டார் செல்வந்தர். அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வசனம் அவருக்கு நினைவிற்கு வந்தது. உடனே அந்த வேலைக்காரனை கட்டி அணைத்து கொண்டார். வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த செல்வந்தர் இறைவன் கனவில் வந்ததையும் அவர் சொன்னதையும் கூறினார். அப்போதுதான் அந்த வேலைக்காரனுக்கு நிம்மதி வந்தது. அன்று முதல் அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரர்கள் மற்றும் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏராளமான பொருட்களை அளித்து அவர்களையும் மகிழ்வித்தார். நாமும் கூட நம்முடைய அருகில் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவினால் தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார். அதற்கேற்ற பலனையும் அவர் நமக்கு கொடுப்பார். என்ன செய்வோமா?

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரத்தை நாம் கவனிக்கலாம்.
2: So let us meditate on Proverbs chapter 8 today.
1: நீதிமொழிகள் 8 அதிகாரத்தினுடைய முதல் 4 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன்.
2: I'm going to read first 4 verses of Proverbs chapter 8.
1: ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூட்டங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும்.
2: Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way, where the paths meet, she takes her stand. Beside the gate leading into the city, at the entrance, she cries aloud, Unto you, O men, I call, and my voice is to the sons of men.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஞானத்தை குறித்து நான் அநேக பாடங்களை இந்த நீதிமொழிகள் தியானத்தில் நான் உங்களோடு பேசியிருக்கிறேன்.
2: I have already spoken about this wisdom in many lessons and many devotions from this Proverbs.
1: ஞானம், புத்தி, அறிவு என்று சொல்லி அநேக விதங்களில் உங்களோடு நான் தியானங்களை நான் எடுத்திருக்கிறேன்.
2: And I have taken devotions about this wisdom, understanding, knowledge in many ways.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் சும்மா ஒரு பட்டியல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 5வது தியானம் நம்முடைய 180 5வது தியானத்தில் ஞானத்தை பெற்றுக்கொள், get wisdom, சம்பாதி அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசியிருக்கேன்.
2: And if you want to see, you can see devotion number 5, which says get wisdom.
1: அதே போல 9வது தியானத்தில் வந்து ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு பேசியிருக்கேன்.
2: And also devotion number 9, which is the beginning of wisdom.
1: 11வது தியானத்தில் நாம் பார்ப்போம். ஆனால் 11வது நாளில் ஞானத்தை அறியும் ஞானம் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசியிருக்கேன்.
2: And if you want to see devotion number 11, which is wisdom to know wisdom.
1: 19வது தியானத்தில் வந்து ஞானம் கூப்பிடுகிறது அப்படின்னு பேசியிருக்கேன்.
2: And in wisdom 19 devotion number 19 I have spoken about the call of wisdom.
1: Wisdom is calling அப்படின்னு பேசியிருக்கேன். அதே போல 26வது தியானத்தில் ஞானத்தின் ஆலோசனை அப்படின்னு பேசியிருக்கேன்.
2: And also in devotion number 26 I have spoken wisdom's counsel.
1: 29வது தியானத்தில் ஞானத்தை சம்பாதி அல்லது சேர்த்துவை அப்படின்னு பேசியிருக்கேன்.
2: And in devotion number 29 I have spoken on store up wisdom.
1: 31வது தியானத்தில் கர்த்தர் ஞானத்தை சேர்த்து வைக்கிறார் அப்படின்னு ஒரு தியானத்தை நான் எடுத்திருக்கிறேன்.
2: And devotion number 31 I have spoken on God stores wisdom.
1: 36வது தியானத்தில் வந்து ஞானம் வந்து கொடுக்கும் பாதுகாப்பை பற்றி பேசியிருக்கிறேன்.
2: And in devotion number 36 I have spoken about wisdom gives protection.
1: 76வது தியானத்தில் வந்து ஞானம் வந்து எப்படி ஒப்பிடப்பட முடியாத, ஒப்பில்லாத ஞானம் என்று பேசியிருக்கிறேன்.
2: And devotion number 76 I have spoken how uncomparable wisdom.
1: அதே போல 82வது தியானத்தில் வந்து சிருஷ்டிப்பிலே தேவனுடைய ஞானம் என்று பேசியிருக்கிறேன்.
2: And devotion number 82 God's wisdom in creation.
1: 83வது தியானத்தில் உலக ஞானம், தேவ ஞானம் என்று ஒப்பிட்டு பேசியிருக்கிறேன்.
2: And devotion number 83 I have spoken about God's wisdom versus world's wisdom.
1: இந்த மாதிரி பலமுறை இந்த ஞானத்தை பத்தி பேசியிருக்கிறேன்.
2: So in this way I have spoken about this wisdom many times.
1: ஒவ்வொரு முறை இந்த நீதிமொழிகள் வாசிக்கும் போது ஞானம்ன்ற வார்த்தை வந்தா சரி நம்ம இதோட முடிச்சிட்டோம் அப்படி நான் நினைப்பேன்.
2: Every time I encounter this word wisdom I think we have ended this wisdom by now.
1: ஆனா திரும்ப திரும்ப அந்த பகுதிகள் வரும்போது ஆண்டவர் புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து அதை பற்றி இன்னும் படிக்க வைக்கிறார்.
2: But whenever we read and that wisdom, the Lord shows new things and make us to learn new things.
1: ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் நான் திரும்ப இன்னொரு முறை நான் 180 தியானத்தை முதல் அதிகாரத்துல இருந்து ஆரம்பிச்சா எல்லாமே புதுசா இருக்கும்ன்றதுல எனக்கு சந்தேகமே இல்ல.
2: Maybe if by God's grace if I start this 180 devotions again from Proverbs 1, I think we will get all new things about wisdom.
1: தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு ஆழ்துளை கிணறு போன்றது.
2: So the word of God is like a deep well.
1: அதை நம்ம எத்தனை முறை நம்ம எடுத்து எடுத்து நம்ம வெளியே தண்ணீரை கொண்டு வந்தாலும் புது தண்ணீர் அங்கே சுரந்துரும்.
2: No matter how much time you draw water out of the well, that will bring forth new waters.
1: நம்ம நிறைய வேளை நினைப்போம், அப்பா நம்ம இந்த வசனத்தை முழுசா படிச்சிட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம்.
2: Many times we will think we have known this word fully, we have completed it fully.
1: ஆனா இந்த வசனத்தினுடைய ஆழங்களும் தேவனுடைய வார்த்தையில மறைந்திருக்கிற பொக்கிஷங்களுக்கும் முடிவே கிடையாது.
2: But there is no end for the depths that are present in this word and the treasures that are hidden in the word of God.
1: எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை ஆயிரம் கணக்கானோர் அதை குறித்து எழுதினாலும் அதனுடைய ஞானம் ஒவ்வொரு முறையும் அதனுடைய பொக்கிஷங்கள் ஒவ்வொரு முறையும் புதிதாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
2: No matter how many thousands years may roll by or how many thousand people may write about it, but the treasures that are hidden in the word of God are new every day.
1: தேவன் எழுதி கொடுத்த ஒரு சிறிய புத்தகம், ஒரு 1500 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்திலேயே இவ்வளவு ஞானம் ஆண்டவர் உள்ள வச்சிருப்பாருனா தேவனுடைய ஞானம் என்பது எவ்வளவு பெரிதா இருக்கும்னு யோசித்து பாருங்க.
2: So just imagine if God could keep so much of wisdom in the small book containing 1500 pages, how much wisdom Lord would be having.
1: அவருடைய ஞானம் அளவிடவே முடியாது.
2: So his wisdom is cannot be measured.
1: அவருடைய ஞானத்தை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது.
2: We cannot know his wisdom.
1: நாம இவ்வளவு படிச்சிட்டோம் நினைச்சிட்டு ஓஹோ நம்ம பைபிளை ரொம்ப தெரிஞ்சிட்டோம் நினைக்கிறோம் பாருங்க, நம்ம ஒரு மணலினுடைய ஒரு சின்ன ஒரு இமியை தான் நம்ம தொட்டிருக்கிறோம்.
2: So when we see that when we have read the Bible and we have known so many things, but actually we have just touched one grain of the sand.
1: Correct. One grain of sand தான் நம்ம தொட்டிருக்கோம். அவருடைய ஞானம் எல்லைக்கு அடங்காதது, அளவிட முடியாது.
2: His wisdom is unmeasurable and it is beyond boundaries.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: எனக்கு இதை வாசித்தபோது எனக்கு இன்னைக்கு அது புதுசா இருக்காது.
2: So even today when I read it, it appeared new to me.
1: எனக்கு இந்த பகுதியை வாசித்த பொழுது என் மனதை ஆண்டவர் ஒரு பக்கம் திருப்பினார் இன்னைக்கு.
2: So when I read the scripture portion, the Lord turned my heart towards one thing.
1: நீங்கள் இந்த வேத பகுதியை வாசித்தீங்கன்னா,
2: if you read here,
1: ஞானம் கூப்பிடுகிறது அப்படின்னு பாக்குறோம், புத்தி சத்தமிடுகிறதுன்னு பாக்குறோம்.
2: We see wisdom is calling out and understanding is raising our voice.
1: ஆனால் அதுல முக்கியமா இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் வந்து ஞானம் அதனுடைய சத்தம் எங்கெல்லாம் கேட்கப்படும் அப்படின்றத இந்த இடத்துல பல விதங்களில் எழுதி இருக்கிறார் ஞானி.
2: But the important thing that is mentioned here is places where wisdom is heard.
1: எந்த இடங்கள்ல ஞானத்தின் சத்தம் கேட்கும்?
2: Where are the places where wisdom is heard?
1: இடங்கள் ரொம்ப முக்கியம்.
2: The places are very important.
1: நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்கள், இடங்கள் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்திற்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் இருக்கிறது.
2: So even in our life, there is importance for a specific importance for specific places.
1: அந்த இடத்தை போய் அடைகிற வரைக்கும் அதுல உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது.
2: Until we reach that place, we cannot inherit the blessings present there.
1: எல்லாருமே இருக்கிற இடத்திலே எல்லாம் கிடைக்கும் நினைக்க கூடாது.
2: So everyone should not think that they will get things in the place where they are.
1: உதாரணமாக,
2: for example,
1: நமக்கு ஆகாரம் வேண்டும்னா அந்த ஆகாரத்தை பெறுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு.
2: So if we need food, there is a place where we can get our food.
1: நமக்கு வாங்க வேண்டிய பொருட்களுக்கு விற்பதற்கு ஒரு இடம் இருக்கு.
2: And there is a place where we can get our provisions.
1: எல்லாமே எல்லா இடத்திலும் கிடைக்காது.
2: You cannot get everything everywhere.
1: நிறைய இடங்களை ஆண்டவர் குறிப்பிட்ட விதமாக சில நன்மைகளை தருகிறதாக ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
2: The Lord has set certain places specifically to give certain blessings.
1: சிலர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து ஏன் வெளிநாடுகள்ல கூட தண்ணீரை வாங்குறதுக்கு, நம்ம ரொம்ப அற்பமா நினைக்கிற தண்ணீரை வாங்குறதுக்கு அவங்க பல மைல் தூரம் டிராவல் பண்ணி தான் ஒரு குடம் தண்ணீர், ஒரு பாட்டில் தண்ணீரை வாங்க முடியுது.
2: In many places, even in foreign countries, the water which we despise so much, but they have to travel a long way just to buy a bottle of water.
1: ஏனென்றால் அவங்க இருக்கிற இடங்கள்ல அந்த தண்ணீர் வந்து எவ்வளவுதான் அவங்க ஆழ்துளை கிணறுகளை போட்டா கூட அந்த தண்ணி வரவே வராது.
2: It's because no matter how deep they bore wells in their places, they won't get water.
1: சில இடங்களில் சொல்கிறாங்க அந்த இடங்களில் நீங்கள் போர் போட்டு தண்ணி எடுக்கலாம்னு நினச்சா தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் தான் வருமா.
2: ஸோ இன் சர்டன் பிளேஸ் தே சே இஃப் யூ போர் வெல்ஸ் தேர் தே வில் கெட் ஆயில் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர்.
1: எண்ணெய் வந்து ரொம்ப விலையேற பெற்றது தான்.
2: ஆயில் இஸ் ரியலி எக்ஸ்பென்சிவ்.
1: ஆனால் அந்த எண்ணெயை வச்சு உயிர் வாழ முடியாது.
2: பட் யூ கேன் நாட் லிவ் வித் ஆயில்.
1: என்ன தான் பணம் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவங்க நினைக்கிறது அவங்களுக்கு கிடைக்காது.
2: No matter whatever how much money you may have you will they will not get what they need in that place.
1: நம்மலாம் பாருங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக கடைகளுக்கு போறதும் நம்ம விரும்பனத ஷெல்ஃப்ல இருந்து அப்படியே எடுத்து பையில போட்டு நம்ம பாட்டு தூக்கிட்டு வந்துறோம்.
2: So we just simply get into shops we get whatever we want into our bags and come out of the shop.
1: நம்ம டாக்டர்ஸ் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து இந்த மருந்தை வாங்கிடுங்கன்னு சொன்னா பக்கத்திலே அடுத்த அந்த டாக்டர் ஆபீஸ்க்கு பக்கத்திலே ஒரு கடை இருக்கும் அதுல போய் நீட்டிங்னா போதும் உங்களுக்கு வேண்டிய மெடிசின்லாம் கையில கிடைச்சிரும்.
2: So if also doctor prescribes some medicine we have a pharmacy next to the doctor's room where we can go show the prescription get whatever medicine we need.
1: ஆனா நிறைய வேளையில நிறைய இடங்கள் இருக்கு அந்த இடத்து என்னதான் டாக்டர் எழுதி கொடுத்தாலும் பக்கத்துல மருந்து கடை இருக்க போறது இல்ல அந்த மருந்தை வாங்குறதுக்கு இவங்க படாத பாடு படணும்.
2: So and there are certain places where when they are prescribed certain medicine there will not be any pharmacies to get that medicine and they have to suffer a lot to get that medicine.
1: அந்த சின்ன ஊசிய வாங்குறதுக்கு சின்ன மாத்திரையை வாங்குறதுக்கு அவங்க பல மைல் தூரங்கள் போக வேண்டியிருக்கும்.
2: They have to travel and go many miles just to buy one small medicine or small injection.
1: நான் சொல்வேன் உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது ரொம்ப உயர்ந்தது ரொம்ப விலையேற பெற்றது அப்படின்னா அது ஞானம்.
2: I tell you wisdom is the most expensive the best and the greatest thing in this world.
1: நீங்க அந்த வேதம் முழுவதும் நீங்க வாசித்து பார்க்கும்போது விசேஷமா நீதிமொழிகளை வாசித்து பார்க்கும்போது ஞானத்தை வந்து பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் ரத்தனங்களை பார்க்கிலும் வைரங்களை பார்க்கிலும் ரொம்ப விலையேற பெற்றதாக சித்தரிக்கிறது.
2: So when you read this Bible especially in Proverbs you can read that this wisdom is more precious than silver gold gems and all precious stones.
1: அதாவது எதை நீ வாங்க எதை சம்பாதிக்க மறந்தாலும் ஞானத்தை சம்பாதிச்சிரு அப்படினு சொல்லி அதோட விலையேற பெற்ற தன்மையை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது.
2: So it also speaks about the greatness and preciousness of the wisdom where it asks us to attain and buy it no matter whatever you get or not.
1: ஆனால் ரொம்ப சிறப்பு என்ன தெரியுமா?
2: But what is more special?
1: ஒரு மனிதனை வாழ வைக்கிற ஒரு மனிதனை உயர்த்துகிற ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பா இருக்கிற இந்த ஞானத்தை ஆண்டவர் கண்டடையாத ஒரு இடத்துல கிடையாது. இந்த பகுதியில் வாசிக்கும் போது கிட்டத்தட்ட நான்கு முக்கியமான இடங்களிலே ஞானத்தின் சத்தத்தை அல்லது ஞானத்தின் குரலை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம்.
2: So this wisdom which is more great which is more expensive which is really great and which gives life to a person the Lord has not set this wisdom in any places where we cannot find it but he has set in the places where you can read in the scripture portion four important places where you can hear that wisdom.
1: அதாவது wisdom God has kept wisdom as accessible. நாம வந்து கண்டடையத்தக்க ஒரு இடத்துல தேவன் ஞானத்தை வைத்திருக்கிறார்.
2: So God has set this wisdom where it is accessible.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அது உண்மையாகவே நமக்கு மகிழ்ச்சியை தரணும்.
2: That it should really give us happiness.
1: இந்த ஞானத்திற்காக நான் அங்கங்கு அலைய வேண்டியதில்லை. நான் வந்தடையத்தக்க ஒரு இடத்துல கர்த்தர் எனக்காக ஞானத்தை சேர்த்து வைக்கிறார்.
2: So we need not wander around to get this wisdom but the Lord has kept this wisdom in a place where they can get easy access.
1: அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்த்தர் இங்க நான்கு இடங்களை சுட்டி காட்டுறாரு.
2: The Lord here mentions four places where I can find that wisdom.
1: அதை நாம் ஒவ்வொன்றாய் கவனிக்கலாமா?
2: So let us listen to each and
1: one. இந்த ஞானம் வந்து அதனுடைய சத்தம் அதனுடைய கூப்பிடுதல் எங்கே கேட்குமா?
2: So where can we hear this wisdom's voice?
1: ரெண்டாம் வசனத்துல வாசிக்கும் போது அது தமிழ்ல வாசிக்கிறோம். அது அதாவது ஞானம் வழி அருகே உள்ள மேடைகளிலே அது கேக்குது.
2: In verse 2 it says at the highest point along the way.
1: எங்க இருக்குதான் அது?
2: Where it is?
1: வழி அருகே, அதாவது வழி அருகே உள்ள மேடைகளில் கேட்கிறது.
2: Along the ways heights.

0: இன்ஸ் அலாங் த வே.
1: இது எதை பற்றி பேசுதுன்னு சொன்னால், அந்த காலங்களில் வந்து வழியில் வந்து பாதையில் வந்து உயர்ந்த இடங்களை வச்சுருப்பாங்க.
0: ஸோ இன் தோஸ் பிளேசஸ் தோஸ் டேஸ் தே வில் ஹாவ் ஹையர் பிளேசஸ் ஆர் ஹைட்ஸ் அலாங் த வே.
1: இது நம்ம நாட்டில் கூட ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக இருந்தது.
0: ஸோ மெனி இயர்ஸ் அகோ திஸ் வாஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் ஆர் பிளேசஸ்.
1: இது என்ன இடம்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் வந்து தாங்கள் சுமந்து கொண்டு வந்த பொதிகளை, தங்கள் சுமந்து கொண்டு வந்த மூட்டைகளை அவர்கள் இறக்கி வைக்கிறதுக்காக உயர்ந்த இடங்கள் வைக்கப்பட்டது.
0: So those higher places are the places where people can just drop down the the goods or the carriages that they have brought.
1: அதாவது நம்ம இன்றைக்கு எதுவுமே நாம வந்து தலைமையில சுமந்துட்டு போறது இல்ல. நாம வந்து எல்லாத்தையுமே வந்து வாகனங்களில் சுமந்துட்டு போறதுனால இதனுடைய விலை நமக்கு தெரியாது.
0: So today we don't carry anything upon our head. We actually carry everything through vehicles. So we don't know its value.
1: அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா, தலைமை இருக்கிற அந்த வெயிட்டை வந்து திருப்பி தர வரைக்கும் இறக்கிட்டு திருப்பி தூக்குறது பெரிய பிரச்சனை.
0: Those days though the weight that they carry on their head that will be a really hard thing for them to keep it down and again put it upon their head.
1: அவங்க வந்து தங்கள் தலை மேலயோ தோள் மேலயோ ஒன்றை வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் அல்லது ஒருத்தர் இன்னொருவர் வந்து உதவி செய்து தூக்கி வைப்பாங்க.
0: So in order to help a person to keep this good or weight upon their head on the shoulder there will be other person who will help them.
1: ஆனா வழியில பிரயாணம் பண்ணிட்டு போற வழியில இதை இறக்கிட்டாங்க அப்படின்னா திருப்பி தூக்கி வைக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க.
0: But if on the way if they just keep that weight down there will not be any person to help them to keep this again upon their head.
1: அதனால என்ன பண்ணுவாங்க, தங்க தோள்ல இருக்கிற சுமை அல்ல தலைமேல இருக்கிற சுமையை வந்து ஒரு உயர்வான இடத்துல அப்படி இறக்கிட்டு அங்கிருந்தே அப்படியே இழுத்து திரும்ப தலை மேலேயோ அல்லது தோல் மேலேயோ வச்சுக்கிடுவாங்க.
0: So therefore these people will rest those goods or luggages upon a higher places so that they can again keep it upon their head on their or shoulders very easily.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இந்த வசனம் சொல்லுது, இந்த ஞானம் என்னுடைய சத்தம் எங்க கேட்கும் அப்படின்னா, இந்த வழி அருகே உள்ள மேடைகள் அல்லது உயர்ந்த இடங்கள்ல இது கேட்குமா.
0: So here this verse says this voice of wisdom will be heard at the highest points along the way.
1: இது என்ன இடம் தெரியுமா?
0: You know what is that place?
1: ஞான மனைகவெள்ள நம்ம சத்தத்துல துணிக்கிற இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த இடத்துல களைப்பாகி எந்த இடத்துல ஓய்வு எடுக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஓய்வு நேரங்கள்ல இந்த ஞானம் வந்து நம்மோடு பேசும்.
0: So this is the place where we become so tired and exhausted and where we want to take rest there this wisdom will speak to us.
1: நாம படுத்துறக்கும் போது, நாம இளைப்பாறும் போது, நாம வந்து களைத்து போய் நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை ஞானமாக நமக்கு வெளிப்படும்.
0: When we lie down, when we take rest, when we are very tired, the word of God will speak as wisdom to us.
1: நிறைய வேளையில களைத்து போய் சோர்ந்து போய் இனி என்னால் சுமக்கவே முடியவில்லை என்று சொல்லுகிற இடங்கள் நம்ம வாழ்க்கையில மேடைகளை போல சுமைகளை எல்லாம் இறக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியாம அல்லது ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற நேரம் கர்த்தருடைய வார்த்தை இன்பமாய் துணிக்கும்.
0: So sometimes in our life when there comes these highest point along the way where we just put down all the luggages that we have and where we are totally tired and exhausted in our life and that point of time the word of God comes to us in a sweet manner.
1: இந்த சோர்வு இந்த களைப்பு என்பது சந்திக்காத ஒரு தேவ மனிதன் இல்லவே இல்ல.
0: So this weariness or tiredness is not exempted for any person.
1: வேதம் முழுவதும் முதல் பக்கத்துல இருந்து தொடர்ந்து நீங்க வாசிங்கனா இந்த சோர்ந்து போனவங்க வாழ்க்கையில களைத்து போனவங்க விரக்தி அடைந்து படுத்த ஒரு பெரிய பட்டியலே நீங்க உருவாக்கலாம்.
0: So right from the first page of the Bible until the end you can give a list of people who became very weary, tired and fainted all the way.
1: இந்த விதமான சுமை தாங்கி போல தேவனுடைய வார்த்தை நமக்கு நிறைய வேளையில நம்ம களைத்து போய் நிக்கிறோம் பாருங்க அந்த இடத்துல அந்த வார்த்தை துணிக்கும்.
0: So the word of God will give or gives his voice in places where we are totally tired and exhausted in our life.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: மோசேயை பாருங்க.
0: Look at Moses.
1: ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு பெரிய தலைவன், ஒரு பெரிய தேவ மனிதன்.
0: At one point of time he was a great leader, great man of God.
1: இந்த ஜனங்களை நானா பெற்றேன்.
0: Did I beget these people?
1: Na yen ivangala sumakkano?
0: Why should I carry these people?
1: Enakku idu vendam kartave nendra.
0: He said I don't want this Lord.
1: ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது.
0: But the word of God came to him.
1: என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்.
0: My presence shall go before you.
1: பயப்படாதே.
0: Do not fear.
1: யோசுவா பெரிய யுத்த வீரன் தான்.
0: Joshua was a great warrior.
1: கர்த்தருடைய யுத்தங்களை எடுத்து நடத்தினவன் தான்.
0: He was the one who waged wars of God.

0: ஒரு ஒரு காலத்துல வந்து இந்த மோசேக்கு ஒரு பெரிய வலதுகரம் போல இருந்தவன் தான்.
1: He was a great right hand for this Moses once upon a time.
0: ஆனால் அவனே வாழ்க்கையில சோர்ந்து போய் தலைவன் இல்லைன்னு சொல்லி நிற்கும் போது கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்.
1: So but when he fainted and was very frustrated in his life because they had no leader, but God said, you man of valor, you don't be afraid, be strong.
0: நீ பயப்படாத, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்.
1: And the Lord said, I will be with you as I was with Moses.
0: ஜெபம் பண்ணி மலையை நிறுத்தி மலையை வரப்பண்ணின பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த எலியா போன்ற பெரியவர்கள்லாம் சூரை செடிகளை படுத்துட்டு போதும் கர்த்தாவே இருந்தாங்க.
1: So also people like Elijah who brought down rain and also stopped rain, who brought down fire from heaven, but they also were totally tired and exhausted and lie down below the juniper tree.
0: ஆனால் அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை வந்து அவனை பலப்படுத்தி அவனை திரும்ப நடக்க பண்ணினது.
1: But even there the word of God came to him, it strengthened him and made him to walk again.
0: எத்தனை முறை தாவீது சோர்ந்து போனான்,
1: how many times did David become weary?
0: அவரே சொல்றாரு, உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது.
1: And he says, your word has revived me.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பவுலுடைய வாழ்க்கையை பாருங்க.
1: Look at the life of Paul.
0: இவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன்.
1: What a great man of God.
0: வெளிப்பாடுகளை பெற்ற ஒரு மனுஷன், உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் கர்த்தர் பவுலுக்கு
1: வெளிப்படுத்தினார்.
0: அவருடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் வந்தது.
1: But there came a weakness in his life.
0: சோர்ந்து போய் அவர் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துரும்.
1: And he was totally weary and he cried, Lord, take away this thorn from me.
0: அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது.
1: And the word of God revealed at that time,
0: என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும்.
1: My grace is sufficient for you and in your weakness shall my strength be made perfect.
0: அந்த வார்த்தை அவர்களுக்கு வரும்போது, இந்த சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல, அவங்க களைத்து போய் உட்கார்ந்திருக்கிற நேரத்துல அந்த வார்த்தை வந்தது பாருங்க, அவங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய வெளிச்சம் போல பிரகாசித்தது.
1: So when this word of God came in their life when they were totally tired and exhausted, it actually shone like a great light in their life.
0: பாருங்க, அந்த பவுல் சொல்லும்போது சொல்வாரு, இந்த வார்த்தையை பெற்ற உடனே நான் இப்ப பலவீனங்களை கவலைப்படுறது இல்ல, அந்த பலவீனங்களை குறித்து இப்ப நான் மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டேன்னு
1: சொல்வார். So when Paul says that when I receive this word, I don't worry about my weaknesses, but I take pride in my weakness.
0: நான் பலவீனனா இருக்கும் போதே நான் பலமுள்ளவனா இருக்கிறேன்.
1: I'm actually strong when I am weak.
0: எவ்வளவு பெரிய ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது.
1: See what a great revelation he received.
0: அநேகருடைய லைஃப் நீங்க பாருங்க, அவங்க அந்த ஞானத்தின் சத்தத்தை எப்ப கேக்குறாங்கன்னு கேட்டா, ரொம்ப களைத்து போய் அவங்க பிரயாணத்துல எல்லாத்தையும் கைவிட்டுட்டு போதும்னு உட்கார்ந்துருக்கிறாங்க பாருங்க, அந்த நேரத்துல தான் ஆண்டவருடைய சத்தம் ரொம்ப அழகாக ஞானத்தோடு நிறைந்து ஆலோசனைகளால் நிறைந்து அவர்களை வந்து உயிர்ப்பித்திருக்கிறது.
1: And you can also see the life of many people. The word of God came in the form of wisdom and filled their life only in the places where they are totally tired and exhausted and where they give up everything saying it is enough, Lord.
0: சில வேளையில நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன், சில பாடல்கள் இருக்கு பாருங்க, மிக தலை சிறந்த பாடல்களை தேவனுடைய மனிதர்கள் எப்போ எழுதினாங்க அப்படின்னு கேட்டால், அவங்க வாழ்க்கையின் உச்சாணி கடையில் இருக்கும் போதில் அவங்க வாழ்க்கையினுடைய மிக மிக சோர்ந்து ரொம்ப களைத்து விடாய்த்து போன நேரங்களில் தான் உள்ளத்தையே உருக்குகிற பாடல்களை, உள்ளத்தை பரவசப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற பாடல்களை கர்த்தர் அப்பதான் கொடுத்திருக்கிறார்.
1: And also you can see many songs which are great songs and best songs written by many great men of God. They are the songs written in times when they are totally upset, when they are totally tired and exhausted in their life, when they give up everything in their life. Only at that point of time they write these songs which excites them, which builds their faith and makes them strong.
0: அநேக பழைய பாமாலைகள், கீர்த்தனைகள்லாம் அவ்வளவு வல்லமையா இன்றைக்கும் கூட பாடப்படுகிறது. காரணம் வந்து அவைகள் படுகுழியிலே வாழ்க்கையினுடைய மிக கடினமான இடங்கள்ல எழுதப்பட்ட பாடல்கள்.
1: So the reason why many of the hymns and songs, the old songs and hymns are sung and are great today is because those songs were written when the people were down in the pit along in the tired and disappointed cases.
0: நம்ம தமிழ்ல கூட வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும், சேருமையா பந்திதனில் சிறியவராம் எங்களிடம் அப்படின்ற பாட்டெல்லாம் வேதநாயகம் சாஸ்திரியார் போன்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில எல்லாம் இழந்து எல்லாம் வெறுமையாகி பசியில உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தர் கொடுத்த பாடல் என்று நம்ம படிக்கிறோம்.
1: So we also read about the songs that is written by Vedanayam Shastriya. So he says that those are the songs when he wrote when he lost everything in his life, when he had nothing to eat, and only at that point of time where the Lord has given them songs.
0: நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க. இந்த பாடலெல்லாம் அந்த தேவ மனிதன் அவருடைய வியாதி படுக்கையில் அவர் ரொம்ப வேதனைப்படும் போது, கஷ்டப்படும் போது எழுதின பாடல். இன்றைக்கு கூட பாடப்படும் போது உள்ளத்தெல்லாம் உருகிறோம்.
1: So also a song which says, Father, I'm not able to walk, you just uphold me, you take care of me, is a song where he wrote when he was in a sick bed. And even when we sing that song today, it actually melts our hearts.
0: இந்த சபையில கூட அப்பா வந்து பலவிதமான போராட்டங்கள் வழியாக போகும்போது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பாடல்கள் இன்றைக்கு கூட ரொம்ப உள்ளத்தை தொடுகிற பாடல்களாக இருக்கும்.
1: Even in our church, we have certain songs written by our father when he wrote, when he went through parts of affliction in his life.
0: ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சபை வந்து ரெண்டாக உடைந்து சபையில் இருக்கிற மக்கள் அநேகர் சபையை விட்டு போயிட்டு ஒரு பெரிய மன வேதனையும் துக்கமும் அவர்களுக்கு இருந்த காலத்தில் கர்த்தர் கொடுத்த அநேக பாடல்களில் ரெண்டு முக்கியமான பாடல்கள்ல ஒன்று வந்து வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கும், தேவா எனக்காக எல்லாம் செய்யும், உம் கரத்தை நோக்குவேன் என்கிற பாடல்.
1: So when this song is one of the song where our father wrote when he was totally broken down in his life because the church was separated because of a dispute and the people went away from this church.
0: அதே போல தேவனே உந்தன் திருசமுகம் என் முன்னே என்றும் செல்லட்டுமே, ஆறுதல் எந்தன் வாழ்க்கையிலே, அன்பரே உந்தன் சமூகமே. இந்த பாடல்லாம் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குல நடக்கும் போது தான் கர்த்தர் கொடுத்தார்.
1: So this song which also means that Lord let your presence go before me, let your presence lead me is a song which he wrote in when he went through that valley of tears.
0: உங்க வாழ்க்கையில கவனிச்சு பாருங்களேன், நிறைய வேளையில நீங்க உடைஞ்சு நொறுங்கி போய் உங்க வாழ்க்கையில நீங்க வந்து வழியே இல்லை, எனக்கு பாதையே தெரியல, எனக்கு வந்து என் வாழ்க்கையில் வந்து எங்கேருந்து எனக்கு பதில் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ற நேரம் கர்த்தர் தம்முடைய ஞானத்தின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார்.
1: Even in your life you can see at times when you're totally broken, tired and exhausted, where you find no way in your life and you will think where I can go now, only at that point of time the Lord gives his word in the form of wisdom.
0: அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது உண்மையாகவே நான் சொல்லுவேன், நீங்கள் ஞானத்தையும் புத்தியையும் தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவர்களாக முன்பை விட நீங்க பலசாலிகளாக வெளியே வர கர்த்தர் கிருபை தருவார்.
1: And when you come out with the situation, truly you will come out with good wisdom and understanding and a great strength which is more greater than former.
0: அநேக முறை வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருக்கிறேன்.
1: I have experienced this many times in my life.
0: நம்முடைய வாழ்க்கையில சுமக்க முடியலப்பா, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சுமை தாங்கியில நம்முடைய எல்லாத்தையும் கொண்டு வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிற நேரம் கர்த்தர் அந்த பாதையை வந்து ஒரு பாடல் மூலமாக, வசனம் மூலமாக, ஒரு வெளிப்பாடு மூலமாக கர்த்தர் அதை அப்படியே கடக்க பண்ணிடுவார்.
1: Even in our life, when we keep our goods or luggages or burden, where we say, I'm not able to carry it, Lord, I'm not able to bear it, Lord, at that point of time, the Lord will give his word in the form of wisdom or in the form of a song or in the form of a revelation and he will help us to go through that path.
0: அந்த நேரம் உண்மையா நான் சொல்லுவேன், இதுவரைக்கும் நாம் அறியாத, நாம் தெரியாத, நாம் அனுபவிக்காத ஞானத்தையும் ஆலோசனையையும் அந்த நேரம் நம்முடைய காதுகளில் துணிக்க கர்த்தர் உதவி செய்வார்.
1: The Lord will help us to hear the wisdom and the counsel which you have not heard or experienced so far at that point of time in our ears.
0: முதலாவது நான் சொல்வேன், எப்போ ஞானத்தின் சத்தம் எங்க துணிக்கிறது தெரியுமா?
1: The first place where wisdom is heard.
0: முதலாவது பாதைகளின் உயர்வுகளிலே.
1: Number one, along the ways heights.
0: நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் அது வாசிக்கிறது போல வழி அருகே உள்ள மேடைகளிலே.
1: As we read, they are the along the ways heights.
0: இன்னொரு தடவை சொன்னா, வழி அருகே இருக்கிற சுமை தாங்கிகள் அருகிலே சோர்ந்து நிற்கும் போது கர்த்தருடைய ஞானத்தின் சத்தம் நமக்கு கேட்கும்.
1: So when you stand along the way not able to carry your burden, the voice of the Lord will be heard in the form of wisdom to you.
0: இரண்டாவது ஒரு இடத்துல கூட கர்த்தருடைய ஞானத்தின் சத்தம் கேட்கும்.
1: The second place where your wisdom is heard.
0: நான் இதை முதலாவது சொல்லிட்டு அப்புறமா நான் வரேன். மூணாம் வசனத்துல பார்த்தா அது மன்னித்துக்கொள்ள, ரெண்டாம் வசனத்துல இரண்டாவது பகுதி, நார் சந்திகளிலே இந்த ஞானம் நிற்கிறது.
1: So the number verse 2 it says where the paths meet she takes her stand.
0: எங்க இருக்குதுன்னு சொன்னா நார்ச்சந்திகள்ல நிற்கிறது.
1: So where the paths meet takes a stand.
0: நான் இதற்கு போறதுக்கு முன்னால நான் இன்னொன்றை சொல்லிட்டு வரேன். So you can easily remember அதுக்காக தான்.
1: So before going to this, I want to tell the next one and so that you can easily remember.
0: அது என்னன்னு சொன்னா மூன்றாம் வசனத்துல பாருங்க.
1: In verse 3,
0: அது வந்து ஊர் வாசல்கள் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் அப்படின்னு வாசிக்கிறோம்.
1: It is beside the gate leading into the city.
0: எங்க நிக்க எங்க ஞானம் சத்தம் கேக்குதுன்னு சொன்னா, முதலாவது A for along the ways heights, B for beside the gates அல்லது வாசல்களின் முகப்பிலே அல்லது வாசல்களின் ஓரத்திலே.
1: Beside the gates.
0: என்ன இருக்கு இந்த வாசல் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வாசலுக்கு வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு கானோட்டேஷன் இருக்கு, ஒரு முக்கியமான அர்த்தம் இருக்கு.
1: So there is an important connotation for this gates in the Bible.
0: நீங்கள் ஆதியாகமம் 19 அதிகாரம் முதலாம் வசனம் வாசிக்கும் போது,
1: If you read Genesis 19 and verse 1,
0: லோத் வந்து அந்த பட்டணத்தின் வாசலுக்கு வெளியே உட்கார்ந்திருந்ததை நாம் பார்க்கிறோம்.
1: Lot was sitting in the gates of Sodom.
0: லோத் சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான் அப்படின்னு
1: வாசிக்கிறோம். Lot was sitting in the gates of Sodom.
0: இது என்ன, இது வாசல்ல உட்கார்றதுனா என்ன?
1: So what do you mean by sitting at the gates?
0: இத போல எத்தனையோ சம்பவங்கள் வேதத்துல உண்டு.
1: There are many such kind of incidents in the Bible.
0: உதாரணமாக நீங்க ஆதியாகமம் 23 அதிகாரத்துக்கு வருவீர்களானா?
1: For example, if you come to Genesis 23,
0: அங்கே ஆபிரகாம் வந்து வாசலுக்கு வர்றதை நீங்க பார்க்கலாம்.
1: You can read that Abraham coming to this gate.
0: தன்னுடைய மனைவி மரித்து போன உடனே தன் மனைவியை அடக்கம் பண்றதுக்காக அவர்களோடு பேசி ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்கு அவர் எங்க வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, வாசலுக்கு வர்றார்.
1: So when his wife Sarah passed away and when he want to bury her, he came to the gate to come into an agreement there.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த நிலத்தை வந்து அவங்க வாங்குறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டது வாசல்ல.
1: So this agreement was done at the gate.
0: நீங்கள் ரூத் 4 அதிகாரத்துக்கு வருவீர்களானால், போவாஸ் வந்து ரூத்தை திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி 10 சாட்சிகளுக்கு முன்பாக ஒப்புக்கொண்ட இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, வாசல்.
1: When you come to Ruth chapter 4, this gate is the place where this Boaz agreed to marry Ruth before 10 witnesses.
0: இது பாத்தீங்கன்னா பட்டணத்தின் வாசல்.
1: So this is the gate.
0: நீங்க இத போல 2 சாமுவேல் 18 அதிகாரம் 19 அதிகாரத்துல வாசித்தால்,
1: Also if you read in 2 Samuel 18 and 19,
0: அங்கே தாவீது மஹ்னாயீம் என்கிற பட்டணத்தின் வாசல்ல தன்னுடைய அப்சலோம் தன்னுடைய மகன் அப்சலோம் ஓடு வந்த சண்டைக்கு முடிவெனன் காத்திருக்கும் போது தன் மகன் கொன்று போடப்பட்டான் என்ற செய்தி அவனுக்கு வந்து சேருகிறது.
1: So here we can see King David was sitting between the two gates to listen to the end of the battle that came because of his son Absalom.
0: அவன் மகன் மரித்து போனான் என்று சொன்ன உடனே வேதம் சொல்கிறது வாசல்ல இருந்த அறைகள்ல போய் தாவீது கதறி அழுதான்.
1: And when he got the news that his son Absalom is dead, he went up to the chamber over the gate and he wept.
0: அப்போ யோவாப் இதை கேள்விப்பட்டு வந்து அவனை கடிந்து கொள்ளுகிறான்.
1: And Joab when he heard this, he came and rebuked him.
0: ஜனங்கள் எல்லாம் உங்களுக்காக தான் சண்டை போட்டு அவங்க எல்லாம் வந்து களைத்து போய் வந்திருக்காங்க, வெற்றி செய்தியை கேட்டுட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி அவன் கடிந்து கொண்டான்.
1: So he rebuked him saying, people fought for you and they came for you, but you were hearing this personal sorrow, you were just crying about it.
0: அப்ப உடனே தாவீது திரும்ப வந்து அந்த பட்டணத்தின் வாசல்ல வந்து உட்கார்ந்தார்.
1: And again this David got up and took his seat in the gate.
0: அப்போ இந்த வாசல்ல அப்படின்றது பட்டணத்தின் வாசல்ன்றது என்ன இடம்?
1: So what is this place which is in the gate?
0: இந்த பட்டணத்தின் வாசல் அந்த காலம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, பட்டணத்தின் வாசல்கள்ல முதல் வாசல், இரண்டாம் வாசல், மூன்றாம் வாசல் எல்லாம் வாசல்கள் வைத்திருந்தாங்க.
1: So in those days they used to have this gates as gate, first gate, the second gate and the third gate.
0: இன்னொரு விதமா சொன்னா உள் வாசல், நடு வாசல், வெளி வாசல் அப்படின்னு மூணு லெவல்ஸ்ல வச்சிருப்பாங்க.
1: In other words they had it as an outer gate, the middle gate and the inner gate.
0: இந்த வாசல்கள் நடுவுல வந்து அறைகள் இருக்கும். இதுல வந்து வீரர்கள் பாதுகாப்பாளர்கள்லாம் இருந்து அந்த பட்டணத்துக்கு எந்த தீமை வராதபடி அதை பாதுகாக்கிறதுக்கு அறைகள்லாம் இருக்கும்.
1: And here you will have chambers and roofs for the soldiers and other armed people for them to protect this nation.
0: அவங்க ஜனங்கள் வந்து வெளியில போய் அந்த விவசாயம் பண்றது அல்லது வெளிய பயணம் பண்றது எல்லாத்துக்கும் இந்த வாசல் வழியா தான் மொத்த பட்டணத்தின் மக்களும் வெளியே வரணும், உள்ள போகணும்.
1: So all the people have to go out and into this nation or city only through this gate for them to do their works or farming, whatever it is.
0: அது ஒரு பிஸியான ஒரு இடம்.
1: So it is a busy place. ப்ளேஸ்.
0: இப்போ இந்த வாசல் எதுக்கு பயன்பட்டது அப்படின்னு கேட்டால், அந்த வாசல்ல தான் நியாயாதிபதிகள் அல்லது ராஜாக்கள் வந்து மேடை அமைத்து உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே வந்து ஜனங்கள் வந்து தங்களுடைய வழக்குகளை கொண்டு வந்து நியாயத்தை பெற்றுக்கொள்வார்கள்.
1: So this gate is a place where these prophets and kings and judges will be sitting there on higher places and people will bring down all the arguments and disputes for getting judgments.
0: நம்ம பொதுவா வந்து இன்னைக்கெல்லாம் வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார்னா ரொம்ப தரக்குறைவா நம்ம நினைக்கிறோம்.
1: So today if a person is sitting at the gate we will actually despise them.
0: என்ன கேட்ல உட்கார வச்சிட்டாங்க அப்படினா நம்ம அது ரொம்ப கனவீனமாக நம்ம நினைக்கிறோம்.
1: So we think when people make us to sit near the gate we think that is a dishonor thing.
0: ஆனா அந்த காலத்துல வந்து கேட்ல உட்கார்றது வந்து சாதாரண ஆளா உட்கார முடியாது. ரொம்ப கனம் பெற்றவர்கள், நியாயம் சொல்லக்கூடிய ஞானம் உள்ளவர்கள் தான் உட்கார முடியும்.
1: Those days ordinary people cannot sit at the gate. Only honorable people are so wise and have wisdom, they can only sit at the gates.
0: ஒரு வசனம் வேணா வாசித்து பாருங்களேன். ஆமோஸின் புத்தகம் 5 அதிகாரம் 15 வசனம் வாசித்து பாருங்களேன்.
1: You can read Amos chapter 5 and verse 15.
0: ஆமோஸ் 5 15 பாருங்க.
1: Amos 5:15.
0: அந்த இடத்துல வாசிக்கிறோம், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள்னு போடுறீங்க.
1: Here it says, hate evil and love good and establish justice in the gate.
0: என்னமா என்ன செய்யணும்?
1: What is supposed to do?
0: ஒலிமுக வாசல்ல நியாயத்தை நிலைப்படுத்துங்கள்.
1: You have to establish justice in the gate.
0: அதே ஆமோஸ் 5 அதிகாரத்தினுடைய 9-11 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: Again if you read the same Amos chapter 5 verses 9-11,
0: ஜனங்கள் யாரை வெறுக்கறாங்கனா வாசலில் இருந்து அவங்க நீங்க வந்து கடிந்து கொள்ளுகிறவர்களை அவங்க வெறுக்கறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம்.
1: Here it says they hate the one who rebukes in the gate.
0: ஒலிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள்னு போட்டிருக்கு.
1: He says they hate the one who rebukes in the gate and they abhor the one who speaks uprightly.
0: அப்ப இது அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: நம்ம எல்லாம் வாசல்ல இருந்து ஒருத்தர் சத்தம் போடுறாரு, ஒருத்தர் கடிந்து கொள்றாருன்னா என்ன? வீட்டுக்கு சத்தம் போடுறாரு நம்ம சொல்றோம்.
1: So if a person comes near a gate and shouts or rebukes us, we say they are shouting near the gate.
0: அன்னைக்கு வந்து பட்டணத்தின் வாசல்ல கடிந்து கொள்றது, நியாயம் சொல்றது அப்படின்றதுனா என்னன்னா அதான் இன்னைக்குள்ள கோர்ட் மாதிரி.
1: So those days where when you rebuke or give a judgment near the gate, it is like a court then.
0: இப்போ நீங்க திரும்ப நீதிமொழிகளுக்கு வாங்க.
1: Now come again to Proverbs.
0: இந்த நீதிமொழிகள் 8 அதிகாரத்தினுடைய 2 வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது அப்படினா, இந்த ஞானத்தின் சத்தத்தை எங்க கேட்கலாம் அப்படினு கேட்டா,
1: when you read this Proverbs chapter 8 and verse 3, where can you hear this wisdom's voice?
0: வேதம் சொல்லுது, ஊர் வாசல்களின் ஓரத்தில் பட்டணத்தின் முகப்பில். 3 வசனம்,
1: it is beside the gate leading into the city and the entrance.
0: அப்போ ஞானத்தின் சத்தம் எங்க கேக்குதுன்னு சொன்னா, எங்க கேக்குதுனா நம்ம வாழ்க்கையில வழக்குகள், போராட்டங்கள், நம்ம வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் நடுவுல ஞானத்தின் சத்தம் கேட்கிறது.
1: So in the places where we have disputes or arguments, cases and in the times of problems, this wisdom is heard.
0: நல்ல கவனிங்க, சில வேளையில நாம எங்க ஞானத்தை பெறறோம் அப்படினு கேட்டா, வாழ்க்கை சுமூகமா போயிட்டு இருக்கும்போது இல்ல, வாழ்க்கையில சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வழக்குகள், நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள், இந்த பாதையை கடந்து போகும்போது தான் நம்ம உண்மையாகவே எது சரி எது தவறு அப்படின்னு நிதானிக்கிற ஞானத்தை நாம் அங்கே தான் பெறுறோம்.
1: So many times we will attain this wisdom to discern which is right and wrong only in the times when we go through problems, the cases, disputes, false accusations and arguments in our life.
0: பாருங்க, இந்த அனுபவங்கள் சாலமோனுக்கு இல்லாமல் இருந்தது.
1: So this experience was not present in the life of Solomon.
0: அவன் சொல்லுகிறான், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு போக்குவரத்து தெரியாதுன்னு சொல்லுகிறான்.
1: He says, I am a small boy, I don't know, I know not going and coming.
0: அப்பனா அர்த்தம் என்னன்னா, எனக்கு போக்குவரத்து தெரியாதுன்னா நான் இந்த மாதிரி வாசல்ல உட்கார்ந்துட்டு நான் போய் அவங்களுக்கு வழக்கு தீர்த்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி எனக்கு பழக்கம் கிடையாது, நான் சின்ன பையனா இருக்கிறேன்னு
1: சொல்லுகிறான். So it means that I am a young lad, I don't have this habit of getting into those arguments or solving the cases near the gates.
0: அவன் சொல்லுகிற ஆண்டவரே, எனக்கு இந்த அனுபவம் எனக்கு இல்லாததுனால நீங்க எனக்கு என்ன பண்ணுங்கன்னா, இந்த திரளான ஜனங்களுக்கு நியாயம் செய்யிறதுக்கு எனக்கு ஞானமும் விவேகம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும்.
1: So therefore he says, Lord, since I don't have this experience, I need a good wise and a wisdom and a prudent heart for me to give good justice to
0: தேவனுடைய ஞானத்தின் சத்தம் எங்க கேக்கும்?
1: So where can you hear the wisdom?
0: நான் சொல்லுவேன், நம்ம வாழ்க்கையில் சில போராட்டமான சூழ்நிலைகள், சில கடினமான சூழ்நிலைகள், சில இதில் வந்து தெரிந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள், நியாயம் செய்ய வேண்டிய இடங்கள், நியாயம் பெற வேண்டிய இடங்கள், நியாயத்திற்காக எதிர்பார்த்துருக்கிற இடங்களில் தான் கர்த்தர் நமக்கு அனுபவத்தின் வாயிலாக அவருடைய ஞானத்தின் ஆலோசனையின் சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்றார்.
1: So in the places where you go through a problem or the places where you expect a judgment or where you give a judgment or where a judgment is given to you, in those places the Lord will give us wisdom in the form of experience.
0: நம்முடைய தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர்.
1: Our God is really good.
0: சில வேளையில சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை தாண்டி வரும்போது நாம் உண்மையாகவே ஞானம் உள்ளவர்களாக, ஆலோசனை மிகுந்தவர்களாக, மற்றவர்களை கூட பலப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் நம்மளை மாற்றிடுறாரு.
1: Sometimes when we go through certain problems and hard situation, the Lord will make us wise enough so that we can even counsel and also strengthen other people.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல,
1: as apostle Paul says,
0: நாங்க உபத்திரவப்பட்டதனால உபத்திரவப்படுகிறவர்களுக்கு கூட உதவி செய்கிற கிருபை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு சொல்வார்.
1: He says the Lord has given us grace to help people who are in tribulation or persecution so that we are being persecuted because of it.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய உபத்திரவம், நம்முடைய பாடுகள் நம்மை இன்னும் ஞானிகளாக மாற்றுகிறது.
1: So our troubles and our persecutions make us more wise.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.
1: Glory be to the name of the Lord.
0: அப்ப முதலாவது இந்த ஞானத்தின் சத்தம் எங்க கேக்குது?
1: Number one place where the wisdom is heard.
0: முதலாவது நான் சொன்னேன், இந்த ஞானத்தின் சத்தம் அந்த பாதைகளின் உயர்ந்த மேடுகள் அருகே கேட்கிறது.
1: Number one, it is heard along the ways heights.
0: அந்த இடங்கள் சோர்ந்து போய் களைத்து போய் நிற்கிற இடங்கள்ல தேவன் பேசுறாரு.
1: So those are the places where we are totally tired and exhausted, the Lord speaks to us.
0: இரண்டாவது எங்கே ஞானத்தின் சத்தம் கேக்குதுனா, ஊர் வாசலின் அருகே ஞானத்தின் சத்தம் கேக்குது.
1: The second place where wisdom is heard, it is beside the gates.
0: மூன்றாவது ஒரு இடத்துல கேக்குது பாருங்க.
1: The third place,
0: இரண்டாம் வசனத்தின் இரண்டாவது பகுதி.
1: The second part of verse 2.
0: இந்த ஞானம் எங்க நிக்குது, புத்தி எங்க இருக்குது, எங்க கேக்குதுன்னா, நார் சந்திகளில் அது நிற்கிறது.
1: It says where the paths meet, she takes her stand.
0: எங்க பாதைகள் நார் சந்தியாக மாறுகிறதோ அந்த இடத்துல ஞானம் வெளிப்படுகிறது.
1: So where this paths meet, you can see this wisdom is heard.
0: அது அர்த்தம் என்ன?
1: What does it mean?
0: மூன்றாவது ஒரு இடம் இருக்கு. I call this the crossroads of life. வாழ்க்கையில எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாம நாம திகைத்து நிற்கிறோம் பாருங்க, முக்கியமான தீர்மானங்களை எடுக்க வேண்டியிருக்கு பாருங்க, அந்த இடத்துல தேவனுடைய ஞானம் நமக்கு கேட்கிறது.
1: So it is a crossroads of life where we stand not knowing what decision to take in a decision making situation, and that is where we can hear this wisdom.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்ம வாழ்க்கையில நிறைய வேளையில இந்த மாதிரி ஒரு சிக்கலான சிச்சுவேஷன் இருக்கும் பாருங்க, நான் வந்து வலதுபுறம் போகணுமா, இடதுபுறம் போகணுமா, முன்னால போகணுமா, பின்னால போகணுமா, நிக்கிறோம் பாருங்க, இந்த மாதிரி சூழ்நிலைகளை கடக்காதவங்க யாருமே கிடையாது.
1: So many times there is no person who is exempted from this situation in this crossroads where you just sit with a confusion not knowing where to go, how to go, before or after, right or left.
0: எல்லா வயதினருக்கும் இந்த ஒரு கேள்வியை தங்க வாழ்க்கையில் என்னைக்கு அவங்க கேட்பாங்க.
1: So every person of every age will have this question in their life.
0: இந்த நாட்கள்லாம் சிறு பிள்ளைகளுக்கே இந்த கேள்வி வந்துருது.
1: So these days even small children have this question.
0: சின்ன பிள்ளைகளுக்குள்ள இப்ப குழப்பம் என்னன்னா, நான் டாக்டர் ஆகணுமா, இன்ஜினியர் ஆகணுமா, நான் வந்து அக்கவுண்டன்ட் ஆகணுமா, நான் சயின்டிஸ்ட் ஆகணுமா, என்னெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.
1: So even small children have this confusion whether I have to become a doctor or an engineer or an accountant or whatever it is.
0: சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது நான் இன்னார திருமணம் பண்ணணுமா வேணாமா.
1: And some people, when they come to a point, should I marry this person or not?
0: இந்த காரியத்தை எடுத்து செய்யணுமா அல்லது கைவிடணுமா?
1: So shall I proceed with this thing or should I give it up?
0: ரெண்டு மூன்று வாய்ப்புகள் இருக்கு, இதில் எந்த வாய்ப்பை தெரிந்து கொள்ளணும்?
1: There are three chances present before me, so which opportunity to choose?
0: வலதுபுறம் சாயிறதா இடதுபுறம் சாயிறதா?
1: Whether to lean to the right or to the left.
0: ஆனா ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல நம்ம நிற்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் சாயும் போது வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உனக்கு பின்னால துணிக்கும்.
1: But when you stand in this kind of decision making situation, when you want to know whether you have to move to the right or the left, you will hear a voice saying this is the way.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நம்முடைய வாழ்க்கையின் நாற்சந்திகள்ல, தெரிந்தெடுக்க வேண்டிய முக்கியமான நேரங்கள்ல தேவன் நமக்கு ஆலோசனை தர வல்லவராய் இருக்கிறார்.
1: So the Lord is able to give us wisdom and counsel in the places where we encounter crossroads.
0: அதாவது பேதுருடைய வாழ்க்கையில அவன் ஊழியத்தில் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியிருந்தது.
1: In the life of Peter he has to take an important decision in his ministry.
0: ஆண்டவர் அவங்களுக்கு வந்து வாக்கு பண்ணியிருந்தார். அவங்களை பார்த்து சொல்லியிருந்தார், நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்லி.
1: So the Lord gave them a promise and a word saying you go around the entire nation and make everyone disciple of me.
0: Go to the whole world and make disciples. ஆனா இவங்க வந்து அந்த எருசலேமை விட்டு யூதர்களுடைய சமுதாயத்துட்டு வெளியே போனதே கிடையாது.
1: But they have not gone away from this Jewish community from this Jerusalem.
0: ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஒரு தரிசனம் கொடுத்தார்.
1: But one day the Lord gave them a vision.
0: வானத்திலிருந்து ஒரு கூட இறங்கி வந்து அசுத்த மிருகங்கள் பரிசுத்தமான மிருகங்கள் எல்லாம் ஒண்ணா கலந்து கிடக்குது.
1: So there came a basket from heaven and he could find all the clean and unclean animals together mixed in it.
0: அப்ப கர்த்தர் பேசுறாரு.
1: The Lord spoke with him.
0: கர்த்தர் பரிசுத்தமான மாக்கினதை நீ அசுத்தம்னு சொல்லாத, அடித்து புசி.
1: So you don't call it unclean which the Lord has made it clean so you eat it.
0: அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இது என்னனே புரியல.
1: He could not understand what it is.
0: அப்போ கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த தரிசனம் முடிஞ்ச பிறகு கொர்னேலியு வீட்ல இருந்து அனுப்பப்பட்ட மனிதர்கள் வாசல்ல நிக்கறாங்க.
1: So once that vision ended there came people from the house of Cornelius near him.
0: யார் இந்த கொர்னேலியு?
1: Who is this Cornelius?
0: ஒரு ரோமன்.
1: He was a Roman.
0: இன்னொரு விதமாய் சொன்னால் இயேசுவை சிலுவையில் அறைந்த கூட்டத்துல உள்ள ஒரு மனுஷன், ஒரு புறஜாதி.
1: So he was a Gentile, one among a person who crucified Jesus on the cross.
0: யூதனற்றவன்.
1: He is not a Jew.
0: உடன்படிக்கை செய்யாதவன், வாக்குறுதிகளை பெறாதவன், தேவனோடு விருத்த சேதனம் செய்யாதவன்.
1: He is an uncircumcised. He is not under the covenant. He has not received the promises of God.
0: அப்ப இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து அழைக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த தரிசனத்தை பார்த்ததுனால கர்த்தர் அவனுக்கு ஒரு தெளிந்த மனதை கொடுத்து ஒன்றும் பேசாம அவன் பின்னால போய் அவன் வீட்டுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறான்.
1: So when that man invited him, just because he got this vision, he got a clarity and therefore he did not speak a word but went to his house and proclaimed the gospel of God.
0: அந்த முக்கியமான தருணத்துல கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்து யூதரற்ற மக்கள் நடுவில் தேவனுடைய வார்த்தையை பரம்ப செய்ய கர்த்தர் ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்தார்.
1: At that point of time the Lord gave him good wisdom and the Lord made him to take a correct decision at that point of crossroads.
0: நான் உண்மையா நம்புறேன், நம்முடைய வாழ்க்கையின் நாற்சந்திகள் நடுவில் நாம பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. நாம கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து வார்த்தை அனுப்பி சரியான தீர்மானங்களை எடுக்க கர்த்தர் நமக்கு ஞானத்தின் சத்தத்தை தேவன் ஒலிக்க பண்ண உண்மை உள்ளவர்.
1: Actually when we also come through this crossroads of our life we need not be perplexed or totally confused but the Lord is able to send his voice of wisdom to take the correct decision at that point.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவது.
1: Glory be to the name of the Lord.
0: வேளை இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும்போது நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸ்ல சிக்கல்கள்ல மாட்டிட்டு உங்களுடைய ஞானம் எல்லாம் பைத்தியமாகி உங்களுக்கு இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் முடிஞ்சு போச்சு, எனக்கு என்ன செய்யணும்னே தெரிய வழியே இல்லை அப்படி நிக்கிறீங்களா, பயப்படாதீங்க. அந்த இடத்துல தேவன் தம்முடைய ஞானத்தின் சத்தத்தை துணிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார்.
1: So as you listen to this sermon are you are in a state where you think you have got everything wrong and there's nothing in your life and totally your wisdom is now foolishness and you don't know what decision to take, which option to choose, but I tell you the Lord is able to give his voice of wisdom at this point of time.
0: கர்த்தருடைய வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார்.
1: The Bible says the Lord has not given us a spirit of fear but he has given a spirit of love, power and sound mind.
0: கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: So எங்க இந்த ஞானத்தின் சத்தம் கேட்கிறது?
1: So which is a place where wisdom is heard?
0: முதலாவது சொன்னேன் along the path. நம்முடைய along the paths heights நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதைகளின் ஓரத்திலே சுமை தாங்கிகள்ல நம்ம சோர்ந்து நிற்கும் போது அந்த உயர்ந்த இடங்கள்ல கர்த்தருடைய ஞானத்தின் சத்தம் கேட்குது.
1: Number one, along the ways heights.
0: இரண்டாவது நாம் கவனித்தோம் எங்க கர்த்தருடைய சத்தம் கேட்குது என்று சொன்னார், beside the gates. நம்முடைய வாசல்கள் நியாயாசனங்கள் இருக்கிற இடங்கள்ல நியாயங்களை நாம அறிய வேண்டிய இடங்கள்ல சிக்கல்கள் நடுவுல கர்த்தர் வந்து தம்முடைய ஞானத்தை ஒலிக்க பண்ணுகிறார்.
1: Number 2, beside the gates where we have to get a judgment or in court places the Lord will help us to hear his wisdom.
0: மூன்றாவது எங்க துணிக்க பண்றார்னா நாற்சந்திகளிலே தேவன் துணிக்க பண்ணுகிறார்.
1: Number 3, in crossroads.
0: கடைசியா ஒரு வார்த்தையை நான் வாசித்து முடிக்க விரும்புறேன்.
1: And the last and fourth one,
0: ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ.
1: So does not wisdom call out, does not understanding raise her voice?
0: அவருடைய சத்தம் எங்க கேக்குது?
1: Where can you hear his voice?
0: நீங்கள் மூன்றாம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தா,
1: last part of verse 3,
0: நடை கூடங்களிலும் நின்று சத்தமிடுகிறது.
1: At the entrance of the doors.
0: நடை கூடங்கள்ல சத்தம் இடுகிறது.
1: At the entrance of the doors.
0: இதை நான் NKJV வெர்ஷன்ல வாசிக்கும் போது இது எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா வாசல்களினுடைய முகப்புல அதனுடைய சத்தத்தை கேட்கலாம்.
1: So in NKJV version it says door of the house or the entrance of the door.
0: அப்ப நான் சொல்லுவேன் எங்க இந்த சத்தம் கேட்கும்னா வாசல்கள் அதாவது வீட்டு வாசலினுடைய முகப்புல அந்த ஞானத்தின் சத்தத்தை கேட்க முடியும்.
1: So it means you can hear this voice of wisdom in the door of the house.
0: நம்ம பொதுவா வீட்டு வாசல் அப்படின்றது நம்ம நம்ம நம்ம யோசிக்கிறதுக்கும் வேதம் சொல்லுகிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு.
1: So the way we think about this door or entrance of the house and what the Bible says is totally different.
0: நீங்கள் ஆதியாகமம் 4 அதிகாரம் 7 வசனம் வாசித்தீங்கனா
1: If you read Genesis 4 and verse 7
0: நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும்னு போட்டுருக்கு.
1: It says if thou do as well shall thou not be accepted and if you does not well sin lieth at the door.
0: அப்போ இந்த வாசல் என்பது அதோட சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு.
1: So the significance of door is very important.
0: அப்போ அந்த வாசல் அப்படின்றது என்னன்னு சொன்னா நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் நம்முடைய சாபத்திற்கும் தீர்மானம் பண்ற ஒரு இடமாக இது இருக்கு.
1: So this door remains a decision making place which decides the blessing and curse of our house.
0: ஆண்டவர் சொல்றார் நீ நன்மை செஞ்சிட்டினா உன் வாசல்ல ஆசீர்வாதம் இருக்கும் நீ நன்மை செய்யலனா வாசல்ல வந்து பாவம் படுத்துக்கிடும்.
1: So the Lord says if you do good there will be blessings at your door and if you do not do good there will be sin lying at your door.
0: அப்படினா அர்த்தம் என்னன்னா நீ அதோட வேதனையே நீயே குள்ள கொண்டு வர்ற.
1: So it means that you are inviting your suffering into your house.
0: வாசல் பொதுவாகவே வரவேற்கிற ஒரு இடம்.
1: So generally doors are the places which invites people.
0: வேதம் சொல்லுது இந்த வரவேற்கிற இடத்துல தேவன் ஞானத்தை தருகிறார்.
1: The Bible says the Lord gives us wisdom in the place where we welcome people.
0: என் வாழ்க்கையில என்ன வரவேற்க போறேன் என்ன நான் சம்மதிக்க போறேன் என்ன ஏற்றுக்கொள்ள போகிறேன் அந்த இடங்கள்ல கர்த்தருடைய ஞானத்தின் சத்தம் கேக்குது.
1: So the place where I'm going to welcome something or where I'm going to invite or accept something there we can hear the voice of wisdom.
0: நீங்க இந்த காயினுடைய வாழ்க்கையில அந்த வாசற்படியில ஞானம் ஒலித்தது.
1: So in the life of Cain this wisdom made its voice heard at the door.
0: அந்த ஞானம் சத்தமிட்டது.
1: So this voice of wisdom was heard at the door.
0: தேவன் அவனோடு பேசினார்.
1: The Lord spoke with him.
0: ஏப்பா நீ நன்மை செய் உன் வீட்டுக்குள்ள நீ வந்து சாபத்தை கொண்டு வந்துராத வேதனையை கொண்டு வந்துராத.
1: See you do good don't bring the sin and suffering into your house.
0: அந்த சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கல.
1: But he did not give heed to it.
0: அந்த சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கல.
1: He did not listen to that voice.
0: அநேக வேளையில பாருங்க வேதத்துல இந்த வாசல்கள்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சாராள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா வாசற்படியில பாத்தீங்கன்னா ரெண்டு தேவ தூதர்கள் வந்து அடுத்த வருஷம் உற்பவ காலத்துல உன் மனைவிக்கு ஒரு பிள்ளை உண்டாகும்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுங்க உள்ள இருந்து நகைத்தாளாம்.
1: So also when you read the incident that happened near the door in the Bible when Sarah was inside near the door and there were two people standing outside the door and and they said at that next year in this appointed day time you will have a son.
0: ஆனால் சாராள் நகைத்தாள்.
1: But Sarah laughed.
0: அது ஏற்றுக்கொள்ளல.
1: She did not accept it.
0: ஆனா கர்த்தர் கடிந்து கொண்டார்.
1: But the Lord rebuked it.
0: நீ சிரிக்கிற.
1: You are laughing.
0: நீ சிரிக்காத நீ விசுவாசி.
1: You don't laugh but have faith.
0: எபிரேயர்ல வாசிக்கிறோம் அவள் விசுவாசித்து பலன் கொண்டாள்.
1: And we read in Hebrew she believed and she was strengthened.
0: இந்த வாசல் வரும்போது சகேயுவ பற்றி கூட நம்ம நினைவு கூற முடியும்.
1: So even when you come to the door we remember Zacchaeus.
0: இயேசுவை அழைத்து கொண்டு அவன் வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசல் அருகே வந்த உடனே ஆண்டவரே நான் அநியாயமாய் வாங்கினது ஏதாவது உண்டானா அதை நாலத்தனையா திரும்ப கொடுத்துறேன் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தான்.
1: So when Zacchaeus brought Jesus to his own house and when he came near the door he took a decision Lord I give all half of my goods to the poor and if I have taken anything by false accusation I will restore them fourfold.
0: அங்க தேவனுடைய உணர்வு அவனுக்குள்ள வந்ததனால தான் அதை சொல்ல முடிந்தது.
1: So since he got that conviction in him he was able to say this.
0: கர்த்தர் அவனோடு ஆவியிலே அவனோடு பேசினாரு.
1: The Lord spoke with him in his spirit.
0: அவனுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தினாரு.
1: The Lord convicted his sin.
0: ஆவியானவர் அவனுக்குள்ள உணர்வை உண்டாக்குறாரு.
1: The spirit of the Lord gives this conviction in him.
0: அவன் உடனே அதற்கு ஒப்புக்கொண்டான் பாருங்க.
1: And immediately he accepted to that.
0: வேதம் சொல்கிறது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது.
1: The Bible says this day is salvation come to this house.
0: இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கானே.
1: For he has also become a son of Abraham.
0: இன்னொரு வாசல்ல வந்து நீங்க லூக்கா 15 அதிகாரத்துல வாசிக்கலாம்.
1: You can read one more door in Luke chapter 15.
0: அந்த வாசல் அருகே தான் இந்த இளைய குமாரன் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு கோரின ஒரு இடமாக நீங்க பார்க்கலாம்.
1: You can see this door is the place where this younger son sought forgiveness for his sins from his father.
0: அவன் வீட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
1: It was many days since he left home.
0: ஆனா ஒரு நாள் புத்தி தெளிந்தது.
1: One day he came to his senses.
0: எந்த வாசலை விட்டு நிறைவாக போனானோ அதே வாசலுக்கு திரும்ப குறைவுள்ளவனாய் வந்தான்.
1: So he came to the same door where from which he went with fullness without nothing now.
0: ஆனா ஒரு வித்தியாசம் இருந்தது.
1: But there's a difference now.
0: இந்த வாசலை விட்டு வெளிய போகும்போது அவன் வந்து பெருமை உள்ளவனாய் அகந்தை உள்ளவனாய் தவறு செய்யணும்னு சொல்லி வெளியே போனான்.
1: So when he went out of this door, he went with pride and arrogance and with a motive to commit sin.
0: ஆனால் திரும்ப வரும்போது எப்படி வந்தான்னு சொன்னா பெருமையோடு இல்ல தாழ்மையோடும் தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தணும் தன்னுடைய தவறுகள்ல இருந்து வெளியே வரணும்ன்ற ஒரு ஒரு மன்னிப்பு கோருகிற ஒரு இருதயத்தோடு அவன் வந்தான்.
1: But when he returned back to this door, he came with a humble heart, with a heart to seek forgiveness.
0: அவன் இழந்ததை தகப்பன் திரும்ப கொடுத்தார்.
1: And the father restored what he lost.
0: அந்த தகப்பனுடைய சத்தம் ரொம்ப இனிமையான சத்தமாக இருந்தது.
1: The voice of this father was really a pleasant voice.
0: அவனுக்குள்ள அந்த உருவாக்கின அந்த ஒரு பெரிய உணர்வுக்கு அவன் கீழ்ப்படிந்த போது அந்த வாசல் ஒரு ஆசீர்வாதமான வாசலாய் மாறினது.
1: So when he just accepted and committed himself to the realization that he got, that door became a blessed door.
0: ஆன அதே வாசல்ல மூத்த குமாரன் வந்து நிக்கிறான்.
1: But the elder son also came to the same door now.
0: அவன் சத்தத்தை கேட்டு ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டான்.
1: And he was angry when he heard that noise.
0: அவன் தம்பி திரும்ப வந்துட்டான் அவனுக்காக ஒரு கொண்டாட்டம் நடக்குதுன்னு ரொம்ப வருத்தமாயிட்டான்.
1: So when he heard that his brother has returned back and there's a celebration going on, he was really angry.
0: ஆனா அதே வாசல்ல இருக்கு அப்பா இறங்கி வந்து அவனோடு பேசுறாரு.
1: But to this door again the father came and spoke with him.
0: ஏன்பா இப்படி இருக்க?
1: Why are you like this?
0: உன்னுடைய தம்பி உயிர்த்தான் காணாமல் போனா இப்ப காணப்பட்டுட்டான் உள்ள வா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம் கூப்பிட்டாரு.
1: So he said, see, your brother is dead but he's alive now. He is lost but he's found. Come in so that we may all be celebrate and have merry.
0: ஆனால் அந்த சம்பவம் முடிகிற வரைக்கும் அந்த மனுஷன் அந்த வாசலுக்குள்ள போனதா நீங்க பார்க்க முடியல.
1: But you cannot see that the man entered that door until the end of that incident.
0: இந்த வாசல் என்பது எதை குறிக்கிறது?
1: So what does this door mean?
0: நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தையும் அதனுடைய இழப்பையும் தீர்மானிக்கிற ஒரு இடம் அந்த இடம்.
1: So it is a place which determines the blessing and curse of our life.
0: நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிற ஒரு இடம்.
1: It is a place where we repent.
0: நம்முடைய வழிகளை திருப்புகிற ஒரு இடம்.
1: It is a place where we turn to our paths.
0: தேவனுடைய கண்டிப்பின் சத்தத்தை கேட்கிற ஒரு இடம்.
1: It is a place where we hear the voice of rebuke of God.
0: நம்முடைய குற்றங்களை குறித்து மனஸ்தாபப்படுகிற ஒரு இடம்.
1: So it is a place where we remorse for our sins.
0: ஆனால் கர்த்தருடைய ஞானத்தின் சத்தம் கேட்கும்போது அதை ஏற்றுக்கொள்வோமானால் அந்த வாசல் அருகே கேட்கிற சத்தம் ரொம்ப ஆசீர்வாதமான சத்தமா மாறிடும்.
1: But when we hear to the voice of wisdom which is heard near the door and when we accept it, then that place becomes a place of blessing.
0: நான் விசுவாசிக்கிறேன்.
1: And I believe.
0: ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த தியானங்கள் மூலமா நம்முடைய வீட்டு வாசல் அருகே கர்த்தர் வந்து சத்தத்தை துணிக்க பண்றாரு.
1: So the Lord is making his voice of wisdom to be heard near our doors through this devotions every day.
0: ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டு வாசல்ல வந்து அது கேக்குது.
1: So every morning and every day it is being heard near your door.
0: அதை கேட்டு உணர்வடைந்து ஏற்றுக்கொண்டால் அது பெரிய ஆசீர்வாதத்தை அந்த வாசலுக்குள்ளே கொண்டு வரும்.
1: So if you are convicted and if you accept it in your life, that will bring a great blessing into your house.
0: உங்க வீட்டுக்கு உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அது கொண்டு வரும்.
1: It brings a great change into your house and for your life.
0: ஆண்டவரே அந்த ஞானத்தின் சத்தம் துணிக்கட்டும்.
1: Lord, let that voice of wisdom be heard.
0: எங்கெல்லாம் துணிக்கணும்?
1: Where will be heard?
0: என் வாழ்க்கையின் சோர்ந்து போன நேரங்களில் துணிக்கட்டும்.
1: Lord, let it be heard in the times where I'm totally tired and exhausted.
0: ஆண்டவர் எங்க துணிக்கணும்?
1: Where can it be heard?
0: என் வாழ்க்கையில நியாயம் வேண்டும், எனக்கு ஒரு என் வழக்கு தீர்க்கப்படணும் அப்படின்ற இக்கட்டான நேரங்கள்ல உம்முடைய சத்தம் துணிக்கட்டும்.
1: Lord, let your voice be heard where I need a judgment to be given or where a case to be solved, Lord.
0: மூன்றாவது எங்க துணிக்கணும்னா என் வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய நாற்சந்திகள்ல உம்முடைய சத்தம் துணிக்கட்டும்.
1: Number 3, let it be heard in the crossroads of my life where I have to make a decision make.
0: நான்காவது என் வாழ்க்கைக்குள்ள ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுக்கிற கண்டிப்பின் வார்த்தைகள் தேவன் கொடுக்கிற உணர்வுகள்ல ஆண்டவரே என் சத்தம் உம்முடைய சத்தம் என் வாழ்க்கையில துணிக்கட்டும்.
1: Lord, in the doors of my house where I have to take a decision, Lord, where I can repent and change in my life, Lord, let it be heard in that place.
0: ஒரு மனம் திரும்புதலுக்கு என்னை நடத்தட்டும்.
1: Lord, lead me towards a repentance.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Let us pray.
0: இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே,
1: our glorious and gracious father,
0: அற்பர்களாகிய எங்கள் நடுவிலே ஞானம் சத்தமிட்டு கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை தந்ததற்காய் நன்றி.
1: Lord, thank you for giving us privilege to listen to the voice of wisdom which is heard to us who are vile and mean people, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தின் சத்தம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவை.
1: Lord, we need your voice of wisdom for every person, Lord.
0: எங்கள் காதுகள் கேட்கும்படி ஆண்டவரே, நீர் துணிக்கிற உம்முடைய ஞானத்தின் வார்த்தைகளுக்காக நன்றி.
1: Lord, thank you for your words of wisdom that is being heard, and Lord, that is being spoken to us that we can hear it, Lord.
0: இப்பொழுதும் எங்கள் வீட்டில் இருந்தவாறே இந்த ஞானத்தின் வார்த்தைகள், இந்த ஞானத்தின் சத்தத்தை எங்கள் இருதயத்திலே துணிக்க பண்ணி இருக்கிறதுக்காய் நன்றி.
1: Lord, as we are at house, Lord, thank you that you have made us to hear this voice of wisdom and words of wisdom, Lord.
0: இந்த ஜனம் ஆலோசனை கெட்ட ஜனம் என்கிற வார்த்தை எங்களை பற்றி எழுதப்படவே கூடாதப்பா.
1: Lord, it should not be written that these people are foolish people, Lord.
0: These are the people who lack counsel, who don't receive wisdom அப்படிங்கற வார்த்தை எழுதப்படக்கூடாது. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை
1: உம்முடைய
0: ஞானத்தை ஏற்றுக்கொள்ளுகிற, ஞானத்தின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையையும் இருதயத்தையும் எங்களுக்கு தாரும்.
1: Lord, give us a heart and life that will accept and Lord listen to your voice and accept the words and voice of counsel and wisdom.
0: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
1: Glorify your name in our life, Lord.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாயிருக்கிறாய். கலாத்தியர் 4:7. கம்யூனிச ஆதிக்கம் நிறைந்த சீனாவில் சபைகளை நிறுவியவர் வாட்ச்மேன் நீ என்ற போதகர். அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருந்தபோது புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி அவரிடம் வந்தார். அவர் மிகுந்த மனவேதனையோடு, நான் எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறேன், எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறேன், ஆனாலும் தேவனுக்கு உண்மையாக என்னால் வாழ முடியவில்லை என்றார். என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போய்விட்டேன் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு போதகர் வாட்ச்மேன் நீ அந்த மனிதனிடம், இதோ இருக்கிறதே இந்த நாயை பார்த்தாயா, இது என்னுடைய நாய், இது பழக்குவிக்கப்பட்ட நாய், இது எந்தவித தவறையும் செய்யாது, எனக்கு மிகவும் கீழ்ப்படியும், இந்த நாயை எனக்கு மிகவும் பிடிக்கும், அங்கே இருக்கிற சமையல் அறையை பார்த்தாயா, அங்கே என் குழந்தை இருக்கிறது, சமையல் அறைக்குள் அவன் பல குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவான், பொருட்களை அங்கும் இங்கும் தூக்கி எறிவான், தன்னுடைய உடையை சுத்தமாக வைத்திருக்க தெரியாது, சாப்பிடும்போது சாப்பாட்டை துப்புவான், அவன் இருந்த இடத்தையே நாசமாக்கி விடுவான். ஆனால் என்னுடைய ஆசீர்வாதங்களை யார் பெற்றுக்கொள்ளக்கூடும்? என்னுடைய நாய் என் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியுமா? இல்லை, என்னுடைய மகன்தான் என் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உரிமை பெற்றவன். அதை போல நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகள். நமக்காகத்தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நாம் பரிபூர்ணமானவர்கள் என்பதால் அவர் அதை நமக்கு கொடுக்கவில்லை, அவருடைய கிருபையால் தான் நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று அந்த மனிதனுக்கு கூறினார். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்வதைப் போல நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஆனால் கிருபையுள்ள தேவன் நம் தவறுகளை மன்னித்து நாம் மீண்டும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்கிறார். நாம் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று நாம் எடுக்கும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவரை சார்ந்து கொள்ளும் போது நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கவும் கனி கொடுக்கவும் முடியும். நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்மை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வதினால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரராய் இருக்கிறோம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தனர். அதில் இளையவன் தன் ஆஸ்தியை பிரித்து வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். துன்மார்க்கமாய் ஜீவித்து பணத்தை எல்லாம் செலவழித்து போட்டான். பின்பு அந்த தேசத்தில் பன்றிகளை மேய்க்கும் வேலைதான் அவனுக்கு கிடைத்தது. பன்றிகளுக்கு கூட சாப்பிட தவிடு கிடைக்கிறது, அது தனக்கும் கிடைத்தால் பசியாற்றி கொள்ளலாமே என்று நினைத்தான். ஆனால் தொடர்ந்து தன் பாவங்களிலேயே நிலைத்திருந்து தன் தகப்பனுடனான உறவை துண்டிக்க விரும்பாமல் மீண்டும் எழுந்தான். தகப்பனிடம் சென்றான். பிள்ளையாக அல்ல, தகப்பனின் கூலிக்காரரில் ஒருவனாக செல்ல நினைத்தான். ஆனால் அவன் தூரத்தில் வருவதை பார்த்த அவனுடைய தகப்பன் ஓடோடி சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்து அவனை தன் மகனாகவே ஏற்றுக்கொண்டார். அந்த தகப்பனை போலத்தான் நமது தேவனும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களில் தொடர்ந்து நிலைத்திராமல் மீண்டும் எழுந்து நம் பரம தகப்பனிடம் சென்றால் அவர் நம் பாவங்களை மன்னித்து நம்மை அவருடைய புத்திரராக மாற்றுவார். பாவத்தை மேற்கொள்ளும் பலனையும் அவர் நமக்கு தருவார். புத்திர சுவிகார ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவார்.

ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இஃப் யூ பிலீவ் யூ வில் சீ த க்ளோரி ஆஃப் காட். நம்முடைய ஆண்டவரிடத்துல நாம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் நாம் விசுவாசம் வைத்து அவரிடத்துல ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கும் நாம் யோசிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் நம்மிலே கிரியை செய்வார். ஆமென். நம்ம நினைக்க முடியாது, நம்மளால யோசிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை மனுஷனுடைய கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. நம்மை மறவாத ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. We have a God who never forgets us. நம்மளை ஒரு நாளும் மறவாத தேவன் அவர்.

ஜெபிப்பவான். ஒரு சிலர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்னை மறந்து போய்விட்டார், ஆண்டவர் என்னை மறந்துட்டார். ஆண்டு சொல்ல இல்ல, நான் மறப்பதே இல்லை, உன்னை நான் மறப்பதே இல்லை, உள்ள உள்ள கையில உன்னை வரைந்து இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு துக்கங்கள் என்று சொல்லி ஒருவேளை ஒரு கேள்வியோடு இங்க உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன கர்த்தருடைய சொல்லுகிற காரியம் என்ன, உன்னை மறவாத ஒரு தெய்வம் உனக்கு உண்டு, உன்னை மறவாத ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு, உன்னுடைய வேதனைகள் துக்கங்களை அறிந்தவர் உனக்கு உண்டு, உன்னை மறப்பதே இல்லை. தாயும் தகப்பனும் உன்னை மறந்தாலும், உன் சுற்றத்தினர் உன்னை மறந்தாலும், உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை காக்கும் தேவன் அருணோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க ஆண்டவரே நீங்க கூடவே இருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமை நம்புவேன் சுவாமி, சொல்லுங்க உமை நம்புவேன் ஆண்டவரே. இயேசுவே உமை நான் நம்புவேன், நீங்க நிச்சயமா எனக்கு உதவி செய்வீங்க. என் கஷ்டங்கள் உமக்கு தெரியும், வேதனைகள் உமக்கு தெரியும், ஒருவரிடத்திலும் சொல்லக்கூடாத அளவுக்கு என் மனதிலே உள்ள துக்கங்கள் உமக்கு தெரியும். இந்த சமூகத்திலே நான் வந்து அப்படியே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.

பாடலுடைய கடைசி சரணம் என்ன சொல்லுகிறது? அத்திமலம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், என் வாழ்க்கையில ஜெயமாய் ஒரு காரியமும் காணப்படாவிட்டாலும் ஆண்டவரே உண்மையே நான் நம்புவேன். ஆமென். இதான் நமக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற போது கர்த்தரை நம்புவது யாருனாலும் நம்புவாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம், நெருக்கம், வேதனை, துன்பம், நாம் நினைக்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தரை நம்புவதுதான் முக்கியமான காரியம். ஆமென். ஒருவேளை துக்கம், வேதனை, நான் நம்புகிற காரியம், நான் நினைக்கிற காரியம் நடக்கவில்லை. I was thinking that these things will happen but it did not happen. இவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடிவு கொண்டு வரும் அல்லது ஒரு மாற்றம் வரும் என நினைத்தேன், அவைகள் வரவில்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்புவதுதான் உண்மையான விசுவாசம். ஆமென். அதான் கடைசியில அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதல் அற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருமுறை கூட அந்த பாடலை பாட

ஆமென். அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இஸ் தேர் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் மீ டு டூ? அகிலத்தையும் ஆகாயத்தையும் படைத்த தேவன், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நத்திங் தட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட். அந்த சொல்ல நீ விசுவாசிய நம்புவ அப்படின்னு சொன்னா எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பல்லவி, நமக்கு தெரிந்த பல்லவி, பட அகிலத்தையும் ஆகாயத்தையும் உந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவர் நீர் சிருஷ்டித்தீரே, உந்தன் வல்ல கரத்தினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம்.

ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையில கர்த்தர் சொல்லும், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன், மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, இஸ் எனிதிங் டூ ஹார்ட் ஃபார் மீ, கர்த்தர் கேட்கிற வார்த்தை. இன்னைக்கு நம்ம அதை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதை நாம் பார்க்கலாம். நம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம் சுவாமி, காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

எஸ்தர் முதலாம் அதிகாரம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட ஆகாஸ்வேருவின் நாட்களில் சம்பவித்ததாவது. ராஜாவாகிய ஆகாஸ்வேரு சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான்.

தன் ராஜ்யபாரத்தின் மூன்றாம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களுள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுகளும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரமனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரமனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்திலுள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். அங்கே வெண்கல தூண்களின் மேலுள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிர்களால் வெள்ளையும் பச்சையும் இளநீளமுமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தள வரிசையின் மேல் பொற் சருகையும் வெள்ளி சருகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல்தரமான திராட்சை ரசம் ராஜ ஸ்திதிக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. அவர் அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரமனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. ராஜஸ்திரியாக வஸ்தியும் ராஜாவாகிய ஆகாஷ்வீரன் அரமனையிலே ஸ்திரிகளுக்கு ஒரு விருந்து செய்தார். 7 நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாயிருக்கும்போது மகா ரூபவதியாயிருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகீரிடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டுமென்று ராஜாவாகிய ஆகாஷ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெஹிமான் பிஸ்தா அஸ்போனா பிஹ்தா அபஹ்தா சேதார் கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைகளுக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடுங்கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வரி கொண்டான். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களை உட்காருகிறவருமான ஹர்சேனா சேதார் அத்மாதா தர்ஷிஸ் மேசேர்ஸ் மர்ஷனா மெகுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுகளும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவதே தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி ராஜாவாகிய ஆகாஷ்வேறு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். அப்பொழுது மெதுமுகான் ராஜாவுக்கு பிரபுகளுக்கு முன்னே பிரதியுத்தரமாக ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய ஆகாஷ்வேரினுடைய சகல நாடுகளிலுள்ள சகல பிரபுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தார். ராஜாவாகிய ஆகாஷ்வேரி ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டேன் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமாய் எண்ணுவார்கள். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுகளின் ஸ்திரிகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுகளுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவைய ஆகாஷ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரிக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜகட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்திரமான ராஜ்யம் அங்கு கேட்கப்படும் போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல எல்லா ஸ்திரிகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள் என்றான். இந்த வார்த்தை ராஜாவுக்கும் பிரபுகளுக்கும் நலமாய் தோன்றினால் ராஜா மெகுகானுடைய வார்த்தையின்படியே செய்து எந்த புருஷனும்
தன் வீட்டுக்கு தானே அதிகாரமாக இருக்க வேண்டும் என்றும், இதை அந்தந்த ஜனங்களுடைய பாசையிலே பிரசித்த பண்ண வேண்டும் என்றும், அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சத்தில் அந்தந்த ஜாதிகள் பேசுகிற பாசையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசையாவின் புஸ்தகம் 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் நற்செய்திகளை கொண்டு வருகிற ஒரு நாள். எவைகளுக்காக காத்திருக்கிறீர்களோ பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டி தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு வெளிப்படுத்தி விளங்க பண்ணி ரட்சித்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். முதலாவதாக ஏசையாவின் புஸ்தகம் 43:14 சொல்லப்பட்டுள்ளது, நான் உங்களுக்காக அரண்களை இடித்து விழப்பண்ணுவேன் என்று. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களின் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக உள்ள அரண்களை நிர்மூலமாக்கி உங்களை வாழ வைக்கப் போகிறார். அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் 43:16, வலிய தண்ணீரிலே பாதையை உண்டு பண்ணுவேன் என்கிறார். உங்களின் வாழ்க்கையில் கடந்து போக முடியாதபடி கடினமான வலிய எந்த காரியமாக சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றில் இன்றைக்கு ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறார். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்பதை விசுவாசியுங்கள். காரியங்களை ஜெயமாக்குவார். அடுத்ததாக ஏசையாவின் புஸ்தகம் 43:17 ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறார் என்று உள்ளது. இன்றைக்கும் எவையெல்லாம் உங்களுக்கு எதிராய் புறப்பட்டு உங்களை கலக்கமடைய செய்ததோ அவை எல்லாவற்றையும் ஒரு திரி அணைகிறது போல அணைத்து போடுகிறார். அவைகள் வியாதியோ, பொருளாதாரமோ, பிள்ளைகளை குறித்த கவலைகளோ, திருமண தடைகளோ, எவையெல்லாம் உங்களை கலக்கமடைய செய்ததோ அவை எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை இன்று நீங்கள் காணப்போகிறீர்கள். ஏசையாவின் புஸ்தகம் 43:20 அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு தடையாயிருக்கிற சகல ஆசிர்வாதங்களையும் அவர் மாற்றி ஆறுகளைப் போல புரண்டு ஓடுகிற ஆசிர்வாதத்திற்குள் நடத்தப் போகிறார். உங்களின் பொருளாதார வறட்சி நிலைமைகள் எல்லாம் மாறப்போகிறது. ஏசையாவின் புஸ்தகம் 43:6 வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் உள்ளதின்படி இன்றைக்கு நா திசைகளிலிருந்தும் நீங்கள் எதிர்பாராத ஆசிர்வாதங்களையும் தயவுகளையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் உங்களுக்காய் கொண்டு வந்து கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபான் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும், ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே, ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் ஆசீர்வாதத்திற்கு தடையாய் நாமே இருக்கிறோம். நாம் செய்கிற சில பாவங்கள் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடை செய்கிறது, தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை தடை செய்கிறது. நாம் செய்கிற சில குற்றங்கள் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிறது, சேதப்படுத்துகிறது. இன்றைக்கு ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8:36 வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவன் சரீரத்தை காட்டிலும் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். நமக்கு ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது. இந்த சரீரம் அப்பிரயோஜனமற்றது, இது மண்ணானது. ஆண்டவரே சொன்னார், உங்களை சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாமல் உங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆத்மாவை முக்கியப்படுத்தினார். தாவீதும் கூட, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று ஆத்மாவை அவர் முக்கியப்படுத்தினார். நம்முடைய ஆத்மா தன்னை தந்த தேவனிடத்திற்கு போக வேண்டும். ஆனால் நாம் செய்கிற சில பாவங்கள் நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்துகிறது, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை துண்டிக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தானது. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக நேரங்களில் சொல்லுவோம், நம்மளை தவிர மற்றவங்களை அடையாளப்படுத்துவோம். அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க, அவங்க பாவம் செஞ்சிட்டாங்க. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று 1 John 1:1 நாம் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அது நிமித்தம் செலுத்தத்தக்க பலி இனி இல்லை. 10:26 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்முடைய ஆத்மாவிலே பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களைத்தான் நித்திய ஜீவனிலே சேர்த்துக்கொள்வார். நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் தெய்வ பயம் நமக்குள் இருக்கணும். இன்னைக்கு அநேக இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் சில செய்கிற தவறுகள் அநேகருக்கு இடரலாய் மாறிவிடுகிறது. நானே நிறைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். பிசாசு எவனை விழுங்கலாம், எவனுடைய ஆத்மாவை சேதப்படுத்தலாம், எவனுடைய ஆத்மா தேவனை விட்டு தூரப்படுத்தலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய பார்வையானாலும் பேச்சானாலும் நடக்கையானாலும் தேவனுக்கு பயந்து பரிசுத்த உள்ளத்தோடு நாம் வாழ ஆரம்பிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாக இருந்தால் உடனே ரிவார்டு கிடைக்காது. அதுக்காக நாம் பாவம் செய்யக்கூடாது. சில நேரத்தில் சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம் சில தவறுகளை செய்கிறோம். அதுதான் அப்படியே மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. எல்லாவற்றிலும் கவனத்தோடு இருப்போம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருப்போம். நீங்கள் வாசித்திருப்பீர்கள், 1 Kings 2:1-2 வாசிக்கும் போது, இந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், இந்த ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அப்போ கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர்களுடைய ஆத்மாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய முடிவு நேரத்திலே இந்த மனுஷன் என்னுடைய பார்வைக்கு நலமானதை செய்தான் என்று தேவன் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் பாவம் செய்வோமானால் நம்முடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிறோம், அழித்து போடுகிறோம். ஆகவே ஜாக்கிரதையாக இருப்போம், உண்மையோடு இருப்போம், பயபக்தியோடு இருப்போம். இந்த நேரத்திலும் கூட கடந்த காலங்களில் ஏதாகிலும் தவறு செய்திருந்தால், இன்றையும் ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உமக்கு சாட்சியாய் நிறுத்துவீராக.
அப்படின்னு சொல்லி முழங்கால் போட்டு கேட்கலாம். நிச்சயம் மன்னித்து திரும்ப தூக்கி எடுப்பார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழும்பு பண்ணினது போல தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலம். ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடாது, ஆத்மா அழிந்து போகக்கூடாது. ஆத்மாவை மிகுந்த பொக்கிஷமாய் நாம் பாதுகாத்து கொள்வோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம் ஆத்மா கர்த்தரோடு இருந்தால் நம்மை சுற்றிலும் ஏராளமான அற்புதங்களை கண்டிப்பாய் தேவன் செய்வார். இந்த நாளை நாம் தேவனோடு நெருங்குவதற்கு பயன்படுத்தி கொள்வோம். நம்முடைய ஆத்மாவும் தேவனையே சார்ந்திருக்கட்டும், கர்த்தருக்காய் காத்திருக்கட்டும், அவரையே நம்பி இருக்கட்டும், முழு பரிசுத்தத்தோடு இருக்கட்டும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய், நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவை கரைப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தத்தோடு நாங்கள் காத்துக்கொள்ள, உண்மையோடு இருக்க, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எங்கள் ஆத்மா கர்த்தரோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இதை காண்கிறபடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒருமனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்போமா, அதையே நாடுவோமா?

மகிமை ஊற்றுங்கப்பா. லார்ட், லெட் யுவர் ஹீலிங் பிரசன்ஸ் ஃபில் திஸ் பிளேஸ் ரைட் நவ் லார்ட். ஆவியானவரே, சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா, இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம்ம மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிற விடுவிக்கட்டும். சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும். தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளுடைய மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவ

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

ஷம்மா, எகவா ஷம்மா, கூடவே இருப்பவரே, என்னை விட்டு விலகுவதும் இல்லை.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைத்திர தேங்க்யூ டாட்.

0: ஃபேன் எஃப்எம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் கேட்க போற செய்தி, நீதிமான் செழிப்பான். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜூப்ளின் ஜோசப்.
1: கர்த்தருக்குள்ள ஒரு மனுஷன் படுகிற பிரயாசத்தின் பலன் நிச்சயமா பிரமிப்பாதான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் சலிப்பா இருக்க போறதே கிடையாது. ஹல்லேலூயா. பேதுரு ரா முழுவதும் பிரயாசப்பட்ட ஆண்டவர், ஆனா ஒண்ணுமே என்ன செய்யல, அகப்படவில்லை அப்படின்னு சலிச்சுக்கிட்டாரு இல்லையா. கத்தர் சொன்னா உன்னுடைய வலைய வலது பக்கம் போடுன்னு சொன்னப்ப திரளான மீன்களை பிடித்த போது வேதம் சொல்லுது பேதுருவுக்கும் அவனை அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டாயிற்றாம். அல்லேலூயா. கத்தருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசங்களின் பலன் நிச்சயமா பிரமிப்பாதான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் சலிப்பா இருக்க போறதே கிடையாது. அல்லேலூயா. ஒருவேளை தற்காலத்துல அது உங்களுக்கு சலிப்பு போல தெரிஞ்சாலும் நிச்சயமா அது சலிப்புல முடிய போறதில்ல, நிச்சயமா அது பிரமிப்புலதான் முடியும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட இருக்கிற உங்களை பார்க்கிற யாவருக்கும் பிரமிப்புண்டாகும். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் 92:12. இந்த வார்த்தை சொல்லுது நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளருவான். அல்லேலூயா. தெரிந்த வசனம் தான், இருந்தாலும் இதனுடைய கொஞ்சம் ஆழங்களுக்குள்ள போக விரும்புகிறேன். நீதிமான கர்த்தர் ரெண்டு விருட்சங்களுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். வேதத்துல கிட்டத்தட்ட 145 தாவரங்கள் இருக்கு. அதுல சங்கீதத்துல மட்டும் 12 தாவரங்கள் இருக்கு. இந்த அதிகாரத்துல மட்டும் 3 தாவரங்களை கர்த்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். நீதிமான ரெண்டு விருட்சங்களோடு கூட ஒப்பிட்டிருக்கிறார். ஒன்னு, நீதிமான் எப்படி செழிப்பானா, பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா, வளருவான். இங்க எத்தனை பேர் நீதிமான்கள் இருக்கிறீங்க, ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நம்ம அத்தனை பேருமே யாருதான், நீதிமான்கள் தான் இல்லையா. ஒரு பாவியான மனுஷன், ஒரு பாவியான மனுஷன் தேவ சந்நிதிக்கு சென்றான். ஒரு பாவியான மனுஷன் எங்க போறான், தேவ சந்நிதிக்கு. இப்போ தேவனுக்குள்ள இருக்கிற சுவாபங்கள் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. தேவனுக்குள்ள எப்பொழுதுமே அநேக சுவாபங்கள் இருந்தாலும் அவருக்குள்ள பிரதானமாய் ரெண்டு சுவாபங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே அவருக்குள்ள ரெண்டு குணாதிசயங்கள் இருக்கு. ஒன்னு என்னன்னு கேட்டா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அதே நேரத்துல தேவன் நீதியுள்ளவராகவும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு, ரெண்டு சுவாபங்கள் பிரதானமா எப்பொழுதுமே தேவனுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒன்னு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதே நேரத்துல தேவன் நீதியுள்ளவராகவும் வேதம் அவரை குறித்து சொல்லுது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. எப்படி நியாயாதிபதியா, இந்த உலகத்துல எத்தனையோ கோர்ட் இருக்கு, அதுல எத்தனையோ நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க, ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாற்றையுமே நீதி இருக்குமான்னு நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் வேதம் தெய்வத்தை குறித்து சொல்லுகிற வார்த்தை, அவர் நியாயாதிபதி அல்ல, நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. அப்ப ரெண்டு சுவாபங்கள், ஒன்னு தேவன் அன்பாகவே இருக்கிறார், ரெண்டாவது சுவாபம் தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இப்ப இந்த பாவியான மனுஷன் தேவ சமூகத்துக்கு வந்த உடனே அவருடைய அன்பின் சுவாபம் தேவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறது. தேவனே, நீர் அன்பாகவே இருக்கிறீர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்த குணமுள்ளவர், மன்னிக்கிறதிலே தயவு பெறுத்தவர். சோ இந்த பாவியான மனுஷனை மன்னித்து என்ன செய்துவிடும், விட்டுவிடும். முதல்ல அன்பு பேசுது, இந்த பாவியான மனுஷனை நீங்க தண்டிக்க வேண்டாம், தயவு செய்து இவனை என்ன செஞ்சு விட்டுருங்க, மன்னித்து விட்டு விடுங்க. அன்பு பேசுது. அதே நேரத்துல தேவனுடைய மற்றொரு குணாதிசயம், நீதியின் குணாதிசயம் அவரோடு பேச ஆரம்பிக்குது. ஆண்டவரே, நீர் அன்பாகவே இருக்கிறீர், உண்மைதான். அதே நேரத்தில் நீர் நீதியுள்ளவராகவும் இருக்கிறீர். பாவத்தை சகித்து கொள்ள முடியாத, பொறுக்க முடியாத, பாவத்தை பாராதவர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆகையினாலே இந்த மனுஷனை உம்முடைய நீதியின்படி தண்டித்தே ஆக வேண்டும். பாவம் பண்ண மனுஷனை தண்டிக்காம என்ன செய்ய முடியாது, விடக்கூடாது. கண்டிப்பாய் இந்த மனுஷனை உம்முடைய நீதியின்படி, நீதியின் நிமித்தம் நீர் இவனை என்ன செய்ய வேண்டும், தண்டிக்க வேண்டும். அன்பு சொல்லுது மன்னிக்கணும்னு, நீதி சொல்லுது தண்டிக்கணும்னு. என்ன செய்யணும் நீங்க சொல்லுங்க பாப்போம். நம்ம அப்படித்தானே சொல்லுவான், நம்ம தண்டிக்கிறது என்ன செய்ய முடியாது. மன்னிக்கிறதா தண்டிக்கிறதா? அன்பின்படி மன்னித்து விட்டு விட்டால் அவர் நீதி இல்லாதவர்னு ஆகிவிடும். நீதியின்படி தண்டித்தால் அவர் அன்பில்லாதவர்னு ஆயிடும். ஒரு கான்ட்ரோவர்சியல், ஒரு முரண்பாடு. மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அவர் நீதியை செலுத்தல, அவர் தன்னுடைய நீதியில் இருந்து புரண்டு விட்டார் அப்படின்னு சொல்லணும். சரி, நீதியின்படி அப்ப நான் தண்டிக்கிறேன்னு சொன்னா அவருடைய அன்பிற்கு அங்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன செய்யறது? தெய்வம் ஒரு முடிவெடுத்தார். என்னுடைய என்னுடைய சுவாபத்தின்படி, என்னுடைய நீதியின் குணாதிசயத்தின்படி இந்த மனுஷனை மரண ஆக்கினைக்குள்ளாக நான் என்ன செய்கிறேன், தீர்க்கிறேன். இவனுடைய பாவத்தின் நிமித்தம், இவன் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் இந்த மனுஷனை நான் மரண ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்கிறேன், தீர்க்கிறேன். என்னுடைய நீதியின்படி நான் இவனை தண்டிக்கிறேன் முதலாவது. அதே நேரத்தில் நான் இவன் மேல அன்பா இருக்கிறபடியினால இவன் அடைய வேண்டிய மரண ஆக்கினையை, இந்த பாவியான மனுஷன் அடைய வேண்டிய மரண ஆக்கினையை இவனுக்கு பதிலாக சிலுவையில நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லையா? அதுக்காகத்தான் இப்ப என்ன செஞ்சார், அவரு இறங்கி வந்தார் இல்லையா? இப்ப நீதியின்படி தண்டிச்சாச்சு, அன்பின்படி அவனுடைய தண்டனையை அவர் என்ன செய்து கொண்டார், சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். இந்த நீதி இருக்கு பாருங்க, அது சும்மாவே இருக்காது, அது எப்பவுமே தேவனோடு பேசிட்டே இருக்கும். அது எப்படி? அதுக்காக ஒரு பாவியான மனுஷன், பாவியான மனுஷன் அவன்லாம் பாவம் என்னாலும் செஞ்சுட்டு வருவான், உடனே நீங்க அன்பின்படி நான் மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுவீங்களா? அது எப்படி செய்ய முடியும்? அதுக்காக அவன் ஏதாவது கரையும் செலுத்தணும் இல்லையா? அவன் என்ன செஞ்சான், நீங்க மன்னிக்கிற அளவுக்கு அவன் என்ன செஞ்சான், நீதி பேச ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு தான் கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார். ரோமர் எழுதின, ரோமருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம் 5:1, ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5:1, விசுவாசத்தினாலே என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப கர்த்தர் ஒரு காரியம் செஞ்சார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களுக்கும் நான் பொறுப்பு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் ஒட்டுமொத்தமாய் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லல. என் மேல யாரெல்லாம் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நான் அவர்களை நீதிமான்களாக மாற்றுகிறேன். இப்ப உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லல. அவர் மேல யாரு விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ அவர்கள் தான் அந்த விசுவாசத்தினால என்ன ஆக்கப்படுகிறாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க எத்தனை பேர் இயேசுவை தெய்வம் என்று விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்படியானால் வேதத்தின்படி எழுதப்பட்ட பரலோக அரசியல் சாசனத்தின்படி, சட்டத்தின்படி நீங்க அத்தனை பேருமே நீதிமான்கள் தான். அல்லேலூயா! ஏன்னா நீங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க? இயேசுவின் மேல விசுவாசம் வச்சிருக்கீங்க, சரியா? அதுல உங்களுக்கு டவுட்டே இருக்க கூடாது. நீங்க எப்பவுமே யாருதான், தேவனுடைய பார்வையில நீதிமான்கள். ஹல்லேலூயா! சரி, இப்ப இந்த வசனம் சொல்லுது, நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல. இப்ப நீதிமான் அப்படின்னு யாரையோ குறித்து பேசல, இந்த வசனம் யார குறித்து தான் பேசுது? என்னையும் உங்களை குறித்து தான் பேசு இல்லையா? சரி, இப்ப யாராவது ஒருவர் தைரியமா அந்த நீதிமான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசியம் பார்க்கலாம். உதாரணமா நான் சொல்லலாம், சொல்ல முடியும், ஜூப்ளின் நீ பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். இந்த வசனம் சொல்லுது, நாம் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள இருக்கிற கேதுருவை போல என்ன செய்வோமா? வளருவோம். சரி, முதலாவது முதல் விருட்சத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமான் பனையை போல இல்லையா? சரி, ஆக்சுவலா உண்மையில அந்த இடத்துல இருக்க வேண்டிய வார்த்தை நீதிமான் பனையை போல அல்ல, பேரீச்ச மரத்தை போல அப்படின்னு இருக்கணும். நீங்க சில நல்ல ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பாம் ட்ரீன்னு போட்டிருப்பாங்க, சில நல்ல ஸ்காலர்லி டிரான்ஸ்லேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா டேட் பாம் அப்படின்னே போட்டிருப்பாங்க, பேரீச்ச மரம் அப்படின்னு. ஒரிஜினல் எபிரேயத்தில் தாமார் அப்படின்ற வார்த்தை இருக்கும். தாமார் அப்படின்னா பேரீச்ச மரம் அப்படின்னு அர்த்தம். நீதிமான் பனை போல அல்ல, நீதிமான் பேரீச்ச மரத்தை போல செழித்து. அப்ப என்ன பிரதர், தப்பா எதுவும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்களா, மொழிபெயர்த்துட்டாங்களான்னா? தப்பாலாம் மொழிபெயர்க்கல. ஏன் பணம் வரும்னு போட்டாங்கன்னா, பேரீச்ச மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கரங்களை எடுத்துக்க பார்ப்போம். பேரீச்ச மரம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பேரீச்ச மரம், பழம் இல்லை மரம். அதனால தான் பனை மரம் போட்டாங்க, தெரியுதா? பேரீச்ச மரம் போட்டால் என்ன செய்யாது உங்களுக்கு? தமிழ் பேசுகிற ஜனங்களுக்கு, இந்த தமிழ் உலகத்துக்கு பேரீச்ச மரம் பரிச்சயம் இல்லாதபடினால அதை டிரான்ஸ்லேட் பண்ணுகிறப்ப பேரீச்ச மரம் மாதிரியே இருக்கிற விருட்சம் எதுன்னு பார்த்தாங்க. நமக்கு தெரிஞ்சது நம்ம ஊரில் இருக்கிறது எதுதான்? பனை மரம் தான். அதனால தான் என்னனு போட்டாங்க, அது தவறல்ல, கலாச்சார அடிப்படையிலான ஒரு மொழிபெயர்ப்பு. ஒரிஜினல்ல நீதிமான் பேரீச்ச மரத்தை போல செழித்து. எப்படி செழிப்பானா? பேரீச்ச மரம் எங்க வளரும் தெரியுமா? எங்க வளரும்? வெரி குட். எங்க வளரும்? பாலைவனத்துல. கடுமையான உஷ்ணம் நிறைந்த பாலைவனத்துலதான் இந்த பேரீச்ச மரம் செழிக்கிறது. கடுமையான உஷ்ணம், சாதாரண உஷ்ணம் கிடையாது, வேறு எந்த விருட்சங்களுமே வாழ முடியாத, வேறு எந்த தாவரங்களுமே வாழ முடியாத கிளைமேட்ல தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்குது. கடுமையான உஷ்ணம், அதன் மத்தியில தான் இந்த பேரீச்ச மரம் செழிக்குது. நீங்க பேரீச்ச மரத்தை பாலைவனங்களை பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதங்களில் ஒரு மரத்தில் 200 பழம்தான் இருக்கும், 200 ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஏப்ரல் முடிஞ்சு மே ஜூன் அப்படின்னு வெயில் ஏற ஏற ஏற 200 பழங்கிறது 7000 பழங்களாய் மாறிவிடும். உஷ்ணம் கூட கூட இந்த பேரீச்ச மரம் கருகி போறதல்ல, அது செழிக்க ஆரம்பிக்கிறது. உஷ்ணம் கூட கூட இந்த பேரீச்ச மரத்தால, அந்த உஷ்ணத்தால இந்த பேரீச்ச மரத்தை கருக பண்ண முடியல. அந்த உஷ்ணத்தின் மத்தியில இந்த பேரீச்ச மரம் செழிக்கிறது. ஆண்டவர் தான் பிரதர் நம்புறேன். சரி, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன் பிரதர். சரி, ஆனா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள், நான் கடந்து போய் கொண்டிருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், அந்த உஷ்ணத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல. நான் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த சூழ்நிலைகள், இந்த பிரச்சனைகள், இந்த வியாதிகள், அந்த உஷ்ணம் என்னால பொறுத்து கொள்ள முடியல. ஏன்? நீங்க இப்ப கடந்து போகிற இந்த பிரச்சனை, இந்த உபத்திரவம் என்கிற உஷ்ணம் உங்களை கருக பண்ணுகிறதற்கு வரல, உங்களை செழிக்க பண்ணுகிறதற்கு வந்திருக்கிறது. நிச்சயமா இந்த உபத்திரவத்தால உங்களை கருக பண்ணவே முடியாது. நிச்சயமா இந்த உபத்திரவத்தின் முடிவில் நீங்க செழிக்கத்தான் போறீங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நீங்க தேவனுடைய பார்வையிலே நீதிமான்ங்க. அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம் அநேக நேரங்கள்ல, பிரதர் கர்த்தருக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா பிரச்சனையே என்ன செய்யக்கூடாது? அப்படியெல்லாம் இருக்காது. கண்டிப்பாய் உஷ்ணம் உபத்திரவம் இருக்கும். சரியா, டிசம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு வாக்கு தத்தம் எழுதி வச்சுக்கோங்க. பிரச்சனை கண்டிப்பா என்ன செய்யும்? இருக்கும். பிரச்சனை இல்லாம வாழ்றதுக்கு கர்த்தர் ஒரு விசுவாசியையும் அழைக்கல. அந்த பிரச்சனையின் மத்தியில அதை மேற்கொண்டு செழிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அழைச்சிருக்கிறதே, உங்களை உருவாக்கி இருக்கிறதே கர்த்தர் அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறார். உங்களுடைய தன்மையை நீங்க பிரச்சனையின் மத்தியில தான் என்ன செய்ய முடியும், செழிக்கவே முடியும். உஷ்ணம் வந்தா தான் நீங்க செழிக்கவே முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார் ஒரே வார்த்தையில, உலகத்தில் உபத்திரவம் ஆனாலும் நான் உலகத்தை. அவர் ஜெயிச்சது அவருக்காக இல்லை, யாருக்காக? ஆமென். பிரச்சனை இருக்கும், உங்களை சுற்றி இருக்கும், இருக்க இருக்க கூடிட்டேதான் போகும். ஆனா நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையாலும் போராட்டத்தாலும் வியாதியாலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு கர்த்தர் உத்தரவாதம் கொடுக்கல. அந்த காலை வேளையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்காதுன்னு உத்தரவாதம் கொடுக்க நான் வரல. ஆனா என்னால ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியும், நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறதே அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறா. பிரச்சனைகளை நீங்க பார்க்கிற அந்த விதம், உங்களுடைய பார்வை கொஞ்சம் மாறட்டும், உங்க ஆட்டிடியூட் கொஞ்சம் மாறட்டும். எனக்கு பிரச்சனையே இருக்க கூடாது பிரதர், இந்த பிரச்சனையை ஆண்டவரே என்னை விட்டு எடுத்துருங்க, அந்த பிரச்சனையை எடுத்துருங்க. ஒரு நாளும் எடுக்கவே மாட்டார். அந்த பிரச்சனைகளின் மத்தியில, அந்த போராட்டங்களின் மத்தியில எழும்பி சொல்லிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன், இந்த வனாந்தரத்தில் இருக்கிற இந்த உஷ்ணத்துல வேற எந்த தாவரமும் என்ன செய்யாது, வளருமா? வேற செடி கொடி ஏதாவது வளருமா? எந்த விருட்சமுமே வளர முடியாத இடத்துலதான் இந்த பேரிச்ச மரம் செழிக்கிறது. அப்படித்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். வேறு யாருமே வாழ முடியாத பிரச்சனைகள், வேறு யாரும் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகளை எதிர்கொண்டு மேற்கொள்ளுகிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய தன்மையே அப்படித்தான். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, பிரதர் எனக்கு இருக்கிற, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை

உங்க வாழ்க்கையில சேதத்தை ஏற்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த பிரச்சனையை மேற்கொண்டு செழிக்கிற திறனை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அது இயற்கையாகவே என்றைக்கு நீங்க இயேசுவின் மேல விசுவாசம் வச்சீங்களோ அந்த நாள்லயே அந்த திறன் உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா இந்த பிரச்சனையை நீங்க மேற்கொண்டு வளருவீங்க, செழிப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை. ஐயா, அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சே, அவங்க இப்படி ஆயிட்டாங்களே, அப்படி ஆயிட்டாங்களே, அவங்க கண்டிப்பா அப்படிதான் ஆவாங்க. ஏன்னா அவர்களுடைய தன்மை அது. ஆனா இந்த பிரச்சனையின் மத்தியில நிச்சயமா உங்களால செழிக்க முடியும். அல்லேலூயா. அந்த திறனை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். நமக்கு என்னன்னா, உஷ்ணமே இருக்க கூடாது, உபத்திரமே என்ன செய்யக்கூடாது, எப்பவுமே குழு குழுன்னு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பா அப்படிலாம் என்ன செய்யாது, இருக்காது. அண்ணன் வேணா உங்களுக்கு கிருபையா ஏசி போட்டு கொடுக்கலாம், ஆண்டவர் அப்படிலாம் போட மாட்டாரு. சரியா? பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்க பார்க்கிற விதம், அந்த ஆட்டிடியூட் மாறட்டும். எப்பவுமே பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டே அதை குறித்து சிந்திச்சுக்கிட்டே அதை கொஞ்சம் மைண்ட்ல இருந்து நினைச்சிங்க. அதாவது எந்த விதத்திலும் இந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை, நீங்க கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் சிரிப்பாரு. ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு நீங்க தானியாலா இருந்தா கர்த்தர் உங்களை எங்க வச்சு பாதுகாப்பா தெரியுமா? உங்களுக்கு ரொம்ப சேஃபான இடம் அது தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, அந்த சிங்கக்கோக தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். எதுதான்? என்ன பிரதர், என்னை சுத்திலும் சிங்கமா இருக்கு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப். தெய்வத்துக்கு தெரியும் உண்மை என்ன தெரியுமா? அரண்மனையில இருந்து கொண்டு தரியுவால தூங்க முடியாம இருக்கலாம், ஆனா சிங்கங்களின் மத்தியில தானியலால தூங்க முடியும், தூங்க முடியும். உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு வேண்டுமானாலும் சிங்கங்கள் ஆர்ப்பரிக்கலாம், கர்ச்சிக்கலாம், ஆனால் உங்களுக்கு உத்தரவாதம் உண்டு, அதன் ஒரு பல் கூட உங்க மேல படுவதில்லை. அல்லேலூயா. ஒரு ஹெவன்லி செக்யூர், பரலோகத்தினுடைய பாதுகாப்பு. அமெரிக்க ஜனாதிபதியினுடைய அந்த கார் இருக்கு பாருங்க, அது 800 கோடியாம். எத்தனை கோடி? 800 கோடியாம். அணுகுண்டு போட்டா கூட அது சேதமாகாதாம். அணுகுண்டு போட்டா கூட என்ன செய்யாதான்? சேதமே ஆகாதாம். உண்மை என்ன தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பை காட்டிலும் உன்னதமான பாதுகாப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையை சேதப்படுத்தவே. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா பார்த்தார்னா உங்களுக்கு குழு குழுன்னு இருக்கிற இடம் எது தெரியுமா? சொல்லுங்க, அக்கினி சூளை இல்ல, 7 மடங்கு அக்கினி சூளை. என்ன பிரதர், சுத்திலும் தீயா எரியுது? அப்படித்தான் பிரதர் எரியும். ஏன்னா நீங்க நீதிமான்றது. நீங்க யாரு பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை நீங்க ஃபேஸ் பண்ணுகிற அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை மாறட்டும். எந்த விருட்சமுமே வளராதுங்க. அங்க கர்த்தத்தினுடைய பிள்ளைகளை கம்பேர் பண்ணணும், ஒப்பிட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஊமையா அவங்கள குறித்து பேசணும்னு சொன்னோன்னே அவருக்கு நினைவில் வர்ற விருட்சத்தை பாருங்க. எந்த விருட்சமுமே தாவரத்தில் வளரா, வனாந்தரத்தில் வளராது. ஆனா அந்த இடத்துல தான் இந்த பேரிச்சமெல்லாம் வளரல, என்ன செய்தான்? செழிக்கிறது. அப்படிதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார், உங்களை அவர் உருவாக்கி இருக்கிறது. அப்படித்தான் நீங்க எங்க தான், எதன் மத்தியில தான், பிரச்சனைகள் மத்தியில தான் உங்களால என்னவே செய்ய முடியும், செழிக்கவே. அப்புறம் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு எப்படி வராம இருக்கும்? அது வர்றதே எதுக்காகத்தான்? நீங்க வேணா நிச்சயமா பாருங்க, நீங்க கடந்து போகிற இந்த பிரச்சனை வந்து முடிகிற போது, நீங்க இப்ப நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த போராட்டம், இந்த உபத்திரவம், இந்த உஷ்ணம் முடிகிற போது நீங்க இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு செழித்திருப்பீங்க. அல்லேலூயா. சரி, முதல்ல செழிக்கிறது அப்படின்னு ஒன்ன பேரிச்ச மரத்தோட என்ன செய்தா கம்பேர் பண்ணலாம். சரியா? சரி, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் பேரிச்ச மரத்தை போல் செழித்து. அடுத்த வார்த்தை, லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானா? சும்மா கேதுரு அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கிறார், லீபனோனில் உள்ள கேதுரு அப்படிதான் சொல்லியிருக்கார் இல்லையா. சும்மா கேதுரு மரத்தை போல வளருவான் அப்படின்னு சொல்லாம அந்த இடத்துல ஒரு பிளேஸ் வேற ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார், லீபனோனில் உள்ள கேதுரு. லீபனோன் அப்படிங்கிற அந்த எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா,
வெண் பனிமலை அப்படின்னு அர்த்தம்.

0: என்ன அர்த்தம்? வெண் பனிமலை அப்படின்னு அர்த்தம். நீங்க நம்ம தேசத்துல காஷ்மீர் பார்த்திருப்பீங்க இல்லையா, எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து வெளுவிலேன்னு பனியா இருக்கும் பாருங்க. அதே மாதிரி ஒரு கிளைமேட் இருக்கிற இடம் இஸ்ரேலுடைய ஒரு கடையாந்திர எல்லையில இருக்கு, அதுக்கு லீபனான் அல்லது லெபனான் அப்படின்னு பேர். எங்கு பார்த்தாலும் பனி படர்ந்து சூழ்ந்து காணப்படும். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த தாவரங்கள் ரெண்டு இடத்துல வளராது. எத்தனை இடத்துல வளராது? ஒண்ணு வனாந்தரத்துல வளராது, ஏன்னா அங்க கடுமையான உஷ்ணம் நினைச்சது இருக்கிறதுனால எந்த விருட்சமும் அங்க வளராது. அதே நேரத்துல கடுமையான பனி வந்து விழுந்து அழுத்துது பாருங்க. இந்த காஷ்மீர் போல இடங்கள் நீங்க பிக்சர்ஸ்ல இதெல்லாம் பார்த்திருப்பீங்க, எங்கு பார்த்தாலும் வெள்ளையா பனி தான் இருக்கும், வேற விருட்சங்களை என்ன செய்யாது அங்க இருக்காது. ஏன்னா இந்த பனி என்ன செஞ்சிடும்னா அதிகமா பொழிஞ்சிச்சுன்னு சொன்னா தாவரங்கள்லாம் கருகிரும். எந்த தாவரமுமே கடுமையான பனி இருக்கிற இடத்துல வளரவே வளராது, வளரவே முடியாது. அது தரையிலிருந்து முதல்ல எழும்பவே அதனால முடியாது. ஆனா ஒரே ஒரு விதி விளக்கா, இந்த லீவனோன்ல இருக்கிற கேதுரு மரம் இருக்கும் பாருங்க, அது முளைக்க ஆரம்பிச்ச நாட்கள் இருந்து எவ்வளவு பனி வந்து அது மேல விழுந்து விழுந்து விழுந்து அழுத்தினாலும் எல்லா பணியையும் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பிக்கும் பாருங்க. அதை வளர்த்து எவ்வளவு இருக்கும் தெரியுமா, 160 அடி உயரம் வரைக்கும் போகும், தரையிலிருந்து 160 feet வரைக்கும் போகும். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இந்த 160 அடி உயரம் இருக்கிற ஒரு கேதுரு மரத்தை பாத்தீங்கன்னா அதனுடைய வேர்கள் அந்த மழையை கொடைஞ்சிக்கிட்டு 180 அடி ஆழம் வரைக்கும் போகும், 180 feet வரைக்கும் போகும். மேல இருக்கிற வளர்த்தியை விட கீழே என்னது ஸ்ட்ராங்கா, கிட்டத்தட்ட 60 அடிக்கு கிளைகளை பரப்பி அதை பார்க்கறதுக்கே நீங்க பிக்சர்ஸ்ல வேணா ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பாருங்க, லெபனான்ல இருக்கிற கேது விருட்சங்களை பாருங்க, பார்க்கறதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா, சில நேரங்களில் பயமா கூட இருக்கும், அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த தண்டு மட்டும் கிட்டத்தட்ட 22 அடியில 10 பேர் சேர்ந்தா தான் அந்த மரத்தை என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். எவ்வளவு பனி வந்து விழுந்தன அழுத்தினாலும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வளர்கிற எந்த விருட்சமுமே பனியில வளர முடியாது. ஆனா ஒரே ஒரு விதிவிலக்காய், இந்த கேதுரு மரம் மட்டும் அந்த பனியின் மத்தியிலே வளருது. கத்தர் பார்க்கிற போது என் பிள்ளைங்க பேரிச்ச மரத்தை போல செழிப்பாங்க, கிளீவனோனில் இருக்கிற கேதுருவை போல வளருவார்கள். அப்படித்தான் அழைத்திருக்கிறார் பிரதர். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அழுத்தங்கள் என்னால பொறுத்து கொள்ள முடியல, இந்த அழுத்தங்களால என்னுடைய இருதயத்தில் ஏற்படுகிற இந்த அழுத்தங்கள் போராட்டங்கள் மன உளைச்சல் நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும் போல இருக்கு பிரதர். இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு அழுத்தம்லாம் வந்தா மனுஷன் என்ன செய்யறது பிரதர், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எவ்வளவு அழுத்தம் வந்து உங்க மேல விழுந்து அழுத்தினாலும் அதை மேற்கொண்டு உங்களால வளர முடியும். அந்த திறனை அந்த தாளந்தை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். உங்களுடைய நேச்சரை எது தெரியுமா, அந்த பணியை அழுத்தத்தை மேற்கொண்டுதான் என்ன செய்வீங்க, வளருவீங்க. நீங்க லெபனானின் கேதுருவை பாத்தீங்கன்னா பணி வந்து அது மேல விழுந்து விழுந்து அழுத்துகிறப்ப அப்படி கொஞ்ச நேரம் சாய ஆரம்பிக்கும், லேசா அப்படி காத்து அடிக்கிறப்ப அப்படி அப்படி சிலுப்பிட்டு அப்படி எழும்பி நிப்பிக்கும் பாருங்க, அது வீடியோல பாக்குறதுக்கு நமக்கு பிரம்மாண்டமா இருக்கும். எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் உங்களால மேற்கொள்ள முடியும், உங்களால ஜெயிக்க முடியும். இந்த அழுத்தங்கள் வந்திருக்கிறது உங்களை ஒண்ணும் இல்லாம பண்றதுக்கு அல்ல, ஓங்கி வளர்கிறதற்காக. பிரம்மாண்டமா யாவருடைய கண்களும் ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க விதத்துல பிரம்மாண்டமாய் வளர்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இல்லையா, ஆண்டவர் கம்பேர் பண்ற இந்த ரெண்டு விருட்சத்தையும் பாருங்களேன், எந்த விருட்சமும் வளர செழிக்க முடியாத இடத்துலதான் எது செழிக்குது, பேரிச்ச மரம். எந்த விருட்சமுமே வளர முடியாத இடத்துல வளர்றதுதான் எது, வேறு விருட்சங்கள் எதுவுமே வளர முடியாத வாழ்றதுக்கு சாத்தியமே இல்லாத இடத்துலதான் இந்த ரெண்டு விருட்சமும் என்ன செய்யுது, நல்லா கவனிச்சு பாருங்க. வேறு எந்த தாவரமுமே இந்த ரெண்டு கிளைமேட்லையுமே, எது கடுமையான உஷ்ணம் கடுமையான பனி, இந்த ரெண்டு கிளைமேட்லையுமே வேற எந்த விருட்சமுமே என்ன செய்யாது, வளராது, வாழ முடியாது, சாத்தியமே இல்லை வாழ்றதுக்கு. வளருகிறதற்கு என்னவே கிடையாது, சாத்தியமான சூழ்நிலைகளே கிடையாது. ஆனா அந்த சாட்சியம் இல்லாத இடங்கள்ல தான் இந்த விருட்சங்கள் வளருது, செழிக்குது. சாத்தியமான சூழ்நிலைகள்ல வாழ்கிறதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கலைங்க. சாத்தியம் இல்லாத சூழ்நிலைகளை சரித்திரம் படைக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏன் பிரதர், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே நடக்காது போல தெரியுது பிரதர், தட் இஸ் இம்பாசிபிள், எல்லாமே எதிரா இருக்கு பிரதர், சாதகமான சூழ்நிலையே என் வாழ்க்கையில இல்லையா பிரதர் அப்படின்னா, சாதகமான சூழ்நிலையில வாழ கர்த்தர் உங்களை அழைக்கல, எந்த பாதகத்திலும் உங்களால வளர முடியும், செழிக்க முடியும். பாதகமான சூழ்நிலையில வாழ்றதுக்கு தான் கர்த்தர் விசுவாசியை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைய தேவையே கிடையாது. உங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு பாதகமா இருந்தாலும் சரி, அந்த பாதகத்தை மேற்கொண்டு உங்களால வளர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே அதிகாரத்துல ஏழாவது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏழாவது வசனம், துன்மார்க்கர் யாரா? துன்மார்க்கர் யாரா? நீதிமான்களை கர்த்தர் எதோட கம்பேர் பண்ணாரு? பேரிச்ச மரம், கேதுரு மரம் சொன்னார் இல்லையா. இப்ப துன்மார்க்கரை யாரோடு கம்பேர் பண்ணி இருக்கிறார்னா, துன்மார்க்கர் யாரா? புல்லு இல்ல, புல்லு. புல்லு எங்க வளரும் தெரியுமா? தண்ணி இருக்கணும். வெரி குட். புல்லு எங்க இருக்கு? புல்லு எங்க வளரும்? தண்ணி இருக்கணும். ஆனா அதிகமா தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுமா? வேர் அழுகிறோம். புல்லு வளர்றதுக்கு வெயில் இருக்கணும். அதே நேரத்துல அதிகமா வெயில் இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா? அப்போ குளிரும் இல்லாத, வெயிலும் இல்லாத சாதகமான சூழ்நிலையில தான் துன்மார்க்கரால வாழ முடியும். அதனாலதான் நல்ல நேரம் பாக்குறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, நல்ல காலம் இருக்குமா, இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, அவங்க தேடுறதெல்லாம் சாதகமான சூழ்நிலை. ஆனா சாதகமான சூழ்நிலையில வாழ கர்த்தர் நீதிமான அழைக்கல, எந்த பாதகமான சூழ்நிலையிலையும் உங்களால வளர முடியும், செழிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். உங்களை நீங்கள் பார்க்கிற விதம் மாறட்டும். நீங்க யார் என்கிற உங்களுடைய பார்வை, உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க அணுகுகிற விதம், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ற அந்த ஆட்டிடியூட், மனப்பான்மை மாறட்டும். நிச்சயமா இப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து நான் எழுவி வந்துடுவேன். இந்த பிரச்சனையால எந்த விதத்திலும் என்னை சேதப்படுத்தவே, ஹல்லேலூயா, என்னை சேதப்படுத்துகிற அதிகாரம் இந்த பிரச்சனைக்கு கிடையாது. ஹல்லேலூயா. பிரச்சனை வராதுன்னு கர்த்தர் ஒரு நாளும் உத்தரவாதம் கொடுக்கலங்க. இனிமே எதிர்பாருங்க, பிரச்சனை என்ன செய்யும்? வரும். வரும்ன்றத விட வரணும். பிரச்சனை என்ன செய்யணும்? வரணும். ஏன் தெரியுமா? இந்த பிரச்சனையால என்னை சேதப்படுத்த முடியாது. எந்த விதத்துல என்னை சேதப்படுத்த முடியாது. இந்த பிரச்சனையின் முடிவுல இப்போது இருக்கிறதை பார்க்கல, ஆயிரம் மடங்கு செழிக்க போகிறேன். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய தன்மை. இப்ப தெரியுது அவங்க வாழ்க்கையில ஏன் பிரச்சனை வருதுன்னு. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், விடுங்க பிரதர், எதுனாலும் பாத்துக்குவான். நல்ல ஒரு எக்ஸைட்மெண்டா சொல்லணும், விடுங்க சிஸ்டர், எதுனாலும் சமாளிப்போம். கர்த்தர் உங்களை அப்படித்தான் என்ன செஞ்சிருக்கிறார்? அழைச்சிருக்கிற. இல்ல பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா எப்படி இருக்காம இருக்கும்? பிரச்சனையின் மத்தியில தான் நீங்க செழிக்க முடியும், பிரச்சனையின் மத்தியில தான் நீங்க வளர முடியும்னா, இப்ப இருக்கிற பிரச்சனை எதுக்கு தான் வந்திருக்கு? செழிக்கவும் வளரவும் பண்ணுகிறதற்கு. அல்லேலூயா. சத்ரு அநேக நேரங்களில் நம்மளை சும்மா சும்மா அந்த பயமுறுத்திட்டே இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளவு கடன் வந்துருச்சு, இவ்வளவு இந்த மாதிரி வியாதி இருக்கு, இனிமே என்ன செய்ய முடியாது, மேற்கொண்டு வரவே முடியாது, அவ்வளவுதான். இதெல்லாம் சும்மா சும்மா பயமுறுத்துறது. இந்த பயப்படுறத முதல்ல என்ன செஞ்சிடணும்? விட்டுறணும். என்னுடைய எனக்கு எப்ரஹிம் கற்றுக் கொடுத்த அந்த ரவி அடிக்கடி சொல்லுவார், உன்னுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதமுமே அந்த பயத்துக்கு பின்னாடிதான் இருக்கு. அந்த பயத்தை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். இல்லையா, ஒண்ணுமே இருக்காதுங்க. கன்னத்துல ஒரு சின்ன பரு வரும், கன்னத்துல ஒரு சின்ன, ஆக்சுவலா அது ஹீட்னால வர்றது. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா என்ன செஞ்சு போகும்? சரியா போயிடும். கன்னத்துல ஒரு மாதிரி கட்டி மாதிரி தெரியுது, பெருசாகுமோ? கண்டிப்பா மறுநாள் பெருசாயிரும். டாக்டர் போனா ஆபரேஷன் பண்ணச்சுவாரோ, 15,000 போங்க, உத்தரவாதம் இருக்கு, ஆபரேஷன் பண்ணச்சுவார். ஆக்சுவலா அது என்னதான்? பரு. ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா என்ன செஞ்சு போகும்? கட்டியில, கேன்சர் கட்டியில இருந்து கல்லறை பெட்டி வரைக்கும் கண்ணு முன்னாடி தெரியும் அந்த ஒத்த பருவுக்கு. சும்மா கல்லறை பெட்டி தெரியாது, பக்கத்துல வீட்டுக்காரர் நிப்பாரு, சிலுவை கம்பெல்லாம் நிக்கும். சும்மா சும்மா பயப்படுறது என்ன செய்யணும்? முதல்ல விடுங்க. நீங்க கடந்து போகிற இந்த எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அது எந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வடிவில் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல. அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, நீதிமானை சேதப்படுத்துகிற அதிகாரம் அவருக்கு கிடையாது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பாதிப்ப சேதத்தை உண்டு பண்ணுகிற அதிகாரம் அதுக்கு கிடையாது. உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நீதிமான அழைத்திருக்கிறார், நீங்க அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, அந்த ஹெவன்லி செக்யூர் தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்க பிள்ளைங்களுக்கு இருக்கு, உங்க தொழிலுக்கு இருக்கு, உங்க ஊழியத்துக்கு இருக்கு, உங்க குடும்பத்துக்கு இருக்கு, தெய்வீக பாதுகாப்பு. அல்லேலூயா. உங்களுடைய மனப்பான்மை மாறிடுச்சுன்னு சொன்னா எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மாற ஆரம்பித்து விடும். இஸ்ரவேல்ல ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது கதைனாலும் அதில் பொதிந்திருக்கிற அந்த உண்மை, அந்த சத்தியம் ரொம்ப விசேஷமானது. என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலில் மோரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விருட்சம், ஒரு மலை ஒன்று இருக்கிறது, மோரியா மலைன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய ஆலயம் அமைந்திருக்கிற மலை அதுதான். அந்த மோரியா மலையில் நிறையா கனிதரும் விருட்சங்கள் இருக்கும், நிறைய விருட்சங்கள் அங்க. அந்த மோரியா மலையை சுற்றிலுமே கனிதரும் விருட்சங்கள் ஏராளமாய் இருக்கிறது. அதுல குறிப்பிட்ட ஒரு விருட்சம் இருக்கு. அந்த விருட்சத்துக்கு மர்மரம், MAR மர் அப்படின்னு பேர். என்ன பேர் சொல்லுங்க பாப்போம். மீண்டும் ஒரு விசை, தயவுசெய்து எல்லாரும் சத்தமாய் மீண்டும் ஒரு விசை. அந்த மரத்துக்கு என்ன பேரு? மர்மரம் அப்படின்னு பேர். பாக்குறதுக்கு உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி சொல்லணும்னு சொன்னா, ஒரு முருங்கை மரத்தை தண்டோட வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் கழிச்சு அது உச்சியில கொஞ்சோண்டு கொழுந்துகள் மட்டும் வளர்ந்து நிக்கும்ல, பாக்குறதுக்கு இந்த விருட்சம் அப்படித்தான் இருக்கும். கிள இலையெல்லாம் நிறையலாம் இருக்காது, தண்டு கொஞ்சம் கட்டையா இருக்கும், அது மேல கொஞ்சோண்டு கொழுந்துகள் போல இலைகள் இருக்கும், பச்சை நிற அந்த இலைகள், திராட்சை பழ வடிவில கனிகள், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த விருட்சம். ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்வாங்கன்னா, இஸ்ரவேலர்கள் இந்த கூடார பண்டிகையின் போது நற்கனிகளை வைத்து அவங்க கூடார பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்பது பிரமாணம். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த நற்கனிகளை பறிக்கிறதுக்காக இந்த மோரியா மலைக்கு வருகிறது அவர்களுடைய வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் வந்து எல்லா மரங்கள்லையும் ஏறி கனிகளை பறிப்பாங்க, ஓலிவப்பழம் அத்திப்பழம் எல்லா விருட்சங்கள்லையும் கனிகளை பறிப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட இந்த மர்மரத்துக்கு பக்கத்துல வரமாட்டாங்க. ஒருத்தர் கூட இந்த மர்மரத்துல ஏராளமான கனிகள் இருக்கிறது, திராட்சை பழம் போல பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு, ஆனா ஒருத்தர் கூட இந்த மரத்துக்கு பக்கத்திலே வரமாட்டான். இந்த மரத்துக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன் என்னுடைய கனிகளை மட்டும் யாருமே பறிக்க வரமாட்டாங்க? மனிதர்கள்னு இல்லை, ஒரு பறவை கூட இந்த மரத்துல வந்து உட்காரவோ, அதன் கிளையில அமரவோ, இல்ல அந்த கனிகளை புசிக்கிறதுக்கோ ஒரு பறவை கூட என்ன செய்யாது, வரா. இந்த மரத்துக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம், ஏன் என்னுடைய கனிகள் மட்டும் யாருமே பறிக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வருஷம் இஸ்ரவேலர்கள் கூட்டமா வந்தாங்க கூடார பண்டிகைக்காக, எல்லா விருட்சங்களையும் ஏறி கனிகளை பறிச்சாங்க. அதை இந்த மரம் ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போ இந்த மர்மரத்துல பக்கத்துல வந்து ஒரு யூத சிறுவன், ஒரு வாலிபன் வந்து இந்த மர்மரத்துல தாவி ஏறி அதனுடைய கனிகள்ல சிலத பறிச்சான். இந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய வாழ்க்கையில முதல் விசையாய் தன்னுடைய கனிகளை ஒரு யூத சிறுவன் என்ன செய்ய போறான், ஒரு இஸ்ரவேலன் சாப்பிட போறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா ஆவலா அதை பார்த்துட்டே இருந்துச்சு. அப்போ அந்த சிறுவனுடைய வாலிபன் வேகமா ஓடி வந்து அந்த வாலிபனுடைய கரத்துல இருந்த கனிகளை எல்லாம் கீழே தட்டி விட்டான். தட்டி விட்டுட்டு அவன் அந்த பையனை பார்த்து சொன்னா, இந்த விருட்சத்தினுடைய, இந்த மர்மரத்தினுடைய கனிகளை நீ என்ன செய்யாத, தொடாத. இந்த மர்மரத்தினுடைய கனிகள் அத்தனையுமே கசப்பானது, அது கடுமையான கசப்பு. சோ இந்த மர்மரத்தினுடைய கனிகளை என்ன செய்யாத, தொடாத அப்படின்னு சொன்னான். அப்பதான் அந்த மர்மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. உண்மையாகவே இந்த மர்மரத்தினுடைய சகல பாகங்களுமே, மர் அப்படின்னா கசப்புன்னு அர்த்தம், எபிரேயத்தில் மர்னா கசப்புன்னு அர்த்தம். இந்த மர்மரத்தினுடைய சகல பாகமும், அதாவது அதனுடைய இலையிலிருந்து, வேர்லிருந்து, மரப்பட்டையிலிருந்து, காயிலிருந்து, ஈவன் அதனுடைய கனி கூட பழம் கூட கடுமையான கசப்பு. கசப்புனா சாதாரண கசப்பல்ல, வாயில வைக்க முடியாத அளவுக்கு கசப்பு சுவை நிறைந்தது இந்த மர்மரத்தினுடைய கனிகள். அப்பதான் அந்த மரத்துக்கு உண்மை விளங்க ஆரம்பித்தது. அது அங்கிருந்த மனுஷர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு புலம்ப ஆரம்பித்தது. ஐயா, உங்களை உண்டாக்கின ஆண்டவர் தான் என்னை என்ன செஞ்சாரு, உண்டாக்கினார். அவர் தான் இந்த கசப்பை எனக்குள்ள வச்சிட்டார். தயவு செய்து என்னுடைய கனிகள்லையும் சிலதை எடுத்து செல்லுங்க, என்னையும் பிரயோஜனம் உள்ள மரமா, பிரயோஜனம் உள்ள விருட்சமா மாற்றுங்க. நானும் இன்னும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். தயவு செய்து என்னுடைய கனிகள்ல என்ன செய்யுங்க, சிலதை எடுத்து செல்லுங்கன்னு சொல்லி அங்கிருந்த மனிதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்துச்சு. ஒருத்தர் கூட அந்த மரத்தினுடைய சத்தம் என்ன செய்யவே இல்லை, கேட்கல. சரி, மனிதர்கள் தான் செவி கொடுக்கலன்னு சொல்லிட்டு பறவைகளை யாவது கூப்பிடுவோன்னு சொல்லி பறவைகளை கூப்பிட்டுச்சு. நீங்களாவது என்னுடைய பழங்களை எடுத்துட்டு போங்க. பறவைகள் சொல்லிருச்சான், நாங்கள் எத்தனையோ விருட்சங்களில் போய் அமர்கிறோம், அதன் கனிகளை புசிக்கிறோம், எத்தனையோ சுவை தரும் கனிகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம், ஏன் கசப்பான சில கனிகளை கூட நாங்கள் புசிக்கிறோம், ஆனால் உன்னுடையதை போன்ற ஒரு கசப்பை நாங்கள் எங்கேயுமே என்ன செஞ்சது கிடையாது, பார்த்ததே இல்லை, எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. ஏன்னா புறக்கணிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய வேதனை என்னன்னு செய்யும் தெரியும் இல்லையா. அந்த மர்மரம் தனக்குள்ளே உடைந்து போனது. தன்னை நோக்கி, தன்னை உண்டாக்கின ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள், என்னுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட கசப்பான காரியம், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த உபத்திரவம், நான் இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களின் வழியாக நான் கடந்து செல்ல வேண்டி இருக்க, ஏன் ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பை எடுத்துவிடும், தயவு செய்து நான் இப்ப கடந்து போய் கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்பான அனுபவங்களை எடுத்துவிடும் சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சுதான். தன்னை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கே பதில் கொடுக்கிற கர்த்தர் அந்த மர்மரத்துக்கும் ஒரு பதில் கொடுத்தாராம். பி வைட் அப்படின்னு சொன்னார், காத்திரு அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொன்னாரு, காத்திருன்னு சொல்லிட்டார். அந்த மர்மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனிடத்திலிருந்து வார்த்தை வந்த உடனே, வாக்குத்தத்தம் வந்த உடனே, நமக்கு எப்பவுமே தேவன்கிட்ட இருந்து வாக்குத்தத்தம் வருகிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா காத்திருக்கிறதா எப்படி இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்ல. அந்த மர்மரமும் காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. நாட்கள் ஆனது, வருஷங்கள் ஆனது, ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. இந்த மர்மரம் தன்னுடைய கசப்பு இப்ப மாறிடும் அப்ப மாறிடும் காத்திருக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா எதுவுமே நடக்கல. இருக்க இருக்க அதனுடைய அந்த கசப்பு, அந்த அந்த சாப்புன்னு சொல்லுவாங்கல்ல, தாவர உயிர் சாறு, அந்த கசப்பான திரவம் இருக்க இருக்க அதுக்குள்ள கூடிக்கிட்டு தான் போச்சே ஒளிய குறைஞ்ச பாடே இல்ல. அந்த மர்மரம் ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து கூட ஆரம்பிச்சது. ஆண்டவரே, எனக்கு நீங்க வாக்கு தத்தம் கொடுத்தீங்களே, வார்த்தை கொடுத்தீங்களே, காத்திருன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, என்னுடைய கசப்பை தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து விடும். ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி பார்த்து கூட ஆரம்பிச்சது. சில நேரங்கள்ல பரலோகத்திலிருந்து பதில் வரும், பல நேரங்கள்ல பரலோகம் அமைதியா இருக்கும். அந்த மர்மரம் எத்தனை நாள் தான் காத்திருக்கும் இல்லையா. ஒரு நாள் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது, புலம்ப ஆரம்பிச்சது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்கிற இந்த கசப்பினுடைய தாற்பரியம் என்ன, என்னுடைய வாழ்க்கையிலே நீர் அனுமதித்திருக்கிற இந்த கசப்பினுடைய தாற்பரியம் என்ன ஆண்டவரே, நான் கடந்து போகிற இந்த போராட்டத்தினுடைய, நான் கடந்து போகிற இந்த உபத்திரவத்தினுடைய தாற்பரியம் என்ன, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கசப்பை எடுத்துருங்க ஆண்டவரே, என்னையும் பிரயோஜனம் உள்ளவனா மாற்றுங்க, பிரயோஜனம் உள்ள விருட்சமா மாற்றுங்க, மரமா மாற்றுங்க, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது, தேவனை நோக்கி பார்த்து கதற ஆரம்பிச்சது. அந்த மரத்தினுடைய வேதனையை அதனால தாங்கிக் கொள்ள முடியல, அதனுடைய இருதயத்திலிருந்து அழுத்தங்களை அதனால பொறுத்து கொள்ள முடியல. அந்த மர்மரம் இருதயத்தை உடைத்து ஊற்றி தேவ சமூகத்தில் அழ ஆரம்பிச்சது, தேவனை நோக்கி பெருமூச்சு விட ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய அழுத்தத்தை, வேதனையை அதனால தாங்கிக் கொள்ள முடியல. சகல பாகங்களும் தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிச்சது. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இருந்து தயவு செய்து இந்த கசப்பை எடுத்துருங்க, இந்த போராட்டத்தை எடுத்துருங்க, இந்த போராட்டம் மட்டும் வேண்டாம் ஆண்டவரே, வேறு எதையாவது கூட என்னால சகிக்க முடியும், நானா கடந்து போகிற இந்த பிரச்சனையை என்னால சகிக்க முடியல ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து இதை எடுத்துருங்கன்னு சொல்லி அதனுடைய சகல பாகங்களும் தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய பெருமூச்சு பரலோகத்தை எட்ட ஆரம்பிச்சது. அந்த மர்மரம் தேவனை நோக்கி கதற ஆரம்பிச்சது. அந்த மர்மரத்தினுடைய சகல பாகங்களும் அந்த மர்மரத்துக்குள்ள இருந்த வேதனையை அடக்கிக் கொள்ள மாட்டாம அந்த மர்மரத்தினுடைய அந்த பட்டைகள் எல்லாம் உரிய ஆரம்பிச்சது. அதனுடைய தண்டுகள்ல வெடிப்புகள், அதனுடைய கிளைகள்ல, கிளை மூட்டுகள்ல விரிசல்கள் விழ ஆரம்பிச்சது. அந்த மர்மரம் லிட்டரலாவே தேவ சமூகத்துல இருதயத்தை உடைத்து ஊற்றி அழ ஆரம்பித்தது. அந்த மர்மரத்தினுடைய அந்த கசப்பான திரவம் எல்லாம் கண்ணீராக அந்த வெடிப்புகள் வழியாக வெளிப்பட ஆரம்பித்தது. நிஜமாவே அந்த மர்மரம் கண்ணீர் விட்டது. அது கண்ணீர் விட்ட சில நிமிஷங்கள் தான், திடீரென்று சொல்லி அந்த பகுதி முழுவதும் ஒரு ஹெவன்லி ஃப்ராக்ரன்ஸ், ஒரு பரலோகத்தினுடைய வாசனை, ஒரு நற்கந்த வாசனை பரவ ஆரம்பித்தது. காற்றடித்த திசையெல்லாம் அந்த வாசனை பரவ ஆரம்பித்தது. அதை நுகர்ந்து பார்த்த மனுஷர்கள் எல்லாரும் அங்கும் இங்கு ஓட ஆரம்பித்தாங்க. இந்த வாசனை எங்கிருந்து வருது? இதுக்கு முன்னாடி நம்ம நுகர்ந்ததே இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு வாசனையை மனிதர்கள் இதுக்கு முன்னாடி நுகர்ந்து பார்த்ததே இல்லையே. இந்த வாசனை எங்கிருந்து வருகிறதுன்னு சொல்லி அங்கும் இங்கு ஓட ஆரம்பிச்சாங்க. காற்றடித்த திசையெல்லாம் ஓடுனாங்க. இறுதியில அந்த மர்மரத்திலிருந்து தான் இந்த வாசனை வருதுங்கிறத கண்டுபிடிச்சாங்க. வேகமாய் அந்த மர்மரத்துக்கிட்ட ஓடுனாங்க. அந்த மர்மரத்தை சுற்றிலும் பிசினாக வடிந்து நின்ற அந்த மர்மரத்தினுடைய கண்ணீரை எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மர்மரத்தினுடைய சுற்றிலும், தண்டை சுற்றிலும், அந்த மர்மரத்தை சுற்றிலும் அந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் துளி துளியாய் வடிந்து கிடந்தது. அதை எனக்கு உனக்குன்னு போட்டி போட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மர்மரத்தின் கண்ணீருக்காக தங்களுக்குள்ளே அடித்து கொண்டார்கள். அந்த மர்மரத்துக்கு ஆச்சரியமான ஆச்சரியம், என்னுடைய கசப்பான கண்ணீருக்கா இத்தனை நாட்கள் என்னை புறக்கணித்த இந்த மனிதர்கள் என்னுடைய கசப்பான கண்ணீருக்காகவா தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்கிறார்கள்? ஆம், அந்த மர்மரத்தினுடைய கசப்பான கண்ணீருக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் தான் வெள்ளை போளம். என்ன பெயரு வச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாங்க இல்லையா, பொன், தூபவர்க்கம், அப்புறம் என்ன கொடுத்தாங்க, அந்த வெள்ளை போளம். இந்த மர்மரத்தினுடைய கண்ணீர் தான். 1 கிராம் வெள்ளை போளம், 1 கிராம் 8000 ரூபாய். தங்கத்தை விட காஸ்ட்லி, தங்கத்தை விட. இந்த மர்மரம் அனுபவித்தது போல ஒரு கசப்பு, ஒரு போராட்டம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட, இயற்கைக்கு மிஞ்சின, மற்ற மனிதர்களுக்குள்ளே வராத ஒரு கசப்பு உங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க தேவனுடைய பார்வையிலே தங்கத்தை விட காஸ்ட்லிங்க. நீங்க தேவனுடைய பார்வையிலே தங்கத்தை விட காஸ்ட்லி. உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு நிச்சயமாய் ஒரு நாள் மதுரமாக மாற்றப்படும். யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ, அவாய்ட் பண்றாங்களோ, எந்த கசப்பு உங்க வாழ்க்கையை கண்ணீராய் மாற்றுச்சோ அதே கசப்பை கர்த்த நிச்சயமாய் மதுரமாக மாற்றி காட்டுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் கசப்பு மதுரமாக மாற்றப்படும். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் ஏன் கசப்பு மதுரமா மாறும்? அது சரி, ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில இந்த கசப்பு, நான் இப்ப கடந்து போகிற இந்த அனுபவம் எதற்காக, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கசப்பு? யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 23வது வசனம், கொஞ்சம் சீக்கிரமா. யாத்ராகம புஸ்தகம் 15:23, அவர்கள் மாறாவிலே வந்த போது, மாறாவின் தண்ணீர் எப்படி இருந்துச்சா? சத்தமா சொல்லுங்க பாப்போம், வேண்டு ஒரு விஷய தேச சத்தமா சொல்லுங்க பாப்போம். கசப்பாய் இருந்தது இல்லையா? மர் மர் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? கசப்பு இல்லையா? மர் அப்படின்னா ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேரு மர், ஒரு மரம் இருந்தா அதுக்கு பேர் என்ன பேரு? அதே மர்மரம் தோப்பு மாதிரி நிறைய மர்மரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேரு புளூரல்ல மாறா. மர் அப்படின்னா சிங்குலர் ஃபார்ம், மாறாங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், பன்மை. இந்த மர்மரம் நிறைய விருட்சங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் எந்த இடம்? இந்த மாறா. அதனாலதான் அதனுடைய தண்ணீர் எல்லாமே எப்படி தான் இருக்கு? கசப்பா இருந்தது. என்ன நடந்துச்சு தெரியுமா? சரி வாசிங்க தொடர்ந்து. கூடாது இருந்தது, பெயரிடப்பட்டது, கசப்பு என்று பெயரிடப்பட்டது. அங்க என்ன மரங்கள் நிறைய இருக்கு சொல்லுங்க? மர்மரம். இப்ப கர்த்தர் அந்த மர்மரத்தை காட்டி என்ன சொன்னாரு? அதை காட்டதான் செஞ்சாரு, அந்த மர்மரத்தை காட்டதான் செஞ்சாரு. அதை வெட்டி அவன் தண்ணீர்ல போட்ட உடனே, நல்ல கவனிங்க, அங்க என்ன மரம் இருக்கு? மர்மரம். அந்த கசப்பான மரத்தை வெட்டி இந்த கசப்பான தண்ணீர்ல போட்டா அந்த கசப்பு இந்த கசப்பை மதுரமாய் மாற்றிவிட்டது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற சில கசப்பான அனுபவங்கள் மூலமா லட்சங்களின் வாழ்க்கையை மதுரமா மாற்ற முடியும்னு கர்த்தருக்கு தெரியும்.
1: நீங்க ஏன் சில கசப்பான அனுபவங்கள் வழியா கடந்து போறீங்கன்னா, இந்த கசப்பு தான் அநேகருடைய வாழ்க்கையை மதுரமாக மாற்ற போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் சில கசப்பான அனுபவங்கள் வழியா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு, கடந்து போக வேண்டியிருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற பாதை எப்படிப்பட்ட கசப்பா இருந்தாலும் சரி, அதன் முடிவு நிச்சயம் மதுரமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உன் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார். நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது. 63:5.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: சிக்கனம்னா என்ன? கடன் வாங்காம வாங்கும் வருமானத்துக்குள்ள தேவையுள்ள பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியோட வாழ்றதுதான் சிக்கனம். ஆனா இன்னைக்கு பல பேரு இது புரியாம சிக்கனம் அப்படிங்கிற பெயர்ல பேரம் பேசி விவசாயிகளையும் சிறு வியாபாரிகளையும் நோகடிக்கிறாங்க. 70 ரூபாய்க்கு பார்க்க வேண்டிய திரைப்படத்தை 200 ரூபாய் கொடுத்து ஒரு மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ல பார்க்கும்போது வராத சிக்கனம், 40 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய உணவை 300 ரூபாய் கொடுத்து ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும்போது வராத சிக்கனம், 300 ரூபாய் பெருமானமுள்ள சட்டைய 3000 கொடுத்து பிரபல துணிக்கடையில வாங்கும்போது வராத சிக்கனம், 10 ரூபாய் மட்டுமே மதிப்புள்ள காஃபிய 200 ரூபாய் கொடுத்து நவநாகரீக காஃபி ஷாப்ஸ்ல கொடுக்கும்போது வராத சிக்கனம், பக்கத்து தெருவுல பூ விற்கும் பாட்டியிடமும் வீட்டுக்கே வந்து காய் விற்கும் தாத்தாவிடமும் 10 ரூபாய் கொடுத்து வாங்கும்போது வருது, 2 ரூபாய் குறைச்சி 8 ரூபாய் கொடுக்கிறோம். கேட்டா சிக்கனமா? கார்பரேட் நிறுவனத்திடம் பேச முடியாத சிக்கனத்தை எளிய விவசாயிகள் சிறு வியாபாரிகள் கிட்ட பேசி சிக்கனம் செஞ்சிட்டோம்னு பெருமை வேற பட்டுக்கிறோம். இந்த ஆணவம் பிடிச்ச சிக்கனத்துக்கு பின்னால ஒரு சோகமும் அடங்கி இருக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? லாபத்துக்கு உத்தரவாதம் இல்லாத இந்த உணவு தொழில செலவு அதிகரிச்சதால இந்த தொழில் எதுக்குன்னு இன்றைய இளம் தலைமுறையினர் யோசிக்கிறதுனால பல இடங்கள்ல கடைசி தலைமுறையே விவசாயம் செஞ்சுகிட்டு இருக்குது. காலநிலை மாற்றத்தால திடீர் திடீரென கொட்டும் மழை, வறட்சி, கடும் வெயில், இப்படிப்பட்ட நெருக்கடிகள்னால வேளாண்மையோட சேர்ந்து உழவர்களும் சிக்கல்ல இருக்காங்க. இது போதாதுன்னு விவசாயிகள் கிட்ட நாம பேரம் பேசும் சிக்கனமும் ஒரு சிக்கல்தான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா சிறு விவசாயிகள் கிட்ட இருக்கும் வேளாண்மை மெல்ல மெல்ல கார்பரேட் கைகளுக்கு போகும், உணவு விலை விண்ணை முட்டும். அப்போ சின்ன சின்ன விவசாயிகள் கிட்ட நாம பேசின பேரமும் சிக்கனமும் நினைவுக்கு வரும். காலம் கெடுறதுக்கு முன்னால நமக்கு குறைஞ்ச விலையில உணவை உற்பத்தி செய்யும் உழவர்களை மதிப்போம், பேரம் பேசாம அவங்க கொடுக்கும் பொருட்களை வாங்குவோம். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும்னு பரிசுத்த வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம்.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில்

ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தில் இந்த காலவேளையிலே இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை என்கிற பாடலை என்னோடு சேர்ந்து

இன்னொரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஒரு பழைய பாடல் பாடுவேன், பரவசமாகுவேன், பறந்தோடும் இன்னலே என்கிற அந்த பாடலை எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடி கர்த்தரை துதிக்கலாம். அவர் நல்லவர், கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர்.

ஹாலலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே என்ற அந்த பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாம்.

ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் தேவனை முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவரை துதிப்பதற்கும் அவரை உயர்த்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். எல்லாரும் உடைய கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நாங்களும் ஆராதிக்க வந்திருக்கிறோப்பா. எங்கள் ஆராதனமத்திலும் மகிமையை நீர் விளங்க பண்ணுகிற தேவன் அல்லவா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் ஒருமித்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய மத்தியிலே கடந்து வரும்.

ஆசீர்வாதங்கள் நீங்கள் எங்கள் மேல ஊற்றுகிற தேவ வல்லமை அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் பொய்யட்டுமே. நீங்களும் கரங்களை உயர்த்தி இந்த நாளில் எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எந்த நிலையில தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது, ஆனால் உண்மை

இருந்து போன உடனே பல வருஷங்களாக இருந்த வியாதிகள் சுகமானது அல்லவா? ஒரு மனதோடு நீங்கள் ஆராதித்து பாருங்கள். மனிதனால் செய்ய முடியாததை இயேசு உங்களுக்காக செய்வார். ஆமென். எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும்

தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கூடவே இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறாரே. அவர் வார்த்தைகள் மாறாதவர். அவர் பொய் சொல்லுவதற்கு மனிதன் அல்ல, அவர் மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அவர்

தாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒளிஹதயத்தோட தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்துறத கர்த்தர் விரும்புகிறார். அவர் நம்முடைய விஷயத்தில் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறார். வார்த்தைகளை உண்மை உள்ளவர், வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ளவர். நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் செய்த நன்மைகளை மறவாமல் உண்மையாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் கர்த்தர் செய்த நன்மையை மறந்து விடாதீர்கள். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

ஆ, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

வெளிப்படுத்தல் 17 அதிகாரம். 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களினால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ ரதாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் இரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய இரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய இரகசியத்தையும் உனக்கு சொல்கிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம் முதல் ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாயிருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வது ஆனவனும் அவ்வேளில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போறவனுமாய் இருக்கிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்துக்கு கொடுப்பார்கள். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமாம். நீ மிருகத்து மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பச்சிட்டு அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதுக்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதுக்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜரியம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அணுதின தியானம்.
2: நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன். யாத்திராகமம் 2:9. மிகவும் பிரபலமான குடும்பங்களில் தாயும் தகப்பனும் தங்கள் வேலைகளை பொறுப்புள்ளவர்களாய் செய்து பெரும் புகழ் பெற்றிருந்தாலும் தங்கள் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தாததால் பிள்ளைகளின் வாழ்க்கை மிகவும் மோசமாக மாறிவிட்டதற்கான சரித்திர சான்றுகள் உலகம் முழுவதிலும் ஏராளமாக காணப்படுகின்றன. அமெரிக்க சரித்திரத்தில் பெரும் புகழ் ஈட்டியவர் 2வது ஜனாதிபதியாயிருந்த ஜான் ஆடம்ஸ் என்பவர். அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகள் நெறி தவறிய வாழ்வை வாழ்ந்தனர். அவருடைய மூத்த மகள் அபிகாயில் ஊதாரியான ஒரு மனுஷனை மணந்தார். அவர் மரித்தபோது தன் குழந்தைகளை தன் பெற்றோரின் பராமரிப்பில் தான் விட்டு சென்றார். ஜான் ஆடம்ஸின் மகன் சார்ல்ஸ் குடும்ப சொத்துக்களை வீணாக செலவழித்தார். மது போதைக்கு அடிமையாகி சீக்கிரத்திலே மரித்தும் போனார். சார்ல்ஸ் விதவையான தன்னுடைய மனைவியையும் தன் பெற்றோர் பொறுப்பில் தான் விட்டு சென்றார். ஜான் ஆடம்ஸின் மகன் தாமஸ் பாயில்ஸ்டனும் மதுபானத்திற்கு அடிமையாகி தான் இறந்தபோது தன் பிள்ளைகளையும் தன் பெற்றோர் வசம் விட்டு சென்றார். அந்த குடும்பத்தில் ஜான் குயின்சி மட்டும் வெற்றிகரமான மகனாக வளர்ந்து அமெரிக்காவின் 6வது ஜனாதிபதியாக வந்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய சந்தோஷமற்ற மனைவியுடன் சிரமத்துடன் தான் வாழ்க்கையை கடத்தினார். ஜான் குயின்சியின் பிள்ளைகளிலும் சிலர் மதுபானத்துக்கு அடிமைகளாகி இருந்தனர். அவருடைய குடும்பத்தில் தற்கொலை சம்பவங்கள் நடந்தது உண்டு. பிள்ளைகள் படித்த கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவங்களும் உண்டு. ஆனால் ஜான் குயின்சியின் இளைய மகன் சார்ல்ஸ் பிரான்சிஸ் மட்டும் அந்த குடும்பத்தின் பாரம்பரியத்தை முறியடித்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் தன் தாத்தாவாகிய ஜான் ஆடம்ஸின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிடுவதில் நேரம் செலவு செய்தார். ஆனால் அவர் அந்த வாழ்க்கை சரித்திரத்தை எழுதி முடித்தபோது, என் குடும்பத்தின் கதை நினைவில் நிறுத்துவதற்கு ஒரு சந்தோஷமான கதை அல்ல. உலகமே கொண்டாடத்தக்க வெற்றி என் குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ளே மனக்குமுறல்கள் இருந்ததுண்டு. அதிக புத்திசாலித்தனமும் பெருத்த அவமானமும் நிறைந்த குடும்பமாக என் குடும்பம் காணப்பட்டது என்று அவர் எழுதியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பேரும் புகழும் பெற்றிருந்தாலும், நம் குடும்பத்திற்கென சமுதாயத்திலே நல்ல மதிப்பு இருந்தாலும், நம் பிள்ளைகள் அந்த பாரம்பரியத்தை தங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களா மீறுகிறார்களா என்பதை மிகுந்த அக்கறையோடு பெற்றோர் கவனிக்க வேண்டும். தேவ ஒத்தாசையுடனும் ஜெபத்துடனும் பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக தேவனுடைய நாமத்திற்கும் குடும்பத்திற்கும் நற்கீர்த்தி உண்டாக்குவார்கள். சாமுவேல் இஸ்ரவேலிலே தேவனுடைய தீர்க்கதரிசியாக அறியப்பட்டவர். அவர் குழந்தையாய் இருந்தபோதே தேவன் அவரோடு பேசி இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் ஏலியின் பிள்ளைகளை குறித்தும் தன் உள்ளத்தில் இருந்ததையெல்லாம் வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக அவர் வாழ்ந்தார். அவரை ஒருவர் கூட நீர் பரிதானம் வாங்கினீர் என்றோ, எங்கள் நிலங்களையும் கழுதைகளையும் எடுத்து கொண்டீர் என்றோ குற்றம் சாட்ட முடியாத அப்பழுக்கற்ற தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்தார். ஆனாலும் அவருடைய குமாரர் தங்கள் தகப்பனுடைய வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று வேதம் கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டினாலும், நம் வேலைகளில் அதிக ஜாக்கிரதையாய் இருந்தாலும், நம் பிள்ளைகளை கவனியாமல் போனால் தேவநாமம் தூஷிக்கப்படும். இவை அனைத்தும் நம்மை எச்சரிப்பதற்காகவே தேவன் நமக்கு முன்னே திருஷ்டாந்தங்களாய் வைத்திருக்கிறார். எனவே தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களோடு நேரம் செலவழித்து அவர்களை தேவ ஒத்தாசையோடு நல்வழியில் நடத்த வேண்டும். அவர்களை தேவ பக்தியிலே வளர்க்க வேண்டும். அப்பொழுது அவர்களில் ஒருவர் கூட கெட்டு போக மாட்டார்கள். தேவன் தாமே நமக்கு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் வளர்க்க நமக்கு உதவி செய்வாராக.
3: ஓ பிரசன்னரே, உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய ஜெபம், த லார்ட்ஸ் பிரேயர். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 17:20-26. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாயிருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இன்றைய மனநவசனம் சங்கீதம் 34:3. என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். மலைப்பிரசங்கத்தை மண்டாட்டு சொற்பொழிவு அல்லது ஜெபப்பிரசங்கம் என்று அழைத்து கடந்த 4 நாட்களாக அதை தியானித்து வருகிறோம். 5, 6, 7 ஆகிய அத்தியாயங்களிலே மத்தேயுவிலே உள்ள ஜபத்திற்கடுத்த படிப்பினைகளை இந்த பிரசங்கத்திலிருந்து இதுவரை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இன்று தொடர்ந்து அதை நாம் தியானித்து இந்த தியான வரிசையை நாம் முடிப்போம். கூட்டுறவே நாட்டுயர்வு, நம் உயர்வு என்பது நாம் அறிந்த உண்மை. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது நமது பண்பாடு. நான் என்று கூறும்போது உதடுகள் ஒட்டுவது இல்லை, நாம் என்று உச்சரிக்கும் போதுதான் உதடுகள் ஒட்டுகின்றன என்றார் கலைஞர் கருணாநிதி அவர்கள். தன்னலம் மறந்து பொதுநலத்தை நோக்க வேண்டும் என்ற கூட்டு சிந்தையை இவர் இயேசுவின் மலை சொற்பொழிவில் இருந்து கற்றிருக்கலாம். இந்த உயர்ந்த சித்தாந்தத்தை ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தில் தெளிவாக உணரலாம். மத்தேயு 6:9-13. எங்கள் விண்ணக தந்தையே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக, உமது அரசு வருவதாக, உமது சித்தம் விண்ணிலே செய்யப்படுகிறது போல மண்ணிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ஆளுகையும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். இதிலும் மேலான ஜெபம் உண்டோ? பிதாவின் சித்தத்தை பூரணமாய் அறிந்திருந்த ஜெபவீரன் இயேசுவின் புனித வார்த்தைகள் இவை. சில சபைகளில் இந்த ஜெபத்தை கிளிப்பிள்ளை போல் அர்த்தமற்று சொல்லிவிடுவதால் மற்றவர்கள் இந்த ஜெபத்தை அறவே அகற்றிவிட்டனர். துர்ப்பிரயோகத்திற்கு பரிகாரம் அப்பிரயோகமா? குடும்ப ஜெபங்களில் இந்த ஜெபத்தை சொல்லுவது பேராசீர்வாதம். இந்த ஜெபம் காரியங்களை முக்கியத்துவ ரீதியில் வரிசைப்படுத்துகிறது. இட் செட்ஸ் திங்ஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. முதலாவது தேவநாமம், இறையரசு, திருச்சித்தம். அடுத்து நமது உடலுக்கடுத்த தேவைகளும் பிறரோடுள்ள உறவும். மூன்றாவது சோதனையை மேற்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆவி உற்சாகமாயிருந்தாலும் உடல் பலவீனமானது. இந்த மன்றாட்டில் வரும் எங்கள், எங்களுக்கு, நாங்கள், எங்களை என்ற பதங்கள் பன்மையையே குறிக்கின்றன. ஆம், கூடி வாழ்வோம், கோடி நன்மை பெறுவோம். கர்த்தரது ஜெபத்தில் உள்ள ஏழு விண்ணப்பங்களில் உடலுக்கு அடுத்தது ஒன்றுதான். அனுதின ஆகாரத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். ஆனால் அதுவே நமக்கு பிரதானமாகிவிடக்கூடாது. நித்திய காரியங்கள் அதைவிட முக்கியமானவை. இந்த ஜெபத்தில் உள்ள ஏழு வேண்டல்களையும் ஒவ்வொன்றாய் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்கள். மங்கும் உங்கள் ஜெப வாழ்வு மலரும். வானகம் வாழ்த்திடும் எங்கள் தந்தாய், வாழ்க உம் திருநாமம், வருக உம் அரசு, பெருக உம் விருப்பம், வாழ்க உம் திருநாமம், ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துன மாண்பும் வாழ்க உம் திருநாமம், இன்றுபோல் என்றும் இறைவனே உமதே வாழ்க உம் திருநாமம், ஆமேன். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஓ மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அண்ட் லெட் அஸ் எக்ஸால்ட் ஹிஸ் நேம் டுகெதர். ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான ஜெபத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படவும், உம்முடைய ராஜ்யம் வரவும், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படவும் கர்த்தாவே நாங்கள் ஜெபிப்பதோடு எங்களுடைய முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு ஆவியோடும் அதற்காக நாங்கள் போராடி உழைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, குற்றங்களை, பாவங்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்களை கர்த்தாவே நீர் தீமையின் என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் உம்முடையதுதானே, வல்லமை உம்முடையதுதானே, மகிமை உம்முடையதுதானே. எல்லாவற்றுக்கும் பாத்திரரான உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். விசுவாசிகளாகிய முத பிள்ளைகளாகிய எல்லாரையும் கூட்டி சேர்த்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம் திருநாமம் வாழ்க, உம் இறையரசு வருக, உமது திருநாமம் எங்கும் பரவட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கையிலே ஒரு பெரிய மலர்ச்சியை, ஒரு பெரிய எழுச்சியை, ஒரு பெரிய புரட்சியை கர்த்தாவே நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதம் பணிகிறோம். எங்கள் ஜெபங்களையும் எங்கள் துதிகளையும் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

0: சகோதரன் ரமேஷ் பாபு அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரமேஷ் பாபு. என்னுடைய தகப்பன் பேர் வந்து கருணாகரன். என்னுடைய தாயார் கிருஷ்ணவேணி. என்னுடைய தம்பி பேர் கணேஷ். என்னுடைய தங்க பேர் ஈஸ்வரி. என் பேர் ரமேஷ் பாபுன்னு உங்களோட கூட இப்போ இந்த நேரத்தில் நான் பேசினேன். நாங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் இருந்து என்னுடைய தகப்பனார் வந்து அரசு பணியில் உதவி வேளாண்மை அலுவலராக பணி செய்தார். ஒரு சில காரியத்தின் மித்தமாக அரசு பணியிலே டிரான்ஸ்ஃபரில் என்னுடைய தகப்பனை எங்கே கொண்டு போனாங்கன்னா ராமநாதபுரம் பகுதிக்கு கொண்டு போனாங்க. ராமநாதபுரம் பகுதிக்கு என்னுடைய தகப்பனார் போகும்போது அரசு பணியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னுடைய தகப்பனாருடைய இருதயம் எப்படின்னா எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய இருதயம்தான். ஆனால் ஒரு சில காரியத்தின் மித்தமாக ஒரு சில பழக்க வழக்கத்தின் மித்தமாக என்னுடைய தகப்பனார் என்ன பண்ணார்னா குடி போதைக்கு அடிமை ஆயிட்டார். இந்த குடி போதை தீமையை கொண்டு வருகிற ஒரு ஆவி. இந்த ஆவிக்கு அவர் அடிமை ஆனதுனால அவருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா தீமையை நோக்கி அந்த குடி போதையை ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிட்டாரு ருசி பார்த்து கொண்டு அந்த தீமையான காரியங்களுக்கு அவர் என்ன செஞ்சார் அடிமையாகி கொண்டே இருந்தார். ஒரு சில காரியத்தின் மித்தமாக என்னுடைய தகப்பனாருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா எங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை செய்ய முடியல. நான் பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தங்க எய்த்து, என்னுடைய தம்பி டென்த்து, நாங்கள்லாம் ஒரே குடும்பமாக ராமநாதபுரம் பகுதியில் ஒரு இடத்துல வேலை பணி செய்துக்கிட்டு நானும் என்னுடைய தாயாரும் என்னுடைய தம்பியும் ஒரு பணி செய்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தோம். என்னுடைய இருதயமெல்லாம் என்னுடைய தகப்பனார் உண்மையாக உத்தமமாக வேலை பார்க்கணும்னு சொல்லி எண்ணம் தான். அதனால் என்னுடைய தகப்பனாருக்கு உண்மை உத்தமமாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற அந்த குடி போதையின் ஆவி இருக்க விடலை. சில காரியத்தின் மித்தமாக அவர் என்ன செய்கிறாரு பழக்க வழக்கத்தின் மித்தமாக ஒவ்வொரு நாளும் குடி போதைக்கு அடிமையாகி குடித்து விட்டு வீட்டில் வந்து அந்த காரியங்களிலே குடித்து விட்டு தேவையான காரியங்கள் வீட்டுக்கு என்னென்ன நன்மை செய்யணுமோ அந்த நன்மையான காரியங்களை செய்யவே மாட்டார். என்னதையோ குடிச்சிட்டு இன்னைக்கு வந்தோமா படுத்தோமா தூங்கினோமா எப்படியோ இருந்தோமா அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டே இருப்பார். அப்படி இருக்கிற வேலையில் என்னுடைய தாயார் என்ன பண்ணுவாங்க இவருடைய வாழ்க்கை இப்படித்தானா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்கலங்கி இருதயத்தில் சோர்ந்து இருந்திருக்க வேலையில் எனக்கும் நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு நாளில் படித்து பிளஸ் டூ படிச்சுட்டு நான் எப்படியாவது பாஸ் பண்ணி நல்லா பணி செய்து பிறருக்கு பிரயோஜனமாக வாழணும்னு சொல்லி இருதயத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற வேலையில் என்னால் அது இருக்க முடியல. காரணம் என்னன்னா என்னுடைய தகப்பனாருடைய காரியம் என்னிடத்துல இருக்கிற அவருடைய காரியம் என்னிடத்துல என்ன செய்ய முடியல என்னிடத்துல இருக்கிற அந்த தீமையான அந்த மன்னிக்க முடியாத ஆவி என்ன செய்யுது என்னுடைய தகப்பனார மன்னிக்க விடல. என்னுடைய தம்பி கஷ்டப்பட்டு உழைக்கிறான். என்னுடைய தங்க வீட்டுல வேலைக்கு போயிட்டு சாரி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களும் உழைப்பாங்க. என்னுடைய தாயாரும் உழைப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலையில என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு பிறரோடு சேர்ந்து அந்த காசை பணத்தை என்ன செய்வாரு அப்போ ஒன்றுமில்லாம போயிடுவாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒவ்வொரு நாளும் பாரப்பட்டு நிம்மதியே இல்லாம ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவு தூங்கும் போது தூங்குறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்காமையே ஒவ்வொரு நாளும் விலகினப்பட்டு சில காரியங்களிலே அவரோடு பேச்சில் வார்த்தையில் என்ன ஆயிரும்னா ஒரு சில காரியங்களே மனசோர்வு எங்களுக்கு வந்துவிடும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் என்னுடைய தகப்பனார் வேலையின் மித்தமாக வேலை பார்த்து கொண்டே இருந்தார். வேலையை பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் என்னால் அதை என்ன செய்ய முடியல அவரை மன்னிக்க முடியாத இருந்தது எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நான் எல்லா விஷயத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன். அந்த மன்னிக்காத தீமையான அந்த ஆவி எனக்குள்ளே இருந்ததுனால அவரை மன்னிக்கவே முடியல. இப்படி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில் எப்படியாவது நான் பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் பிளஸ் டூ பன்னிரெண்டாவது வகுப்பை முடிச்சுட்டு நான் எப்படியாவது ஒரு பணி ஏதாவது ஒரு பணிக்கு போய் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற வேலையில் என்னுடைய தகப்பனார் எனக்கு எந்த காரியங்களும் ஒத்துழைக்க வரலை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் 2000 நாங்கள் என்ன பண்ணினோம் ராமநாதபுரம் பகுதியில் திருப்புலாணியிலிருந்து குடும்பத்தை என்னுடைய தகப்பனாரை விட்டுவிட்டு ஒவ்வொரு நாளையும் அவர் செய்கிற காரியங்கள் என் இருதயத்தில் சோர்வை கொண்டு வந்து என்னுடைய தாயையும் என்னுடைய தங்கையும் என்னுடைய தம்பியையும் கூட்டிக்கிட்டு நான் எங்கே வந்தேன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்தேன். எப்படியாவது நம்ம வாழணும் படிக்கலைனாலும் பரவாயில்ல உழைத்தாவது வாழ வேண்டும் என்று வந்தேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே காரியங்களில் அப்படியே இன்னும் ஒரு இடத்துல ஒரு 100 ரூபா வாங்கியிருந்தாருன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா 500 ரூபான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கடனாக மாற்றிடுவாங்க. ஒரு இடத்துல 500 ரூபா வாங்கியிருந்தாருன்னா 5000 ரூபா 10000 ரூபான்னு சொல்லி அவரை என்ன செய்கிறாரு, குட்டி பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவரை என்ன செய்கிறாங்க, தீய பழக்கத்திற்கு, வேற எந்த பழக்கமும் இல்லை, அந்த ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக்கி வெறும் வயிற்றில் குடிக்க வைத்து அவரை எப்படியாவது தன்னுடைய பக்கம் இழுக்கணும்னு சொல்லி அவரை சார்ந்திருக்கிற அலுவலர்கள் அவரை என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்தினாங்க. இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தகப்பனார் ஒவ்வொரு நாளும் அதற்கு அடிக்ட் ஆகிட்டே இருந்தார். எங்களால் முடியலன்னு சொல்லி மதுரை பக்கத்துக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய தகப்பனார் வழியில் இருக்கிற சொந்த பந்தங்களுக்காக மதுரை பகுதிக்கு நான் என்ன செஞ்சேன், என்னுடைய தாயாரையும் என்னுடைய தம்பி தங்கையும் கூட்டிகிட்டு மதுரை பகுதிக்கு வந்தோம். மதுரை பகுதிக்கு வந்தால் என்கிட்ட கையில் 5 பைசா இல்லை, எப்படியாவது பிழைக்கணுமேனு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னமாவது பண்ணணுமேனு பார்க்கும் பொழுது, +2 தேர்வு எழுதி நான் இருக்கிற வேலையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமேனு சொல்லிட்டு நான் எங்கே போனேன் தெரியுமா, அருமையான பிரியமானவர்களே, நான் எங்கே போனேன் தெரியுமா, ஒரு சாதாரண மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கு நான் போய் எப்படியாவது அன்றைய தினத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்கும், அதை வைத்து என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய தங்கைக்கும் அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி பண்ணணுமே சொல்லிட்டு நான் எங்கே போகிறேன், மார்க்கெட்டுக்குள்ளே போகிறேன், காய்கறி மார்க்கெட்டில் உழைக்கணும்னு சொல்லி. அந்த காய்கறி மார்க்கெட்டில் உழைச்சா உழைத்து விட்டு ஒவ்வொரு நாளும் நான் கஷ்டப்பட்டு அதை கூட்டி பெருக்கி அங்கே இருக்கிற காய்கறிகளை எடுத்து வைத்து விற்று விட்டு அவர்களுக்கு ஓனருக்கு உதவி செய்து வேலை பார்த்து விட்டு ஒரு நாளைக்கு 10, 50, 100 இப்படி இருக்கிற வேலைகளை பார்த்து விட்டு எப்படியாவது ஒரு 50 ரூபா கிடைத்தா போதும்னு சொல்லி அந்த 50 ரூபாயை வாங்கிக்கிட்டு இருக்கிற காய்கறி எடுத்துக்கிட்டு என்னுடைய தகை தாய்க்கும் என்னுடைய தம்பிக்கும் என்னுடைய தகை தங்கைக்கும் தேவைகளை பூர்த்தி பண்ணணுமேன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் அங்க ஏங்கி கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனாரை என்னால இருதயத்துல மன்னிக்கவே முடியல. ஏன்னா காரியம் எங்களை ஒரு நாள் கூட அவரை திருப்தியா நடத்தின சரித்திரமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு தன்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கிறார், கடன் பாரங்களை வைத்து விட்டு எங்களுடைய காரியங்களிலே அவர் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு காரியத்தை எங்க தகப்பனார் செய்ய மாட்டார், திருப்தி ஆக்க மாட்டார். இதனால தேவைகளுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், நான் உழைக்க என்னுடைய தம்பி உழைக்க என்னுடைய தங்க +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கே நம்ம எப்படியாவது வேலை பார்க்கணுமேன்னு சொல்லி மதுரை மாவட்டத்திலேருந்து கஷ்டப்பட்டு உழைத்து மூட தூக்கி எப்படியாவது உழைத்து 4 பேருக்கு நல்ல விஷயங்களில் உருப்பட்டு பிறருக்கு பிரயோஜனமாக வாழணும்னு சொல்லி மதுரை மாவட்டத்திற்கு நான் வந்தேன். இந்த மதுரை மாவட்டத்தில் என்னுடைய தாயாரோடு சேர்ந்து நான் இருக்கும் பொழுது என்னுடைய தகப்பனார் அங்கு குடி போதையின் ஆவி அவர்களுக்கு என்ன செஞ்சு பெருகி கொண்டே போனது, பலகீனப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிற லெவலுக்கெல்லாம் போயிட்டார். கடைசியில் அவர் எப்படியாவது திருந்தி என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகள் வழியாக நான் வரணுமேன்னு சொல்லி மதுரைக்கு வந்தார். ஆனால் என் இருதை ஏற்றுக்கல, எப்படியாவது அவரை நான் ஏற்றுக்காமல் இருந்தேன். ஆனால் அவர் என்ன பண்ணா, என்னுடைய தாயாரும் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கையாருடைய வேண்டுதல் நிமித்தமாக சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கடன் ஒண்ணுமில்லாத விஷயத்த பல ரூபத்துல கடனை கொண்டு வந்து அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு என் தகப்பனார் வந்து ரொம்ப பாரப்பட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய தாயும் நானும் நின்று அந்த அரசு பணியிலே அவர் வேலை பார்த்த அலுவலகத்திலே அலுவலர்களோடு போராடி அவர்கள் இருக்கிற சார்ந்திருக்கிற காரியங்களிலே போராடி அவர்களுக்கு அந்த கடனை மீட்டு கொடுத்து அவரை திருப்தியாக்கி அவரை ஒரு நல்ல மனிதனாக மாற்ற வேண்டும் என்று மதுரை மாவட்டத்திலே அவரை கொண்டு வந்து என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாய் வழியிலே நான் வைத்திருந்தோம். வைத்திருக்கும் போது இங்கே இருக்கும்போது 2000 to 2002 அந்த 2002 ஒரு வருட காலங்களாக 1.5 வருட காலங்களாக கடன் பாரமே இல்லாமல் தண்ணி அடிக்காமல் பர்ஃபெக்டாக கரெக்டாக எங்களுக்கு பிடித்து கரெக்டாக வாழ்ந்தார். இப்படி வாழ்ந்திருக்கிற வேலையிலே அவர் தண்ணி அடிக்காமல் இருந்ததுனால அவருடைய காரியம் எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பத்தில் வெறும் வயிற்றில் அவர் குடிக்காமல் இருந்ததுனால வெறும் வயிற்றில் தண்ணியை அந்த ஆல்கஹாலை குடிச்சிட்டு அந்த குடி போதையை குடிச்சு வெறும் போதையில் அந்த போதையிலே இருந்து உடம்பை கெடுத்து அந்த உடம்பை வந்து ஒரு சரியான பாதையில் வைக்காமல் உடம்பை கெடுத்துட்டார். அதனால முடிவில் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, 6/8/2002 அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு வந்து தண்ணி தாகமாக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்களே, என்னுடைய நுரையீரல் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லவும் என்னுடைய தாயாரும் நானும் என்னுடைய தம்பியும் போராடி ஆஸ்பத்திரி கூட்டு போகிறோம். கூட்டிட்டு போனா அங்கு நடந்த சம்பவம் என்னவென்றால், ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னுடைய தகப்பனாரை சேர்க்கும் பொழுது என் இருதயம் எப்படி இருந்ததுன்னா, இப்பயாவது மனம் திரும்பி ஒரு என்னுடைய தகப்பனார் வந்துட்டாரே ஒரு நல்லா இருக்கணுமேன்னு சொல்லி என் இருதயத்தில் இருந்தா கூட அவரை என்ன பண்ண முடியல, மன்னிக்காத காரியங்கள் இருந்தது. ஏன்னா என்னை சரியா வளர்க்கல, ஒரு சாதாரண காரியம் என்னை சரியா வளர்க்கல, என்னுடைய தம்பிய சரியா வளர்க்கல, என்னுடைய தங்கைய ஒரு சரியான பாதையில படிப்பு தேவையான காரியங்களை அவர் கொடுக்கல. இப்படி இருக்கிற வேலையில எந்த ஒரு மனுஷன் ஏதாவது ஏற்றுக்க முடியுமா? பிரியமானவர்களை யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தகப்பனார மறுபடியும் நாங்கள் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து மீண்டும் போராடி பார்க்கும்போது அவர் அந்த இடத்திலே 6/8/2002 தன்னுடைய இருதயம் பெரிய பலகீனமாகி தன்னுடைய நுரையீரல் பலகீனமாகி அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு, மரித்து போய்விட்டார். மரித்து போய்விட்டார். அந்த இடத்துல கூட நான் என்ன செய்யல, இருதயத்தோடு நான் என்ன செய்யல, என் இருதயம் கலங்கல. ஏன்னா அவர் செய்த காரியம் என் கண் முன்னாக நிறுந்தது. என் கண்கள் கலங்கல, என்னுடைய காதுகள் கலங்கல, என்னுடைய எண்ணங்கள் கலங்கல. அவரை நோக்கி இருதயம் இருந்தது. ஆனா என்னுடைய தகப்பனார் மரித்துட்டாருன்னு சொல்லி உள்ள இருதயம் துடிக்குது, கண்கள்ல இருந்து தண்ணீர் வரல. நான் கண்கள்ல இருந்து தண்ணீர் வராம என்னுடைய காரியங்களில நான் அப்படியே அடைத்து வைத்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்காத ஆவி. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னுடைய தகப்பனாரை சேர்த்து நாங்கள் பரிதபித்துக் கொண்டிருக்கிற வேலையில என்னுடைய தகப்பனார் உயிர் மரித்தது. அந்த மரித்த உயிரை நாங்கள் பார்க்கும் பொழுது எனக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்காத ஆவி என்னுடைய தகப்பனாரை மன்னிக்க முடியல. ஏன்னா எனக்கு சரியான பாதையில நடத்தல, எனக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணல, என்னை நல்ல ஒரு படிப்பை கொடுக்கல, என்னுடைய தம்பிக்கு படிப்பை கொடுக்கல, என்னுடைய தங்கைக்கு படிப்பை கொடுக்கல, வீட்டின் தேவைகளை சந்திக்கல, கடன் பாரத்தோடு வைத்து விட்டு கடன் பாரங்கள் போயிடுச்சு, எழுதி நாங்கள் அடைச்சிட்டோம். இருந்தா கூட எங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்காம விட்டதுனால என்னுடைய இருதய பாரமெல்லாம் மன்னிக்காம காரியங்கள் இருந்தது என்னுடைய காரியங்களில். அப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தாய் மட்டும் சரி விட்டுரு, இவ்வளவு முடிந்தது முடிந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், என்னுடைய தகப்பனாரை அடக்கம் பண்ணிட்டு ஒரு நல்ல உணவு வாழ்ந்துகிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களிலே என்னுடைய தகப்பனாரை பார்த்த நான் பிறகு 2003 எனக்கு ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று 2002 வரைக்கும் என்னுடைய தாயார் என்ன பண்றாங்க, பெண் பார்க்க என்னை கூட்டிட்டு போனாங்க எனக்கு ஒரு துணை வேணும்னு சொல்லி. ஆனா நான் போற இடங்கள்லாம் எனக்கு இப்படித்தான் இருக்கணும், எனக்கு அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி உலக வாழ்க்கையில எனக்கு இப்படித்தான் வாழணும், இந்த ஸ்டைலிஸ்டா இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு ஒவ்வொரு பெண்களை வந்து நேருக்கு நேரா உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணா நான் என்ன செஞ்சேன், தள்ள ஆரம்பிச்சேன். இது எப்படி இருந்ததுன்னா ஆரம்பத்துல எனக்கு என்ன இருந்துச்சுன்னா ஒரு சில காரியங்களில கொஞ்சம் கொஞ்சம் பாவம் இருந்தது, அந்த பாவம் பெருத்து கொண்டே வந்தது. பெண்களை ஒவ்வொரு பெண்களையும் நான் என்ன செஞ்சேன், தள்ள ஆரம்பிச்சேன். இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தாயார் என்ன பண்றாங்க, எப்படியாவது இவனுக்கு ஒரு திருமணம் முடித்து விட வேண்டும் என்று ஒழுங்கா வேலைக்கு கரெக்டா நான் என்ன பண்றேன், மார்க்கெட்ல காய்கறி வியாபாரத்தை கரெக்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னால என்னுடைய தகப்பனார் மரித்து போன பிறகு என்னால வேலை பணி செய்ய முடியல. பிரியமானவர்களே, என்னால வேலை செய்யவே முடியல. காரணம் என்னன்னா நான் சேர்ந்திருந்த நண்பர்களுடைய சகவாசம், எங்க அப்பாவுக்கு இருந்த அதே காரியம் எனக்கும் வந்துச்சு. காரணம் என்னன்னா என்னுடைய நண்பர்களுடைய வழி என்னை என்ன பண்ணது, வேலைக்கு பணிக்கு செல்ல விடாம ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணுவேன், சினிமா தியேட்டர்ல படம் அதிகமா பார்க்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் படம் பார்க்க, இந்த படம் எப்படி இருக்கும், ஒன்னும் சாதாரண ஒரு படமா இருக்கும், இன்றைக்குதான் வந்திருக்கும், அந்த படத்தை அன்றைக்கு பார்க்கறது மாத்திரம் இல்ல, திருப்பி திருப்பி பார்ப்பேன். மதுரையில இருக்கிற எல்லா தியேட்டரையும் நான் என்ன பண்ணேன், திருப்பி திருப்பி பார்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படம் பார்க்காம நான் என்ன செய்ய மாட்டேன், வீட்டுக்கு போகாத இருந்ததே இல்லை. என்னுடைய தகப்பனார் மரித்ததுக்கு பிறகு இப்படி இருக்கிற சூழ்நிலை என்னுடைய தாயார் என்ன என்ன பண்ணாங்க, எவ்வளவு நேசித்த என்னுடைய தாயார் என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன என் மயம் இவ்வளவு தூரம் கரெக்டா இருந்தவன் ஏன் இப்படி இருக்கிறான், வேற காரியங்கள்ல விபச்சாரமோ வேசித்தனமோ எதுவும் இல்ல, அடிதடி சண்டை. எப்படி சண்டை போடுவாங்க அதை நம்ம பார்க்கணும், அந்த காரியங்களை அந்த சண்டை எப்படி அப்படி அந்த சண்டையை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற அந்த தீமையான அந்த மூர்க்கத்தின் ஆவி எனக்குள்ள என்ன செஞ்சுச்சு, ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துச்சு. அந்த மன்னிக்காத ஆவி இருந்தது போல அந்த மூர்க்கத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துச்சு அந்த தீமையான காரியங்கள். இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய தங்கைக்கு ஒரு அண்ணனா இருக்க முடியல, என்னுடைய தம்பிக்கு ஒரு அண்ணனாக இருக்க முடியல, ஒரு தாய்க்கு நல்ல மகனாக இருக்க முடியல. ஏன் உருப்படாம இப்படி திரியறியே, ஒரு காலத்துல நல்லா தானே இருந்த, ஏன் உருப்படாம இப்படி இருக்கிறியேன்னு சொல்லி என்னுடைய தாயார் ஒவ்வொரு நாளும் என்னை கேட்காத நாட்கள் இல்லை. காரணம் என்னன்னா இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிச்சாலும் வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன், இன்னைக்கு 500 ரூபா சம்பாதிச்சாலும் என்ன செய்வேன், தியேட்டர்ல கொடுத்துட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொன்னா அவங்களுக்கு செஞ்சுட்டு வீட்டுக்கு வரும்போது சும்மா வருவேன். இப்படி இருந்தா எந்த தாய்க்கு பொறுமையா இருப்பாங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. அருமையான பிரியமானவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கிற வேலையில நான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன், வேலைக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஊரெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்றது இல்லை, கரெக்ட் டயத்துக்கு தூங்குறது இல்லை, கரெக்ட் டயத்துக்கு பணிக்கு போகிறது இல்லை. இங்கிட்டு பார்த்தா கிரிக்கெட் விளையாடவும், கிரிக்கெட் விளையாண்ட விளையாண்டது ஒரு விளையாட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த விளையாட்டை அளவுக்கு அதிகமாக நேசித்து அந்த விளையாட்டை இன்னைக்கு எப்படியா நல்லா விளையாடணும், இப்போ வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே இருக்கிற காரியம் என்னை என்ன செஞ்சிச்சு, திசை திருப்பி கொண்டே இருந்தது.

என்னை என்ன செய்ய இருக்க இழுக்க விடல, வீட்டுல என்னை நிம்மதியா இருக்க விடல. எந்த விஷயத்திலையும் உடனே ஒரு சின்ன விஷயம் சொன்னா உடனே என்ன செஞ்சிருவோம், கோபம் வந்துடும். இந்த கோபம் ஒரு சாதாரண காரியம் நீங்க நினைக்கலாம். ஒரு கொலை செய்யறவனை, ஒரு கொள்ளை அடிக்கிறவனை கூட என்ன செய்யலாம், அடுத்த நிமிஷம் மன்னிச்சலாம். ஏன்னா அடுத்த நிமிஷம் மாறிடுவான். ஆனா அந்த கோபமும் மன்னிக்காதாவி, இந்த மூர்க்கத்தினாவி, இந்த மாதிரி காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இருந்துச்சுன்னா முடிவு பரியந்த அவன் என்ன செய்ய முடியாது, உருப்படவே முடியாது. அப்படி இருக்கிற வேலையில எனக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா, என்னுடைய தாயாரு, உருப்படாத ரமேஷ். நீ உருப்படவே மாட்டடா, நீ உருப்படாத ரமேஷ்ரான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன என்ன செய்வாங்க, அந்த பேர்லயே சொல்லி அழைப்பாங்க. நீ உருப்படவே மாட்டிக்கிறிய, நீ ஒருங்கா தானே இருந்த, உன்னுடைய அப்பா இருக்கும் போதுல கரெக்டா தானே வாழ்ந்த, ஏன் இப்படி இருக்கிற, எனக்கு பிரயோஜனமா இல்லையே, நீ எப்படி வாழ போற அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கிற வேலையில நான் என்ன பண்றேன், இப்படியே போயிட்டு இருக்கேன். என்னுடைய மனைவிய நான் அறியறதுக்கு முன்பாக போகும் பொழுது என்னுடைய தாயார் என்ன பண்றாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நாங்குநேரி பகுதியில எப்படியாவது உனக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி ஆரம்பித்தமாக கொண்டு அங்க பொண்ணை பாக்குறாங்க. என்னை அழைக்கிறாங்க, இந்த பெண் பார்க்க என்ன என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா என்னுடைய மனைவி, அந்த மனைவியை பார்க்கும் பொழுது என்னால என்ன செய்ய முடியல, அவங்களை ஏத்துக்கிறவே முடியல. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த ஆவி எனக்குள்ள இருக்கும்போது அவங்களை ஏற்றுக்கவே முடியல. நான் முடிவுல இருக்கிறேன். அப்ப என்னுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்னா, நீ இந்த இடத்த விட்டு ஊரை விட்டு போனா என்னுடைய பாடி தான் வெளியில வரும், எப்படியாவது இந்த மகளை நீ எப்படியாவது இந்த பெண்ணை நீ முடிச்சுதாண்டா ஆகணும்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாங்க. இப்படி இருக்கிற வேலையில நான் என்ன பண்றேன், அந்த ஊரை விட்டு வெளியில வரும்பொழுது என்னுடைய தாயாருடைய பேச்சு என்னுடைய காரியங்களிலே நிறுத்தினது. சரி எப்படியாவது முடிப்போம், சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது நடந்து முடிஞ்ச ஒரு மாத காலங்கள் கல்யாணத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணி திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு கோயில்ல கல்யாணம் முடிக்கிறதுக்காக வைக்கிறாங்க. இந்த கோயில்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு மாத காலங்களாக என்னுடைய மனைவியை நான் என்ன செய்யல, நேசிக்கவே இல்லை. திருப்பி திருப்பி நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன காரியத்துக்கு போறேன், என்ன சூழ்நிலைக்கு வர்றேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. நான் எந்த காரியத்துக்கு போயிட்டே இருக்கிறேன், என்னுடைய காரியங்களுக்கு போயிட்டே இருக்கிறேன். எந்த காரியங்களுக்கு போறேன்னு எனக்கே தெரியாம என்னுடைய காரியங்கள் போயிட்டு இருக்கு. சினிமால ஒரு காரியம் போயிட்டு இருக்கு, கிரிக்கெட்ல ஒரு காரியம் போயிட்டு இருக்கு, நண்பருடைய பழக்க வழக்கங்களுடைய காரியம் எனக்கு போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கிற வேலையில இது வந்து குடும்பத்துல ஒரு நிம்மதியோ சந்தோஷமோ சமாதானமோ இல்லை எனக்கு. என்னுடைய தாயார், எப்படியாவது உன்னுடைய மனைவிட்ட, உனக்கு கொடுக்க போற மனைவிட்ட நீ பேசலானாலும் பேசல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில கரெக்டா என்னுடைய மனைவி பேச விருப்பம் இல்லாத சூழ்நிலையில என்னுடைய மனைவி அந்த இடத்திலே அந்த திருமண நாள் என்னுடைய மனைவியை பார்க்கும் பொழுது எனக்கு இருதயத்துல கொஞ்சம் நேசிப்பு தன்மை வந்தது, அன்பின் தன்மை வந்தது. அந்த அன்பின் தன்மைய, அந்த நன்மையான காரியம் என்னுடைய காரியங்களில என்னுடைய மனைவியை திருப்பி பார்க்க இருதயம் மாறினது. மாறின உடனே திருமணம் நடந்தது. நடந்து விட்டு திருமணத்தை முடித்து விட்டு மதுரை பகுதிக்கு வரும் பொழுது என்னுடைய மனைவிக்கு ஒரு அண்ணன், அவருடைய தாய் தகப்பன் எல்லாம் வந்து திருநெல்வேலியில் இருக்கிற நான்குநேரி ஊரில் இருக்கிறாங்க. அவங்க அங்கிருந்து நாங்க கிளம்பி இந்த பகுதியில நாங்க வரோம். வரும்பொழுது என் வீட்டுக்கு வந்தா என்னுடைய மனைவியுடைய காரியங்களிலே நான் ஒருமுகப்படுத்தி இல்லாதபடி, அவங்க மேல அன்பு இல்லாதபடி நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில போயிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது என் தாயார், நீ எப்படியாவது சில காரிய நிமித்தமாக நீ இனிமையாவது ஒழுங்கா வேலைக்கு போவ, நீ உருப்படாம இருந்த நீ இனிமையாவது உருப்படுவ, இனியாவது நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி என்னுடைய பக்கம் என்னை திருமணம் பண்ணி அந்த இடத்துல ஒரு வீட்டுல அவங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருந்தோம். இருக்கிற வேலையில நான் அதற்கு பிறகுட்டு முதல்ல இருந்தது காட்டிலையும் ஒரு படங்கு என்ன செய்யறேன், மேல போறேன். என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்க, அன்பு செலுத்தி போராடுறாங்க. நீ வேலைக்கு போங்க, இப்படி இருங்க அப்படின்னு சொல்லி போறான்னா கூட என் இருதயத்துல வேலைக்கு போறதில்ல. எந்த ஒரு காரியத்திலேயே அனுமதியே, எந்த ஒரு காரியத்தை நன்மையான காரியங்களிலே நான் பெற்று விடாதபடி அப்படியே தீமையான அந்த ஆவிக்கு ஒப்பு கொடுத்து நான் ஓடிக்கொண்டே இருந்தேன், உலக வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருந்தேன். இப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. அப்படி இருக்கிற வேலையில என்னுடைய மனைவி ஒவ்வொரு நாளும் அப்படியே என்னை என்ன செய்யறாங்க, அன்பு செலுத்தி கொண்டு வருகிற வேலையில ஒரு வருடம் முடிந்தது. ஒரு வருடம் முடியும் பொழுது என்னுடைய மகன் தினகரன் பாலா, அந்த மகனை அந்த இடத்துல ஒரு சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் பகுதியில ஒரு பகுதியில நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், மாசமா இருக்கிற அவங்களை கொண்டே சேர்த்திருக்கிறோம். சேர்த்தா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா, சேர்த்த உடனேயே என்னுடைய மனைவி என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, உங்க மகன் வந்து வயிற்றுல குடல் சுற்றி இருக்கு, மகன் வந்து பிறக்க மாட்டான், பிறந்தாலும் இறக்குற சூழ்நிலை உங்க மகனுக்கு வரும், இல்லைன்னா தாய்க்கு இறப்பு வரும், ரெண்டு பேருக்கு ஒரு இதை பிரச்சனை வரும், அதனால நீங்க யாரு வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க.

0: என் இருதயத்துல கண்ணீரே வரல.
1: என்னடா அது, இந்த மாதிரி சூழ்நிலை வருது, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு என் மனைவி மேல அன்பு பெருக ஆரம்பித்தது. என் மனைவி மேல அன்பு பெருக ஆரம்பிச்சது. அந்த அன்பு என்ன செய்தது, என்ன பண்றது? நான் எத்தனையோ காரியங்களிலே ஓடினேன். ஒரு காலத்துல எத்தனையோ காரியங்களிலே இது தெய்வம் அது தெய்வம், இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வந்து விடாதா, அதுல இருந்து ஒரு விடுதலை வந்து விடாதான்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில, அந்த இடத்துல நான் யாரையாவது எனக்கு ஒரு தெய்வமா பார்க்கணுமே, ஒரு தெய்வம், ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருந்தா என்னுடைய மனைவிய என்னுடைய பிள்ளையும் ஒரே முகமா ஒரே காரியங்களிலே கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட எந்த தெய்வம் எனக்கு வரும் சொல்லி ஏக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிற வேலையில, அந்த இடத்துல அந்த சிஸ்டர் ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ணீரோடு அப்ப சிந்தின கண்ணீர் முதல் கண்ணீர் அந்த இடத்துலதான் எனக்கு கண்ணீரே வர ஆரம்பிச்சிச்சு. எங்கனை யார பார்ப்போமேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல போட்டோ மூலியமா இயேசு கிறிஸ்துவை நான் முதல் முதலாக அறிந்தேன். இயேசு கிறிஸ்துவை முதல் முதலாக அறிந்தேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நான் அந்த இடத்துல அறிந்தேன். என்னுடைய கண்ணீர் அந்த இடத்துல தான், என்னுடைய தகப்பனுக்கு சிந்தாத கண்ணீர், என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு சிந்தாத கண்ணீர், என்னுடைய தாயை அடித்து இந்த இடத்துல தோடு விழுந்தது அப்ப கூட சிந்தாத கண்ணீர், எந்த காரியத்திலும் சிந்தாத கண்ணீர், நான் வேலை பார்த்த இடங்களிலே யாருக்காகவும் நான் தலை வணங்காத காரியங்களில் இருக்காத கண்ணீர் அந்த இடத்துல, என்னுடைய காரியங்களுடைய மனைவியுடைய அன்பிற்காக யாரு எனக்கு அன்பு செலுத்துவான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய போட்டாவை அந்த இடத்துல பார்த்து முழங்கால் படியிட ஆரம்பிச்சேன். முழங்கால் படியிட ஆரம்பிச்சேன். அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு கண்ணீரை விட்டேன். அப்பா இயேசுவே, நீங்க மெய்யான தெய்வம்னா என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் நீ என்ன செய்ய காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். இயேசு கிறிஸ்துவே, நீங்க காப்பாத்தி உண்மையான தெய்வம்னா காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் முழங்கால நிக்கிறேன். ஒரு மணி நேரம் முழங்கால நிக்கிறேன். என்னுடைய தாயாரும் என்னுடைய அத்தையும் அந்த இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்னென்னமோ பண்றாங்க, அவங்களால முடியலன்ட்டாங்க, முடியலன்னு சொல்லி கன்ஃபார்ம்டு வெளியில வரும்போது கூட ஆபரேஷன் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜ்ல கூட அவங்களால முடியலன்ட்டாங்க. முடிவில் அந்த இடத்துல நான் முழங்கால் படியிடாத என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னென்ன செஞ்சாரு, முழங்கால் படியிட வைத்தாரு. பிரியமானவர்களே, முழங்கால் படியிட வைத்தாரு. அந்த முழங்கால் அந்த இடத்துல எனக்கு முதல் முதலாக என் மனைவின் மேல வைத்திருக்கிற அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வைத்தது, கண்ணீரை விட வைத்தது. அந்த இடத்துல கண்ணீரை விட்டு இல்லாத எவ்வளவு எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் இருதயத்திலிருந்து வருகிற அந்த கண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா இல்ல, அளவுக்கு அதிகமா கண்ணீரை தேவன் கொடுத்தார். ஏன்னா என்னுடைய மனைவி உயிரோடு வரணும், என்னுடைய பிள்ளை உயிரோடு வரணும்னு சொல்லி கண்ணீர் விட்டேன். ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடினேன். போராடும் பொழுது அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் சரீரபூர்வமாக பலகீனத்திலிருந்து புது பலனை கொடுத்து மீட்டு கொடுத்தார். அருமையான பிரியமானவர்களே, மீட்டு கொடுத்தார். அந்த இடத்துல தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. நான் எத்தனையோ ஏரியாவில் எத்தனையோ காரியங்களில் சென்றிருந்த எனக்கு அங்கே ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை ஒரு மெய்யான தெய்வம் என்று நான் அந்த இடத்துல பற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு முடிஞ்ச பொருட்டு என்னுடைய மகன் வெளியில் வந்த பொருட்டு அப்படியே இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே போயிட்டேன். மறந்துட்டேன். என்னுடைய வாழ்க்கைக்கு நான் போயிட்டேன். பழையபடி என்னுடைய மனைவியை வெளியில் கொண்டு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பழையபடி எல்லா சூழ்நிலையிலும் உலக வாழ்க்கையில் போகிறேன். என்னுடைய தாயின் வாழ்க்கை, என்னுடைய அத்தையின் வாழ்க்கை, சொந்த பந்தங்கள் இப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவ அவருக்கு நன்றியோ ஒரு சில காரியங்களை செலுத்தாமல் அவரை பற்றி அறியாமல் என்னுடைய வாழ்க்கையில் போயிட்டேன். அவர் தான் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனையும் மீட்டு கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு காரியத்தில் கூட இல்லாமல் அப்படியே அந்த நன்றியை மறந்துட்டு அப்படியே போயிட்டேன். இப்படி இருக்கிற வேலையில் அடுத்த ஒரு வருட காலங்களிலே ரெண்டாவது மகனை எனக்கு கொடுத்தார் ஆண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து என்னை தொட்டுட்டாரு. ரெண்டாவது மகனை கொடுக்கிறாரு. அவன் பேரு, ஒரு காலத்துல அவனுக்கு என்ன பேர் பிறந்த பொருட்டு அது வரைக்கும் உலக வாழ்க்கையில இருந்த நான் அந்த நடிகருடைய பேரை என் பையனுக்கு வைத்திருந்தேன். பிறந்த என் மகனை இருதயத்து கூட ரெண்டு பிள்ளைகள் ஆயிருச்சு. எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்படி இருக்கும்னா, ஒரு நாள் கூட சம்பாதித்து விட்டு வீட்டுக்கு தேவையான காரியங்களை செய்தும்படியாக நான் இல்ல, எந்த ஒரு காரியத்திலையும் இல்ல. எப்படியாவது உலக வாழ்க்கையில இருக்கணும், என்னுடைய மனைவிக்கு தேவையான காரியங்களை திருப்திப்படுத்த முடியல, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வழிப்படுத்த முடியல. இப்படி இருந்த என்னைய இன்னும் உருப்படாத ரமேஷாவே வாழ்ந்திருந்தேன். உலகத்திற்கு நான் உருப்படாத ரமேஷ், உருப்படாத காரியங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிற எனக்கு யார் அன்பு எனக்கு வேணும்? என்னுடைய தாயாருடைய அன்பு என்னை என்ன பண்ணல, நீடிக்கல. என்னுடைய தாயார் அன்பு என்ன சொல்லுது, நீ உருப்படாம தாண்டா போயிடுவ வாழ்க்கை ஃபுல்லா, அப்படின்னு என் தாயார் பேசுறாங்க, என் சொந்தக்காரங்க பேசுறாங்க, திரும்புற இடம் வர்ற இடம் போற இடம் எல்லாம் என்ன செய்யறாங்க, தள்ளுறாங்க. இப்படி இருக்கிற வேலையில ரெண்டு மகனை கொண்டு நான் வைத்திருந்து ரெண்டு மகனுடைய தேவைகளை சந்திக்காம நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி எது? படத்துல ஒரு நிம்மதியா, நண்பர்கள் மூலியமா ஒரு நிம்மதியா, இல்ல கிரிக்கெட்ல ஒரு நிம்மதியா? எதுலாவது ஒரு நிம்மதி நம்மளுக்கு வந்துருமே, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிருமே, இதுதான் வாழ்க்கை. இதுல தான் நான் வாழ்ந்து என்னுடைய காரியங்களை நான் மறித்து போய் விடுவேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கை. இப்படி இருக்கிற வேலையில இன்னும் நான் என்ன செய்யறேன், திருப்பி திருப்பி என்னுடைய வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற வேலையில அப்படி என்னுடைய மனைவி, எனக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி கோமதி, இவங்களுக்கு மூத்த மகன் தினகரன் பாலா, ரெண்டாவது பிள்ளை அஜித், இப்படி இருக்கிற வேலையில நாங்க மூன்று பேரும் என்னுடைய காரியங்களை பார்த்து விட்டு இவங்க மூன்று பேர் என்ன பண்றாங்கன்னா, சிறு பிள்ளைகள் கூட தெரியுது என்னுடைய மனைவி சோர்ந்து போய் என்ன பண்ணலாம், நம்ம வேலைக்கு போய் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, அவங்க காரியங்களிலே என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு வேலையை பணியை பார்க்கணும்னு சொல்லி நடந்து வர்றாங்க. இப்படி இருக்கிற வேலையில நடந்து வந்து கொண்டிருக்கிற வேலையில அந்த ஐயர் பங்களா பகுதியில ஒரு அருமையான ஒரு டெய்லர் ஷாப், அந்த டெய்லர் ஷாப்ல ஒரு அருமையான ஒரு சகோதரர் பேர் ஜார்ஜ் முல்லர், அங்கு யார் இருக்கிறா, ஒரு அவருடைய மனைவி, இன்னொரு காரியங்கள அவருடைய பிள்ளை, மூன்று பேர் இருந்து பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் என்னுடைய மனைவி கேட்கிறாங்க, என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு சரிவர போல வீட்டுடைய தேவையில் சந்திக்கப்படலை, ரேசன் அரிசி சோறு தான் நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம், எங்களால் வாழ முடியல, என்னுடைய அத்தை எங்களை விட்டு அவங்க சொந்த பந்தங்களில் போயிட்டாங்க, எங்களால் இருக்க முடியலன்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலை கொடுங்களேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு டெய்லர் தெரியுமா, டெய்லர் ஷாப் தப்பிங்களா, டெய்லரிங்கு நீங்கள் தைங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. டெய்லர் அவங்க என்ன செய்கிறாங்க, தைக்க ஆரம்பிக்கிறாங்க. தைக்க ஆரம்பிக்கும் போது டெய்லர் ஷிப் தச்சுக்கிட்டு இருக்கிற வேலைகளை டெய்லி கொடுக்குற அந்த வருமானத்தை வைத்து தேவைகள் சந்திக்கப்பட வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பையனுக்கும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் தேவைகள் கொடுக்கும்போது, நான் வீட்டில் இருக்கிறதே இல்லையே, என்னுடைய காரியங்கள் அந்த தீமையான அந்த அசுத்தாவி என்ன செய்யலை, இருக்க விடலை, நான் எங்கேயோ போகிறேன், என்னையோ பண்ணுறேன், நைட்டு வர்றதுக்கு வருவேன், வராமல் இருப்பேன், இப்படியே போயிட்டு இருக்கும் என் நிலமை. இப்படி இருந்தால் ஒரு மனைவிக்கு என்ன இருதயம் இருக்கும் பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய மனைவிக்கு சரியான காரியங்களிலே திருப்திப்படுத்த என்னால் முடியல. என்னுடைய மனைவி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு அந்த இடத்துல அருமையான அந்த ஜார்ஜ் முல்லர், அந்த அருமையான அவருடைய மனைவி அவங்கள்ட்ட வந்து கண்ணீரோடு விட்டாங்க, நீங்கள் வந்து எப்படியாவது நான் வந்து எனக்கு என்னுடைய கணவருக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, ஒரு நிம்மதி கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் கிடைக்குமா, என்னுடைய கணவர் மனம் திரும்புவாரா, என்னுடைய கணவர் உருப்படாத காரியத்தில் உருப்படுவாரான்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும்போது, கட்டாயம் உங்கள் கணவர் மனம் திரும்புவார், உங்கள் கட்டாயம் உங்கள் கணவர் வந்து நிம்மதியை பெற்றுக்கொள்வார். இது யார் கொடுப்பானா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு சின்ன வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க, தேவனோடு நீங்கள் பேசுங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இவங்க போகிறாங்க, எந்த இடத்துல நிம்மதி இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து ஐயர் பங்களாலேருந்து கரெக்டாக திருப்பால பகுதிக்கு இவங்க நடந்தே போய் ரெண்டு பிள்ளைகளோட ஒவ்வொரு நாளும், ரெண்டு பிள்ளைகளோட ஒவ்வொரு வாரமும் போகிறது, முதல் வாரம் போயிருக்கிறாங்க எனக்கு தெரியல, ரெண்டாவது வாரம் போறாங்க. போயிட்டு அங்கே முடிச்சுட்டு திருப்பி வரும்போது எனக்கு அப்போதான் ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்கள் மனைவி சர்ச்சுக்கு ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண போயிட்டு வராங்கன்னு சொல்லவும், எனக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்தாவி ஏன் ஜெபம் பண்ண போகணும், வீட்டில் சமைக்கலை, வீட்டுடைய தேவைகளை செய்யலை, ஜெப கூட்டத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவியை வீட்டில் என்ன செஞ்சேன், அந்த நாளே போயிட்டு வந்த அந்த நாளே நான் என்ன செஞ்சேன், என் மனைவியை என்னுடைய கைகளின் வழியாக அடித்தேன். நீ ஏன் போகிற, வீட்டுடைய தேவையில்லாம் விட்டுட்டு நீ போகலாமா முதல்ல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அடித்த இச்சையின் வார்த்தைகளை பேசி என்னுடைய மனைவியை அடித்தேன். அதை கூட அவங்க என்ன செய்யலை, இருதயத்தில் அந்த காரியங்களை எடுத்துக்கிறாம திருப்பி என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது அடுத்த வாரம் என்னுடைய மகன் என்னுடைய கணவர் திருந்தணும், என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில மனம் திரும்பத்தை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் சமாதானமும் வீட்டில் வரணும், இதற்கு யார் கொடுப்பா, அது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் கொடுப்பாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்ன பண்றாங்க, அடுத்த வாரம் சபைக்கு போயிட்டாங்க. பிரியமானவர்களே, அடுத்த வாரம் போறாங்க. இப்படி இருக்கிற வேலையில நான் படம், உலகத்தில் இருக்கிற சினிமா மற்ற காரியங்களிலிருந்து நான் வீட்டுக்கு வர்றேன், இதை கேள்விப்பட்ட உடனே இவங்க எங்க இருக்காங்க, எங்க இருக்கு அந்த ஜெப கூட்டம், அதை எங்க நடத்துறாங்கன்னு சொல்லி திருப்பால பகுதியில் நடத்துறாங்களா, என்ன செய்யறேன் பார்ப்போம், காசு கொடுத்துருக்காங்களா, அவங்க காசு கொடுக்குறாங்களா, எது பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறேன். வண்டி எடுத்துட்டு போய் நிப்பாட்டிட்டு அந்த போதகர் அந்த இடத்துல, அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு ஜபித்து கொண்டிருக்கிறார், அவருடைய மனைவியும் ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. என்னுடைய மனைவி அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஆரம்ப ஆராதனையிலிருந்து முடிவு ஆராதனை வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இதை பார்த்து உள்ள போன உடனே போதகர் என்னை கவனிக்காம முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுடைய மனைவி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய மனைவி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற என்னுடைய மனைவிய போன உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா பிரியமானவர்களே? முதலாவது பின்னாடி ஒரே எத்து, இன்று ஒரே எத்து என்னுடைய பின்னாடி அந்த முதுகுல ஒரே எத்து, ஒரே ரெண்டு பல்லாங்கு கீழே விழுந்துட்டாங்க. என்ன பண்ற? நிச்சயமான வார்த்தையில நீ என்ன செய்யற? வீட்டுக்கு தேவையானதை சந்திக்காம நீ வந்து என்னுடைய காரியங்களில் நீ திருப்திப்படுத்தாம உனக்கு வந்து ஜெபம் தேவையா அப்படின்னு ஒரே எத்து அந்த ஆவி, அந்த தீமையின் அந்த காரியங்களை கொண்டு வருகிற அந்த அசுத்தாவி என்ன செஞ்சிச்சு? என்னுடைய மனைவியுடைய சரீரத்தை பாதிக்கும்படியாக நடந்தது. என்னுடைய மனைவி அப்படியே விழுந்து கண்ணீரோட விழுந்து எந்திரிச்சு மறுபடியும் தேவன்கிட்ட போராடுறாங்க. இதை பார்த்த அந்த போதகர் எந்திரித்து வைந்து கண்ணீரோட என்ன பிரதர் என்னன்னு வர்றாரு. ஏ போயா, ஏ போயா மோல, நீ யாரியா மோல? காசு கொடுத்தியா எங்களுக்கு? இயேசு கிறிஸ்து காசு கொடுக்குறாரா உனக்கு? எங்களுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறீங்களா நீ எங்களை? இப்படி கேட்டேன், இப்படி கேட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த ஆவி கேட்க வச்சுச்சு. என்னுடைய மனைவி கண்ணீரோட, போதகர் கண்ணீரோட, அவருடைய மனைவி கண்ணீரோட நின்று கொண்டிருக்கிற வேளையிலே நான் அப்ப பார்த்தேன், என்னடா அது, ஏன் அப்படி நடக்கணும்? வீட்டுடைய காரியங்களை விட்டுவிட்டு பிள்ளைகளை கவனிக்காம என்னடா ஜபம்? அப்படி எனக்குள்ள இருக்கிற காவியம் அந்த அசுத்த ஆவி விடல, நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். என் மனைவி அங்கிருந்து என் ரெண்டு பிள்ளைகளை தூக்கிட்டு நடந்தே எங்கிருந்து வர்றாங்க, திருப்பால பகுதியிலிருந்து ஐயர்பங்களா கண்ணனந்தன் வரைக்கும் நடந்தே என் பிள்ளைகளை தூக்கிட்டு வர்றாங்க. ரெண்டு பிள்ளைகளுக்கு செருப்பு இல்லை, காலையிலிருந்து சாப்பிடல, மதியம் சாப்பிடல. நான் திருப்பி வந்து வீட்டில் படுத்துட்டேன். வீட்டில் வந்து என்னைய இருக்கிற ஆவி என்னை விடலை, வந்து என்னைய எனக்கு சமாதானப்படுத்துறதுக்கு போராடுறாங்க, சமாதானப்படுத்துறதுக்கு போராடுறாங்க. பிரியமானவர்களே போராடுறாங்க. நான் போராட எனக்கு அந்த ஆவி விடலை. இனிமே நான் போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு சும்மா அந்த காரியங்களில் சொல்லிது விட்டு உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவைகளை பார்க்கிறாங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் அங்கே நின்று போயிட்டு வர்ற ஊர் சுற்றிட்டு உலக வாழ்க்கையில் இருந்துட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அதே மாதிரி அதே திருச்சபை அதே ஜெபக்கூட்டத்தில் அதே காரியங்களில் என்னுடைய மனைவி அந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டு கண்ணீரோடு தேவனிட்ட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அதே காரியங்களில் நான் வந்து வீட்டில் பார்க்குற நான் எப்படியாவது இன்றைக்கு நம்ம இவளை என்ன மாதிரி ஒரு பண்ணிடணும், எனக்குள்ள இருக்கிற ஆவி விடலை, எப்படியாவது நரகத்துக்கு இவனை கொண்டு போகணும், இவங்களை கொண்டு போகணுமேனு சொல்லி இழுக்கிறான். அப்படியே நான் வந்து அதே திருச்சபையில் அடிக்கணும்னு உள்ள நுழையும் போது அங்கே என்ன நடந்தது தெரியுமா பிரியமானவங்களே? அந்த இடத்துல என்னுடைய அந்த போதகர் அந்த இடத்துல என்ன செய்தார்னா, பிறருக்காக ஜெபித்து கொண்டிருந்தார், எங்களுக்காக எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த பிரதரை, அந்த சகோதரனை நீங்க ரட்சியும், அந்த சகோதரனை ரட்சியும், ரமேஷ்ன்ற சகோதரனை நீங்க ரட்சியும், ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரமேஷ்ன்ற சகோதரனை நீங்க ரட்சியுப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கப்பா, அவரை ஆசீர்வதிங்கப்பா, அவருடைய பிள்ளைகளை அவருடைய மனைவி ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தாருங்க. பிரியமானவர்களே, அப்பதான் என்கிட்ட இருக்கிற காரியம் பேசிச்சு. நான் என்னுடைய தாய் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, என்னுடைய தம்பி ஓடி போயிட்டான், என் சொந்த பந்தம் என்னை விட்டு ஓடி போயிருச்சு, எனக்கு பழகின நண்பர்கள் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, என்னை பழகின நண்பர்கள் என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க, இருக்கிற எல்லாருமே என்னை விட்டு ஓடி போன வேலையில இவர் யாரியா, இவர் யாரியா எனக்காக பிரேயர் பண்றதுக்கு, இவர் யாரியா இயேசு கிறிஸ்துவை எனக்காக பரிந்து பேச, இவர் யாரியா, இவர் இன்னைக்கு அண்ணனா, சொந்தமா, பந்தமா, கூட இருக்கிறவனா, இல்ல என்னோட பழகின நண்பனா, யாருமே இல்லையே, இவர் யாரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதியா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எனக்கு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா, இப்படிப்பட்ட ஒரு சகோதரனுடைய இருதயத்தை கர்த்தர் வச்சாரு, எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு அந்த நாள்ல இப்பொழுது நம்மளுக்காக பிதாவானவர்கிட்ட கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது போல எனக்காக பரிந்து பேசுகிற அந்த இருதயத்தை அந்த இடத்துல வைக்கும் போது அந்த இடத்துல முழங்கால் படியிட வைத்தார் கர்த்தர். நீ முழங்கால் படியிடு மகனே, உன்னை நான் தொடுறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நடத்துவேன், உனக்கு நிம்மதியை கொடுப்பேன், உனக்குள்ள இருக்கிற அந்த மன்னிக்காத அவை, உனக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவியுடைய கிரியைகளை நான் எடுத்து போடுவேன் சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் என் மனைவி மூலியமா இருதயத்தை திறக்க வச்சாரு. அந்த இடத்துல மன திருப்தியா திறந்து பாவறிக்கை பண்ணி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவ என்னை தாழ்த்த ஆரம்பிச்சேன். ஒரு காலத்துல என்னை தொட்டாரு, போட்டோ வழியில தொட்ட அவரு அடுத்த நிமிஷம் வார்த்தையின் வழியாக என்னை அழைத்தார். அருமையானவர்களே, வார்த்தையின் வழியாக என்னை அழைத்தார். அந்த வார்த்தை என்னை கூப்பிட்டுச்சு, அந்த வார்த்தை என்னை கூப்பிட்டுச்சு, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற வார்த்தை என்னை அழைத்தது. அருமையானவர்களே, அழைத்தது. அந்த வார்த்தை என்னை பேசுச்சு. அந்த வார்த்தையாக கர்த்தர் அந்த இடத்துல என்னோடு கூட பேசினார். அந்த பேச்சு என்னை நிறுத்தினது. இனிமே நான் ஒன்னும் செய்ய மாட்டேன், நான் மனம் திரும்பிட்டேன், உலக வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன், எனக்கு நீரே தஞ்சம், நீரே கடவுள் என்று நான் அந்த இடத்துல அறிஞ்சேன். அறிஞ்சு என் மனைவி மூலியமா என்னை அறியப்படுத்தினாரு. அறியப்படுத்தினோன்ன அடுத்த நிமிஷம் அதை விட்டு வெளியில வந்தோன்ன அந்த சபையை விட்டு அந்த காரியங்களிலிருந்து வெளியே வந்து இவருக்காக நம்ம ஏதாவது ஒரு பண்ணணுமே சொல்லி இருதயத்துல பேசும் பொழுது ஒவ்வொரு வாரமும் கர்த்தரோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீணான காரியங்களுக்கு செல்லாம கர்த்தருடைய காரியத்துல செல்ல ஆரம்பித்தேன். அப்படி என்னுடைய ரெண்டு மகன்களையும் நான் வந்து பெற்றுக்கொண்ட பிறகு என்னுடைய மனைவியை ஒவ்வொரு நாளும் நான் அடித்த நாட்கள் அதிகமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தேவைகளை நான் வீட்டுக்கு கொடுக்காதனால என்னுடைய மனைவி கேட்பாங்க, இந்த என்ன கொண்டு வரலையா சம்பாதிக்கலையான்னு கேட்கும்போது அவங்கள கோபத்தில் ரெண்டு கையிலையும் காலையும் அடித்து இன்றைக்கும் நாங்கள் இருக்கிற வீட்டுக்கு போனீங்கன்னா பிரியமானவர்களே அந்த இடத்துல இவ்வளோ பெரிய ரவுண்டே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அடித்து ஒரு கதவை என்ன செஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு. அந்த இதை இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் சாட்சியாக வைத்திருக்கிறேன். என் மனைவியை அடித்த நாட்கள் அதிகம். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை அவங்க உழைக்கலையா சம்பாதிக்கலையா உருப்படலையான்னு என்னுடைய தாயார் கேட்டதை அவங்க கேட்கும்போது என்னால் தாங்க முடியல. காரணம் நான் உருப்படாமல் இருக்கிறதுனால எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி என் மனைவி என்ன செய்து ஒவ்வொரு நாளும் அடித்தது. அடித்து அடித்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட அந்த இப்போவும் நான் உங்களுக்கு நிரூபிக்க விரும்புகிறேன். வந்தீங்கன்னா மதுரையில் இருக்கிற ஐயர்பங்களா பகுதியில் இருக்கிற டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் சொல்லுவார், உங்கள் கணவரை பேசாமல் நீங்கள் கேஸை கொடுத்து உள்ள தெளிவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கூட என் மனைவி எடுத்துக்கல. ஏன்னா என் மனைவியுடைய இருதயம் எப்படியாவது என்னுடைய கணவர் எப்படி இருக்கணும், ரட்சிக்கப்படணும், எப்படியாவது என் கணவர் மனம் திரும்பணும், எப்படியாவது என் கணவரினுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் என் கணவர் கொண்டு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தாகத்தோடு தேவனோடு போராடினாங்க. தேவனோடு இரவு பகல் முழங்கால கண்ணீரோடு தேவனோடு போராடும் போது அந்த காரியங்களிலே தேவன் என்ன செய்தார் கேட்டார். அருமையானவர்களே, தேவன் கேட்டார். என்னுடைய மனைவி அந்த நாளிலே அன்னாருடைய கூக்குரலை கேட்ட தேவன், ஆகாருடைய கூக்குரலை கேட்ட தேவன், அன்னாருடைய கண்ணீரை கேட்ட தேவன் இவங்களுடைய கண்ணீரை கேட்டிருக்கிறார். கேட்டு எனக்காக காத்திருந்தார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எப்படியாவது இந்த மகனை நான் மனம் திரும்ப வைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார். ரெண்டு பிள்ளைகளோட நாங்கள் வந்து திருச்சபைக்கு போய் நான் அப்புறம் மனம் திரும்பி சில காரியங்களை வரும்போது எனக்கு அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாக நான் மாத்திரம் கர்த்தரை ருசிக்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்துவை நான் ருசிக்க ஆரம்பித்தேன். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ, இவர் எனக்கு அரசு பணி தருவாரா கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நான் உருப்படாமல் தருறேன்ல, என்ன உருப்படாமல், ஒரு சாதாரண காய்கறி வியாபாரம், இது சித்தால் வேலை, இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டேன். பார்க்காத வேலை இல்லை. மூட தூக்குனதுலேருந்து காய்கறி வியாபாரம், ஆட்டை ஓட்ட ஆரம்பித்தேன். அப்போ ஓட்டுறதுக்கு முன்பாக நான் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாரா? அப்படி கேட்கும் பொழுது என்னுடைய அங்கே இருக்கிற அந்த போதகர் சொன்னார், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அரசு பணியை கொடுப்பார், விட்ட வேலையை உங்களுடைய அப்பா வேலையை உங்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லி காத்திருந்தார். இப்படி இரவு பகல் நாங்கள் தேவனோடு உறவாட ஆரம்பித்தோம். தேவன் எங்களோடு உறவாட ஆரம்பித்தார். அவருடைய அன்பு அப்படியே எங்கள் மேலே இருந்து கொண்டே வந்தது, எங்களை நடத்த ஆரம்பித்தது. குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதங்களுக்குள்ளே என்னுடைய சிறு மகனுடைய காரியம் எங்களுக்கு உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். என்னுடைய சிறு மகனுடைய காரியம், அவன் பேர் அஜித்துன்னு பேர் வச்சுருந்தேன். அந்த இடத்துல கர்த்தருக்கு உகந்த மாதிரி இருந்ததுனால அவனுக்கு ஜேவிட்டுன்னு சொல்லி ஆண்டவர் பேரை மாற்ற வச்சார். ஜேவிட்டுன்னு வைக்கும் போது ஒரு மணி நேரத்தில் 25 பெர்க்மான்ஸ் பாட்டை பாடுவான். ஒரு மணி நேரம், அவனுக்கு வயது 5.5 வயது. அப்பொழுது 5.5 வயது இருக்கும் பொழுது இவனுடைய வயது, தினகரன் பாலாவுடைய வயது 7 வயது. இப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாள் போகும்போது ஜெப ஆவி அவனுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வந்தது. அவனை கர்த்தர் மேன்மையாக நடத்தி கொண்டு வருகிற வேலையிலே, நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நானும் அந்த 2-3 மாதங்களிலே வருகிற வேலையிலே என்னுடைய மகனுக்கு என்னுடைய அருமையான கர்த்தர் எனக்கு கொடுத்த 2வது தாச மகனை அஜித்துன்ற பேரை தேவிட்டுன்னு மாத்தின கிருபை பாராட்டினாரு. அவனு என்னை நடத்த ஆரம்பித்தான். ஒரு வீட்டுக்கு வந்துட்டு ஆட்டை ஓட்ட ஆரம்பித்தேன். ஆட்டை ஓட்டுறதுல நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து ஆட்டோடைய பணி நிமித்தமாக நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்து கிருபை பாராட்டினார் ஆண்டவர். இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய மகனுக்கு நான் வீட்டுக்கு சோர்ந்து போக வரும்போது எந்த பிள்ளை சோத்திர பலி புக்கு எடுத்து கொடுக்கும், நீங்க ஜோமனுங்கப்பா அப்படின்னு சொல்லும். இந்த பிள்ளை எனக்காக கிறிஸ்துவோட பரிந்து பேசி ஜெபித்து அப்பா சோத்திர பலி எடுத்து நீங்க படிங்க, நிறைய பேரை ஆண்டவருடைய அன்பை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ரத்தம் சிந்தி மரித்தாரே, இந்த அன்பை பிறருக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி என்னுடைய மகன் சொல்லும்போது என்னுடைய மகன் வழியாக நாங்கள் நடந்தோம். அந்த 2-3 மாதங்களாக அதிகபட்சம் நம்ம 4 மாதங்கள் ரட்சிக்கப்பட்ட வேலையில ஒரு நாள் வந்தது. அந்த ஒரு நாள் எங்களுக்கு மறக்க முடியாத அந்த ஒரு நாள் வந்தது. என்னுடைய இருதயத்துல என்ன ஓடிக்கொண்டிருந்ததுன்னா, கர்த்தர் எனக்காக மரித்தாரா, எனக்காக உயிர்த்தெழுந்தாரா, இவர் அப்படிப்பட்ட தேவனா, நான் பார்க்காத தேவன் அல்ல, நான் பார்க்காத தெய்வம் அல்ல, எல்லா தெய்வமும் எனக்கு நல்லது பண்ணுது, இவர் மாத்திரம் ஏன் எனக்காக மரிக்கணும், இவர் மாத்திரம் எனக்காக எப்படி உயிர்த்தெழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள கேள்வி இருந்து கொண்டே வந்தது. இப்படி இருக்கிற வேலையில என்னுடைய மகன் திடீர்னு சொல்லி ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, மூளைக்காய்ச்சல பாதிக்கப்பட்டான். திடீர்னு காய்ச்சல் வந்து நாங்க என்ன பண்ணோம், என்னுடைய மகன் அருமையான மகன் டேவிட்ட, நாங்க ரெண்டு பேரும் என்னுடைய மனைவி என் பையன் தூக்கிக்கிட்டு நாங்க எங்க போறோம்னா அந்த ஐயர் பங்களால இருக்கிற பகுதிக்கு கொண்டு போனா, காலையில இருந்து இரவு வரை போராடுறாங்க. ஏன்னா அவனுக்கு வாந்தியும் அவனுக்கு ஒரு நிலையில இல்லாம கை கால் துடித்து கொண்டே இருந்தது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கே புரியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்க உடனே நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், என்னுடைய மனைவியுடைய இருதயம் எல்லாம் கர்த்தருக்காக என்னுடைய கணவரை நான் மீட்டு கொடுத்தனே, ஏன் இந்த காரியம் நடந்தது, இந்த காரியம் ஏன் நடந்ததுன்னு சொல்லி என்னுடைய மனைவியுடைய இருதயம் அப்படியே பலகீனப்பட்டு கொண்டே இருந்தது. நான் உடனே அந்த இடத்துல அந்த இருக்கிற ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல போராடும் பொழுது என்னுடைய மகன் அந்த இருக்கிறவங்க சொன்னாங்க, உங்க மகனை காப்பாத்தணும்னா இவ்வளவு ரூபா வேணும்னு சொன்னா, எங்கிட்ட 1 பைசா இல்ல, எங்க அம்மா பக்கத்துல இல்ல, சொந்த பந்தம் இல்ல, யாருமே இல்ல, என்ன பண்ண. எனக்கு வந்த 3 மாத காலங்களுக்குள்ளே கர்த்தரை அறிந்த 3 மாத காலங்களுக்குள்ளே இந்த 3 மாத காலங்களுக்குள்ளே நான் எதுவுமே இல்லை, நான் எந்த ஒரு காரியங்களும் இல்லாத வேலையில ஒரு குறிப்பிட்ட 1 ரூபாயை கொடுங்க, அப்பதான் உங்க மகனை நாங்க காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. எங்களால முடியல. சரி, நீங்க உங்களால காப்பாற்ற முடியலையா, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லிட்டு 500 ரூபா இல்லாம அந்த இடத்துல இருக்க போற வேலையில என்னுடைய போதகர் அங்கல்ல வெளியூர்ல வெளியிடத்துல இருந்தாங்க. என்னுடைய மனைவியுடைய தோட அந்த இடத்துல நாங்கள் கழட்டி கொடுத்துட்டு என்னுடைய பிள்ளைய தூக்கிட்டு நாங்கள் என்ன பண்றோம், எங்கேயாவது என் பிள்ளைய காப்பாத்தணுமே சொல்லி டூவீலர்ல அப்படியே தூக்கிட்டு பெரியாஸ்பத்திரிக்கு போறோம். இப்படி போற வேலையில எனக்குள்ள இருக்கிற பாவ சாபத்துடைய காரியங்கள் மன்னிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட வேலையிலே எனக்குள்ள இருக்கிற காவி கர்த்தரை அதிகமா நான் என்ன செய்யல, முழுமையான காரியங்களிலே நம்பிக்கையற்று, எப்படின்னா இவர் எனக்காக மரித்தாரா, எனக்காக உயிரோடு எழுந்தாரான்ற கேள்வி எனக்குள்ள இருக்கிற வேலையிலே பெரியாஸ்பத்திரிக்கு கொண்டு போனா பெரியாஸ்பத்திரியில உள்ள கொண்டு போய் என் பிள்ளைய டேவிட்ட சேர்க்கும் பொழுது, சேர்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, தீவிரவாத சிகிச்சையில சேர்க்கும் பொழுது 5 வயதுல அவ்வளவு அருமையாக அவ்வளவு பலத்தோடு இருந்த என்னுடைய பிள்ளை, கத்தர் கொடுத்த அந்த பிள்ளை அங்கு சேர்க்கப்படும் பொழுது யாருமே வரல, சொந்த பந்தம்லாம் 2 நாள் கழித்து வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நடந்த சம்பவம் என்னுடைய காரியம், அங்க போய் சேர்க்கும் போது கண்கள் இருளடையுது, கால்கள் அப்படியே நடக்க முடியாத சூழ்நிலை, கால்கள் நடக்க முடியாத சூழ்நிலை, என் பிள்ளை அப்படியே துடிக்குது, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை துடிக்குது, அப்பா என்னை கைவிட்டாதீங்கன்னு சொல்லி அழைக்கும் போது அந்த இடத்துல எனக்கு என்ன பேசினார் தெரியுமா, தேவன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த நாளிலே அங்காளாய்ப்பாக தவித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை என் கண்ணு முன்னாடி நிறுத்தினாரு. என் இருதயம் பலகீனப்பட்டது, நான் செய்த தவற உணர்ந்தேன், என்னுடைய பிள்ளையை எப்படியாவது ஒவ்வொரு பகுதியாக சரீரத்தில இழப்பு வந்து கொண்டே இருந்தது. என்னுடைய பிள்ளை மறிக்கிற சூழ்நிலைக்கு போய் கொண்டிருக்கிற வேலையிலே போராடுறேன் கெஞ்சுறேன், இனி என்கிட்ட என்னப்பா இருக்கு, நான் எப்படி வாழ போறேன், என்னுடைய பிள்ளை இல்லாம நான் எப்படி, நீர் எனக்கு கொடுத்த அந்த பிள்ளை இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன், எப்படி இருக்க போறேன், எப்படி இந்த உலகத்துல வாழ போறேன்னு சொல்லி எனக்குள்ள இருக்கிற அந்த காரியம், எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை விசுவாசம் அதிகப்படியாக தேவனிடத்துல போராடுறேன். என் பிள்ளை எப்படியாவது மீட்டு கொடுங்கப்பா, எப்படியாவது மீட்டு கொடுங்கப்பான்னு சொல்லி போராடுறேன். என் பிள்ளையுடைய காரியம் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக போயிட்டு கொண்டு இறுதியிலே நம்பிக்கையை கொண்டு வரும்படியாக அந்த காரியம் நடந்து கொண்டே இருந்தது. அவன் மறிக்கிற சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறான். என்னுடைய மனைவி இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரோட்ல அடிச்சு கீழே விழுகிறாங்க. நீ வேணா, ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்திருக்கிற அந்த பழைய ஆவி அவங்களுக்குள்ள பூந்துருச்சு. அந்த அசுத்தாவி, நீ நான் தேவனன், நீ தேவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, ஏன்னா என் தேவன் பிள்ளைய காப்பாத்தலையே, என் பிள்ளைகிட்ட என் தேவன்கிட்ட என் கணவனை மீட்டு கொடுத்தாரு, ஆனா என் பிள்ளைய தேவன் மீட்டு கொடுக்கலையேன்னு சொல்லி என்னுடைய மனைவி தத்தளிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. அந்த தேவர் சில பகுதியில அந்த இடத்துல கண்ணீரோட நின்று அடிச்சு உருள்றாங்க. எப்படி இருக்கும் பிரியமானவர்களே, இந்த இடத்துல எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல நாங்க பட்ட கஷ்டம், பட்ட பாடு, பட்ட நிந்த அந்த இடத்துல எங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு காரியத்தையும் கொண்டு வந்தது. ஏன்னா என்னுடைய பிள்ளைய யார் கொடுப்பா இந்த உலகத்துல? அப்படியே மறித்த இயேசு, உயிர்த்த இயேசு எங்க கண்களால அந்த இடத்துல நான் பார்க்க முடிந்தது. மறித்து போன இயேசுவையும் உயிர்த்த இயேசுவையும் என் பிள்ளை வழியாக கர்த்தர் காமித்தார். இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதய பாரம் எல்லாம் என்னுடைய காரியங்களிலே இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருந்தது. இனி நான் முழுமையாக உம்மை நம்புறேன்ப்பா, உம்மை விசுவாசிக்கிறேன்ப்பான்னு சொல்லி நான் நம்பிக்கையோடு இருக்கிற வேலையில என்னுடைய பிள்ளை மரித்து போற சூழ்நிலையில, என்னுடைய மனைவி அப்படியே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற வேலையில, என்னுடைய பிள்ளையுடைய உயிர் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நிலையாக போய் கொண்டிருக்கிற வேலையில, அந்த இடத்திலே என்னுடைய மனைவியுடைய காரியம், அந்த இடத்திலே மனைவியுடைய காரியம் பிறருக்கு, அந்த இடத்துல பிறருக்கு பிரயோஜனமாக இருந்த என்னுடைய மனைவியுடைய இருதை அப்படியே மாறினது. மாறும்போது அந்த இடத்துல என் மனைவியை தூக்குற ஒரு ஆள் கூட இல்ல ரோட்ல, யாருமே வந்து அரவணைக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீ வேணா, உன் பிள்ளை வேணா, யாரு வேணா, எனக்கு என் பிள்ளைதான் முக்கியம்னு சொல்லி அவங்களும் மறிக்க போறாங்க. பிரியமானவர்களே, ரெண்டு இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்துல நாங்க மறிக்க போனோம், இதே போல இந்த இடத்துலயும் நாங்க மறிக்க இருதயம் போச்சு. அந்த இடத்துல நாங்களும் சேர்ந்து மறிச்சிருவோம், வாழவே கூடாதுன்னு சொல்லி இருதயம் போச்சு. இனிமே நான் வாழவே கூடாது, நான் மறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இருதயம் போகுது. ஏன்னா என் பிள்ளைய கொடுத்து என் பிள்ளை எப்படி இவ்வளவு தூரம் காரியம்ச்சு, இந்த பிள்ளைக்கு பலகீனம் வந்து இப்படி நடந்துருச்சு, இந்த மூளைக்காய்ச்சல்ல என் பிள்ளை இப்படி பாடா துடிக்கிறானே, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிற வேலைகளே, கர்த்தர் என்னோடு கூட பேசினார். கர்த்தர் என்னோடு கூட பேசினார், உடனே பேசினார். மத்தேயு 19:29 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி, என் நாமத்தின் மித்தம் வீட்டையாவது பிள்ளையாவது தாயாவது தகப்பனையாவது சகோதர சகோதரியை விட்டவன் எவனோ அவனை நூறாத்தனை ஆசீர்வதித்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி செய்வேன். முந்தினோர் அனைவரும் பிந்தினோரா இருப்பாங்க, பிந்தினோர் அனைவரும் முந்தினோரா இருப்பாங்கன்னு சொல்லி என்னோட பேசினாரு. நான் உன்னை முந்தினோரா காட்டுவேன், இந்த உலகத்துல நான் உன்னை நேசிக்கிறேன். நானா உன் பிள்ளைய எடுக்கல, நீ உன் பிள்ளைய என்கிட்ட நீ கொடுக்குற மகனே, நீ என்கிட்ட நான் உடனே என் தா என்னுடைய மனைவி நானும் கொடுக்குறோம். என் பிள்ளைய நீ கொடுத்தா கரெக்டா கொடுங்க விசுவாசத்தோடு, இல்லைன்னா எடுத்துருங்க. என் பிள்ளைய நாங்கள் அறகுறையா பார்க்க விரும்பல. என் பிள்ளைய கண்கள் தெளிவாக, மோசேக்கு 120 வயசுல இருந்த அதே கண்கள் தெளிவாக இருந்தது. சரீரத்தில கால்களும் எவ்வளவு துள்ளி குதிச்சு உலகத்தை சாதிச்ச பிள்ளை இப்போ இல்லையே, இப்படி போயிட்டு இருக்கே சரீரா, எங்களுக்கு வேணாம். இப்படிப்பட்ட ஒரு சரீரை நாங்கள் பார்க்க விரும்பல, உண்மை போல பார்க்கிறோம். எப்படி உண்மை சிலுவையிலே ஆணி அடித்து தலைப்பகுது காலில் ரெண்டு பகுதியில ஆணி அடித்து கால் பகுதியில அடித்த அதே காரியம் என் கண்ணு நிக்குதே. பிதாவே இவர்களுக்கு மன்னின்னு சொல்லி 7 பூக்களை மூலியமா எங்களோடு கூட பேசினீரே, உம்முடைய அன்பு பெரியது. அந்த கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் எங்களுக்காக போராடின அந்த அன்பு இந்த பிள்ளை வழி எங்களுக்கு வெளிப்பட்டதேன்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் அப்படியே துடிச்சுக்கிட்டு இருந்தோம். என்னுடைய மனைவி ஒரு நிலையில இல்லை, ஆனா கர்த்தர் பேசினாரு, கண்ணீரோடு நீ விதைக்கிறியா, நீ கம்பீரத்தோடு அறுக்கப்படுவேன். இந்த உலகத்துல நீ எந்த இடத்துல கண்ணீரோடு நீ விதைக்கிறிய, இந்த உலகத்துல உன் பிள்ளைய நீ விதைச்சிருக்கியா, நீ கம்பீரத்தோடு அறுப்பன்னு சொல்லி என் இடத்துல வாக்கு பண்ணாரு. பிரியமானவர்களே, வாக்கு பண்ணினாரு, நீ கண்ணீரோடு உன் பிள்ளை எனக்கு கொடுத்திருக்கிறியா, கம்பீரத்தோடு நீ அறுக்கப்படுவன்னு சொல்லி அந்த நாள்ல வாக்கு பண்ணின அதே கர்த்தர் என்னைய ஒவ்வொரு நிலையிலும் என்னுடைய மனைவியுடைய இருதயத்தை மாத்தி, என்னுடைய பிள்ளை மறிப்புக்கு புறட்டு நாங்க இருதயத்துல சோர்ந்து போன நாட்கள் அந்த ஒரு 10 நாட்கள் அடுத்த 2 நாட்களிலே என்னை தேவன் ஆலயத்துக்கு அழைத்து சென்றார். ஆலயத்துல ஆராதிச்சோம், தேவனை மகிமைப்படுத்தணும். ஒரே நாள் வெள்ளிக்கிழமை நடந்தது, ஞாயிற்றுக்கிழமை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வச்சார் என்னுடைய மனைவி. என்னுடைய மனைவி நான் என் பிள்ளை எல்லாரும் சேர்ந்து சொந்த பந்தங்களுடைய எதிர்ப்பு அதிகம். நீ இயேசுவை தேடினதுனால தான்டா உன் பிள்ளை பாதிச்சிச்சின்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் எங்களோடு பேசினார், சொன்ன வார்த்தையின்படி அந்த இடத்துல என்னை ஆட்ட ஓட்டின என்ன, விசுவாசியா இருந்த என்ன, 80 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தின கிருபை பாராட்டினாரு. ஓயாத உழைப்பு, உழைக்காத காரியத்தில் இருந்த என்ன, உருப்படாத இருந்த ரமேஷா இருந்த என்ன, நீ உருப்படவே மாட்டே உருப்படவே மாட்டேன்னு சொன்ன இந்த உலகத்தை சொன்ன பேசின என்ன, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ ஸ்டீபன்னட்டா உன்னை உருவாக்குற, நான் கொடுத்த பேரு, நீ எப்படி நீ இந்த 80 ஆத்துமாக்களை நடத்தினீரோ பேதுருவாக இருந்த உன்னை ஸ்டீபன்னட்டா அழைக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஸ்டீபன்னட்டா எனக்கு என் மனைவிக்கும் பேரை கொடுத்தாரு. பேரின் நிமித்தமாக என்னுடைய மனைவி எப்சிபான்னு சொல்லி பேரை கொடுத்தாரு. என்னுடைய மகன் தினகரன் பாலாவின் சொல்லி அந்த இடத்துல உருவாக்குனாரு. உருவாக்குன மித்தம் விசுவாசியா இருந்த எங்களை மூப்பரா மாத்தினாரு. அதே சபையில மூப்பரா இருந்த எங்களை அப்படியே என்ன செஞ்சாரு, விசுவாசியா இருந்த என்ன, மூப்பரா இருந்த என்ன, எங்களை போதகரா தனியா பிரிச்சு ஒரு ஊழியத்தை கையில கொடுத்தாரு. நிம்மதியே 100 ஆறுதல் ஊழியம், நிம்மதி இல்லாத ஜனங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும்படியாக என் பிள்ளைய ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தனோ கண்ணீரோடு விதைச்ச என்னைய கம்பீரத்தோடு அறுக்கும்படியாக நிம்மதி இல்லாத என்ன எப்படி நிம்மதியை கொடுத்து அழைத்து என்னை இந்த உலகத்துல மண்ணான என்ன என்னை இந்த உலகத்துல கொடுத்து சேற்றிலிருந்த என்ன தூக்கி இந்த உலகத்துல நடத்தின தேவன், எப்படி பரிசுத்தப்படுத்தினது போல பிறரையும் நீ பரிசுத்தப்படுத்தணும். சாட்சியாக நீ இரு, உன்னுடைய மக இருக்கணும், உன்னுடைய மனைவி இருக்கணும், உன்னுடைய பிள்ளை இருக்கணும்னு சொல்லி எங்களை ஆசீர்வதித்தாரு. ஆசீர்வதித்து போற இடமெல்லாம் சாட்சி சொல்லும்படியாக கிருபை பாராட்டினாரு. பாடல்லாம் என்னன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, மியூசிக்கை கொடுத்து நிம்மதியை 100 ஆறுதல் பாடல்கள் கொடுத்து பிறருக்கு பிரயோஜனமாக நிம்மதியே உன் விலை என்ன, உன் விலை என்னன்னு சொல்லி ஒரு பாடலை கொடுத்து பிறருக்கு வெற்றி சிறக்க பண்ணாரு. இப்படி மண்ணான இருந்த எங்களை ஒரு ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்கி நிம்மதியை 100 ஆறுதல் ஊழியத்தை கொடுத்து பிறருக்கு பிரயோஜனப்படுத்தி இருக்கிறாரு. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அந்த அன்பு, பிறரை நேசித்த அன்பு, எங்களை நேசித்த அன்பு இந்த நாளிலே உங்களை நேசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவோட அன்பை நீங்க என்ன செய்ய, ருசிங்க. கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்க. அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு வார்த்தை சொல்லுது. நீங்க இன்றைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்களா, என்னென்ன போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, என்னென்ன பலகீனத்தோடு இருக்கிறீங்களா, நிம்மதி இல்லாம வாழ்றீங்களா, நிம்மதியை உங்களுக்கு இயேசு கொடுப்பாரு. நிம்மதி எனக்கு கொடுத்த அதே நிம்மதியை உங்களுக்கு கொடுப்பாரு. என்னை கண்ணீரோடு அழைத்த தேவன் இந்த இடத்துல கம்பீரத்தோடு அறுக்க பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு முன்பாக பேச வைத்திருக்கிறாரு. பிரியமானவர்களே, அதே போல உங்களை நடத்துவாரு, உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு. ஒரே கேள்வி கேட்ட கேள்வி அன்றைக்கு, இயேசு கிறிஸ்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கொடுப்பாரான்னு கேட்டேன். அன்றைக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுத்தாரு. அந்த அரசு பணியை நான் இன்றும் செய்தேன். ஆனா அந்த அரசு பணியை காட்டணும் என்னுடைய ஊழிய பணி மேன்மையானதுன்னு சொல்லி ஊழிய பணிக்கு என்னை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எவ்வளவோ காரியங்கள் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது, அந்த எதிர்ப்புகளை தடைகளை உடைத்து இதோ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட அந்த உண்மையுள்ள அந்த விசுவாசத்தின் தேவன், எப்படி நம்மளுக்காக, நான் உனக்காக ரத்த சிந்தி உன்னை மீட்டனே, நீ எனக்காக என்ன செய்தாய் என்று சொன்ன அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அவருக்காக என்னமாவது செய்யணும் சொல்லி ஊழியத்தின் பாதையில என்னையும் என் மனைவியும் என்னுடைய பிள்ளையும் ஊழியத்தின் எல்லை பெரிதாக்கி பிறருக்கு பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை கொடுத்து பிறருக்காக எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்றைக்கு அழியுது. காதல் தோல்வியில, கடன் பிரச்சனையில, போராட்டங்களில், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிற மக்களை மீட்கும்படியாக என்னையும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் தேர்ந்தெடுத்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிரு, உப்பாயிருன்னு சொல்லி எங்களை நடத்தியிருக்கிறார் தேவன். எப்படிப்பட்ட தேவன், அந்த தேவனை நீங்களும் ருசிங்க. அந்த தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை விசுவாசிங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரே, உங்களுக்காக மரித்திருக்கிறாரே, உங்களுக்காக உயிர்த்திருக்கிறாரே, உங்களுக்காக மீண்டு வரப்போகிறாரே. இந்த கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் பிரியமானவர்களே. நீங்க ஒன்னும் கலங்க வேணாம். என்னென்ன துக்கத்தோடு, என்னென்ன பாரத்தோடு, என்னென்ன போராட்டத்தோடு, என்னென்ன பிரச்சனையோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்வை எல்லாம், உங்களுடைய ஏக்கம் எல்லாம், உங்களுடைய பாரம் எல்லாம் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்க வைங்க. வைங்க பிரியமானவர்களே, வைங்க. நீங்க வைக்கும் போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களை பலப்படுத்துவாரு, உங்களுக்காக அவர் நிற்பார், யுத்தம் செய்வார். இந்த உலகத்துல நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு நான் மரிச்சிருவேன், நாளைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க வாழலாம். கர்த்தர் சொல்றாரு, உங்களை வாழ பண்ணுவாரு, உங்களை வாழாக்காமல் தலையாக்குவாரு, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாரு. பிரியமானவர்களே, என்னை ஆசீர்வதிச்சு என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவன் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவாரு. நீங்க கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.

மகிமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்க மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

சமீபத்தில் நான் வாசித்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஏராளமான விளைநிலங்கள் இருந்தன, வேலைக்காரர்களும் இருந்தனர். தன்னுடைய நிலத்தில் விளைந்த முதல் பலனை இறைவனுக்கு படைப்பது அந்த செல்வந்தனுடைய வழக்கமாக இருந்தது. வேதம் சொல்வது போல, முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம் என்பதின்படி தவறாமல் செய்து வந்தார். ஒரு நாள் அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரனை அழைத்தார். தன்னுடைய நிலத்தில் விளைந்த முதல் வாழைக்குலை ஒன்றை அந்த வேலைக்காரனிடம் கொடுத்து அதை ஆலயத்தில் படைக்கும்படி சொன்னார். உடனே அவன் வாழைக்குலையை எடுத்துக்கொண்டு இறைவனின் ஆலயத்தில் படைக்கச் சென்றான். அந்த நேரம் அந்த வேலைக்காரனுக்கு பசி உண்டாகியது. இறைவனுக்கு படைக்க தான் கொண்டு செல்லும் அந்த வாழைக்குலையில் இரண்டு பழங்களை பித்து சாப்பிட்டான். ஆனாலும் பசி அடங்கவில்லை. மீண்டும் இரண்டு பழங்களை சாப்பிட்டுவிட்டு மீதியை இறைவனுக்கு படைத்து விட்டான். அன்று இரவு அந்த செல்வந்தர் கனவில் இறைவன் வந்தார். மகனே, நான் இன்று உன் தோட்டத்தில் விளைந்த நான்கு வாழைப்பழங்களை சாப்பிட்டேன், மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லிவிட்டு மறைந்தார். காலை எழுந்தவுடன் அந்த செல்வந்தர், நான் ஒரு வாழைக்குலை கொடுத்து அனுப்பினேன், ஆனால் இறைவன் நான்கு பழங்களை சாப்பிட்டதாக சொன்னாரே, மீதி பழங்களை வேலைக்காரன் என்ன செய்திருப்பான் என்று யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக அந்த வேலைக்காரனை அழைத்தார். உடனே அங்கு வந்த வேலைக்காரன் பயந்து கொண்டே நடுக்கத்துடன் நான்கு பழங்களை சாப்பிட்டதையும் தயவு செய்து மன்னிக்குமாறும் கேட்டுக்கொண்டான். நடந்த விஷயங்களை உடனே நிதானித்து தெரிந்து கொண்டார் செல்வந்தர். அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்ற வசனம் அவருக்கு நினைவிற்கு வந்தது. உடனே அந்த வேலைக்காரனை கட்டி அணைத்து கொண்டார். வேலைக்காரனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த செல்வந்தர் இறைவன் கனவில் வந்ததையும் அவர் சொன்னதையும் கூறினார். அப்போதுதான் அந்த வேலைக்காரனுக்கு நிம்மதி வந்தது. அன்று முதல் அந்த செல்வந்தர் தன்னுடைய வேலைக்காரர்கள் மற்றும் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஏராளமான பொருட்களை அளித்து அவர்களையும் மகிழ்வித்தார். நாமும் கூட நம்முடைய அருகில் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவினால் தேவன் நம்மேல் பிரியமாக இருப்பார். அதற்கேற்ற பலனையும் அவர் நமக்கு கொடுப்பார். என்ன செய்வோமா?